ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்கோளிலி, பண் பழந்தக்கராகும்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு அரிசிக்கரை புத்தூர், பண் காந்தாரம், திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திரு மீயச்சூர் இளம் கோயில் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை, தலம் திருக்கோழம்பம்.
2: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நமஹ சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: தலம் திரு வன்பார்த்தான் பனங்காட்டூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் சீகாமரம், இராகம் நாதநாமக்கிரியா, திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது போற்றி திரு அகவல். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: போற்றி திரு அகவல்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு: நடுங்க நாட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: கருவூர்தேவர் திருவிடை மருதூர் திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு அட்டமா சித்தி. பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
1: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
0: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: இனி ஞானசம்பந்தருடைய திருப்பாடலே சிறப்புடைய பாடல். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவை என்ற பாடலையோடு

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: பண் குறிஞ்சி 3வது கட்டளை திரு இருக்கு குரல் என்ற அமைப்பிலே திருஞான சம்பந்த பெருமான் பாடி அருளியது.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி நாயனார் புராணம் பகுதி 1. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.

தேவார திருப்பதிகங்களிலே ஆங்காங்கே மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எப்படி நாம் ஒழுக வேண்டும், நித்திய கர்மானுஷ்டானங்களை நாம் சரியாக செய்ய வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அதிலே ஒன்றுதான் முதலிலே நான் சொன்ன திருப்பாடு, பூவனூர் புனிதன் திருநாமம் தான். அந்த பூவனூர்ல இருக்கிற சிவனை சொல்லும் போது அவன் புனிதம் என்று சொல்கிறார் பார்த்தீங்களா, அதை நாம கவனிக்க வேண்டும் இல்லையா. ஆமா, அந்த புனிதனுடைய திருநாமம் ஐந்தெடுத்து, நாவின் நூறு நூறாயிரம் நன்னினார். நம்ம சைவ சமயத்து சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டா, ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவையாவது நீ பஞ்சாட்சரத்தை சொல்லிவிடு, சலுகையாக பதினோரு தடவையாவது சொல்லிவிடு. இந்த சலுகைய நம்ம சட்டமாக்கி விடக்கூடாது. முடியலையான்னு எப்ப பார்த்தாலும் முடியலன்னு சொல்லிட்டு இருப்பான் அந்த மனிதன், அதுலயும் சைவன். ஆமா, ஆக இந்த பதினோரு தடவைங்கிறது முடியாத நிலையில சொல்லப்பட்டது என்று நாம எண்ணிக்கொள்ளுவோம். அப்ப ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லணும் அப்படி என்பது நியதி. இங்க சாமி சொல்ற, ஒரு கோடி தடவை நீ சொல்லிவிட்டியனால் நூறு நூறாயிரம் நன்றினார் அப்படி நீ செய்துவிட்டியனால் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அந்தாண்டே சொல்றார் சுவாமி. பாவமாயின பாரி பறையவே, இந்த பாவமாயினதுக்கு அப்புறமா கமா போட்டுறக்கூடாது. அப்படி கமா போட்டோம்னா என்ன அர்த்தம் ஆயிடும் அப்படின்னு கேட்டா, புனிதன் திருநாமம் தான் நாவின் நூறு நூறாயிரம் நன்னினார் பாவமாயின அப்படின்னு முடிஞ்சு போவோம் இல்லையா. தப்பு, கமாவோ புல்ஸ்டாப்போ எதுவும் போடக்கூடாது. பாவமாயின பாரி பறையவே அங்கதான் புல்ஸ்டா போய்க்கணும் அப்படின்னு. ஒரு கோடி தடவை நீ சொல்லிவிட்டியானால் உன்னுடைய பாவம் எல்லாம் பறைந்து விடும், அழிந்து விடும் என்பது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்னு சொல்றார், தேவர் கோவிலும் செல்வர்களாவரே, தேவேந்திரனுடைய செல்வம் என்ன இருக்கோ அது உனக்கு கிடைக்கும். அதுதான் அப்பர் சுவாமியுடைய எண்ணம். பூவனூர் புனிதன் திருநாமம் தான் நாவின் நூறு நூறாயிரம். ஒரு நாள் கோடி தடவை சொல்ல முடியாது, ஆயிரம் சொல்லலாம். சில பேர் காலையில் ஆயிரம் மாலையில் ஆயிரமும் சொல்றவர்கள் உண்டு, சொல்லாமல் இருக்கிறவர்களும் உண்டு என்பதும் நாம எண்ண வேண்டிய ஒன்று. ஆக என்ன கேட்டா ஒரு நாளைக்கு ஆயிரம் சொல்லிவிடுறேன் அப்படி சொல்லிவிட்டோம்னா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு அது கோடியில போய் முடியும் பொழுது, அல்ல கோடிக்கு நாம கிட்ட போயிட்டு இருக்கும் போதாவது நமது பாவம் கொஞ்சம் கொஞ்சமா பறையும், அழியும் என்று வைத்துக் கொள்ளலாம். தேவர் கோவிலும் செல்வர்கள் இல்லாட்டி போனா நமக்கு வேண்டிய அளவுக்கு கிடைத்தாலே போருமானது அல்லவா. இந்த நீதியை அப்பர் சாமிகள் நமக்கு சொல்ல தவறவில்லை. ஏன் இப்படி சொல்றார் அப்படின்னு கேட்டா, நாமெல்லாம் நல்லா இருக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் அவர் சொல்லுகிறார் இல்லையா. ஆமா, அதத்தான் மற்றொரு இடத்துல சொல்லுவார், பாலனாய் கடிந்த நாளும் பனிமலர் கோதை மார்க்கம் மேலனாய் கடிந்த நாளும் மெலிவோடு மூப்பு வந்து கோலனாய் கடிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கேட்டேன். ஆக என்ன அர்த்தம், பாலனாக இருக்கும் போது கூட நீ குறிக்கோளாக இருக்க முடியும். இல்லறத்துல ஈடுபட்டு அந்த தொல்லை குடும்பத்துல நீ இருக்கும் போது கூட நீ சொல்ல முடியும், மெலிவோடு மூப்பு வந்து கோலனாக நீ வயதான காலத்துல கூட நீ சொல்ல முடியும். சொல்லணுங்கிற எண்ணம் உனக்கு இருக்குமே ஆனால் எப்படியாவது நீ சொல்லி விடுவாய் அவ்வளவுதான். ஆக நாம் அதை சொல்லிவிட்டமே ஆனால் இது. இன்னொரு இடத்துல திருமார் பேரு அப்படிங்கிற ஊர்ல சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் சுவாமி, ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும், அவனுக்கு ஒன்னும் தெரியாதவனாக இருந்தாலும் பரவாயில்லை, ஓதி அஞ்செழுத்தும் உணர்வார்கட்டும், அந்த அஞ்செழுத்தை உணர்ந்து விடு அல்லது சொல்லிவிடு. சொல்லிவிட்டியேயானால் ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி அஞ்செழுத்தும் உணர்வார்கட்கு வேதமின்றி
அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர்மார் பேரர். நீ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக வேண்டி உன்னுடைய உள்ளத்திலே அவன் வந்து தேவியோடு மகிழ்ச்சியோடு இருப்பான். ஆமா, அவன் உள்ளத்துல வந்து மகிழ்ச்சியாக இருந்தான்னா இப்ப நமச்சிவாய வாழ்கன்னு நாம சொல்றோம். எந்திரிச்ச உடனே சைவர்கள் இப்படி சொல்லணும் என்பது நியதி. சிவபுராணத்து நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க அப்படின்னு நாம சொன்னோம்னா, நாம மூணு தடவை சொல்லும் போது அவன் ஒரு தடவை சொல்லிவிட்டான்னா நம்ம வாழ்வு சரியா போச்சு இல்லையா? ஆமா, நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்கன்னு சொல்லும் போது வாழ்கன் அவன் திருப்பி சொல்லிவிட்டான்னா நம்ம வாழ்வு கடை தேறிவிடும். அதுபோல அவன் நம்ம உள்ளத்துல மகிழ்ச்சியாக இருந்தானே ஆனால் நமக்கு மகிழ்ச்சிக்கு எந்த குறைவும் கிடையாது என்பதுதான் சைவ சமயத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இந்த அறவுரையும் நமக்கு அவர்கள் சொல்ல தவறவில்லை என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டினேன் என்று வைத்துக் கொண்டு இப்பொழுது நாம் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய வரலாற்றை நோக்கிக் கொண்டிருக்கிறோம். அவர் கைலாயத்தில் இருந்தவர். கைலாயத்தில் ஒரு நாள் சிவன் தன்னுடைய திருவுருவத்தை படிமக்கத்திலே படிமக்களத்தில் பார்த்தான். படிமக்கலம் என்பதுதான் கண்ணாடி. ஆதி காலத்தில் எல்லாம் கண்ணாடி கிடையாது. நல்ல ஒரு உலோகத்தை நல்ல விளக்கி விட்டால் அதுல மூஞ்சி தெரியும் அல்லவா? இப்பவும் கூட நம்ம எவர் சில்வர் பாத்திரம் இருக்கு பாருங்க, அதுல பார்த்தா மூஞ்சி தெரியும், வெளியிலையும் தெரியும். அப்படி எல்லா பாத்திரத்திலையும் தெரியும் நன்றாக விளக்கி விட்டால். அதுக்கு படிமக்கலம்னு பேர். அதுல பார்த்தான் சிவன் அந்த அழகான உருவம், சிவனுடைய திருவுருவம். ஏ சுந்தரம், இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். அதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயத்தில் இருந்த நிலை. அந்த சுந்தரம் வந்து இருந்தது. அந்த சுந்தரத்துக்கு என்ன வேலை? அவருக்கு சுந்தரம் என்றுதான் பேரு. இந்த ஆலகால விஷம் வந்தபோது அவர் எடுத்து கொண்டு வந்து சிவனுக்கு கொடுத்தார். திருமாலும் பிரமனும் தேவர்களும் பயந்து ஓடினார்கள். இவர் எடுத்துக்கிட்டு வந்தார் அதை என்று வரலாறு சொல்லுகிறார்கள் அல்லவா? இப்ப திருமாலும் பிரமனும் பயந்து ஓடினால் இவர் போய் சர்வசாதாரணமாக தூக்கிட்டு வந்துட்டார்னு சொன்ன என்ன அர்த்தம் இல்லையா? அன்னையிலிருந்து அவருக்கு ஆலகால ஆலால சுந்தரன் என்று பெயர் இருந்திருக்கிறது. கைலாய மலையில இருந்தார். சிவனுக்கு மலர் கொய்ய போனார். தேவிக்கு இருக்கிற அடியார்கள் ரெண்டு பேர் அங்கே வந்தார்கள். அவர்களுக்கு பேர் அனிந்திதி கமலி கமலினி என்று பேர். அவர்கள் இரண்டு பேரையும் இவர் பார்த்து விருப்பப்பட்டார். பார்த்து விருப்பப்பட்டது தப்பு என்று நினைத்து தன்னுடைய பார்வையை மாற்றிக்கொண்டார். அந்த பெண்களும் இவரை பார்த்து விருப்பப்பட்டார்கள். விருப்பப்பட்டது தவறு என்று அவர்களும் தன்னுடைய பார்வையை மாற்றிக்கொண்டார்கள். ஆக சிவன் சந்நிதிக்கு போனார் சுந்தரமுத்தாமிகள். சுந்தரா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்ட போதே இவருக்கு நடுங்கி போச்சு. ஐயோ, நாம செய்த தவறு அவருக்கு தெரிந்து விட்டது என்று எண்ணுகிறார். எல்லா உயிரும் இருக்கிற அவன் அவனுக்கு தெரியாதானே, இதை சொல்லியா தெரியணும், தேவையில்லை. இங்கே வா, உனக்கு விருப்பப்பட்ட பெண்களோடு நீ பூமியில போய் இருந்து அனுபவி என்று சொன்ன போது இவர் நடுங்கினார். இப்ப நானா இருந்தா என்ன சொல்லியிருப்பேன், பரவாயில்ல பூமியில போனா ஒண்ணுக்கு ரெண்டு கிடைக்குது, சந்தோஷம், போயிட்டு வரேன் சாமி டாட்டான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். சுவாமி வேண்டாம் அப்படின்னு கதர்ற. அந்த பெண்களை பார்த்தார் அம்பிகை. நீ விருப்பப்பட்டியா, பூமிக்கு போ, அவனோடு இருந்துவிட்டு திரும்பி வரலாம் என்று சொல்கிறார். அவர்களும் கலங்குகிறார்கள். இந்த மூன்று பேரும் திரும்பி பூமியில வந்து பிறக்கிறார்கள். சரி, இப்படி தவறு என்று சுந்தர பெண்களை பார்த்து விருப்பப்பட்டது தவறு என்று சுந்தரரும் நினைத்தார். அந்த பெண்கள் இவரை பார்த்து விருப்பப்பட்டது தவறு என்று அவர்களும் எண்ணினார்கள். சிவனும் எண்ணினார். உமைய பார்வதியும் எண்ணினார்கள். இந்த கதையை சொல்ல வந்த தெய்வ சேக்கிழார் பெருமான் தீர்ப்பு என்ன என்று உங்களுக்கு நான் நினைவூட்டினேன். அது தவறில்லை என்று அவர் சொல்லிவிட்டார். ஏன் அப்படின்னு கேட்டா, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருத்தொண்ட தொகை தான் ஆதாரம் பெரிய புராணத்துக்கு.
அல்லவா? ஆமா, திருத்தொண்ட தொகையில இருக்கிற 63 நாயன்மாருடைய கதையைத்தான் தெய்வ சேக்கிழார் பெருமான் எழுதி வைத்தார். தனக்கு மூலப்பொருள் கொடுத்தவனை தவறு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொன்னேன். ஒரு வீட்டுக்காரன் தவறு செய்கிறான், அவன் சொன்னா தலைவியாக இருக்கிறவள் தவறு என்று சொல்லக்கூடாது. என் வீட்டுக்காரர் சாயரட்ச கொஞ்சம் மயக்கமா வருவார் அப்படின்னு சொல்லணும் தவிர, இல்ல இல்ல பாட்டில் போட்டு வந்திருக்காருன்னு சொல்லக்கூடாது. ஆமா, நீங்க நினைக்கிறா அப்ப தவற சொல்லக்கூடாதான், தவறுதான், ஆனா சொல்லுகிற தினசு அப்படி அல்லவா? ஆமா. ஆக இவர் என்ன பண்ணுகிறார், தெய்வ சேர்க்கிறார் பெருமான், இதில்லாத திருத்தொண்ட தொகை தருவான் வேண்டி மாதர் மேல் மனம் போக்கினான் அப்படின்னு தான் சொல்லிவிட்டார். இந்த திருத்தொண்ட தொகை என்று சொல்லும் போது அத தீதில்லாத திருத்தொண்ட தொகை என்று சொல்லுகிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். நீங்க நினைக்க கூடாது தனக்கு மூலப்பொருள் கொடுத்தவன் அதனால்தான் அப்படி சொன்னான்னு, கிடையாது. 63 நாயன்மாருடைய கதை, 63 நாயன்மார்கள் சிவனே ஒப்பார்கள். அதனாலதான் கோயில்ல 63 நாயன்மார்களை நாம இப்பவும் நாம எழுந்துள்ள பண்ணி வணங்குறோம். திருவிழாவிலே கூட 63 திருவிழா தான் மிக ஒசத்தி மயிலாப்பூர்ல, இல்லையா? 5ஆம் திருவிழா, தேர் திருவிழா, இதையெல்லாம் விட மிக கூட்டம் நிறைய கூடுகிறது எதற்கு அப்படி பாத்தீங்கன்னா 63க்கு தான். ஆனா போறவங்கெல்லாம் 63 பாக்குறாங்களாங்கிறது அது ஒரு சந்தேகம் தான், அது அப்புறமா பாத்துக்கோ. ஆக அது ஏதோ சடங்காக போய்விட்டது, சரிய விட்டுருவோம். ஆக அந்த விழா இருக்கிறது பாத்தீங்களா, ஆக 63 நாயன்மார்களுக்கு அவ்வளவு பெருமை நமக்கு உண்டு. நால்வர் பெருமக்களோடு 63 நாம கடவுளோடு எண்ணி கோயில்ல வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த 63 நாயன்மார்கள் முதல்ல வணக்கம் சொல்லியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சைவனாக பிறந்தவன் தினந்தோறும் இந்த 63 நாயன்மாருடைய பெயரை, அதாவது திருத்தொண்ட தொகையை தினந்தோறும் ஓத வேண்டும் என்பது நியதி. ஆனால இதில்லாத திருத்தொண்ட தொகை என்ற சொல் பகுதியை நாம் இப்பொழுது பாடி பார்ப்போம்.

தேவாசிரிய மண்டபம் என்று ஒன்று இருக்கிறது. அங்கே அது நூற்றுக்கால் மண்டபம், ஆயிரக்கால் மண்டபம் சிதம்பரத்திலே இருக்கிறது. அந்த மண்டபத்திலே தான் மார்கழி மாதமும் ஆனி மாதமும் நடராஜ பெருமான் அபிஷேகம் செய்து கொள்கிறார். அந்த மண்டபத்திலே அமர்ந்துதான் தெய்வ சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை எழுதினார் என்பது வரலாறு. அப்படி திருவாரூர்ல இருக்கிற மண்டபத்துக்கு பேர் தேவாசிரிய மண்டபம்னு பேர். அதுல 63 நாயன்மார்கள் அமர்ந்திருந்தார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள், இந்த அடியார்களுக்கெல்லாம் அடியனாக ஆவது எப்போதோ என்று எண்ணிக்கொண்டு கொஞ்சம் வணங்காமல் அப்படி போனார். ஒரு அடியார் பார்த்தார், 63 நாயன்மார்களை வணங்காமல் போகிறான், சிவன் இவனை ஆட்கொண்டதுனாலே இப்படி அப்படின்னு அவர் சொன்னார். இவருக்கு உள்ளமெல்லாம் நடுங்கி போச்சு. சுவாமி, நான் 63 நாயன்மார்களை பாடணும், நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டார். திருவாரூர் சிவன் அடி எடுத்து கொடுத்தான். தில்லை வாழ்ந்தாதம் அடியார்க்கும் அடியே பாடு. சுந்தரருக்கு 2 இடத்துல அடி எடுத்து கொடுத்தான் என்று வரலாறு. அத ஒருத்தர் மேடையிலேயே சொன்னார் அவருக்கு. அவருக்கு மனைவியும் 2 அடி எடுத்து கொடுத்ததும் 2, இப்படி எல்லாம் 2-2 அவருக்கு வருது. பணம் கொடுத்ததும் 2, கண்ணு போனதும் 2 அப்படின்னு சொல்லிட்டே போனார். ஆக என்ன பண்ணார், திருவாரூருக்கு சிவன் சொன்னா தில்லை வாழ் அந்தநாதம் அடியார்க்கும் அடியேன் பாடு என்று சொல்லிவிட்டான். ஆக இந்த வரியை சொன்னது யாரு, புத்தகத்திலே பார்த்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுதியிருக்கும். ஆனா புராணப்படி பார்த்தால் இந்த பாதி வரி திருவாரூர் சிவன் சொன்னது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். தில்லை வாழந்தனதும் அடியார் அடியேன், கட்டிக்காரர்கள் சிதம்பரத்தில் இருக்கிற தீட்சிதர்கள் அந்த ஒரு சாமியை நம்பி 3000 பேர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்பொழுது. இப்ப இல்ல, இப்ப வந்து 120 குடும்பமோ என்னமா தான் இருக்கிறது. அப்ப 3000 குடும்பம் இருந்திருக்கு, தில்லையின் 3000வர் என்று சொல்லுவார்கள். இப்ப இருக்கிற 120 குடும்பமும் கூட அந்த நடராஜ பெருமானத்தான் நம்பி இருக்கிறது. பாத்தீங்கன்னா அந்த வைர மோதிரம் வைர செயின் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு வந்துதான் அந்த நடராஜாவை பூஜை பண்றாங்க. காரணம் என்ன, அவனை நம்பி இருக்கிறார்கள், அவன் காப்பாத்துகிறான். ஆமா, நிச்சயமாக ஒரு கோயில்ல 2 குருக்கள் 3 குருக்களுக்கு மேல இருக்க மாட்டார்கள். அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா 120 பேர் இருக்கான், 120 பேரும் சௌக்கியமா இருக்கான். அதான் ஆச்சரியம் இல்லையா, மிக கட்டிக்காரர்கள் அந்த கோயில அப்படி காப்பாத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் காவல்காரன்னு ஒருத்தன் வைக்கிறது இல்லையே, ராத்திரில சாமியை பாதுகாக்கிறதுக்கு காவல்காரன் வைக்கிறது வழக்கம் கிடையாது. அவர்களுக்குள்ளேயே முறை, அவர்கள் தான் இருந்து அதனை காப்பாற்றிக் கொள்ளுவார்கள். இதனை சொல்லும் போது சுந்தரமூர்த்தி சாமிகள் பின்னால சொல்லுகிறார், அந்த சாமிக்கு நேரத்தோடு அந்த பூசை நடக்கும். அதைத்தான் சொல்றாரு, முட்டாத முச்சந்தி 3000வர்க்கு மூர்த்தி எண்ணப்பட்டானே அப்படின்னு எழுதி வைக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். மிக கட்டிக்காரர்கள் அந்த இப்ப இருக்கிற 120 பேரும் கூட. அதை சொல்லும் போது இல்லைவா

பேரே என்னன்னு தெரியாது, புராணத்திலையும் கிடையாது. திருநீல கண்டம், திருநீல கண்டம், திருநீல கண்டம் என்றே சொல்லிக் கொண்டிருந்தார். மனைவி ஒரு சாபம் விட்டா அவளுக்கு, மாதராரை தீண்டப்படாது, தீண்டாத என்ன அப்படி சொல்லிவிட்டா. உன்னையும் தீண்ட மாட்டேன், இந்த மாதர் வர்க்கத்தையும் தீண்ட மாட்டேன் மனத்தினாலும் அப்படின்ட்டார். சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமா? 18 வயசு 20 வயசுல இருக்க ஒருத்தன் சொல்ல முடியுமா? இத வாரியார் சொல்லும் போது எனக்கு, நான் நல்லா கிட்ட இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. 80 வயசு கிழவன் ஒருத்தன் தெருவுல ஒட்டி இருக்கிற வால் போஸ்டர் பார்த்து, ஓஹோ புதுசா வந்த நடிகை இவதானா அப்படின்னு பாத்துட்டு நின்னாராம். 80 வயசு உள்ள கிழவன் பார்த்துக்கிட்டு நிக்கிறான், 18 வயசு ஒருத்தர் அவர் மாதரார்களை மனத்தினாலும் தீண்டேன் என்று சொன்னாரு. இத பட்டினத்தடிகள் சொல்லும் போது இந்த திருநீலகண்டரை சொல்லுகிறார். திருநீலகண்டத்து குயவனார் வருகிற சிவனடியாருக்கெல்லாம் ஓடு பண்ணி கொடுத்தார். அந்த சத்தியம் தவறாமல் இருந்தார். அதனால்தான் சிவன் அவர் வீட்டுக்கு வந்தான். ஒழுக்கமாக இருந்தார், சத்தியம் தவறாம இருந்தார், திருநீலகண்ட மந்திரம் சொல்லிக்கொண்டே இருந்தார். சிவன் அவர் திருவூட்டுக்கு வந்தான் அல்லவா? ஆமா. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாமளும் அப்படி இருந்தா சிவன் நம்ம வீட்டுக்கு வருவான்னு அர்த்தம். ஆமா. இல்லையே என்னாத இயற்பகை பற்றியது ஒரு வணிகர் செட்டியார். அவர் என்ன பண்ணுவார்? யார் எதை கேட்டாலும் கொடுத்துருவார். ஐயா இந்த டப்பா வேணும் எடுத்து, இந்த புத்தகம் வேணும் எடுத்துக்கோ, இந்த தமிழர் வேணும் எடுத்துக்கோ, இந்த துண்டு வேணும் எடுத்துக்கோ. யார் எதை கேட்டாலும் கொடுத்துருவார். அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கான். நாமெல்லாம் இல்ல இல்லன்னு சொல்லிதான் பழக்கம். மடியில துட்டு இருக்கும், பிச்சைக்காரன் வந்து கேட்டா இல்லப்போ அப்படின்னா சொல்லுவோமே தவிர கொடுக்க இஷ்டம் இல்ல நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? நம்ம இல்லைன்னு தான் சொல்லுவோம். அவர் எதை கேட்டாலும் கொடுத்துருவார். அத சொல்லும் போது என்ன சொன்னார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்? இல்லையே என்னாத இயற்பகை மடியே. ஒரு நாள் சிவனே வந்தாங்க, ஏப்பா யாருக்கு இல்ல எதை கேட்டாலும் கொடுத்துறியாமே, நான் ஒண்ணு குறைக்கிறேன் தர்றியா? தருவேன் நிச்சயமாக, நிச்சயமா, சத்தியமா, சத்தியமா. கேட்டா கொடுப்பியா? கொடுத்துருவேன். உன் மனைவியை கொடு. சந்தோஷம், என்னட்ட இருக்கிறத கேட்டியே அப்படின்னாரு. என்னட்ட இருக்கிறத கேட்ட பத்தியா சந்தோஷம், கொடுத்துறேன் அப்படின்ட்டார். ஐயா குண்டத்தூர்ல வந்து என் வீட்டுல ஒருத்தர் அப்படி ஒரு சாமியார் கேட்டா நான் என்ன பண்ணிருப்பேன்? இல்ல நீங்க தான் என்ன பண்ணிருப்பீங்க? எட்டி அவன் சடைய பிடிச்சு கன்னத்துல காதல்லாம் அட்டி அட்டின்னு அடிச்சு ஊர் எல்லாம் தாண்டி கொண்டு விட்டு வந்துருவீங்க. நானும் அப்படித்தான் செய்வேன், நீங்களும் அப்படித்தான் செய்வீங்க. ஆனா அவர் அப்படி சொன்னாரா? இல்ல. ஏன்? சிவனே அவர் வீட்டுக்கு வந்தான். சரி, மனைவியை கூப்பிட்டார். பார்வதி இங்க வா, இந்த சிவனடியாருக்கு உன்னை கொடுத்து விட்டேன் சொன்னார். அந்த அம்மா முதல்ல கொஞ்சம் அப்படி கலங்கினா. புராணம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆமா, அப்படி ஒரு ஸ்பார்க் அடிச்சது மாதிரி கொஞ்சம் மனசுல அவளுக்கு வருத்தம் இருந்தது. பின்னால சரி சரி அப்படின்ட்டான். ஏன் மனைவியை கொடுக்கறதுக்கு அவருக்கு உரிமை உண்டு என்று நினைத்தா அம்மா. இப்ப இருக்கிற பெண்கள்னா என்ன சொல்லுவ? பைத்தியக்கார, உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே தவறுன்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆமா, கேடுகட்டவன், உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது தவறு, இவன் அவளுக்கு அவருக்கு வேற கொடுத்துட்டானா, போடா பைத்திகார, நீயும் போ அவனும் போட் அப்படின்னு சொல்லிருப்பான். தெய்வ சேக்கிடார் வருமானம் அப்படி காட்டல. ஆமா, அந்த பார்வதி வந்து இந்த சிவனடியாரோட நின்னுகிட்டான். இந்த சிவனடியாரையும்
இப்ப சிவனடியாருக்கு கொடுக்கப்பட்டு விட்டார் அந்த மனைவி. ரெண்டு பேரையும் காலில் விழுந்து வணங்கினார் அவர் என்று புராணம் சொல்லுகிறது. யார் எழுதி வச்சது? தெய்வ சேக்கிழார் பெருமான் அல்லவா? அப்படி இல்லை என்று சொல்லாமல் எதையும் கொடுத்ததுனாலே தான் சிவன் அவர் வீட்டுக்கு வந்தான். நாமளும் அப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா சிவனும் வீட்டுக்கு வருவான். நாம இல்லே இல்லே இல்லே இல்லே இல்லேன்னு சொல்றதுனால பிச்சைக்காரன் கூட நம்ம வீட்டுக்கு கட்டி பாக்குறது இல்ல இல்லையா? ஆமா. இப்ப நான் என்ன சொல்றேன், வைராக்கியத்துல ரெண்டு மூணு சொல்லுவாங்க, புராண வைராக்கியம், பிரசவ வைராக்கியம், மயான வைராக்கியம் சொல்லுவாங்க. அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அல்லவா? இருப்பதை நாம் பார்த்து கொள்வோம், நடப்பதும் நடக்காமல் இருப்பதும் நம்மளை பொறுத்தது.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருவன்பார்த்தான் பனங்காட்டூர்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது புதுப்பதிகம் அவ்வினுக்கு இவ்வினை. வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழித்திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நம்ம திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் திருநீலகண்ட பதிகம்னு சொல்லப்படுகின்ற அவ்வினைக்கு இவ்வினை என்கிற பதிகத்தை பார்த்துட்டுருக்கோம். பதிகத்தில் இருக்கிற முதல் 5 பாடல்களை பார்த்துருக்கோம். 6 பாட்டிலேருந்து தொடருவோம். மறக்கும் மனத்தினை மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தி, பிறப்பில் பெருமான் திருந்தடிக்கீழ் பிழையாத வண்ணம், பறித்த மலர்கொடு வந்து உமை ஏத்தும் பணி அடியோம், சிறப்பிலி தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம். இந்த பதிகம் முழுக்க சொல்கிற கருத்து என்ன? சிவருமானே, உனக்கு நாங்களாம் அடியவர்கள், எங்களால் இயன்ற வகையில் உனக்கு தொண்டு செய்கிறோம், அதனால் எங்களுக்கு தீவினைகள்லாம் ஒன்றும் வந்து சேரக்கூடாது, வந்து சேராது, இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை அப்படின்னு சம்பந்தர் பாடியவர்கள். மறக்கும் மனத்தினை மாற்றி, நம்ம மனசோட இயல்பை ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டுறாங்க. நம்ம மனசு தெரியும், இது குரங்கு மனசு அப்படிம்போம், ஒன்றை விட்டு ஒன்று தாவும் அப்படிம்போம். இப்போ ஒரு நிமிஷம் ஏதாவது நினைப்போம், அடுத்த நிமிஷம் வேறு ஏதாவது ஒரு நினைப்பு வரும், அதுக்கு அடுத்த நிமிஷம் அடுத்த இதில் வேறு எதுக்காக போயிடும். இப்படி மனசு ஒன்றை விட்டு ஒன்று எண்ணங்கள் மாறி மாறி மாறி மாறி எங்கேயோ போயிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிலச்சி நிற்காது மனசு. அதனால் இறைவனை சுலபத்தில் மறந்துடும் இந்த மனசு. அப்படி உன்னை மறக்கக்கூடிய இந்த மனசை மாற்றி அதை நல்வழிப்படுத்தி எம் ஆவியை வற்புறுத்தி. இதில் வற்புறுத்துறது அப்படின்னாக்க, இப்பெல்லாம் வற்புறுத்துறது அப்படின்னாக்க டு ஃபோர்ஸ் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பேச்சில். ஆனால் இந்த பாட்டில் வர்றது வந்து டு ஸ்ட்ரெங்தன் அப்படிங்கிற மாதிரி பொருள் கொள்ளணும். நம்ம ஆவினா உயிர், நம்மளுடைய உயிரை உறுதிப்படுத்தி அப்படின்னு எடுத்துக்கணும். வற்புறுத்துறதுனா கம்பல் இல்லை, டு ஸ்ட்ரெங்தன் அப்படின்னு பொருள் கொள்ளணும் இந்த இடத்துல. அதனால் மறக்கக்கூடிய இயல்பை உடைய நம்மளுடைய மனசை மாற்றி நல்லபடியாக்கி நம்மளுடைய ஆவியை உறுதிப்படுத்தி, அவையெல்லாம் எப்பவும் பிறப்பில் பெருமான் திருந்தடி கீழ் அப்படி இறைவனே நினைக்கிறபடி அதை மாற்றி. அந்த இறைவன் எப்படிப்பட்ட இறைவன்? பிறப்பில் பெருமான். பிறப்பில் பெருமான்னா இறைவனுக்கு பிறப்பு இறப்பு ஒன்றும் கிடையாது. அதனால் பிறப்பு இல் பெருமான், பிறப்பே இல்லாதவன் என்றும் இருப்பவன் அந்த சிவருமானுடைய திருந்தடி. திருந்தடினாக்க அழகிய திருவடின்னு அர்த்தம். திருந்துதல் திருத்தம் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். அதனால் திருந்தடி அப்படின்னாக்க அழகான அடி. இது நம்ம சொற்றணி வேதியின் பாட்டிலும் பார்த்துருக்கோம். சொற்றணி வேதியன் சோதிவானவன் பொற்றணி திருந்தடி பொருந்த கைதொழ அப்படின்னு வரும், அந்த இடத்துலையும் திருந்தடிங்கிற வார்த்தை வரும். உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக சொல்கிறேன், நீங்கள் பின்னாடி போய் அந்த பாட்டையும் படிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம், அதனால் அந்த பாட்டிலையும் இது வருதுங்கிறதுக்காக. அப்படி அந்த இறைவனுடைய அழகிய திருவடியில் பிழையாத வண்ணம், பிழையாத வண்ணம்னாக்க தவறாமல் அப்படின்னு அர்த்தம். பிழைத்தல் அப்படின்னா தவறுறது, செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுறதுக்கு பிழைத்தல்னு பேர், செய்யக்கூடாத செஞ்சாலும் அது பிழைத்தல்னு பேர். அதேமாதிரி பிழையாத வண்ணம்னா எப்பவும் தவறாமல், தினம் தவறாமல் இறைவனை வணங்குகிறோம் அப்படிங்கிற இல்லையா, அதுமாதிரி அந்த தவறாமல்ங்கிற மாதிரி தான் இந்த பிழையாத வண்ணம் இங்கே. அதனால் நம்மளுடைய மறக்கக்கூடிய மனசுடைய இயல்பை மாற்றி நம்மளுடைய உயிரை உறுதிப்படுத்தி பிறவாத பெருமானைய சிவருமானுடைய அழகிய திருவடியின் கீழே எப்பவும் முறைப்படி பறித்த மலர்கொடு வந்து உமை ஏத்தும் பணி அடியோம். பறித்த மலர்கொடு அப்படின்னா பறிச்ச பூக்களால் கொண்டு வந்து, பறிச்ச பூக்களெல்லாம் கொண்டு வந்து உமை ஏத்தும் பணி அடியோம். அப்படி உமை வழிபடுகின்ற பணியை உடைய அடியவர்கள் நாங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டில் முன்னாடி சொன்னார், பூவினை கொய்து மலரடி போட்டிருந்தோம்னு ரெண்டாவது பாட்டில் வந்தது. அதை பற்றி பேசினப்போ அப்போ ஞாபகம் இருக்கு, நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அதை பற்றி. பூக்களை நந்தவனத்தில் நம்ம பறித்து, நம்ம இறைவனை நினச்சிட்டு பறித்து, இறைவனை நினச்சிட்டு தொடுத்து இறைவனுக்கு சாத்தணும். அதுதான் இங்கே சொல்கிறார், பறித்த மலர் கொடு. நாங்களே பூவில் புஷ்பங்கள்லாம் பறிச்சுன்னு வந்து உமை ஏத்தும் பணியடியும், உம்மை வழிபடுகின்ற பணியை உடைய அடியவர்கள் நாங்கள். அதனால் சிறப்பிலை தீவினை திருண்ட பெறா, இந்த சிறப்பு இல்லாததாகிய இல்லை சிறப்பை இல்லாமல் செய்கின்ற ரெண்டு விதமாக பொருள் கொள்ளலாம். சிறப்பிலின்னு ஒரு வார்த்தையை எடுத்துன்னு அதை தீவினைக்கு அப்ஜெக்டிவாக எடுத்துக்கலாம். அப்படி சிறப்பில்லாததான தீவினைன்னு எடுத்துக்கலாம். இல்லை சிறப்பு இல் இத் தீவினைனாக்க சிறப்பை இல்லாமல் செய்கின்ற இந்த தீவினை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி சிறப்பிலி தீவினை தீண்ட பெறா, அவை எங்கள்கிட்ட வராது. திருநீலகண்டம், இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை அப்படின்னு ஆரம்பத்தில் பாடுறார் சம்பந்தர். திருந்தடி கீழ் அப்படின்னாக்க திருந்துதல் அப்படின்னா அழகாக இருக்கிறது, செவ்வனே இருக்கிறது நம்ம அர்த்தம். அந்த திருந்து அடினா இறைவனுடைய திருவடியானது ரொம்ப அழகான திருவடி. அப்படி இறைவனுடைய அழகிய திருவடியின் கீழே அப்படின்னா அந்த திருவடிக்கு கீழேனாக்க அவன் அடியில் நம்ம மனசை வச்சுருக்கோம் இல்லையா, உன் காலில் என் மனசு கிடக்கு அப்படின்னு சொல்கிறோமே, அது மாதிரி இறைவனுடைய திருவடியில் நம்ம மனசையும் ஆவியையும் அர்ப்பணம் பண்ணியிருக்கோம். அப்படி திருந்தடி கீழே அவன் திருவடியில் பிழையாத வண்ணம், தவறாமல், முறைப்படி, இடைவிடாமல், தினமும், எப்பொழுதும் அப்படிங்கிற அர்த்தம் அது, பிழையாத வண்ணம். ஆவினாக்க ஆவினா உயிர் இல்லையா, ஆன்மா. இப்போ மனசுன்னு ஒன்று இருக்குது, ஆன்மான்னு ஒன்று இருக்குது, ரெண்டு வெவ்வேறு இல்லையா. அதனால் அவர் வந்து மனசை மாற்றி ஆவியையும் உறுதிப்படுத்தி ரெண்டும், ஏன்னா மனசை ஆன்மா வந்து மனசை கட்டுப்படுத்தணும், ஆன்மா வந்து மனசு மூலம், அது மாதிரி இல்லையா. உள்ளே இருக்கிறது ஆன்மா, அது இந்த உடம்பு கருவி கரணங்களால் இல்லை இன்ப துன்பங்களும் அனுபவிக்கிறது. அதனால் ரெண்டும் அது திருநாவுக்கரசரோட அன்னம்பாலிக்கும் பதிகத்துலையும் அதை பற்றி பார்த்துருக்கோம். ஊனில் ஆவி உயிர்க்கும் பொழுதலாம் அப்படின்னு சொல்லுவார் அவர் இல்லையா. அது மாதிரி ஆவினாக்க நம்ம மூச்சுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, ஆனால் உயிர்னு ஒரு அர்த்தம் இருக்குது. என் ஆவியில் கலந்து நின்றான் அப்படின்னா என் உயிரோடு கலந்து நிற்கிறான் இறைவன் அப்படின்னு அர்த்தம். அதனால் என் நம்மளுடைய உயிர் ஆன்மாவை நல்லநிலைக்கு கொண்டு போகணும் இல்லையா. நம்ம உயிர் நற்கதி அடையணுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணுறோம். அந்த உயிருக்கு நற்கதி அடையணுங்கிறதுக்காக அந்த உயிருக்கு ஒரு உறுதிப்படுத்துகிறோம், உயிருக்கு நல்ல கதியை உறுதிப்படுத்துறதுக்காக. ஏழாம் பாட்டு இந்த பதிகத்தில் அழிஞ்சு போயிடுத்து, நீங்கள் ஃபைலில் பார்த்தாலும் தெரியும், ஒரு இண்டிகேஷன் போட்டிருப்பேன் லாஸ்ட் அப்படின்னு. சில சமயத்தில் பதியங்கள் முழுக்க காண கிடைக்காம போயிடுத்து, பல பதியங்கள், சில பதியங்களில் சில பாடல்கள் சிதஞ்சு போயிடுத்து. அது மாதிரி இந்த பதிகத்தில் ஏழாம் பாட்டு சிதஞ்சு போயிடுத்து. எட்டாம் பாட்டு, கருவை கழித்துட்டு வாழ்க்கை கடிந்து உம் கடலடிக்கே உருகி மலர்கொடு வந்து உமை ஏத்துதும் நாம் அடியோம், செருயில் அரக்கனை சீரில் அடர்த்து அருள் செய்தவரே, திருவிழி தீவினை திருண்ட பெறா திருநீலகண்டம். கருவை கழித்திட்டு அப்படின்னா இந்த இடத்துல கரு அப்படிங்கிறது பிறப்பு இல்லையா. இந்த கருவை கழித்திட்டுனா பிறவியை நீக்கின்னு அர்த்தம். பிறவி நம்ம கையில் இல்லை, நம்ம வினைப்பயனா நமக்கு பிறவி வர்றது. அப்போ கருவை கழித்திட்டுனா என்ன அர்த்தம், இந்த பிறவியை நீக்கின்னு அர்த்தம். அது எப்படி பிறவியை நம்ம எப்படி நீக்கிறது, இறைவனுக்கு பக்தி செய்தோம்னா உலகப்பற்றுகள் நீங்கிவிடும், பாவ புண்ணியங்கள் தீர்ந்துவிடும், அப்போ பிறவி இல்லாமல் போயிடும். அதுதான் இந்த கருவை கழித்துட்டு அப்படிங்கிறதுக்கு பேக்ரவுண்ட் இது. அப்படி இதெல்லாம் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்படி கருவை கழித்து பிறவியை அறுத்து வாழ்க்கை கடிந்து, வாழ்க்கை கடிந்துனாக்க கடிதல்னாக்க கண்டிக்கிறது, திட்டுறது, வெறுக்கிறது அப்படின்லாம் அர்த்தம் இருக்குது. அதனால் இந்த இடத்துல வாழ்க்கை கடிந்து அப்படின்னா இந்த நம்மளுடைய லௌகீக வாழ்க்கையை வெறுத்து அப்படின்னு அர்த்தம் இல்லை. உலக வாழ்க்கையை இருக்க என்ன பணம் சம்பாதிக்கணும், அதாவது நம்ம ஆசா பாசங்கள்லாம் இருக்குது, இது வேணும், விருப்பு வெறுப்பு, எத்தனை விஷயங்கள் இருக்குது இல்லையா. இந்த உலக வாழ்க்கை, சொந்த பந்தம், பாசம், இதெல்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையை வெறுத்து அப்படின்னு என்ன அர்த்தம், பற்றுகளெல்லாம் புறப்பற்றுகளை விடுத்துன்னு அர்த்தம். அப்படி புறப்பற்றுகள்லாம் குறைச்சி கழல் அடிக்கே உருகி, இந்த கழல் அடிங்கிறத பற்றி முன்னாடி பேசினோம், கழல் அணிந்த திருவடி, ஆண்கள் வீரத்துக்கு அடையாளமாக காலில் வீரக்கழல் அணிவார்கள், அதனால் சிவபெருமான் காலில் வீரக்கழல் அணிஞ்சிருக்கிறான். அப்படி வீரக்கழல் அணிந்த திருவடி சிவபெருமானுடைய திருவடிக்கே உருகி, ஆனால் மனசு உருகி, இந்த திருவடிக்கே அப்படிங்கிறப்ப அந்த ஏக்கு வந்து ஒரு எம்ஃபசிஸ் இருக்குது. நம்ம எதுக்கோ உருகிறோம் இல்லையா. புறப்பட்டுகளில் சில பேர் வந்து காதல் வந்தாக்கா கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ உருகுவாள் அந்த ஒரு பாசத்தினால. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் இவன் இங்கே சொல்கிற நம்மளாம் அடியவர்கள் சிவபெருமானுடைய திருவடிக்கே மனசு உருகிறது. நமக்கு நம்ம மனசு உருகிறது, அது எதுக்கு உருகிறது, அவனுடைய திருவடிக்கே உருகிறது. அப்படி மனசு உருக பக்தி செய்து மலர்கொடு வந்து மலர்களை கொண்டு வந்து உமை ஏத்துதும், உம்முடைய உம்மை வழிபடுகின்றோம், உம்மை ஸ்துதிக்கின்றோம், நாம் அடியோம், நாமெல்லாம் அடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது அடியில் இது எட்டாம் பாட்டு இல்லையா, அதனால் சம்பந்த எட்டாம் பாட்டில் பொதுவாக ராவணனை கைலிங்கை நசிக்கிறதை பற்றி சொல்லுவார். அது இங்கே சொல்கிறார், செருயில் அரக்கனை சீரில் அடர்த்து அருள் செய்தவரே. செரு அப்படின்னாக்க யுத்தம், போர். செரு இல் அரக்கன் அப்படின்னா யுத்தம் இல்லாத அரக்கன் ராவணன். அது என்ன யுத்தம் இல்லாத அரக்கன் ராவணன்? ராவணன் நிறைய தவம் செய்து நிறைய வரம் வாங்கி அளவில்லாத பலமுடையவனாக இருந்து எல்லாரையும் வென்று தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தான். அதனால் அவனை எதிர்த்து போரிடுறதுக்கு யாரும் கிடையாது இல்லையா. போர் எப்போ வரும், நீ என்ன பெரியவன் நான் தான் அவனோட பெரியவன், ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை வந்தால் தானே போர். நீ தான் பெரியவன் ஒத்துன்ட்டாக்க கப்பம் கட்டிட்டு சிற்றரசுகள் மாதிரி அவனுக்கு குற்றவியல் செஞ்சுட்டு இருக்க வேண்டியதுதான். அது மாதிரி இந்த மூன்று லோகங்கள்லையும் ராவணனை எதிர்க்கிறதுக்கு யாரும் இல்லை. அப்படி ராவணனை எதிர்க்கிறதுக்கு யாரும் இல்லாதனால அவனுக்கு போரே இல்லாமல் போயிடுது. அதான் இந்த இடத்துல அர்த்தம், செரு இல் அரக்கன் அப்படின்னா போர் இல்லாத ராவணன். அந்த ராவணன் தன்னுடைய இந்த தேவர்கள்லாம் வெற்றி கொண்டு அவர்கள்ட்டேருந்து புஷ்பகுமாரதெல்லாம் கைப்பற்றி வச்சுருந்தானே, அப்படி தன்னோட தேரில் போயின்ட்டு இருந்தான். அந்த தேர் பறக்கிற தேர், அப்படி அந்த பறக்கிற தேர் கைலையின் மேலே பறக்கும்போது அது கைலாசத்துக்கு மேலே பறக்க முடியாமல் கீழே இறங்கி விடுறது. அப்போ தன்னோட தேர்ப்பாளர்கள்ட்ட கேட்குறான், ஏன் நம்ம தேர் கீழே இறங்கிடுத்து ஏன் பறக்கலை அப்படிங்கிற, என்ன கோளாறு எடுத்துன்னா. அப்போ அவர்கள் சொல்கிறேன், இது வந்து சிவபெருமான் இருக்கிற கைலாய மலை, அது மேலே தேர் பறக்கலை அப்படின்னா. உடனே ராவணனுக்கு பயங்கர கோபம் வந்து, இது என்ன பெரிய கைலாய மலை, எனக்கு இருக்கிற சக்திக்கு முன்னாடி இந்த கைலாய மலையெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு, இதை நான் பேத்து அந்தண்டை தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம தேர் ஓட்டின்னு போகலாம் அப்படிங்கிறான் இல்லையா. நம்ம கார் ஓட்டின்னு போகிறப்ப நடுப்புற ஒரு காத்தடிச்சு ஒரு மரக்கலக்கு அது ரோட்டில் கிடந்தனா நம்ம கார் நிறுத்தி கலையை தூக்கி போட்டு போகிறோம் இல்லையா, அது மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் ஆணவத்தில் அவன் சொன்னான். அப்போ இந்த கைலாய மலையை பேக்க போகிறப்போ சிவபெருமான் தன்னுடைய திருவரில் காலுடைய கட்டவரில் வச்சு லேசாக அமைக்கினார். அவன் அங்கே நசுக்கப்பட்டு பல காலம் அழுது தொழுது அப்புறமா அவனுக்கு அருள் புரிஞ்சார் சிவபெருமான், வரம் கொடுத்தார், அதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால் அதை இங்கே குறிக்கிற செருயில் அரக்கனை, அப்படி போர் இல்லாத ராவணனை சீரில் அடர்த்து அருள் செய்தவர். சீர் அப்படின்னாக்க பெருமை புகழ் அப்படிலாம் அர்த்தம் உண்டு, அழகு அப்படிலாம் பல அர்த்தங்கள் உண்டு சீர்னாக்க. இந்த இடத்துல இறைவனுடைய பெருமையை சொல்கிறார், உன்னுடைய பெருமையினால் அடர்த்து அருள் செய்தவரே. ஏன்னா அவர் அவனை நசுக்கி அழிக்கலை, நசுக்கி அவனை திருத்தி அவன் பாடி பணிந்ததுக்கப்புறம் அவனுக்கு வரமும் கொடுத்தார். அதனால் பெருமையினால் அடர்த்து நசுக்கி அவனுக்கு அருள் செய்தவரே. அப்புறம் திருவெளித்தீவினை தீண்டப்பெறா, இந்த திரு இல் இத்தீவினை, திருநாக்க நமக்கு தெரியும் நல்லது, திருனா ஸ்ரீ அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு நேரடியான தமிழ் வார்த்தை திரு. திரு அப்படின்னாக்க பல அர்த்தங்கள் உண்டு, அது ஹோலினஸ்னு வச்சுக்கலாம், இல்லைனாக்க வெல்த்னு வச்சுக்கலாம், பாக்கியம்னு வச்சுக்கலாம், பல விஷயங்கள் இருக்குது எல்லாம் பொருந்தும். அப்படி திரு இல் இத்தீவினைனாக்க நம்மளுடைய திருவை இல்லாதபடி செய்கின்ற, நமக்கு திரு இல்லாதபடி செய்கின்ற இந்த தீய வினைகள் அவையெல்லாம் நம்மை தொட முடியாது, தொட்டுக்காது. இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை. அப்படின்னு இந்த பாட்டில் அவர் சொல்கிறார். அதனால் இந்த ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லுவதை பார்த்து தெரியும், நம்ம இறைவனுக்கு தொண்டு செய்யணும், பூ பறித்து இறைவனுக்கு போடணும், பாமாலை பாடணும், உருகி வழிபடணும், இப்படிலாம் பண்ணினாக்க நமக்கு தீவினை ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறத கருத்து அது ஒவ்வொரு பாட்டிலையும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே வர்றார் சம்பந்தர். ஒன்பதாம் பாட்டுக்கு போவோம். நாற்ற மலர்மிசை நான்முகன் நாரணன் வாது செய்து தோற்றம் உடைய அடியும் முடியும் தொடர்வு அறியீர், தோற்றினும் தோற்றும் தொழுது வணங்குதும் நாம் அடியோம், சீற்றமதாம் வினை திண்டப்பெறா திருநீலகண்டம். இது ஒன்பதாம் பாடல். சம்பந்தர் பதியங்களில் ஒன்பதாம் பாடலில் பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமானுடைய திருவடியும் திருமுடியும் தேடின அந்த வரலாற்றை சுட்டுவார். அதுபடி இங்கேயும் சொல்கிறார், முதல் ரெண்டு அடி பிரம்மா விஷ்ணு அடிமுடி தேடி அடைய முடியாதவரே அப்படிங்கிறது, மூணாவது அடி அப்படிப்பட்ட உண்மை நாங்கள்லாம் வணங்குகின்றோம், நாங்கள்லாம் அவன் அடியவர்கள், நாலாவது அடி அதனால் இந்த வினைகள்லாம் வந்து எங்களை தொடக்கூடாது தொடமாட்டா அப்படிங்கிறது சுருக்கமான பொருள். நாற்ற மலர், நாற்றம் அப்படின்னாக்க மனம் அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி பேச்சு வழக்கில் நாற்றம் அப்படின்னாக்க நமக்கு கெட்ட நாத்தம் துர்நாற்றம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் பேச்சில் இருக்குது நாத்தம்னா. அங்கே நாற்றம் அடிக்கிறதுன்னா என்ன அர்த்தம், அங்கே நாடுறது, அங்கே நாற்றம் அடிக்கிறதுனா அது வந்து ஃபவுல் ஸ்மெல் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இருக்குது. ஆனால் நாற்றம் அப்படிங்கிறது பழைய தமிழில் அது ஒரு நியூட்ரல் வேர்ட். பல இடங்களில் அது வாசனைக்கு தான் வரும், நல்ல வாசனைக்கு தான் நாற்றம்ங்கிற வந்திருக்கு. அதனால் நாற்ற மலர் அப்படின்னா வாசனை மிக்க மலர், தாமரைப்பூ. ஏன்னா தாமரைப்பூ ரொம்ப கமகமான வாசனையாக இருக்கும், அதனால் நாற்ற மலர் அப்படின்னாக்கா தாமரைப்பூ. இந்த இடத்துல மிசை அப்படின்னா மேலேன்னு அர்த்தம், நாற்ற மலர் மிசைனா தாமரைப்பூ மேலே நான்முகன் அப்படின்னா என்ன அர்த்தம், தாமரைப்பூ மேலே பிரம்மான்னு அர்த்தம். அதாவது தாமரைப்பூவில் வீற்றிருக்கின்ற பிரம்மாவும் நாரணன், நாரணன்னா விஷ்ணு, நாராயணன் அப்படிங்கிற வழியே அதான் விஷ்ணு நாரணன், இவா ரெண்டு பேரும் வாது செய்து. அந்த கதை நமக்கு தெரியும், பிரம்மா விஷ்ணு தங்களுக்குள்ளே யார் பெரியவர் அப்படின்னு வாதாடின்னு இருந்தா. அது ரொம்ப நாளமாக ரொம்ப அந்த அவ ரெண்டு பேரும் வாக்குவாதம் ரொம்ப நேரம் போயிட்டே இருந்தார், பல காலம் முடியவே இல்லை. அப்போ அவர்களுக்கு இடையில் ஒரு பெரும் ஜோதியாக சிவருமான் தோன்றி நின்றார். அப்போ அவர் ரெண்டு பேரும் என்னடா அது திடீர்னு இங்கே ஒரு ஜோதி நிற்கிறதே, மேலே பார்க்குறா கீழே பார்க்குறா அதோட எண்டே தெரியல. அப்போ அவர்களுக்குள்ளே ஒரு போட்டி வச்சுக்கிறார், நம்ம ஒருத்தர் உச்சியை போய் பார்ப்போம், ஒருத்தர் கீழே போய் பார்ப்போம், யார் முதல்ல பார்த்துட்டு வந்து சொல்கிறோமோ அவள் தான் ஜெயிச்சவா அப்படின்னு, நமக்குள்ளே பெரியவா அப்படின்னு. அப்போ தான் அந்த அடிமுடி தெரிஞ்சது, பிரம்மா அன்னவா மேலே போவார், விஷ்ணு வராகமாக தரையை தோண்டி கீழே போவார். பல காலம் தேடியும் அவள் ரெண்டு பேராலையும் அடைய முடியாது. அப்புறமா இறைவன் அவர்களுக்கு அருள் புரிவர், அதுதான் அந்த வரலாறு. அது இங்கே சொல்கிறார், அப்படி பிரம்மா விஷ்ணு வாழ்ந்து செஞ்சு தோற்றம் உடைய அவர்களுக்கு முன்னாடி ஒரு வடிவத்தோடு தோன்றினார் சிவபெருமான். என்ன வடிவம், ஜோதி வடிவமாக தோன்றினார். அப்போ அந்த ஜோதி எல்லையில்லாத ஒளித்தூணாக நின்னார், மேலேயும் எல்லையில்லை கீழையும் எல்லையில்லாதபடி. அப்படி தோற்றம் உடைய ஜோதியாக நின்னப்போ அடியும் முடியும் தொடர்வு அறியீர், அவர் ரெண்டு பேராலையும் திருவடியையும் திருமுடியையும் சென்று அடைய முடியாதபடி அறிய ஒண்ணாதபடி நின்றவரே அப்படின்னு சிவபெருமான அட்ரஸ் பண்ணுறாரு இந்த இடத்துல. தொடர்வு அடியும் முடியும் தொடர்வு அறியர்னா திருவடியும் திருமுடியும் சென்று அடைய முடியாதபடி நின்றவரே, தோற்றினும் தோற்றும் அப்படின்னா தோற்றினும் தோற்றம்னாக்க தோன்றினாலும் தோன்றுவார் அப்படின்னா தோற்றுதல்னாக்க தோன்றுதல் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியிற மாதிரி வர்றது தோன்றுதல். அப்போது இறைவன் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார், ஆனால் உருகி அழைச்சாக்க பக்தியோடு அழைக்கிறப்போ பக்தர்களுக்கு அவர் காட்சியும் கொடுப்பார். காட்சியும் கொடுப்பாருங்க தான் தோற்றினும் தோற்றும் அப்படிங்கிறார். அப்படி அடியவர்களுக்கு காட்சியும் கொடுக்கிற தோற்றினும் தோற்றும் அப்படிப்பட்ட உண்மை தொழுது வணங்குதும், நாங்கள்லாம் தொழுது வணங்குகிறோம், வழிபடுகின்றோம், வாழ்த்தி வணங்குகிறோம், நாம் அடியோம், நாங்கள்லாம் அடியவர்கள், அதனால் சீற்றமதாம் வினை திருண்ட பெறா. சீற்றம்னா நமக்கு தெரியும், சீர்றதுன்னா இப்படி கோபிச்சுக்கிறது, சீரி பாயறான் அப்படிங்கிறோம், பாம்பு சீர்றது, சீரி விழாத இப்படிலாம் சொல்கிறோமே, சீர்றதுன்னா கோபிச்சுக்கிறது. சீற்றமதாம் வினைனா நம்ம இந்த தீயவினைகள்லாம் நம்மள கோபிச்சுன்னு வந்து தாக்க வர்றது இல்லையா. தாக்குறதுனால ஒரு சீற்றம் இருந்தாலும் தாக்குவோம், சீற்றம் இல்லைன்னா போய் தாக்கப்படுறது இல்லையே. யாராவது ரெண்டு பேர் வந்து போர்க்காலத்தில் ரெண்டு பேர் அமைதியாக சண்டை போடணும்னு பார்க்குறோமா? இல்லை, சீரி பாஞ்சுன்னு தான் சண்டை போடுவாள். அப்போ தான் அந்த சண்டையோட இயல்பு சீரினா தான் சண்டை வரும். அதனால் சீற்றத்தோடு வர்ற அந்த வினைகள்லாம் நம்ம தொட்டுக்க முடியாது. இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார். 10 பாட்டு, சாக்கியப்பட்டும் சமன் உரு ஆகி உடை ஒழிந்தும் பாக்கியமின்றி இருதலை போகமும் பற்றும் விட்டார். பூக்கமிழ் கொன்றை புரிசடையீர் அடி போற்றுகின்றோம் தீக்குழி தீவினை திருண்ட பெறா திருநீலகண்டம். இது 10 பாட்டு பௌத்தர்களையும் ஜெயினர்களையும் கண்டனம் செய்கிற பாட்டு. சாக்கியப்பட்டு அப்படின்னாக்க சாக்கியம்னாக்க பௌத்தம், சாக்கிய முனின்னு புத்தருக்கு ஒரு பேர். இந்த மாதிரி சாக்கிய முனின்னா சாக்கியப்பட்டம்னா பௌத்தர்களாகியும் அப்படின்னு அர்த்தம். சமன் உரு ஆகி உடை ஒழிந்தும், சமன் அப்படின்னாக்க ஜெயினர்கள், ஆனால் சமன் அப்படின்னாக்க சமணர் அமணர் அப்படின்லாம் தமிழில் வரும் ஜெயினர்களை சொல்கிறதுக்கு. தேவாரத்தில் நம்ம பல பாடல்களில் பார்ப்போம். இது ரெண்டும் கிட்டத்தட்ட இன்டர்சேஞ்சபிளாக தான் வரும். சமணர்னு வரும் சில பாட்டில், வரும் சில பாட்டில் அமணர்னு வரும். இது அந்த காலத்து அவர்கள் ஜெயினர்கள் அந்த காலத்தில் அல்ல, திகம்பர ஜெயினர்கள் இருந்தா, அதாவது அவர்கள் ஆடை இல்லாமல் இருப்பார்கள் அவர்கள். அப்படி அந்த சன்னியாசிகள் எங்கேயும் திரும்ப ஆடை இல்லாமல் தான் போவா. அப்படிப்பட்ட ஜெயினர்கள் அந்த காலத்தில் தமிழ் தென்னிந்தியாவில் நிறைய இருந்திருக்கா போல் இருக்கு. அதைத்தான் அவர் சொல்கிறார். சமன் உரு ஆகின சமணர்கள் ஜெயினர்களாக வேஷம் போட்டுண்டு ஜெயினர்கள் கோலத்தில் உடை ஒழிந்தும் ஆடையை நீக்கி ஆடை இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். அதனால் சில பேர் பௌத்தர்களாக திரிகிறார்கள், சில பேர் ஜெயினர்களாகி ஆடை அணியாமல் அமணமாக திரிகிறார்கள். அவர்களெலாம் எப்படிப்பட்ட என்னான்னா பாக்கியமின்றி, அவர்களுக்கு பாக்கியங்கள் இல்லை, எந்த பாக்கியமும் இல்லாமல் பெடுத்தவருக்கு என்ன பாக்கியம் இல்லை? பாக்கியம்னு நம்ம எதெல்லாம் கருதுகிறோமோ, இறைவனை வணங்குகிற பாக்கியம் மனசில், அந்த மாதிரி பாக்கியங்கள்லாம் இல்லாமல் இருதலை போகமும் பற்றும் விட்டார். இருதலை போகம்னாக்க போகம்னா நமக்கு தெரியும், நம்ம அனுபவிக்கிற இன்பங்கள் இல்லையா. அந்த போகங்கள் இருதலை போகம்னாக்க இருதலைனா இருவிதமான இரண்டு வித போகங்களையும் விட்டார்னார். அதனால் இரண்டு வித போகங்கள், இம்மையில் இருக்கிற போகங்கள், மறுமையில் இருக்கிற போகங்கள். இம்மை மறுமை இன்பம் அப்படிங்கிறோம் இல்லையா. இந்த உலக வாழ்க்கையில் அடைகிற இன்பங்கள், இந்த உலக உயிர் இந்த உலக வாழ்க்கையை விட்டு மறுமையில் அடைகிற இன்பங்கள். அப்படியாக அவர்கள் இந்த ரெண்டு விதமான இன்பங்களையும் கோட்டை விட்டுட்டார், பற்றும் விட்டார். பற்று அப்படின்னாக்க பொதுவாக பல தேவார பாடல்கள் பற்றுனா பற்றுக்கோடுன்னு வரும், சப்போர்ட் அப்படின்னு வரும். தண்ணியில் அதை முழுகின்னு இருக்கான் அப்படின்னாக்க தரையிலேருந்து அவனுக்கு ஒரு குச்சியை தூக்கி போடுறது, அது மாதிரி அவன் பிடிச்சிக்கிறதுக்கு, முழுகாமல் காப்பாற்றுறதுக்கு பற்றுக்கோடு, பற்றிக்கிறதுக்கு ஒரு கோடு. கோடுனா ஒரு குச்சியில் ஒரு கம்பு அப்படின்னு அர்த்தம். அப்படியாக அந்த பற்றுக்கோடுங்கிறது சப்போர்ட் டு நம்ம முழுகாமல் காப்பாற்றிக்கிறதுக்கு. அவர்களுக்கு அது மாதிரி பற்றுக்கோடும் இல்லாமல் போயிடுது அப்படின்னு எனக்கு புரியுது. பற்றுனாக்க பாசம், அட்டாச்மெண்ட் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஆனால் அது அப்படி எடுத்துக்கிறத விட இப்படி அவர்களுக்கு துன்பத்திலேருந்து அவர்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு பற்றுக்கோடு இல்லை. ஏன்னா நமக்கு இறைவன்கிற ஒரு பற்றுக்கோடு இருக்கான், அந்த இறைவன் நம்மளை காப்பாற்றுவான். ஆனால் அப்படி அந்த ஜெயினர்கள் பௌத்தர்கள்லாம் அந்த இறைவன் கொள்கையிலேருந்து விலகி இருக்கிறவ. இது நம்ம வேறு இடத்துலையும் பார்த்துருப்போம். பௌத்தர்களுடைய இது வந்து இறைவனை பற்றி கவலைப்பட இறைவன் இல்லைங்கிற சொல்கிற ஒரு நிதீஸ்வரவாதம் உண்டு அதில். ஜெயினத்தில் அஸ்தி நாஸ்தி அப்படிங்கிறது அதனால தான் அவளுக்கு பெரிய மந்திரமாக இருந்தது. இறைவன் இருக்கானா இல்லையா அப்படின்னாக்க அஸ்தி நாஸ்தி, அஸ்தினா இருக்கான், நாஸ்தினா இல்லை. அஸ்தி நாஸ்தி தான் அவளோட மந்திரமாக இருந்தது, இருக்கான் இல்லை அப்படின்னு அவளுடைய கொள்கை இறைவன். அப்படி ஒரு தெளிவில்லாத கொள்கை இருந்தது அவளுக்கு. அதனால் அவர்கள்லாம் இறைவனை வழிபடுறதுக்கு சிவதோஷனை பண்ணிட்டு இறைவனை வழிபடாமல் இருந்தவர்கள். அப்படி அவர்கள் இருந்ததுனால அவர்களுக்கு அந்த இறைவனை வழிபடுற பாக்கியம் இல்லாமல் போயிடுத்து. அப்படி இறைவனை வழிபடுற பாக்கியம் இல்லாமல் போனதுனால அவர்களுக்கு இருதலை போகம், இந்த உலகத்தில் இருக்கிற இன்பங்களும் கிடைக்காது, இதுக்கு அப்புறம் மறுமையில் கிடைக்கிற இன்பங்களும் கிடைக்காமல் போயிடுத்து. அவர்களுக்கு ஒரு பற்றும் இல்லை, அவர்களுக்கு உயரத்துக்கு ஒரு பற்றுக்கோடு இல்லை அவர்களுக்கு. அதை விட்டு விட்டார். பற்றும் விட்டார்னு அர்த்தம், அதெல்லாம் விட்டு நீங்கி விட்டார்கள், கோட்டை விட்டுட்டார்கள் அர்த்தம். அப்படி போனவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது அடியில் நம்மெல்லாம் அடியவர்கள் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். பூக்கமல் கொன்றை புரிசடையீர் அடி போற்றுகின்றோம் அப்படின்னு சிவபெருமானை பார்த்து, கொன்றைப்பூ கமழுகின்ற சடையை உடையவரே, பூக்கமல் கொன்றைனாக்க கொன்றைப்பூ கமழுகின்ற புரிசடை அப்படின்னாக்க சுருண்ட சடைன்னு அர்த்தம். இந்த ஜடாமுடி இருக்குல்லையே, சிவபெருமானுடைய ஜடை எப்படி இருக்கும், அப்படி முறுக்கி முறுக்கி தொங்கும், அப்படி கத்த கத்தையாக தொங்கும் முறுக்கி முறுக்கி, அப்படி முறுக்கிக்கிறதுக்கு புரிதல்னு பேர். இப்போ புரிதல்னால் பல அர்த்தங்கள் உண்டு, நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா அப்படின்னா ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற லெவலில் தான் நம்ம இன்றைக்கி பேச்சில் இருக்குது புரிதல்ங்கிறது. ஆனால் தேவாரத்தில் புரிசடை அப்படின்னு வந்தாக்க அங்கெல்லாம் அது வந்து அப்படி கர்லி ஹேர் அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்டட் மேட்டட் லாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே ஜடையை, அப்படி மேட்டட் லாக்ஸை தான் புரிசடை அப்படிம்ப தமிழில். வேறு சில இடங்களில் புரிதல்னு வரும், அப்போ வந்து விரும்புறது அப்படின்னு ஒரு அர்த்தத்தில் வரும். தேவாரத்தில் இந்த மூணு அர்த்தம் தான் பொதுவாக வரும். இந்த மாதிரி முறுக்கின்றிருக்கிற சடை, விரும்புறது, இல்லைன்னா செய்கிறது, அது இன்னொரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல புரிசடை அப்படின்னாக்க முறுக்கு கொண்ட முறுக்கின்றிருக்கிற சடை, கத்த கத்தையாக இருக்கிற சடை, அந்த சடையை உடையவர் அவர், அந்த சடை மேலே அவர் கமழ்கின்ற கொன்றைப்பு அணிந்திருக்கிறார், மனம் விசுகின்ற கொன்றை மலர தன்னுடைய முறுக்கு முறுக்கின்றிருக்கிற சடை மேலே அணிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சிவருமானே அடி போற்றுகின்றோம், உமது திருவடியை நாங்கள்லாம் வணங்குகிறோம் அப்படின்னு இறைவனை வழிபட்டாக்க அப்படி பண்ணினா, அதனால் தீக்குழி தீவினை, இந்த தீவினைங்கிறது பாவம், நம்ம செய்த பாவங்கள் அது எப்படி இருக்குன்னு ஒவ்வொன்றும் ஒரு விதமாக சொல்கிறார். நமக்கு நல்லது கிடைக்க விடாமல் பண்ணுற தீவினை அப்படிங்கிறார் இல்லையா. இந்த இடத்துல தீக்குழி தீவினைன்னா ஒரு குழியில் நெருப்பு மட்டும்னா எப்படி இருக்கும், கனன்று ஒரு குழி நிறைய விறகு போட்டு கொளுத்தி விட்டோம்னா எரிஞ்சிருக்கும், திக்கு திக்குன்னு எரியும் தீக்குழி. அப்படி ஒரு குழியில் விறகு போட்டு எரியிற மாதிரி அதுக்குள்ளே போய் நம்ம ஒருத்த போய் விழுந்தால் என்ன ஆகுது, அது மாதிரி நம்மளுடைய வினையானது நம்மளை வந்து பிடிச்சிக்கிறப்போ நம்ம தீக்குழிக்குள்ளே விழுந்த மாதிரி இருக்குது, அந்த தீக்குழி மாதிரி இருக்குது அந்த வினைகள்லாம் அப்படின்னு அது ஒரு ஓமை சொல்கிறாருங்க. தீக்குழி போல் இருக்கிற இந்த தீவினைகள்லாம் நம்மளை வந்து தொட்டுக்க முடியாது, இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை அப்படிங்கிறார். அதாவது நம்ம இப்போ இந்த சமணர் பௌத்தர்கள் அந்த காலத்து தேவாரத்தை படித்தா தான் நமக்கு தெரியும், அந்த காலத்து சம்பந்தர் தேவாரமும் அப்பர் தேவாரமும் அந்த காலத்தில் இருந்த சமணர்களுடைய பௌத்தர்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் என்னென்ன இருந்தது, அவர்களுடைய கொள்கைகள் என்ன, அதை ஏன் மறுக்கணும், அந்த கொள்கைகள் ஏன் நம்ம ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். அதனால் இல்லையா, அது தங்களுடைய கொள்கைகளை நேரடியாக சொல்கிறார் மக்களுக்கு. ஆனால் அந்த காலத்தில் இருந்த அவர்களுடைய கொள்கைகள் ஏன்னா சாக்கியர்கள் வந்து இந்த சமணம் சாக்கியம் ரெண்டுமே வேதத்தை ஏற்றுக்கலை, அதாவது தொன்று தொட்டு வந்த வேத மதம் இருக்கு இல்லையா, வைதிக தர்மம் சனாதன தர்மம்னு சொல்கிறோமே இல்லை ஹிந்து தர்மம்னு சொல்கிறோமே, இப்போது அந்த வைதிக தர்மத்தை இவ ஜைனமும் பௌத்தமும் ஏற்றுக்கலை, அதுலேருந்து பிரிஞ்சு போன மதங்கள் இவையெல்லாம். புத்தர் 2500 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றி தன்னோட கொள்கையை நிறுவினார், ஸ்தாபித்தார். அதேமாரி சமண மதமும் மகாவீரர் வந்து அதெல்லாம் அவர் தன்னுடைய கொள்கையை இது பண்ணார். அதனால் இதெல்லாம் என்ன சொல்கிறது, இந்த வேத மதத்தை மறுத்து வந்த கொள்கைகள் இவையெல்லாம். சம்பந்தர் வேத நெறியை நிலைநாட்ட வந்தவர், அதனால் அவர் இவரெல்லாம் கண்டிக்கிறார், கண்டனம் பண்ணுறார். இந்த இதான் சொன்னார், இந்த வாது செய்கிறதுன்னா பின்னாடி உள்ள வாதுகள்லாம் அந்த காலத்தில் அதெல்லாம் சகஜம், இந்த மாதிரி கொள்கைக்காக வாதிடுவா வாதாடுவா ரெண்டு பேர் இது பண்ணுவா போட்டி போடுவா, இல்லைன்னா என்னோட தான் நான் சொல்கிறது தான் சரி நீ சொல்கிறது தான் சரி அப்படின்னு ஆர்குமெண்ட்லாம் உண்டு, அதனால தான் பட்டிமண்டபங்கன்னே இருக்குது. அதனால் இங்கே வந்து அவர் அவருடைய கொள்கைகளை அவருடைய டிஸ்கிரிப்ஷனை சொல்லி அவர்கள் அவர்களுக்கு இதெல்லாம் இல்லை அப்படின்னு இவர் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். அதனால் மக்களே நீங்கள் அதில் போய் ஏமாந்து போகாதீங்கோ அப்படின்னு மக்களுக்கு எச்சரிக்கை பண்ணுறார். இந்த பேர்கள்லாம் யாரும்

பரம்பரை பின்பற்றவர் ஜெயினர்னு வரும். இது சனாதன சமணம்னாக்க அது சம்ஸ்கிருதத்தில் ரூட்லேருந்து வர்றது அதெல்லாம். அதே சமயத்தில் தமிழில் அமணர் அப்படிங்கிறது அதுலேருந்து வர்றதா, அம்மனமாக தெரியறதுனால அமணர்னு பேர் வந்திருக்கும், அதுலேருந்து வச்சுக்கலாம். அது ஒரு இது இருக்குது. அப்புறம் சேக்கிழார் பெரிய புராணத்தில் அழகாக சொல்கிறார் திருஞான சம்பந்தர் அவதாரம் பண்ணுற பாட்டை பற்றி பாடுறப்போ, அந்த வரலாறு திருஞான சம்பந்தர் வரலாற்று சொல்கிறதுக்கப்போ ஒரு பாட்டு பாடுறார். வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க பூதபரம் வரைபொலிய புனிதவாய் மலர்ந்தெழுத சீதவள வயற்புகழி திருஞான சம்பந்தர் பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் அப்படின்னு பெரிய புராணத்தில் ஒரு பாட்டு. அதில் அவர் ரொம்ப அழகாக திருஞான சம்பந்தர் அவதாரம் பண்ணதருடைய விளக்கத்தை சுருக்கமாக சொல்லிட்டார். வேத நெறி தழைத்து ஓங்க, இந்த வைதிக தர்மமானது தழைக்கும்படியாகவும், மிகு சைவத்துறை விளங்க அதில் சிறந்ததான சைவத்துறை விளங்கவும், நெறின்னு ஒன்று துறைன்னு ஒன்று, அதாவது அந்த டிஸ்டிங்ஷன்லாம் நாங்கள் புரிஞ்சுக்கணும். சைவமும் வேதத்தை ஏற்றுக்கிற மதம் அப்படி, அந்த வேதத்தை ஏற்றுக்கக்கூடிய மதங்களுக்குள்ள சைவம்ங்கிறது ஒரு துறை, அதுதான் சமணர் தான் இருக்கும். ஜெயினருங்கிற வார்த்தை எப்போவாது இருக்கலாமா இருக்கலாம், சமணருங்கிறது தான் வரும். சமணர் அமணர் அது இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் பொதுவாக வரும். அதேமாதிரி பௌத்தர்களுக்கு பௌத்தர்னு சொல்லலாம், சாக்கியர்னு சொல்லலாம், இல்லை தேரர்னு சொல்லலாம். ஏன்னா அதில் தேரவாதம்னு ஒன்று இருந்து தேரர்னு அதனால் சொல்லுவேன். ஒரு சம்பந்தத்தேவத்தில் சாப்பர் தேவத்தில் பார்க்கலாம். ஆனால் அமணர் சமணர் ரொம்ப பொதுவாக வரும். ஓகே, இப்போ 11 பாட்டுக்கு போகலாமா. பிறந்த பிறவியில் பேணி எம் செல்வன் கழல் அடைவான், இறந்த பிறவி உண்டாகில் இமையவர் கோனடிக்கண், திறம்பயில் ஞான சம்பந்தன செந்தமிழ் பத்தும் வல்லார், நிறைந்த உலகினில் வானவர் கோனுடும் கூடுவரே. இந்த சம்பந்தருடைய தேவாரத்தில் திருக்கடைக்காப்பு, இதில் அவர் இந்த பதியத்தை பாடுறவர்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். இதில் என்ன சொல்கிறார், பிறந்த பிறவியில் பேணி எம் செல்வன் கழல் அடைவான். இந்த அடைவான் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் வான்னு ஒரு வார்த்தை வருதே தமிழில் கழல் அடைவான். இப்போ பேச்சில் வந்து அடைவான் அப்படின்னா ஹீ வில் ரீச் அப்படின்னு ஃபியூச்சர் டென்ஸில் எடுத்துக்குவோம், அவன் அங்கு சென்று அடைவான் அப்படின்னு. ஆனால் இந்த பாட்டில் இந்த மாதிரி இடங்களில் அதோட அர்த்தம் வேறு. கழல் அடைவான் அப்படின்னா கழல் அடைவதற்கு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் அந்த பழைய தமிழ் இலக்கியங்களில் வரக்கூடிய சில பிரயோகங்கள். அடைவான் அப்படின்னா அடைவதற்கு, இந்த வான் பாக்கு அப்படின்லாம் வரும் இலக்கணத்தில் படிச்சிருக்கலாம் சின்ன வயசில். அதனால் பிறந்த பிறவியில் பேணி எம் செல்வன் கடல் அடைவான் அப்படின்னா, பிறந்த பிறவியில் எம் செல்வன் கடல் அடைவான் பேணி அப்படின்னா, இந்த பிறந்த பிறவி இந்த பிறவியில் எம் செல்வன் நம் செல்வன் ஆகிய சிவபெருமானுடைய கடல் அடைவான் திருவடியை அடைவதற்கு பேணி அப்படின்னா அவனை விரும்பி வழிபட்டு. அப்படி வார்த்தைகளை கொஞ்சம் இடம் மாற்றி பொருள் கொள்ளணும். அதனால் பிறந்த பிறவியில் எம் செல்வன் கழல் அடைவான் பேணி அப்படி பண்ணி, அப்படி நம்ம இறைவனுடைய கழல் அடைகிறதுக்காக இறைவனை வழிபடுறோம் போற்றுகின்றோம் இந்த பிறவியில், அதெல்லாம் பண்ணுறோம் அவன் திருவடி அடையிறதுக்கு. நமக்கு அப்படி ஒன்றிய மனத்தோடு வழிபட்டாக்க இறைவன் திருவடி கிடைக்கும், நமக்கு பிறவி இல்லாமல் போகும். ஆனால் நம்ம பண்ணின பாவத்தோட அளவு நமக்கு தெரியாது. நம்ம எவ்வளோலாம் பண்ணாலும் உனக்கு இன்னொரு பிறவி இருக்குது அப்படின்னு சிவபெருமான் சொல்லிட்டா வச்சுக்கோ அந்த வினையினால். அப்போ என்ன பண்ணுறது, இறந்த பிறவி உண்டாகில் அப்படி செத்ததுக்கப்புறம் இன்னொரு பிறவி இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா அப்போ என்னாகும், அப்போது இந்த பதியங்கள்லாம் பாடுறாளே, இமையவர் கோனடிக்கண் திறம்பையில் ஞான சம்பந்தன செந்தமிழ் பத்தும் வல்லார் அப்படி. இமையவர் கோன் அடிக்கண், இமையவர் கோன் அப்படின்னா இமையவர்கள் தேவர்கள், இமையவர் கோன் இந்த இடத்துல தேவர்களுக்கு தலைவன் சிவபெருமான். அப்படி அந்த சிவபெருமானுடைய திருவடியில் திறம்பையில் ஞான சம்பந்தன செந்தமிழ், அந்த சிவபெருமானுடைய திருவடியின் புகழை பாடுகின்ற, புகழை உணர்ந்த, புகழை பண்ண ஞான சம்பந்தன் திருஞான சம்பந்தனாகிய நான் பாடின செந்தமிழ் பத்தும் வல்ல, இந்த செந்தமிழான இந்த திருப்பதிகத்தின் 10 பாடல்களையும் பாட வல்லவர்கள் அவர்களுக்கு என்னாகும், அவர்கள் நிறைந்த உலகினில் வானவர் கோனுடும் கூடுவரே. இந்த நிறைந்த அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம கொண்டு வந்து பொருள் கொள்ளணும், இன்பம் நிறைந்த அப்படின்னு பொருள் கொள்ளலாம். ஏன்னா வானவர் கோன்கிறது இந்த அடியில் தேவர்கள் இந்திரனை குறிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை. அப்போ அவர்கள் இன்பம் நிறைந்த உலகினில் வானவர் கோனுடும் கூடுவரே அப்படின்னா தேவலோகத்தில் இந்திரனோட இன்ப வாழ்வில் அனுபவிப்பார்கள்.

0: அப்படின்னு அர்த்தம். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னாக்க, இந்த பிறவியில் நம்ம இறைவனுடைய திருவடியை அடையிறதுக்காக நம்ம இறைவனை வழிபட்டு போற்றுகின்றோம். இறைவன் அருள் இருந்தால் நமக்கு இந்த பிறவியோட முடிஞ்சு போடும், இறைவன் அடியில் போய் சேர்ந்துடுவோம், இனிமேல் பிறவி இல்லாமல். ஆனால் நமக்கு முன்னாடி பண்ணிய வினைகளுடைய தாக்கம் வந்து இன்னும் முழுக்க போக முடியல, அந்த அளவுக்கு நம்ம ஒன்றி பக்தி செய்யலை இந்த பிறவியில் அப்படின்னாக்க என்னாகும், இன்னொரு பிறவி கட்டாயம் உண்டு. அப்படி இருந்தாக்க, அப்படி ஒரு பிறவி உண்டு அப்படின்னாக்க, இந்த பதிகம் இருக்கு, இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுகிறவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? அவர்கள் இன்பமான வானுலக வாழ்வு பெறுவார்கள். அப்படின்னா இன்னொரு பிறவி இருக்குன்னா நீங்கள் தேவலோகத்தில் இன்பமாக இருப்பீள் அப்படின்னு ஒரு பிறவி கொடுக்குற சொல்கிற பயன். அதாவது அடுத்த பிறவி உண்டுனாக்க அது உங்களுக்கு இன்பமான பிறவியாக இருக்கும். பிறவி இருக்காது, நீங்கள் இந்த பிறவியில் இறைவனை போற்றி வழிபடுகிறீர்கள், அவனோட அருளால் உங்களுக்கு பிறவி இல்லாமல் போகும். இன்னைக்கு இந்த அளவில் நிறைவு செஞ்சுக்குவோம். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம்,
3: சிவபுராணம்.

0: திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசக பெருமான் அருளு செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திருச்சதகம் ஆனந்தத்து அழுந்தல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: அம்பலவானருடைய திருவருளினாலே திருவாசகத்தில் 71வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். திருவாசகம் என்பது நம்மை இந்த லோகத்திலே படைத்து இரவும் பகலுமாக நமக்கு உணவு தந்து உறக்கம் தந்து அதற்கு மேலே நம்மை பார்க்க வைத்து பேச வைத்து நினைக்க வைத்து நடக்க வைத்து செய்கின்ற திருவருளாகிய சிவனுடைய பெருமையை சொல்லி அவன் நமக்கு செய்கிற உபகாரத்தை சொல்லி அவனிடத்திலே நாம் அன்பு கொள்ளும்படியாக தூண்டுவது இந்த திருவாசகம். இதையெல்லாம் சொன்னாத்தான் அவனிடத்துல அன்பு வரும். இதையெல்லாம் சொல்லவில்லையான சாதாரண மக்களுக்கு கடவுளிடத்துல அன்பு வராது. பிரத்யேகமா இப்ப அம்மா உணவு கொடுக்கறா, அப்பா வேண்டிய உபகாரங்கள் எல்லாம் செய்யறான், படிக்க வைக்கிறான், துணி கொடுக்கறான், காசு கொடுக்கறான், கல்யாணம் பண்ணி வைக்கிற எல்லா வேலையும் செய்யறா அப்பா அம்மாவும். அதிகபட்சம் பிள்ளைகளுக்கு அப்படித்தான் செய்யறாங்க, அப்பா அம்மா தானே செய்யறாங்க. அது வரையில் எல்லாமே அத்தனையும் தாய் தந்தை மூலமாக பெற்றவன் தாய் தந்தையை மதிப்பதில்லை, தாய் தந்தை செய்த உபகாரத்தை நினைச்சு பாக்கறது இல்ல. அதிகபட்சம் அப்படித்தான் இருக்கும், அதிகபட்சம் அப்பாவும் அம்மாவும் தான் பிள்ளைகளுக்கு செய்யறாங்க. அதிகபட்சம் பிள்ளைகள் தாய் தந்தை செய்த உபகாரத்தை உணர்வதில்லை, அதை நினைச்சு பாக்கறது இல்ல. அதுக்கு தகுந்தாற் போல அவர்களுக்கு புரிய கொடுக்கிறாப்பல அவர் செய்த உபகாரத்துக்கு தகுந்தாப்புல நடந்து கொள்வதில்லை. அதை நன்றி உள்ள நல்ல பிள்ளைகள் நினைச்சு பாக்குது. எல்லா பிள்ளைகளும் அப்படி இல்ல, எங்க சில பிள்ளைகள் நினைச்சு பாக்குது அப்பா அம்மா தான் நமக்கு இவ்வளவும் செய்தாக என்கின்ற உலகியலிலேயே உலகியலிலேயே சிலர் தான் அதை நினைச்சு பார்த்து அம்மா அப்பா இடத்துல பக்தியாகவும் அம்மா அப்பாவுக்கு உபகாரியாகவும் பல பேர் இருப்பது. அதே மாதிரிதான் கடவுளிடத்திலே கடவுள் செய்த உபகாரத்தை நினைத்து கடவுளத்திலே பத்தி பூணுகின்றவர்கள் உண்மையாக கொஞ்சம். அப்படி கடவுள் செய்த உபகாரத்தை நினையாமல் வாழ்கின்றவர்கள் உலகத்திலே ஏராளமான பேர். அந்த முறையிலே இந்த ஞான நூல்கள் ஒவ்வொரு ஆன்மாவையும் இதிலே தொடர்புடையவர்களை எல்லாம் கடவுளினுடைய உபகாரத்தை உணர்த்தி கொண்டிருப்பது, கடவுள் செய்த உபகாரத்தை உணர்த்தி கொண்டிருப்பது, நமக்கு நினைக்க வைத்துக் கொண்டிருப்பது இந்த ஞான நூல். இந்த நூல்களே இல்லையா இந்த பத்தி எல்லாம் கூட உலகத்துல இருக்காது. இந்த நூல்களே இல்லேன்னு வச்சுக்க கோயிலுக்கு ஒருத்தனும் போக மாட்டான், கடவுளுங்கிற இந்த நூல்கள் மூலமாத்தான் தேவார ஆதி திருமுறை புராணங்கள் சிவபுராணங்கள் மூலமாகத்தான் உலகத்திலே பக்தின்னு இருந்து கடவுள் இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த நூல். கடவுள் நமக்கு உபகாரம் செய்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருப்பது இந்த நூல். கடவுளை கும்பிடுங்கள், வாழ்த்துங்கள், வணங்குங்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பது இந்த நூல். இது இல்லையானால் இந்த அளவுக்கு உலகத்திலே பத்தி இருக்காது, ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு, இன்னும் ரொம்ப குறைஞ்சு. அதனால இந்த நூல்கள் தான் நமக்கு துணையாக இருப்பது, கடவுளுக்கு நமக்கு நடுவில் இருந்து கடவுளத்துல தொடர்பு எடுத்து வைப்பது, பத்தி பண்ண வைப்பது இந்த நூல். அதில் இந்த திருவாசகம் என்பது எல்லா நூலிலும் பக்தி நூல்களிலே முதல் நூலாக இருப்பது. பக்தி நூல்கள்னு ஒரு 1000 எடுத்துக்கிட்டோம்னா அதுல பக்தி நூல முதல்ல இருப்பது இந்த திருவாசகம். பக்தி நூல்னு ஒரு 1000 எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த பக்தி நூல்களுக்கெல்லாம் முதன்மையான நூல். அப்படி இந்த ஊர்ல 1000 பேர் பணக்காரர் இருக்கிறார், இதுல முதல் பணக்கார அதிக பணக்காரன்னு போடுவோம் இல்லையா கணக்கு, எல்லாத்திட்டும் ஒரே அளவா பணம் இருக்கு. ஒருத்தர் 50 லட்சம் வச்சிருக்கலாம், ஒருத்தர் 1 கோடி வச்சிருக்கலாம், ஒருத்தர் 2 கோடி வச்சிருக்கலாம், ஒருத்தர் 1.5 கோடி வச்சிருக்கலாம், ஒருத்தர் 4 கோடி வச்சிருக்கலாம். இப்படி இருக்கிறதுல ஒருத்தன் 10 கோடி வச்சிருந்தான்னு வச்சுக்கோ, அவனும் பணக்காரன் இவனும் பணக்காரன் சொல்ல முடியாது அல்லவா. 10 கோடி வச்சிருக்கவன் தானே பெரும் பணக்காரன். அதனாலே வந்து முதன்மையாக இருப்பது பக்தி நூலிலே முதன்மையாக இருப்பது இந்த திருவாசகம். அப்படிப்பட்ட இந்த நூலிலே கடவுள் ஆகிய சிவபெருமான் தனக்கு செய்த உபகாரத்தை பல கோணங்களிலே பல முறைகளிலே சொல்லி நமக்கு காட்டுகிறார். இதுல ஆனந்தத்து அழுந்தல் என்ற பகுதி 71வது பாடல். செய்த உபகாரத்தை நினைந்து அந்த ஆனந்தத்திலே அழுந்து, அப்படிப்பட்ட இந்த பாடல் 71வது பாடல். புணர்ப்பது உக்க எந்தை என்னை ஆண்டு போன நோக்கினாய். எந்தை என்கின்ற சிவபெருமானை அழைத்து நீ என்ன செய்தாய் என்று கேட்டால், உணர்ப்பது உக்க என்றால் என்னை உன்னோடு சேர்த்து கொள்ளுவதற்காக என்னை ஆண்டு கொண்டு உன்னுடைய அருட்கண்ணாலே என்னை கடாச்சித்தாய். உணர்ப்பது உக்க என்னை ஆண்டு பூண நோக்கினாய். உணர்ப்பது என்பது தன்னோடு சேர்த்து கொள்வதற்காக. அப்படி தன்னோடு சேர்த்து கொள்வதற்கு அவர் செய்த செயல் என்னன்னு கேட்டா சௌருமான் இவருக்கு பக்குவத்தை கொடுத்து இவரை ஆண்டு கொண்டு அவரை அருட்கண்ணாலே நோக்கினார். அருட்கண்ணாலே நோக்கினாலே போதும், சுவாமி வந்து கண்ணாலே பார்த்தாலே போதும். அப்படி நீ செய்தாய், அப்படி செய்தும் எனக்கு தகுதி வரவில்லை, எனக்கு பக்குவம் வரவில்லை, அதனாலே இது நம்மோடு சேருவதற்கு இது காலம் இல்லை பொருத்தம் இல்லை என்று சொல்லி ஒரு நிலை வந்தது. புணர்ப்பதுவுக்கு எந்தை என்னை ஆண்டு பூனை நோக்கினாய். பூனை என்பது தன்னோடு சேர்த்து கொள்வதற்காக பூனை நோக்கினாய். பூனை நோக்கினாய் என்பது மிக விரும்பி உன்னோடு என்னை சேர்த்து கொள்வதற்காக நீ பார்த்தாய். அந்த பார்வைக்கு தகுந்தாற் போல நான் இல்லை, அந்த பார்வைக்கு தகுந்தாற் போல நீ நினைச்ச மாதிரி நான் இல்லை, அவ்வளவுதான் சுருக்கம். நீ நினைச்ச மாதிரி நான் இல்லை, நீ அன்பு வைத்தாய் நான் அன்பு வைக்கல, அப்படித்தான் அப்படி சொன்னா விளங்கும். புணர்ப்பதுக்க எந்த என்னை ஆண்டு பூண நோக்கினாய். புணர்ப்பது அன்று இது என்ற போது, புணர்ப்பது அன்று என்றால் உன்னோடு என்னை கூட்டிக் கொள்வதற்கான தகுதி எண்ணத்தில இல்லாமையினாலே, அதற்கு தக்க காலம் பக்குவம் இல்லாமையினாலே நின்னோடு என்னோடு எண்ணிதான். அப்பொழுது எனக்கும் உனக்கும் சம்பந்தம் குறைவாகிவிட்டது, சம்பந்தம் குறைவாகிவிட்டது. நின்னோடு இப்போ ஒரு உபகாரம் அன்பு செலுத்துகிறாருன்னா அதற்கு தகுந்தாற் போல நாமும் அன்பு செலுத்தினோமானால் அவர் என்ன பண்ணுவாரு, ரொம்ப பிரியமா இருப்பார். அவர் வந்து உபசாரம் பண்ண அன்பு செய்ய இனிமையான வார்த்தைகளை பிரியமா பேச நம்ம அதுக்கு தகுந்தாப்புல நடந்துக்கலன்னு வச்சுக்கோ, அடுத்தாப்புல என்ன பண்ணுவாரு. இவன் நம்ம இடத்துல பிரியம் இல்லை, நம்ம செஞ்ச உபகாரம் அன்பெல்லாம் இவன் ஒன்னும் பெருசா நினைக்கல என்று சொல்லி அவரு விலகிக்குவார். அவர் வந்து அந்த முன்னே செலுத்துற அன்பு அவர்கிட்ட இருக்காரு. நாம் செலுத்துகிற அளவுக்கு இவரிடத்துல அன்பு இல்லை, நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு இவன் இடத்துல அன்பு இல்லை என்று அவர் ஒதுங்கி கொள்வார். அது போல இவரை சேர்த்து கொள்ளுவதற்காக இவரை ஆண்டு பூணை நோக்கினார். நோக்கினாய், நோக்கினாய் என்று சிவபெருமானை பார்த்து பேசுறார் மாணிக்கவாசகர். நோக்கினாய் புணர்ப்பது அன்று இது என்ற போது, புணர்ப்பது என்பது கூடுவதற்கான தகுதி காலம் பக்குவம் இவனுக்கு இல்லை என்ற போது நின்னோடு என்னோடு எண்ணிதான். அதாவது சிவனும் சிவனும் சேர்தல், சிவனும் சிவனும் சேருதல். சிவன் இப்பொழுது எதையோ ஒன்றை சேர்ந்து கொண்டுதான் இருக்கும். எப்போதும் சிவன் தனியா இருக்கார், சிவன் தனியா இருக்கார். ஒரு உடம்போடு சேர்ந்து இருக்கிறதா, உலகத்தோடு சேர்ந்து இருக்கிறது. உடம்போடு சேர்ந்து உலகத்தோடு சேர்ந்து இருக்கு. உலகத்தோடுனா மனைவி மக்கள் வீடு வாசல் பொன்பொருள் முதலான உலக போகங்களில் சேர்ந்து இருக்கிறது. இந்த சேர்ந்து இருக்கிறது என்றால இது வந்து சில காலம் சேர்ந்து இருக்கு, அப்புறம் பிரிஞ்சிடும். எது அதோட சேர்ந்து இருக்கிறோமோ அதெல்லாம் விட்டு கட்டாயம் பிரிஞ்சிடும், சேர்ந்தே இருக்கார், பிரிஞ்சு போயிடும். இந்த ஐக்கியம், இந்த ஐக்கியம் இந்த உலக பொருளோடு சேர்ந்து இருக்கிறது ஐக்கியம் சொல்றது, சேர்ந்து இருப்பதை ஐக்கியம் சொல்றது விட முடியல. இந்த ஐக்கியமானது நிலையானது அல்ல, நிலையானது அல்ல. அந்த சிவனோடு சேருகின்ற ஐக்கியம் நிலையானது, நிலையான. சிவன் எப்படிப்பட்டவன் என்றால் சூரியனை போல, ஆன்மா உயிர் ஆகிய நாம் எப்படிப்பட்டவன் என்றால் சந்திரனை போல. சிவன் சூரியனை போல, உயிர்கள் சந்திரனை போல. சூரியனுக்கும் சந்திரனுக்கு என்ன எவ்வளவு வித்தியாசம், அளவு இல்லாத வித்தியாசம். சூரியன் ஒளி, சந்திரனும் ஒளிதானே, இதெல்லாம் யாவங்கள். சூரியனும் ஒளி, சந்திரனும் ஒளிதானே, வெளிச்சம் தானே தருது. சூரியன் தருகிற அளவுக்கு சந்திரன் தர முடியுதா, இல்ல சூரியன் மாதிரி நிரந்தரமா தர முடியுதா, இல்ல நிரந்தரமா புறப்படுறானா சந்திரன். சூரியன் என்னைக்காவது ஸ்ட்ரைக் பண்ணிருக்கான, அளவில்லாத ஒளி எப்போதும் ஒளிமயமாகவே இருப்பது. சந்திரன் அப்படி இல்லை, ஒளியாக இருக்கிறான் அப்புறம் ஒளிந்தும் கொள்ளுகிறான், ஒளியாக இருக்கிறான் அப்புறம் ஒளிந்து அப்புறம் இருக்க இருக்க இருக்க இருக்க குறைஞ்சு போயிடுறான், வளர்ற அப்புறம் என்ன பண்ற தேய்கிறான். சூரியன் அப்படி இல்லை, இல்லை கடவுள் அப்படியே இருப்பாரு, ஆன்மா அப்படி இருக்காரு, அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் எப்படி இருக்கும். இந்த சந்திரன் சூரியனோடு கூடி விட்டான்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு சந்திரனே இல்லை, சூரிய மாத்திரம் தான் இருப்பான். என்னைக்கு அமாவாசைக்கு, அமாவாசையில, அமாவாசையில சூரியனோடு சந்திரன் இயந்துட்டான்னா யார் இருப்பா? சூரியன் தான் இருப்பார் சந்திரனோடு, விளங்குத? அது போல ஆன்மாவானது உயிரானது கடவுளோடு சேர்ந்துருச்சுன்னா உயிர்னு தனியா இருக்காது, கடவுளுக்குள்ளே அடங்கியிருக்கு. உழவு ஒளி உள்ள சந்திரன் சூரியனுடைய ஒளிக்குள்ள ஐக்கியம் ஆகிவிட்டான்னா சூரிய சந்திரன் தோன்ற மாட்டான், சூரியன் தான் தோன்றும். அதுபோல ஆன்மா வந்து சிவத்தோடு சேர்ந்துருச்சுன்னா சிவம் தோன்றும் இதுவர ஆன்மா தனியா இருக்கு. அமாவாசையினுடைய தத்துவம் சூரியனை போல சிவம், சந்திரனை போல உயிர்கள். உயிர்கள் குறைவுடையது, குற்றம் உடையது. குறைவுடையது சந்திரனுக்கு குற்றம் கொஞ்சம் இல்ல, சந்திரனுடைய குற்றங்கள் கொஞ்சம் இல்ல. சூரியன் குற்றம் இல்லாதது, சூரியன்ல ஒண்ணும் சொல்ல முடியாது. சந்திரனுக்கு தேய்வு இருக்குது, வளர்ச்சி இருக்குது. சந்திரன்ல கலங்க இருக்குது, சந்திரன்ல கலங்க இருக்குது இல்ல, சந்திரன்ல கலங்க இருக்குது. இல்லாமையும் போறேன், ஒரே மாதிரியா உதிக்கிறது இல்ல, ஒரே மாதிரியா உதிக்கிறது. இப்படி பல வகையான ஏற்றத்தாழ்வுகள், குற்றம் குறைபாடுகள் சந்திரனுக்கு. அதே போலத்தான் ஆன்மாவுக்கு அளவில்லாத குற்றம், சூரியனுக்கு அந்த குற்றம் இல்ல. அது போல சிவனுக்கு குற்றம் இல்லை. குற்றம் இல்லாத பொருளாகிய சூரியனோடு குற்றம் உள்ள சந்திரன் சேர்ந்து விட்டானால் சூரியன் தோன்றும், சந்திரன் தோன்றார். அதுபோல ஆன்மா சிவத்தோடு சேர்ந்து விட்டால் சிவன் தோன்றும், ஆன்மா தோன்றார். இப்பொழுது சிவனும் நாமும் ஒன்னாத்தான் இருக்கிறோம். அப்படின்னா எப்படி ஒன்னா இருக்கிறோம்னா நமக்குள்ளே சிவன் இருக்கிறார். இப்ப நம்ம தெரியுது, சிவன் தெரியல. அசிவனோடு சேர்ந்துட்டோம்னா சிவனுக்குள்ள நம்ம இருக்கும். இப்ப நமக்குள்ள சிவன் இருக்கிறா, அதனால நம்முடைய தீய சக்திகள் வெளிப்பட்டு அதிகமா தெரியுது. சிவத்தும் சேர்ந்துட்டா சிவம் தோன்றும். சிவ சிவ சிவ ஐக்கியம்னு சொல்லு, சிவ சிவ ஐக்கியம்னு சொல்லு. இருகு வகை ஒன்றோடு ஒன்று, இருகு வகை பரமசு ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகு வகை பரமசு. அதான் புணர்ப்பு, அமாவாசையினுடைய தத்துவம். புரியுதா? புணர்ப்பது ஒக்க எந்த என்னை ஆண்டு புன நோக்கினாய், புணர்ப்பது அன்று இது என்ற போது. புணர்ப்பது அன்று இந்த மணிவாசகனை இப்போது கூட்டிக் கொள்ளுகிற காலமா தெரியலே, பக்கு ஒன்ன பத்தல என்று நீ எண்ணும் போது உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஒண்ணும் இல்லையா, நின்னோடு என்னோடு எண்ணிதான். சரி சாமி, அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல. அவர் சொல்றது மாணிக்கவாசகன், அப்படி இருந்துட்டாலும் எனக்கு பக்குவம் இல்ல, என்ன உன்னோடு கூட்டிக் கொள்வதற்கான காலம் பருவம் இதெல்லாம் இல்லை என்று நீ எண்ணினாலும் சரி, அதை பத்தி கூட கவலைப்படல. புணர்ப்பதாக அன்றியதாக உன்னோடு கூட்டிக் கொள்ளு, அல்லது கூட்டிக் கொள்ளாம விட்டு, அதை பத்தியும் கவலைப்படல. புணர்ப்பதாக அன்றியதாக அன்பு நின் கடல்கனே புணர்ப்பதாக, என்னோ உன்னோடு என்னை சேர்த்துக் கொள்ளு அல்லது விட்டு விடு, ஆனால் என்னுடைய அன்பானது உன்னுடைய திருவடியில் இருக்கணும், அதுக்கு நீ அன்பு கொள்ளும். விளங்குத? இவ்வளவு தந்திரமா கேட்கிறார். இன்னை உன்னோடு சேர்த்துக் கொள்வதற்கான தகுதி எனக்கிட்ட இல்லைங்கிறது ரைட்டு, ஆனால் சேர்த்துக் கொள்ளு அல்லது விட்டு விடு, என்னுடைய அன்பானது உன்னுடைய திருவடியில் இருக்கும். புணர்ப்பதாக அன்றிதாக அன்பு நின் கடல்கனே புணர்ப்பதாக அங்கானால புங்கம்மான போகமே, அங்கானால அழகிய கண்ணையுடையவனே புங்கம்மான போகமே. புங்கம் என்றால் பரிசுத்தமான சிவபோகமாக இருப்பவனே. புங்கம் என்றால் சுத்தம், புங்கம் என்றால் சுத்தம், புனிதம் என்றாலும் சுத்தம், புங்கம் என்றாலும் சுத்தம். அதனால புங்கமான போகம், சிவபோகம், சிவபோகம் புங்கமான போகம், குற்றமில்லாத போகமாக இருக்கும். உலக பொருள் எல்லாம் குற்றம் உடைய போகமாக இருப்பது, சிவபோகம் என்பது குற்றமில்லாததாக இருப்பது. அப்படி குற்றமில்லாத சிவபோகமாக இருக்கின்ற சுவாமியே, என்னோ உன்னோடு என்னை சேர்த்துக்கொள் அல்லது விட்டு விடு, அதை பத்தி கவலை இல்லை, ஆனா அன்பு உன்னுடைய திருவடியில இருக்கவும் அதுக்கு நீ உபகாரம். புணர்ப்பதொக்க எந்த என்னை ஆண்டு பூன நோக்கினாய், புணர்ப்பதன்று இது என்ற போது நின்னோடு என்னோடு எண்ணிதா, புணர்ப்பதாக அன்றிதாக அன்பு நின் கடல்கனே புணர்ப்பதாக அங்கனாட புங்கமான போக மே போகம் வேண்டி வேண்டிடேன் புறந்தராதி இன்பமும் ஏகனின் கடல் இணை அலாதியிலேன் என் எம்பிரான் ஆகம் விண்டு கம்பம் வந்து குஞ்சு நெஞ்சி அஞ்சலிக்கணியாக என் கை கண்கள் தாரையாரதாக ஐயனே என்பது இந்த 72வது பாடல். மெய்யன்பர்கள் பரமஞானிகள் எப்படி இருப்பாங்கன்னா, சிவத்தை தவிர வேற எந்த பொருளையும் விரும்ப மாட்டார்கள். சிவனை தவிர என்ன காரணம் என்று கேட்டால், அத்தனை வகையான உசக்தியான பிரம்ம விஷ்ணு இந்திரபத முதலான பதங்கள் எல்லாம் இருந்து அழிந்து போகின்ற பதங்கள், இருந்து அழிந்து போகின்ற பதங்கள். அழியாத பதம் என்பது இது என்று கேட்டால் சிவபதம். அழியாத பதம் என்பது சிவபதம். பரம ஞானிகள் அதெல்லாம் விரும்ப மாட்டார்கள். எதே இந்திரலோகம் விஷ்ணு லோகம் பரமலோகம் முதலான உலகங்கள் எல்லாம் விரும்ப மாட்டார்கள். இப்ப சாதாரண பதவி கிடைச்சா கூட நம்ம போலாம்னு ஆசையா இருக்கு. சின்ன பதவி கிடைச்சுன்னு வச்சுக்கோம், அது கிடைச்சா பரவாயில்லைன்னு. என்ன காரணம் என்றால், அந்த சிவமோகம் என்கின்ற சிவபதம் என்கின்ற அது தெரியாமையினாலே இது பெருசா தெரியும். அது தெரியாமையினாலே உண்டா இல்லையா, இது பெருசா தெரியும். அது தெரிந்தால் இது பெரிதாக இருக்காது. அது தெரிந்தால் இது பெரிதாக இருக்காது. எது தெரிந்தால், சிவபதம் சிவலோக வாழ்வு என்கின்ற அந்த பேரானந்த பெருவாழ்வாயிருக்கின்ற அந்த பலன் தெரிந்தால் இந்த பலன் பெருசா. சாதாரண வேலையில இருக்கிறவன் ஒரு பெரிய வேலை கிடைச்சுன்னா என்ன பண்ணிருவான், இந்த வேலையை விட்டுவான். பெரிய வேலை கிடைச்சது, ஒரு மாசம் 1000 ரூபாய்க்கு சம்பளத்துல இருக்கிறான், திடீர்னு அவனுக்கு ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவான், இல்ல இல்ல இந்த 1000 ரூபாய் சம்பளத்துலதான் 1000 ரூபாயும் போக மாட்டேன் அப்படின்னா சொல்லுவான், உடனே விட்டுவான், 20,000 சம்பளத்துக்கு போயிருவான். அது போல இந்திரபதம் குபேரபதம் விஷ்ணுபதம் பிரம்மபதம் முதலான வாழ்வு அத்தனையும் அசத்து என்று சொல்லுவார்கள் நம்முடைய சித்தாந்த நூல்ல. மண்டனில் வாழும் வானத்து அரசயன் மாலார் வாழும் எண்ட மண்டனில் வாழும் மண் உலகிலே வாழ்கின்ற பெருவாழ்வு ராஜபோகம்னு வச்சுங்களே, மண்டனில் வாழும் வானத்து அரசயன் மாலார் வாழும் எண்டொரு பூத புவேத யோனிகள் யாவும் எல்லாம் கண்ட இந்திரமாசால கணாக்கெழுத ரதங்காட்டி உண்டு போல் இந்திராம் பண்பில் உலகினை அசத்தும் என்பார் என்பது சிவஞான சித்தியார் என்ற பெருநூல். அதாவது இந்த லோகத்து வாழ்வும் சரி தேவலோகத்து வாழ்வும் சரி அது கனவை போலங்கிற கனவை போலவா வாழ்வு. இப்படிப்பட்டதுன்னா கனவு போன்றது. கனவுல காண்பது எவ்வளவு நேரம், அந்த நேரத்துல கனவுல ஒருத்தர் ராசாவா இருந்தான்னு வச்சுருவேன், என்னமா இருக்கு, விழிச்சு பார்த்தான்னா பழைய பிச்சைக்காரனா தான் ராசாவா இருந்தது. விழிச்ச உடனே நான் ராஜா அப்படின்னு வெளியில சொல்லிக்க முடியுமா, நிலை இல்லாதது. கனவிலே எப்படி இவன் ராஜாவாக இருந்து விழித்த உடனே அது நிலை இல்லாமல் போச்சோ, அது போல என்கிறார் தேவலோகத்து வாழ்வெல்லாம். கண்ட இந்திரம் அது இந்திரஜாலம் சொல்றது, மாயவித்தை இந்திரஜால் கண்ட இந்திரமாஜால கணா கழுதரதம் காட்டி, கழுதரதம்னா பேய்த்தேர்னு சொல்றது, கழுதரதம்னா பேய்த்தேர் காணல் நீர் போன்றது, காணல் நீர் விடுது அல்லவா, அது போன்றது. எந்த லோகத்து வாழ் தேவலோகத்து வாழ்வையே. அதனாலதான் சில்லாண்டு சிதையும் சிலதேவர் சிறுநெறி சேராமை என்னாரு பல்லாண்டு ஆசிரியர். சில்லாண்டில் சிலதேவர் சிறுநெறி பிரம்ம விஷ்ணுக்குள்ளைய நெறிகளை எல்லாம் சிறுநெறின்னு சொல் என்ன காரணத்தினால அவங்க சொல்றாங்க, அந்த உயர்ந்த வாழ்வு கிடைத்தபடியினாரு. 1000 ரூபாய் சம்பளக்காரனுக்கு 20,000 கிடைச்சதுன்னா என்ன மாறுப்பான், இது சில்லறை வேலை, இந்த சில்லறை வேண்டான்றோம், இந்த சில்லறை வேண்டான்றோம், 1000 ரூபாய் சில்லறையாத்தான் தெரியும், 20,000 கிடைக்கும் போது. ஆகையினாலே அப்படி போகம் வேண்டி வேண்டிலேன் பொறந்தாராதி என்பது, உன்னை வேண்டுவதெல்லாம் உன்னுடைய திருவடியில அன்பு உண்டாவதற்காகவே தவிர இந்திராதி போக முதலான வாழ்வு வேண்டும் என்று சொல்லி உன்னை வேண்டவில்லைன்னார். போகம் வேண்டி வேண்டிலேன், சாமி நல்லா வேண்டிக்கப்பா அப்படின்னு சொல்றோம் அல்லவா, எதற்காக வேண்டுகிறத, நமக்கு வேண்டிய பயனை வேண்டிய பயனுக்காக வேண்டுகிறோம், என்ன வேணுமோ அதை குறிச்சு வேண்டுகிறோம். இப்படித்தான உலகத்தவர் எல்லாம் வேண்டுவது. இப்ப இந்த பயம் வேணான்னா என்ன பண்ணுவா, நல்ல படிப்பு வரணும், மார்க் அதிகம் வாங்கணும் அப்படின்னு வேணுவான். அப்படித்தானே, அது மாதிரி ஒவ்வொருவனும் அவமன் தக்க அவமனுக்கு என்ன எண்ணம் இருக்குதோ அந்த எண்ணம் நிறைவேறணும்னு சொல்லி வேண்டுவான். மாணிக்க வாசகருக்கு என்ன எண்ணம்னா, திருவடியிலே அன்பு இருக்கவனும் உன் திருவடியை தவிர வேறு இடங்களிலே எனக்கு அன்பு வரக்கூடாது. எந்த பலனையும் குறித்து உன்னை வேண்டவில்லை, எந்த பலனையும் குறித்து அதுதான் நிஷ்காமிய பக்தின்னு சொல்றோம். நிஷ்காமிய வடமொழியில நிஷ்காமியம்னா பலனை எதிர்பாராது பக்தி, பலனை எதிர்பாராது பக்தி உள்ளது. அது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும்னு போய் சாமி கிட்டையும் கேட்க கூடாது என்பது மெஞ்ஞானியருடைய கருத்து. வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி. அது எப்படின்னு கேட்ட, ஒரு பச்சை குழந்தை வந்து அம்மா எனக்கு பால் போடுமா, எனக்கு என்ன குடுமா, எனக்கு வந்து தொட்டியில போட்டு ஆட்டி விடுமான்னு கேக்குது. இல்லை, அதுக்கு என்னென்ன எந்த வேலையில என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் தெரிஞ்சு தாய் செய்யறாள்ல, தாய் செய்யறாள்ல. ஆக அவன் எப்படிப்பட்டவன்னா, பால் நின்றுட்டும் தாயினும் சால பரிந்து உபகாரம் பண்ணுகிறவனாகினாலே அவனுக்கு எல்லாம் தெரியும். அப்படின்னு எங்க நம்ம விட முடியுதா? நமக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு இதை கேட்டு பார்க்கலாம், சொல்லி பார்க்கலாம், அரிச்சு பார்க்கலாம், எல்லாம் விளக்குது இல்லையே. எப்படி மாணிக்கவாசகர் சொல்லி இருக்கிறாரு, தக்கது அறிவோயினி, அவனுக்கு நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் அவனுக்கு தெரியும். அப்படின்னு சொல்லிவிட்டு பேசாம இருக்க முடியுதா? நம்ம சுந்தர கட்சியில சேர்ந்துகிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. சுந்தரர் எப்படிப்பட்டவர்னா, முத்தாரம் இலங்கி மிளிர் மணி வயிற கோவை அவை ஊனத்தந்தருளி மெய்க்கு இனிதார் நாறு கம கம கமன் வாசப்படிக்கிறது. கத்தூரி கமல் சாந்து மணித்தருளவு கடல் நாகை காரணம் நெய் கறிவிறவு நெய் சோறு சீட்டாபல் பிரியாணி கறி நெய் சோறு முப்போது வேண்டும் கடல் நாகை காரணம் இப்படியாகினாலே சுந்தர சுவாமிகள் சுவாமிகள் கேட்டு கேட்டு வாங்கியிருக்கிறார். கேட்டு கேட்டு கேட்டு வாங்கவும் பிள்ளைக்கு உரிமைதான். கேட்குவதற்கு முந்தியே இந்த பிள்ளைக்கு இன்னது வேணும் என்று அவனுக்கு தெரியாது. வேற சுந்தர சகமா இருக்கும் தோழமையினாலே அந்த மாதிரி எல்லாம் கேட்டு ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா கேட்காம இருக்க முடியுமா? ஒரு அவளுக்கும் பணம் அனுப்பணும், இவளுக்கும் அனுப்பணும், மெட்ராஸுக்கும் அனுப்பணும், திருவாரூர். ஆகினாலே இப்படி நான் உன்னை வேண்டுவதெல்லாம் எதற்காக வேண்டுகிறேன் என்றால், உன்னுடைய திருவடியில அன்பு இருப்பதற்காக உன் திருவடியை வேண்டி வேண்டுகிறேன். இதுவரை வேறொன்றையும் வேண்டி வேண்டவில்லை. போக வேண்டி வேண்டிலேன் பொறந்தராதி இன்பம் ஏகனின் கழலினை, கழலின திருவடி ஏகனின் கழலினை அலாது இலேன் என்ன. இந்த மாதிரி எல்லாம் வேற நூல்கள் பார்க்க முடியாது. அதுக்கு எனக்கு அந்த மாதிரி திருவடியிலேயே அன்பு இருக்கிறதுக்கு நான் எப்படி இருக்கணும்னா, ஆகம் உண்டு. அதனால ஆகம் உண்டுன்னு சொன்னா உடம்பானது என்ன, உருகி உருகி உள்ள உருகி. ஆகம் உண்டு கம்பம் வந்து, கம்பம் வந்துன்னா அந்த பக்தியில ஒரு நடுக்கம் வரும். பக்தியில உச்சகட்டமான பக்தியில ஒரு நடுக்கம் வரும். கம்பம் வந்து, கம்பம்னா நடுக்கம், கம்பம்ல பூகம்னு சொல்றாங்கல்ல, கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கனே, குஞ்சி அஞ்சலிக்கனே, இப்படி அஞ்சலி கூப்பி உடல் நைந்து நடுக்க வந்து என்னுடைய கையை தலையில கூப்பி கண்களிலிருந்து நீர் தாரதாரையா பெறுகணும். இப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு வேணும். உடல் உடைய என்பலா நெக்குறுக விழிநீர்கள் ஊற்றன விதும்பி ஊற்ற ஊசி காந்தத்தினை கண்டனுகள் போலவே ஊரூரவு உண்ணி உண்ணி படபடன நெஞ்சம் பதைத்து நடுக்குற. இப்ப சொன்னதெல்லாம் இந்த பாட்டுல வரும், இப்ப சொன்னதெல்லாம் இந்த பாட்டுல வரும். இந்த பாட்டு தாயுமான ஒரு பாட்டு. உடல் என்பால விரும்பி ஊற்ற ஊசி காந்தத்தினை கண்டனுகள் போலவே ஊரூரவு உண்ணி உண்ணி படபடன நெஞ்சம் பதைத்து நடுக்குற படியாடி குதித்து பனிமதி முகத்திலே நிலவனைய முன்னகை பரப்பி ஆர்த்தார்த்தெழுந்து மடலவிழும் மலரணைய கைவிரித்து கூப்பி வானேய வானில் இன்ப மழையே மழைத்தார வெள்ளமே நீடூழி வாழ்கவன வாழ்த்தி ஏத்தும் கடல் மடை திறந்தனைய அன்பர் அன்புக்கு எளியை கண்ணஞ்சனுக்கு எளியையோ கருதறிய செச்சவையில் ஆனந்த நிறுத்தமிடு கருணாகர கடவுளே என்பது தாய்மான ஒரு பாட்டு. போக வேண்டி வெண்டில் என்பொறந்தராதி இன்பமும் ஏகனின் கழலினை அலாதிலே நின்பிரான் ஆக உண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கனே ஆக என்று கண்கள் தாரை ஆறதாக ஐயனே என்பது பாட்டு.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
3: இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 1.

பிரபஞ்சம் அனைத்திற்கும் ஒரே கடவுள் சிவபரம்பொருள் மட்டுமே. அவரது இன்னருள் சிவம் சக்தி என இரண்டு. ஆன்மாவில் மூன்றாக நிற்கின்றார். ரிக், யசுர், சாம, அதர்வண வேதங்கள் நான்கினால் உண்மையை விளங்கச் செய்து நமக்கு ஐந்து புலன்களை அடக்கும் ஆற்றலை தந்தவர். நமது ஆறு ஆதாரங்களில் விருந்தும் ஏழாவதாகிய சகசர தளத்தின் மேல் பொருந்திய ஈசனை நெஞ்சே உணர்ந்து எய்துவாயாக. திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூரர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் ஐந்து.

ஈசன் அண்ட சராசரம் தோன்றுவதற்கு முன்னே ஒளியாய் திகழ்பவர். அந்த சிவனோடு ஒக்கும் தெய்வம் உலகெங்கும் தேடினும் காண முடியாத ஒப்பில்லாதவர். அவர் நம் அகத்துள்ளும் செந்நிற பொருந்திய சகசரார தல தாமரையிலும் விளங்குகின்றவர். திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூரல் அருளிய திருமந்திரம் பாயிராம் மந்திரம் 8.

சிவன் தீயை விட வெப்பமானவர், ஆனால் அன்பர்களுக்கு நீரை விட குளிர்ச்சியானவர். ஆயினும் யாவரும் அவரது அருள் சக்தியை அறியார். அவர் அன்பருக்கு குழந்தையை விட எளியவர், அருகில் இருப்பவர், தாயினும் பரிவு உடையவர். திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 10.

சிவனே பூமியை தாங்குவோன், ஆகாயமாய் விரிந்தோன், அவரே தீ சூரியன் சந்திரன் எனும் முச்சுடர், அவரே மழை பொழிவிக்கும் அருட்சக்தியும் இமயமும் குளிர்ச்சியான கடலும் ஆவார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் 11.

நமக்கு தூரத்திலும் பக்கத்திலும் முன்னேயும் உள்ள சிவன் பெருமையை எண்ணினால் சிவனுக்கு ஒத்ததாக சொல்லக்கூடிய பெரிய தெய்வம் வேறொன்றுமில்லை. நம் முயற்சியும் முயற்சியின் பயனும் அருள் மழை பொழிகின்ற மேகமும் அவரே. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமுறள் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 15.

சிவப்பரம்பொருள் ஆதியாகவும் உருவ இறைவனாகவும் நம் உடம்பினுள் நின்று அதை சோதி உடம்பாக மாற்றம் செய்பவராகவும் உள்ளார். அந்த அருட்சோதி யாவருக்கும் அருள் வழங்குவதில் நீதிமான் அழியா பரம்பொருள் அவரே. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் 19

சிவன் ஏழு உலகங்களையும் ஆக்கவும் அழிக்கவும் வல்லவர். பேரறிவாளர் யோகியின் உண்மையான தவத்திற்கு இறங்கி அவனது உடம்பையே இடமாக கொண்டு வீற்றிருப்பவர். திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 22.

நீ நினைப்பதையும் சிவன் அறிவார் என்றபோதும், நீ சிவனை நினையாது கடவுளுக்கு என்னிடத்தில் கருணை இல்லையே என்கிறாய். இறைவனோ உன்னை போன்றோருக்கும் கருணை வழங்கி ரட்சிக்கின்றார். என்னே அவர் கருணை. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 23.

சர்வ வல்லவராக உலக உயிர்களுக்கு அருள் புரிகின்ற ஈஸ்வரனை இல்லை என்று மறுதளிக்காதே. திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 24.

0: செல்வம், இன்பம், ஐஸ்வர்யம், கல்வி, சீர், மனத்திறன், பாக்கியம், சீர்மை ஆகிய அனைத்தும் சிவனது உடமை என எண்ணுவார். மனத்துள்ளே அவர் வீற்றிருப்பார். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமூலர் திருமந்திரம். வழங்குபவர் சென்னை சுப்பிரமணியன் சர்மா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருச்சிற்றம்பலம்.
4: ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்து இளம்பிரை போலும் ஈற்றனை நந்தி மகத்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. திருமந்திரமே சிதம்பரம் தானும் திருமந்திரமே சிறந்த உபாங்கம் திருமந்திரமே திருக்கூத்தின் செய்கை திருமந்திரமே திருமேனிதானே. திருச்சிற்றம்பலம். ஆத்மபந்துக்களே, தொடர்ந்து திருமந்திரத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஒளி உடம்பு, மரணமில்லா பெருவாழ்வு முதலிய விஷயங்களை இன்று அனுபவிக்க இருக்கிறோம். அதனுடைய அடிப்படையை தான் இன்று பார்க்க போகிறோம். எதன் அடிப்படையில் இவற்றை நமக்கு திருமூலர் தேவர் அருளியிருக்கிறார் என்பதை பார்ப்போம். ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் இருந்தான் இருந்து ஆற

இப்பொழுது இவர் இங்கே சொல்லியிருக்கக்கூடியது, ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் இருந்தான். ஒரு வஸ்துவை பார்க்கவில்லை என்றால் நாம் அதை ஒப்புக்கொள்வதில்லை. ஒரு வஸ்து என் கண்ணுக்கு தெரிஞ்சால்தான் நான் ஒத்துக்குவேன், கண்ணுக்கு தெரியலன்னா நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். இதுதான் நம் பலரினுடைய அனுபவமாக இருக்கிறது. ஒரு வஸ்து கண்ணுக்கு புலப்பட வேண்டுமே ஆனால் அதற்கு ஒரு ஒளி தேவையாக இருக்கிறது. அந்த ஒளி இல்லை என்றால் இருட்டில் நமக்கு கண்ணு தெரியறதில்லை. நம்மை தாண்டிய அந்நிய வஸ்து, அது ஒரு ஆளா இருக்கலாம், ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு மரமா இருக்கலாம், செடியா இருக்கலாம், ஒரு பறவையாக இருக்கலாம், நாம் இல்லாத அந்நியமான ஒரு வஸ்து, செகண்ட் ஆப்ஜெக்ட் ஒண்ணு நம்ம கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னா லைட் சோர்ஸ் ரொம்ப அவசியமாக தேவைப்படுகிறது. லைட் சோர்ஸ் இருந்தாதான் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பார்க்க முடியும். அந்த லைட் சோர்ஸ் மட்டும், வெளியே இருக்கிற எக்ஸ்டர்னல் லைட் சோர்ஸ் மட்டும் போருமா அப்படின்னா, ஒரு சூரிய ஒளி மட்டும் போருமா அப்படின்னா, அதை விட முக்கியமானது நம்மளுடைய நேத்ர ஜோதி, கண்ணு தெரியணும். கண்ணு தெரியாதவங்கிட்ட எவ்வளவு வெளிச்சமான இடத்தை கொண்டு போய் காமிச்சாலும் அவருக்கு ஒன்றும் தெரியாது பாவம். அப்ப நேத்ர ஜோதி அதை காட்டிலும் பெருசாக இருக்கு. சூரிய ஜோதி பெருசு, இரவிலே ஒன்றும் கண்ணு தெரியறதுல நல்லா கண்ணு தெரியற வாழ்க்கும், ராத்திரி ஆயிடுத்துன்னா வெளிச்சம் இல்லாத இடத்துல கண்ணு தெரிவதில்லை. வெளிச்சமான நேரத்திலும் நேத்ர ஜோதி இழந்தவர்களுக்கு கண் தெரிவதில்லை, அங்க ஒரு பிரச்சனை உண்டாகிறது. சரி, வெளியில இருக்கிற ஒளியும் இருந்து கண்ணு நல்லா தெரியறவராகவும் இருந்து திடீர்னு இறந்து போயிட்டார் அப்படின்னா அங்க ஆத்மஜோதியே போயிடுது. ஆத்மஜோதி போயிடுதுன்னா கண்ணு தெரியலன்னா கூட ஆபரேஷன் பண்ணி கண்ணு தெரிய வச்சுக்கலாம். இப்பெல்லாம் நிறைய ஆபரேஷன்ஸ் எல்லாம் வந்துடுது இல்லையா, அப்ப கூட கண்ணை சரி பண்ணிடலாம், நேத்திர ஜோதியை சரி பண்ண முடியும். ஆனா இறந்தவரை உயிர்ப்பிக்க முடியுமா? ஒரு தரம் உயிர் போயாச்சுன்னா போயாச்சுதான். அப்ப ஆத்ம ஜோதி அதை விட வலுவானது, அதை விட அதை காட்டிலும் பலமானது ஆத்ம ஜோதி. சூரிய ஜோதி, நேத்திர ஜோதி, ஆத்ம ஜோதி எப்படி தெரிஞ்சுக்கிறது ஆத்ம ஜோதி பலமானது அப்படின்னு? இருளிலே வேற எதுவுமே தெரியாத நேரத்தில் கூட தான் இருக்கிறோம் என்கின்ற அறிவுக்கு இன்னொரு விளக்கு தேவையா இருக்கிறது இல்ல. திடீர்னு கரண்ட் போயிடுதுன்னா ஐயோ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு நம்ம தேடுறது கிடையாது. நான் இருக்கேங்கிற அறிவு சதா இருந்து கொண்டேதான் இருக்கிறது. முழிச்சென்றிருக்கும் பொழுது நான் உள்ளேன், நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அறிவுக்கு எந்த விதமான ஹானியும் உண்டாவதில்லை. நான் இருக்கிறேன் என்பது நல்ல தெள்ள தெளிவாக தெரிகிறது. அகம் அஸ்மி இருக்கு, ஒரு சாமத்துல ஒரு இருக்கு உண்டு, அகம் அஸ்மி பிரதம ஜாருதா அப்படி வரும். அதுல ரொம்ப ஆழமான இருக்கு. ஞானத்தை விரும்புபவர்கள் அந்த ருக்க வந்து தியானம் பண்ணி கொண்டே இருந்தாலே போதுமானது. ஜாப்பனீஸ்ல கோயன் அப்படின்னு ஒன்னு சொல்லுவா, ஒரு விஷயத்தை பத்தி ஆழ்ந்த சிந்தனை பண்ணி கொண்டே இருந்தால் அது தியான நிலைக்கு இட்டு சென்று விடும். அப்படி ஒரு கோயன் தான் இந்த அகமஸ்மி பிரதமஜாருதா அப்படிங்கிறது. சாதாரண சம்ஸ்கிருத அர்த்தம் தெரிஞ்சவாளே இந்த வரியை யோசிச்சு பார்த்தான்னா அவளுக்கு என்னங்கிறது புலப்படும், குருமுகமா கத்துக்கலாம். அப்ப தான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு வேற ஒரு வஸ்து தேவையா இல்ல, வேற ஒரு ஒரு விளக்கோ ஒரு ஒளியோ ஒரு லைட் சோர்ஸோ அவசியம் இல்லாதபடி தான் இருக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிகிறது. இப்ப கடவுளோட கான்செப்டுக்கு வருவோம். இப்ப கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, ஆரம்ப நிலை ஆன்மீகவாதிகள் அவள்லாம் என்ன சொல்லுவான்னா, கோவில்ல இருக்கார், கொஞ்சம் முத்தி எடுத்துனா எல்லா இடத்துலயும் நீக்க மரம் நிறைந்திருக்கிறார். இப்ப கோவில்ல இருக்காருன்னா கோவில்ல எல்லா இடத்துலயும் இருக்காரா அப்படின்னு கேட்டா கர்ப்ப கிரகத்துல இருக்கார். சரி, கர்ப்ப கிரகம் அந்த ரூம் ஃபுல்லா இருக்காரானா, அந்த சிலா ரூபத்துக்குள்ள இருக்கிறார். நாஸ்திகவாதி கேட்கிறாள் இல்லையா, வெறும் கல்லு தானே, கல்லு மேலதானே கொண்டு போய் நீங்க பாலை விடுறேன் அப்படின்னு சொல்றாள் இல்லையா, கல்லுன்னு பார்த்தா அது கல்லுதான், நீ பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தில் தான் இருக்கிறது. ஒரு போட்டோவை பார்த்தோன்னா ஒருத்தருக்கு மரியாதை வருது, ஒரு போட்டோவை பார்த்தோன்னா ஒருத்தருக்கு அழுக வருது, ஒரு போட்டோவை பார்த்தோன்னா சிரிப்பு வருதுன்னா, ஏன்னா அது ரிலேட்டடான ஒரு மூட், அது ரிலேட்டடான ஒரு தாட் ப்ராசஸ் உன்னுடைய மனசுக்குள்ள ஆல்ரெடி ஓடின் இருக்கிறதுனாலதான். அப்போ அது வெளியில வெறும் ஒரு சித்திரப்படம் தான், வெளியில அது வெறும் ஒரு கல் விக்கிரகம் தான், ஆனா உள்ளுக்குள்ள உனக்கு அது என்ன ரெலவன்ஸ உண்டாக்குறதோ அந்த ரெலவன்ஸை பொறுத்துதான் அதனுடைய வேல்யூ தீர்மானிக்கப்படுகிறது. வைரங்கிறதும் கல்லு தானே, சாதாரண கண்ணாடி கல்லும் கல்லு தான், வைரமும் கல்லு தான். வைரத்துக்கு மட்டும் ஏன் அவ்வளோ வசதியான விலை, ஏன் கண்ணாடி கல்லுக்கு அவ்வளோ வசதியான விலை இல்லை?

0: அப்போ நமக்கு உள்ளே தெரிகிறது, நம்முடைய சைத்தன்யம் நமக்கு சொல்லுகிறது, கான்சியஸ்னஸ் நமக்கு சொல்லுது, இது டைமண்ட், இது வைரம், இது கண்ணாடி. அப்ப நம்ம தான் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம். இப்ப இனிமே ஒரு உலகமே உண்டாயிடுறது, புது பிரபஞ்சத்துல கண்ணாடி கல் தான் விலை மதிக்க முடியாத கல் அப்படின்னா அங்க வைரம் கொட்டி கிடக்கும், கண்ணாடி கல் அரிதாக போய்விடும். அப்போ நம்முடைய கான்சியஸ்னஸ் எதை முடிவு பண்றதோ, எதை பார்க்கணும்னு நினைக்கிறதோ அதைதான் பாக்குறது. தங்கமும் உலோகம் தான், செப்பு பித்தளையும் உலோகம் தான். தங்கத்துக்கு இருக்கிற மதிப்பு ஏன் செப்பு பித்தளைக்கு இல்ல, பித்தளைக்கு ஏன் இல்லாம போச்சு, தங்கத்துக்கு இருக்கிற மதிப்பு ஏன் பித்தளைக்கு இல்லாம போயிடுச்சு? அப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், வெளியே நீ பார்க்கக்கூடிய கடவுள் படமாகவோ உருவமாகவோ சிலையாகவோ இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை நீ கல்லுன்னு பார்த்தால் கல்லுதான். உனக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்தன்மை உயிர் பெற்று வெளியில இருக்கக்கூடிய அத்தனையும் தெய்வம்னு பார்த்தா அப்பதான் எல்லாமே தெய்வம்ங்கிறத நீ உணர ஆரம்பிப்ப. ஏன்னா அந்த தெய்வம் இல்லாமல் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. அப்ப வெளியில ஒரு டப்பா இருந்தாலும், வெளியில வந்து ஒரு குச்சி இருந்தாலும், வெளியில எது இருந்தாலும், ஒரு கண்ணாடி குவளை இருந்தாலும், எல்லாமே ஏதோ ஒரு பஞ்சபூத கலவையால் தான், பஞ்சபூதமும் அவனே தான் ஆன பிற்பாடு, அவனன்றி வேறு என்னவாக அது இருக்க முடியும்? இந்த தாட் ப்ராசஸ்க்குள்ள போனாதான் அத்வைத்தம் பிராக்டிஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். தனித்தனியா வெவ்வேறாக பேதம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அபரோக்ஷ அனுபூதியில் ஆச்சாரியால் ஆரம்ப ஸ்லோகங்கள்லயே சொல்கிறார், எவன் ஒருவனுக்கு காக்கா விஷ்டையும் கனகமும் சமானமாக தெரிகிறதோ அவன் அதிகாரி. இது காக்கா எச்சில், இது தங்கம் அப்படிங்கிற பேதம் தெரியக்கூடாதான். அது ரெண்டும் ஒன்னா தெரியணுமா? அது ரெண்டும் ஒன்னா என்னைக்கு தெரியறதோ அதுக்கு அதிகாரி ஆகிறான் அபரோக்ஷ அனுபூதியில ஆச்சாரியால் சொல்றான். அப்போ இதில் இந்த ஸ்லோகத்திலே ஒளி உடலை அடைவது என்ன, ஒளி உடல்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம், அப்புறம் அடையிற மார்க்கத்தை பார்ப்போம். அப்போ வெளியில ஒரு சாதாரண கல் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, ஒரு பொருள், ஆனா அந்த கல்லுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியது உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா. நல்லா தூங்கி போயிட்டா, நல்ல ஒரு நல்ல டீப் ஸ்லீப்ல இருக்கக்கூடிய ஒருத்தன் கிட்ட போய் வைரக்கல்ல கண்ணுக்கு முன்னாடி காமிச்சா அவனுக்கு தெரிய போடுது அந்த வைரக்கல்னு. கையிலேயே வைரக்கல்ல வச்சுக்கோங்க, கையில வைரக்கல் வச்சு கையை மூடினு தூங்கினா தன் கையில வைரக்கல் இருக்குங்கிற ஞாபகம் ஆழ்ந்த தூக்கத்துல உண்டாகுமோ? உண்டாகாது. அப்போ அதுக்கு மதிப்பு எப்ப ஏற்படுகிறது, அந்த வைரத்திற்கு மதிப்பு எப்ப ஏற்படுகிறதுனா அவனுடைய ஜாகிரத அவஸ்தையில தான், அவன் முழிச்சதுக்கு அப்புறம் தான், கண்ணை முழிச்சு கையை திறந்து பார்த்தானால வைரக்கல்லுங்கிற ஞானம் அவனுக்கு உண்டாகிறது. அப்போ வெளியில இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவுக்கு அது கடவுளாகவே இருந்தாலும் சரி, மதிப்பு உள்ளுக்குள்ள இருந்துதான் வரணும். அது நீ முழித்த பிற்பாடுதான். அதனாலதான் என்ன சொல்றான்னா, கண் இருந்தும் குருடர்களாய் என்று மகான்கள் சொல்வதற்கு காரணம் இதுதான். கண் இருக்குங்கிறதுனால நீங்கள்லாம் நல்லா கண்ணு தெரியறவா நினைச்சுக்காதீங்கோ, ஆனா அதுல இருக்கிற தெய்வத்தை பார்க்காத வரையில் உங்களுக்கு கண் தெரிந்தாலும் நீங்கள் குருடர்கள் தான், அறிவு குருடர்கள் தான் என்று சொல்லுகிறார். கண் இருந்தும் குருடர்களாய் வாழ்கிறோம் இந்த பூமியிலே. ஏன்னா அது வெளியில இருக்கக்கூடிய வஸ்துவினுடைய மதிப்பு என்னன்னு தெரியலன்னா கண் தெரிஞ்சு என்ன பயன், கண்ணால் ஆவது என்ன பயன்? வெளியில் இருக்கக்கூடிய உருவம் ஒவ்வொன்றும் இறைவனால் படைக்கப்பட்டவை, இறைவனுடைய வடிவமானவை, இறைவனே உருவானவை அப்படிங்கிற அறிவு இல்லாவிட்டால் கண் பெற்று என்ன பயன், கண்ணால் படைத்த பயன் என்? அப்போ எல்லாத்திலையும் இறைவனை பார்ப்பதற்கு முக்கியமானது எதுவா இருக்குன்னா அந்த ஆத்ம ஜோதி தான் முக்கியமா இருக்குது. இப்ப ஜோதி ஜோதின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது இருந்தால்தான் ஒரு வஸ்து புலப்படும். அதனாலதான் அஜ்ஞான திமிராந்தசிய ஞானாந்தன சுலாக்கையா சக்ஷுரூன் மீலிதம் என தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அஜ்ஞானம்ங்கிறது இருட்டு, இருள், அறிவின்மை என்பது இருளுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. அப்ப அதனுடைய போலார் ஆப்போசிட் வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை தான் ஞானம்னு சொல்றோம். அதனாலதான் சூரியனுக்கு ஞானகாரகன், ஆத்மகாரகன் என்று பெயர் வைத்திருக்கிறோம். ஏன்னா வெளிச்சமா இருந்தாதான் இருளை போக்க முடியும், இருளை நீக்குவதற்கு வெளிச்சம் அங்கே வந்தாக வேண்டும். இதுக்கு அபியாசம் நிறைய பண்ண வேண்டுமோ அப்படின்னு கேட்டா, அபியாசம் ரொம்ப, அதாவது ஒரு 10,000 வருஷம் இருட்டாவே இருந்த குகை அப்படின்னா 10,000 வருஷம் ஒளி பாய்ச்ச வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அந்த குகையை திறந்த உடனே சூரிய ஒளி தன்னாலேயே உள்ள புகுந்து விட போகிறது. அப்படி நான் தான் இந்த தேகம் அப்படிங்கிற புத்தியை நீக்கி விடுவதால் மட்டுமே ஞானம் அங்க உள்ளுக்குள்ள இருக்கிறது நமக்கு தெரிஞ்சு விட போகிறது. அதுக்கு தனியா உட்காந்து அபியாசம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ ஒளி உடல்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய கான்சியஸ்னஸ் சுத்த சைதன்யத்தை தான் இங்க ஒளி உடல்னு சொல்றோம். அதுக்கு மரணமே கிடையாது. அதை நம்மோடு தொடர்பு படுத்தி கொண்டு விட்டால் அதுதான் நாம் என்று தெரிந்து கொண்டு விட்டால் நமக்கு மரணமில்லா பெருவாழ்வு, அதாவது இந்த உடலுக்கு மரணமில்லா பெருவாழ்வுன்னு தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாராவது மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொன்னா இந்த உடம்பு சாகாம இருக்குமோ என்னமோ, காயகல்பம் பண்ணிப்பாளோ என்னமோ அப்படின்னு. இதை எழுதின திருமூலரே 3000 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய உடலே மறைந்து விட்டது. 3000 வருஷத்துல போனா என்ன, 300 வருஷத்துல போனா என்ன, 30 வருஷத்துல போனா என்ன, 3 வருஷத்துல போனா என்ன, போறதுங்கிறது முடிவாயாச்சு. அப்ப உடல்ங்கிறது தோன்றினால் ஜாதசியகி துருவோ மிருத்யுகு, உடல் அழியத்தான் போகிறது. அழியாத ஒன்றை நாம் என்று தெரிந்து கொண்டு விட்டால் நமக்கு அழிவு கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த உடலை அவலம்பிச்சிருக்கிறதுனால தானே மரண பயம் உண்டாகிறது. இந்த உடல் தான் நான் அப்படின்னு நினைச்சுக்கிறதுனால தானே மரண பயம் உண்டாகிறது. இந்த உடல் நான் இல்லை, அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒளிதான் நான், அந்த ஆன்ம ஒளிதான் நான் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுட்டேன்னா அப்ப அந்த ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. அது ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடல், ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடல்னு மாறி மாறி போய்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. அப்படித்தானே இந்த கதையை எழுதுகிறவருடைய சரித்திரமே அப்படித்தானே ஆரம்பிக்கிறது. கூடு விட்டு கூடு பாய்ந்தார், அதுதான் ஒளி உடல். அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த தேகம் நீங்க கண்ணுக்கு நேர பாக்குற இந்த கை கால் உடம்பு கண்ணு மூக்கு எல்லாம் இருக்கே, இது நீங்க கிடையாதுங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. எப்ப இந்த பிசிக்கல் பாடி நான் இல்லை அப்படிங்கிற அறிவு உண்டாயிடுத்தோ, தேகாத்ம புத்தி போயிடுத்தோ, தேகாத்ம புத்தி கிளம்பின மாத்திரத்திலே உள்ளுக்குள்ளே ஆத்ம ஜோதியாக சொரூபத்தையே தன் சொரூபமாக சஸ்வரூபம், அழகா சொல்ற ஆச்சாரியால் பக்தினா என்னன்னா சஸ்வரூபான சந்தானம் தான் பக்தி. ஒருவனுடைய ஸ்வரூபம் என்னங்கிறத ஒருத்தன் தெரிஞ்சுட்டானே ஆனால் இன்னொருத்தர்கிட்ட போய் தேகின்னு கையேந்தி நிக்க மாட்டான். ஏன்னா அவனே ராஜா, அவனே எல்லாம் வச்சுட்டு இருக்கான். அவனும் பரமாத்மாவினுடைய ஒரு ஃபிராக்ஷன் தானே. இன்னொருத்தர்கிட்ட போய் தேகின்னு கையேந்து நிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு கிடையாது, அவனை தேடி எல்லாம் வரும். அப்ப நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆத்ம ஜோதி தான் பெரிய விஷயம். இந்த ஆத்மா தான் இந்த உடலுக்கு சார்ஜ் கொடுக்கறது. ஒரு போன் இருக்கு, நமக்கு புரியுற கான்டெம்பரரி எக்ஸாம்பிள்ல சொல்லணும்னா ஒரு போன் இருக்கு. போனோட பேட்டரி போயிடுச்சுன்னா அது ஐபோனா இருந்தா என்ன, ப்ளூபெரியா இருந்தானா, பிளாக்பெரியா இருந்தானா, என்னவா இருந்தா என்ன, சார்ஜ் போயிடுத்து, போன் இஸ் டெட். அது 1 கோடி ரூபாய் கொடுத்து அந்த போன் வாங்கினாலும் போனை திருப்பி உயிர்ப்பிக்க முடியாது, திருப்பி சார்ஜ் ஏத்தினால்தான். இந்த சார்ஜுங்கிறது ஆத்மான்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த சார்ஜ் இருந்தால்தான் இந்த போனுக்கு மதிப்புங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள ஆத்மா இருந்தாதான் இந்த உடலுக்கு மதிப்பு. அந்த எலக்ட்ரிசிட்டினே ஒண்ணு இல்ல அப்படின்னா இப்ப கண்டுபிடிச்ச எல்லா இன்வென்ஷன்ஸும் வேஸ்ட். லேப்டாப்ல இருந்து ஆரம்பிச்சு செல்போன்ல இருந்து ஆரம்பிச்சு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டியூப்லைட் ஃபேனு சர்வமும் வேஸ்ட் ஆயிடும். இது எல்லாத்தையும் இயக்கக்கூடிய ஒரே சக்தி எலக்ட்ரிசிட்டி தான். ஆனா நம்ம பேர் வெவ்வேறா கொடுத்துட்டதுனால அந்த ரூபத்துல நமக்கு ஆசக்தி வந்துடுறது. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கம்ப்யூட்டர், டெலிபோன், டிவி, மொபைல், வெளி ரூபத்திலே ஆசிரியம் உண்டாகி விடுகிறது நமக்கு. ஆனா ஆக்சுவலா என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா எல்லாமே பயனே கிடையாது, எல்லாமே வேஸ்ட் தான். அது போல ஆத்மாங்கிற ஒண்ணு இல்லை என்றால் இந்த உடலும் பயனற்றதாக ஆகிவிடும். கொண்டு போய் எரிச்சிடுவா இல்ல புதைச்சிடுவா, ஒரு நாளைக்கு மேல யாரும் வச்சுக்கிறதே கிடையாது. எவ்வளோ பாசமுள்ளவாளா இருந்தாலும் நேசமுள்ளவர்களாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு மேல யாருமே வச்சுக்கிறது இல்ல. அது சாஸ்திரமே வேற சொல்றது, ஒரு நாளைக்கு மேல வச்சுட்டா பரியூஷித்த தோஷம்னு வேற சொல்றது. அக்னிக்கு கொடுக்கும் போது ஃப்ரெஷ்ஷா கொடுத்துடணுமா, பழைய சாப்பாட்டை போடுற மாதிரி ஆயிடுமா, இல்லாட்டி வச்சிருந்து கொடுத்தோம்னா. அப்ப இந்த உடலாக இருக்கிறதே, இந்த உடலை கொண்டு போய் உடனே பொசுக்கிடுவா இல்ல புதைச்சிடுவா. அப்ப இந்த உடலுக்கு மதிப்பு என்னன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒளிதான் அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தியானம் பண்ணி கொண்டே வர வேண்டும். அப்ப எது நம்மை உயிரோட வைத்திருக்கிறது, எது நம்மை எழுப்பி விடுகிறது, 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைச்சிட்டு படுத்துக்கிறேள். நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிளே சொல்றேன், ஒரு அலாரம் ஒன்னும் வைக்கல, 6 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு படுக்கிறேள். கரெக்டா 6 மணிக்கு முடிப்பு வரதா இல்லையா, உள்ளுக்குள்ள இருந்து யார் உங்களை எழுப்பி விடுறது 6 மணிக்கு, எடுத்து பார்த்தா மொபைல் எடுத்து பார்த்தா 600 இருக்கா இல்லையா, ட்ரை பண்ணி பாருங்க. யார் எழுப்பி விடுறா உள்ளுக்குள்ள இருந்து, அந்த உள்ளுக்குள்ள இருந்து எழுப்பி விடக்கூடிய ஆளை தேட ஆரம்பியுங்கள். அவராக இருப்பதும் அந்த பரபிரம்மம் தான் அப்படிங்கிறது தான் இங்க சொல்லுகிறார். சதா அவர் என் உள்ளேயே இருக்கிறார், என்னோடேயே இருக்கிறார், என் மூலமாகவே அவர் வேலையை செய்கிறார் அப்படிங்கிறத இங்கே சொல்லுகிறார். இந்த பாடலே ஆதியுமாய் அரணாய் உடல் உள் நின்ற, உடலுள் நின்ற வேதி, ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உள்ளுக்குள்ள நடக்கிறதுங்கிறார். உடலுள் நின்ற வேதி, அதுக்கு வேதிங்கிறதுக்கு கெமிக்கல்னு ஒண்ணு வச்சுக்கலாம், வேதிங்கிறதுக்கு தெரிஞ்சவன் வச்சுக்கலாம், அறிந்தவன் அறிஞன் அப்படின்னு வச்சுக்கலாம். உள்ளுக்குள்ள இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறவன் யாருங்கிறத பாருங்கோ. கண்ணு பாக்குறது யார் தெரிஞ்சுக்கிறா, கோமால ஒருத்தருக்கு கண்ணு முழிச்சுட்டுதான் இருக்காரு, ஆனா அவருக்கு புரியறது இல்லையே, எய்தாப்புல நிக்கிறது பொண்ணா பையனா ஒண்ணுமே தெரியறது இல்லையே. அப்ப உள்ளுக்குள்ள புரிஞ்சுக்கிறவன் ஒருத்தர் இருக்கா இல்லையா? இதுதான் ஆச்சாரியால் திருக் திருஷ்ய விவேகம் அப்படிங்கிற புஸ்தகத்துல அழகா எழுதியிருக்காரு. திருக்கு வேற, திருஷ்யம் வேற, இது ரெண்டையும் புரிஞ்சு பாக்குற விவேகம் நமக்கு வேணும். எது பார்க்கப்படுகிறது? பார்ப்பவன் யார்? பார்ப்பவனை பார்ப்பவனை பார்ப்பவன், அவன் தான் பார்ப்பனன்னு பேர். பார்ப்பவனை பார்ப்பவன், உள்ளுக்குள்ளிருந்து எவன் ஒருத்தன் பார்த்து கொண்டிருக்கிறானோ, உள்ளுக்குள்ளிருந்து எவன் ஒருத்தன் கேட்டுக் கொண்டிருக்கிறானோ, அவன் யாருங்கிறத பாக்குறதுக்கு பேரு தான் பார்ப்பனன். அது யாரு பார்த்தாலும் சரி, அது எந்த ஜாத்தியில பிறந்தவாளா இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள இருக்கிறவன் யாருன்னே கவலையே பண்ணல, சட்டையே பண்ணல அப்படின்னா அது மேல் ஜாதியிலே பிறந்திருந்தாலும் பார்ப்பன ஜாதியிலே பிறந்திருந்தாலும் அது சொல்றாள் இல்லையா? ஆச்சாரியர்களே ஸ்லோகத்துல சொல்றா, சண்டாளோஸ்து த்விஜோஸ்து, யாரு ஆத்மாவை ஆசிரியிக்கவில்லையோ அவன் சண்டாளனாக பிறந்திருந்தாலும் அல்லது பிராமணனாக பிறந்திருந்தாலும் அவன் வந்து நீச்ச ஜாதியை சேர்ந்தவனாக ஆகிவிடுகிறான். ஒரு ஆத்ம ஜானியாக ஒருத்தன் நீங்க சொல்லக்கூடிய கீழ் ஜாதியிலே பிறந்திருந்தாலும் அவன் மேல் ஜாதியினனாக மாறிவிடுகிறான். அவன் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளியை தெரிந்து கொள்வதன் திறனை கொண்டு, அவன் பிறப்பின் திறனை கொண்டு நீங்க சொல்லல, அவன் விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய திறனை கொண்டு அவனுக்கு நிர்ணயிக்கப்படுகிறதே ஒழிய பிறப்பின் திறன். நம்ம சங்கல்பம் பண்ணியா பிறந்தோம்? இந்த வீட்டுல இந்த அப்பா அம்மாவுக்கு நான் பிறக்க போகிறேன், நம்ம சங்கல்பமா அது? அப்ப பிறப்பின் அடிப்படையில் செய்யக்கூடிய பேதங்கள் எப்படி சரியாக இருக்கும்? பிறந்ததுக்கு அப்புறம் என்ன எஃபர்ட் நீ போடுற? ஏன் பிறந்தோம், எப்படி பிறந்தோங்கிறத கண்டுபிடிக்கிறதுல நீ என்ன எஃபர்ட் போடுற? அங்கதான் உன்னுடைய ப்ராக்ரஸ்ங்கிறது இருக்கு. அப்போ யாராக இருந்தாலும் முக்கியமாக உள்ளுக்குள்ளே இருந்து பார்ப்பது. இதுக்கு என்ன ஏதாவது வேணுமா? வேதாத்தியனம் பண்ணியிருக்கணுமா? இல்ல வந்து இஷ்டிகள் யாகங்கள்லாம் பண்ணியிருந்தாதான் உள்ளுக்குள்ள இருந்து யார் பாக்குறா, உள்ளுக்குள்ள இருந்து யார் கேட்கறாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ப்ரீ ரெக்வசிட்ஸ் இருக்கா? உயிரோட இருந்தா போறோம், எல்லா அவயவங்களும் நன்னா இருந்தா போறோம். அப்ப உள்ளுக்குள்ள இருந்து யார் பாக்குறா, உள்ளுக்குள்ள இருந்து யார் கேட்கறா, எல்லாத்தையுமே நம்மளாகவே யோசிக்க முடியும், யோசனை ஆலோசனை பண்ண முடியும். அதை ஆலோசனை பண்ணினாலே அந்த சோர்ஸ் கிட்ட நம்ம ஈஸியா போய் சேர்ந்துள்ளலாம். அந்த சோர்ஸ் ஒளி ரூபமாகத்தான் அடைந்தவர்கள் அத்தனை பேருமே அதை ஒளி ஒளி ஒளி என்றுதான் சொல்கிறார்கள், வேற எதுவாகவுமே சொல்ல முடியாது. அப்போ உள்ளுக்குள்ள இருந்து இந்த விஷயங்களை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியது, அதாவது காதுங்கிறது ஒரு உபகரணம், நம்முடைய காது இருக்கிறதே, இந்த காது ஒரு உபகரணம், காது மூலமா அந்த வேவ்ஸ் தான் டிராவல் ஆகிறது. டிராவல் ஆனதுக்கு அப்புறம் உள்ள போய் அது எப்படி டிரான்ஸ்லேட் ஆகிறது? இப்ப நான் உங்களுக்கு புரியாத பாஷை ஒண்ணு பேசுறேன் அப்படின்னா அது உங்களுக்கு புரிய போறது இல்ல, அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரிய போறது இல்ல. ஏன்னா வார்த்தைகள் கேட்கின்றது, ஆனா உங்களுக்கு உள்ள இருந்து புரிஞ்சுக்கிறவனுக்கு அந்த பாஷை புரிய போவதில்லை. அப்ப உள்ளுக்குள்ள இருந்து நான் இப்ப சொல்லக்கூடிய சப்தங்கள் எல்லாம் ஒண்ணு கூட்டி அதுக்கு அர்த்தம் பண்ணி கொடுக்கக்கூடியது யார்? அதில் தியானம் செய்து கொண்டே இருங்கள், தொடர்ந்து திருமந்திரத்தை அனுபவிப்போம். வாழ்கவே வாழ்க என்னந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்கவே ஞானத்தவந்தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. என் தாயோடு எண்ணப்பன் ஏழேழு பிறவியும் அன்றே சிவனுக்கு எழுதிய ஆவணம், ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான் என்றான் முகில்வன் நன்னேரெழுத்தாமே.
1: திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: நீடு பெறும் திருக்குத்து நிறைந்த உள்ளத்து நிலைமை தோன்ற ஆடுமாற்றி பாடி ஆடிய பாலராவாயர் எங்குமாகி நின்றானும் இயல்பு அறியப்படா மங்கை பாகம் கொண்டானும் மதிசூடு மைந்தனுமான ஐயாருடை ஐயனை தொடர்ந்து வணங்கியிருந்த காலத்து அருளி செய்த திருப்பதிகங்களுள் ஒன்று திருத்திகள் மறைச்சிறுமி எனத் தொடங்கும் உறுப்பினதாம். திருக்கையிலை வெற்பிலுரை அற்புதர் இருக்கும் இடம் ஏறார் திருவையாறு நந்தியார் வழிபட்டு அருள் பெற்ற பதி நந்தி முடவு கொட்ட நம்பன் திருக்கூத்தாடி அருளிய குறிப்பு இத்திருப்பதிகத்தில் இடம்பெறுதல் காணலாம். மெஞ்ஞான பூசுரன் மேதகு காளியர் மன்னன் அருளிய பதிகப்பலன் நின்மலன் அடிக்கி நேசமலி பத்தர் ஆவர் என்பது ஆம். மண்ணு கொடையாளர் வயில் திருவையாறு, வரக்கருணையாளர் வயில் திருவையாறு என்று போற்றப் பெறும் ஐயாற்றில் ஆளுடைய பிள்ளையாருடைய திருப்பதிகம் திருத்திகள் எனத் தொடங்கும் தொடக்கத்தினது ஆம். பண் இந்தளம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் நமஸ் சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம். சைவம் டா டார்வின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: ஒன்பதாம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை தொடர்ச்சி. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: இதற்கு அடுத்தபடியாக கோலமலர் அப்படிங்கிற பதிகம், இது அண்டாதி தொடையில இருக்கு, பஞ்சம பண்ல இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இதுவும் தில்லைக்கு தான் பாடப்பட்டிருக்கு. கோலமலர் நெடுங்கொவை இல்லையா, அதுல சொல்லிட்டு அந்த பாட்டுல எல்லாம் வழக்கம் போல எல்லா வர்ணனைகளையும் சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சிற்சபை நாயகனை அவர் என்ன செய்யறாரு, உயிர்களை எல்லாம் அடிமைகளாக ஏன்று கொண்டு நம்மை ஆழ்கின்றார். அவரை என்னால் காண்பது என்றுகொள் காண்பதுவே. இந்த ஒன்பதாம் சூத்திரம் சொல்லுதுல, ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞான கண்ணினில் சிந்தை நாடின்னு சொல்றதா இல்லையா. அதனால இந்த பதிக இந்த பதியங்களை பூரா நீங்க பார்த்தாலே நல்லா தெரியும், அந்த ஞான கண்ணை தேடி அவரை என்னைக்கு பாக்குறது, என்னைக்கு பாக்குறது, என்னைக்கு பாக்குறதுனா ஞான கண்ணால பாக்குறது தான். அதனால அது இந்த பதிகத்திலையும் வருது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதனால அந்த என் பெருமானே நான் என்று காண்பது அப்படின்னு அழகாக அதுல கேட்டிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது பாடல், அதுல காண்பது யான் என்று கொள், அதான் அதோட இதாவே வந்துருது இல்லையா, அந்தாதியா வந்துருது. அந்த பாடலின் அந்தம் இந்த பாடலின் ஆதியாக வருகிறது. கதிர் மாமணியை கனலை ஆண் பெண் அரு உரு என்று அரிதற்கு அரிதாயவனை சேன்பனை மாளிகை சூழ் தில்லை மாநகர் சிற்றம்பலம் மாண்புடை மானடம் செய் மறையோன் மலர்பாதங்களே என்று அழகாக சொல்றார். அதாவது அவரை வந்து நம்ம என்னைக்கு காண்பது, அழகாக அவர் நடனம் ஆடுகின்றார், அந்த பெருமானை எப்படி என்று காண்பது இல்லையா. மாண்புடை மானடம் செய் மறையோன் மலர்பாதங்கள் இல்லையா, சிற்றம்பலம் பெருமையுடைய அந்த சிற்றம்பலத்துல பெரிய நடனத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய மறையோனுடைய மலர்பாதங்கள் என்று காண்பது அப்படின்னு நினைந்து உருகுகின்றார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். என்னைக்கு காணப்பெறுவது என்று பூண்பது திருவடிகளை அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த கருத்து வர்ற மாதிரி ஒரு சித்தியார் பாடல், சிவன் அரு உருவும் அல்லன் சித்தினோடு அசித்தும் அல்லன் பவமுதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன் தவமுதல் யோக போகம் தரிப்பவன் அல்லன் தானே இவை பெற இயந்தும் ஒன்றும் இயந்திடா இயல்பினானே அப்படின்னு சொல்றாரு. அதுல என்ன சொல்றாரு, சிவன் அரு உருவும் அல்லன் அப்படின்னு சொல்றாரு. அவரை வந்து நீங்க உயிர்கள் பொருட்டு ஒரு தடத்த வடிவம் கொண்டிருக்காரு, அருவும் கிடையாது அரு உருவும் கிடையாது உருவும் கிடையாது, அவரு சித்து பொருளும் கிடையாது அசித்து பொருளும் கிடையாது. அதாவது சித்தாகிய சக்தி வடிவமும் அசித்தாகிய அத்துவா வடிவ மந்திர வடிவங்களும் அல்லாதவன். அடுத்து என்ன செய்து, முத்தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவான் அல்லன் இல்லையா, அவர் வந்து சிருஷ்டிங்கிற தொழில்களை எல்லாம் அவர் செய்யாதவர். அடுத்து யோக போகம் தரிப்பவன் அல்ல, தவம் முதல் அப்படின்னு சொல்லி ஆன்மாக்களுக்கு புத்தி முக்தி எல்லாம் கொடுக்கக்கூடிய தவம் முதலான யோக போக வடிவங்களை கொள்பவன் அல்லன் இப்படின்னு சொல்லிட்டே வந்து தானே இவை வரை இயந்தும் தடத்த லக்கணத்தால தானே இதையெல்லாம் உளவாக பொருந்தி இருந்தாலும் இது எதுலையும் இயந்திராத அதாவது பொருந்தாத ஒரு இயல்பினன் அப்படிங்கறது அவருடைய இலக்கணம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம சொன்ன மாதிரி இத்தனை அவர் செய்யறாரு, ஆனா இதனால அவருடைய தன்மைகள்லாம் மாறாது. ஏன்னா அவருடைய சொரூப நிலையில அவர் வேற மாதிரி இருக்காரு, இது உயிர்கள் பொருட்டு இதெல்லாம் செய்கின்றார் என்று மிக அழகாக சித்தியார்ல சொல்லியிருக்கு. அதான் இதுல நம்ம அப்பதையும் பார்த்தோம், அந்த பாடல்லையும் பதிகத்திலையும் அரு உருவ பத்தி அதுல உருமேனி தெரித்து கொண்ட பாட்டு பார்த்தோம். இப்ப இதுல அருவும் உருவும் அல்லன் சித்தோடு அசித்தும் அல்லன் அப்படின்ட்டு அதான் உண்டுன்னு சொல்லி பாட்டு சொல்லும் இல்லைன்னு சொல்லும். ஏன்னா இதெல்லாம் கடந்தவர் அவர் அப்படிங்கிற ஒரு நிலையில நமக்கு அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும். அடுத்து மூணாவது பாடல், அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கள்ளவிழ் தாமரை மேல் கண்டு அயனோடு மால் பணிய ஒள்ளெறியின் நடுவே உருவாய் பரந்தோங்கிய சீர் தெள்ளிய தன்பொழில் சூழ் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து உள் எரி ஆடுகின்ற ஒருவனை உணர்வறிதே. இவர சாமானியமாக யாரும் உணர முடியாது, பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரன் என்று மிக அழகாக சித்தியார்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த கருத்தையே மீண்டும் நமக்கு அதுல சொல்லி இருக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ அதுக்கு அடுத்தால சொல்றாரு, மாதோர் கூரனாகிய பெருமான் தான் நம்முடைய இறைவன் அப்படின்னு மிக அழகாக நாலாவது பாடல்ல சொல்றாரு. அதுக்கு அடுத்தால அஞ்சாவது பாடல்ல சொல்றாரு, இறைவனை என் கதியை அப்படின்னு சொல்றாரு. நமக்கு கதி யாருன்னா அவர் தான். நமக்கு புகழ், நமக்கு தஞ்சம், நாம் அடைக்கலமாக இருக்கக்கூடியது எல்லாம் அவர் தான் அப்படிங்கறத நமக்கு அதான் இறைவன் சொல்லியாச்சுன்னா அந்த சொல்லுக்கு என்ன பொருள்னா எங்கும் தங்கி இருப்பவர். கதியை அப்படின்னா நான் சென்று அடையக்கூடிய புகலிட பொருளை அப்படின்னு அர்த்தம். இத சிவபிரகாசத்துல செல்கதியாய் சிறிதாகி பெரிதாய் திகழ்வது தற்சிவம் என்பர் தெளிந்துளோரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நமது உமாபதி சிவாச்சாரியாரார். அடுத்து என்னுள்ளே உயிர்ப்பாகி நின்ற மறையவனை, நமக்குள்ள எப்போதும் உயிர்க்கு உயிரா இருக்கின்றார். உயிர் ஆவி உயிர்க்கும் போதெல்லாம் என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு என்னுள்ளே நிற்கும் இன்னம்பர் ஈசன் என்று அழகா நம்ம அப்பர் சுவாமியும் பாடுவாங்க. அந்த கருத்து. அதுக்கு அடுத்தபடியா, மண்ணும் விண்ணும் மலிவான் சுடராய் மலிந்த சிறையணி வண்டரையும் தில்லை மாநகர் சிற்றம்பலம் நிறையணியாம் இறையை நினைத்தேன் இனி போக்குவனே அப்படிங்கிறார். அந்த சுவாமிய நான் மனசுல நினைச்சேன், இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா மறைவனின் வந்திருக்கு. சிவஞானத்தால் மட்டும் அறிந்து கொள்ளக்கூடியவர், பதிஞானத்தால் மட்டும்தான் நாம் அவரை அடைய முடியும். அப்படி அது மெய்ஞானம் அப்படின்னு சொல்றது. மற்றபடி அறிந்து கொள்ள முடியாத கல்வன். அவரை மண்ணுலகம் வானுலகம் எல்லா பக்கமும் நிறைஞ்சு இருக்காரு. அந்த பெருமானை மனசால நான் நினைச்சேன், நினைச்ச உடனே அவர் எனக்கு உள்ள வந்துட்டாரு. இப்போ என் மனசுல இருந்து நான் அவரை என்ன செய்ய மாட்டேன், போக விடமாட்டேன் என்று மிக அழகாக சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அடுத்த பாடலும் அந்தாதியாக அதே கருத்தை சொல்லுது. நினைத்தேன் இனி போக்குவேனோ நிமலத்திரளை, நினைப்பார் மனத்தின் உள்ளே இருந்த மணியை. அந்த நிமலத்திரள்ங்கிறது ஞான திரளாக சுவாமி இருக்கக்கூடிய சொரூப நிலை. மனத்துள்ளே இருந்த மணியை மணி மாணிக்கத்தைன்னு சொல்றார். அதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியும், மாணிக்கம்லாம் அதெல்லாம் தடத்த நிலையை சொல்லுது. அப்ப இறைவனை சொரூப நிலையிலையும் தடத்த நிலையிலையும், அதாவது பொது இயல்பிலையும் சிறப்பு இயல்பிலையும் நினைச்சு வணங்கணும் அப்படிங்கறது சொல்லப்படுது. அப்படி வணங்கினேன்னு அவர் சொல்றாரு. நம்ம இன்னும் கோயிலுக்கு போனா விக்கிரகமா, கல் விக்கிரகமா, அல்லது அது சிலாரூபம், அல்லது பஞ்சலோகத்துல பண்ணனதா, இல்ல வீட்டுல ஐம்பொன்ல வச்சிருக்கோமா, இல்ல படமா வச்சிருக்கோமா, இல்ல மரத்துல செய்யப்பட்ட சிற்பமான, அதுல எல்லாம் கவனம் நமக்கு இருக்கிறது. ஆனால் இவர்கள் எந்த நிலையில இறைவனுடைய சொரூப நிலையும் தடத்த நிலையும் காண வேண்டும் என்ற ஒரு நல்ல கருத்தை நமக்கு புகட்டியிருக்காங்க. சரி, அழகா சொல்லிட்டு இவரை நினைச்சேன், அவர் வந்து என் சிந்தையில குடிகொண்டார், ஆனா அவரை நான் அகன்று போக விட மாட்டேன். எப்படி தெரியுமா, நான் இடவிடாம சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். நான் இடவிடாம சிந்திச்சுட்டு இருந்தா அவர் எப்படி போக முடியும்னா, நினைச்சா உள்ள வந்துருவாரு, வந்துட்டாரு, நான் இடவிடாம சிந்திச்சா அவர் எப்படி போவாரு உள்ள இருந்து, அதனால அவர் போக மாட்டார். சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனே, கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடின்னு திருவாசகத்துல சொல்றாரு இல்லையா. இறைத்தால் பூண்டேன் புறம் போகேன் இனி புறம் போகல் ஒட்டேனே, இதெல்லாம் திருவாசக கருத்துக்கள் தான். அந்த மனசுக்குள்ள அந்த மணியாக இருக்கிறத நம்ம அப்பர் சுவாமிகள் வந்து காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மேய தூய்மையாக மனமணி லிங்கமாக, மனமணி லிங்கமாக நெய்யமே நெய்யுமலாக பூஜையை பத்தி சொல்றார். நெய்யும் பால நிறைய நீர் அமையாட்டி பூசணி ஈசனாருக்கு போற்றவி காட்டினோமே சொல்றார். ஆக அந்த கருத்தை நம்ம பார்த்தாச்சு. அடுத்து ஏழாவது பாடல், கூத்தனை வானவர்தம் கொழுந்தை. அழகா சொல்றார், கொழுந்தாய் எழுந்த மூத்தனை மூவுருவின் முதலை, முதலாகி நின்ற ஆத்தனை தான் படுக்கும் அந்தனர் தில்லை அம்பலத்துள் ஏத்த நின்றாடுகின்ற எம்பிரான் அடி சேர்வன் கொலோ அப்படின்னு சொல்றார். இதுலயும் அவருடைய வடிவங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. ஐந்தொழில் செய்யற கூத்தன், அதான் அந்த நடனம் வந்து ஐந்தொழில். அவரு தேவர்களுக்கு இளந்தளிர் போன்று இனிமை தருபவர் கொழுந்தாக. அடுத்து எல்லா உயிர்க்கும் முன்னே கொழுந்து விட்டுள்ள முதல்வன் இவர், எல்லாருக்கும் மூத்தவன், கொழுந்தா எழுந்த மூத்தன். மூ உருவின் முதல், அதான் அருவம் அருவுருவம் உருவம், இந்த மூன்று உருவத்திலையும் அவருக்கு அதுக்கும் மூலமா இருக்கிறாரு. முதலாகி நின்ற ஆத்தனை, முதற் பொருளாகி நின்ற ஆப்தன்னா தோழன், தன்னையும் அந்தணர்கள்ல ஒருத்தரா சேர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லக்கூடிய பெருமை வாய்ந்த தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேர்ல அவரும் ஒருத்தர். அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடியை என்று கூடுவது. கோயில் புராணத்துல நாவிரவு மறையினராய் நாம் இவரில் ஒருவர் எனும் தேவர்கள் தேவன் செல்வ செல்வர்களாய் திகழ் வேள்வி பாவு நெறி பல செய்யும் பான்மையராய் மேன்மையரா மூவுலகும் தொழு 3000 முனிவர் அடி போற்றி என்று மிக அழகாக இந்த கருத்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாம் இவர்களுள் ஒருவர் அப்படின்னு திருவாய் மலர்ந்தருளிய தேவதேவராகிய சிவபெருமானை போன்ற செல்வத்துள் செல்வமாகிய ஞானத்தை உடையவர்களாய் அப்படின்னு ஆர்ம நாவலர் அதற்கு அழகாக உரை செய்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சேர்வன்கொலோ வன்னை மீர் திகழும் மலர் பாதங்களை ஆர்வங்கொல தழுவி அணி நீரன் முளைக்கணிய சீர்வங்கம் வந்தனமும் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து ஏர்வங்கை மான் மரியனம் பிரான் என்பால் நேசனையே அப்படின்னு சொல்றாங்க. மற்ற விஷயங்கள்லாம் விட்டுலாம். இப்ப வந்து எனக்கு பெருமான், அவர் அவர் கையில எல்லாம் வச்சிருக்காரு, மான் மழுவெல்லாம் வச்சிருக்காரு, அவர் எனக்கு பெருமான், என்கிட்ட ரொம்ப அன்பு மிக்கவர், எனக்கு நாயகன், அவர் வந்து என்னை வந்து அவர் எனக்கு நேசன் இல்லையா, அவர் வந்து எனக்கு என் மேல ரொம்ப அன்பு மிக்கவர், அவரை நான் என்று அடைவது அப்படின்னு சொல்லி இதுல கேட்டிருக்கு. நேசமுடையவர்கள் நெஞ்சுளே இடங்கொண்டிருந்த காய்ச்சின மால் விடையூர் கண்ணுதலை காமறு சீர் தேசமிகு புகழோர் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து ஈசனை எவ்வுயிர்க்கும் இறைவன் தன்னை என்று இறைவன் என்று ஏத்துவனின் சொல்றார். நேசமுடையவர்கள்னா யாரு? அன்புடையவர்கள். அடியார்கள் மனசுல என்ன இருக்கும்? அன்புதான் இருக்கும். அவங்க உள்ளத்துக்குள்ள கோயில் கொண்டவர். காலையும் மாலையும் கைதொழுவார் மனம் ஆலயம் இல்லையா, அப்பர் சுவாமி சொன்ன மாதிரி. அப்படிப்பட்ட பெருமான் அவர் தில்லை சிற்றம்பலத்துல இருக்கின்றார். எல்லா உயிர்களுக்கும் எமக்கும் அவர்தான் செல்வன், எங்களுக்கு அவர்தான் தலைவன் அப்படின்னு நான் அவரை ஏத்துவன்னா புகழ்ந்து பாடுவன். கண்டிப்பாக நாம் அவரை புகழ்ந்து இந்த பிறவியில பாடுனா உய்யலாம், நம் வினை நீங்கும், சிவபுண்ணியம் கிடைக்கும், அதனால நரகத்துக்கு போகாமலும் தப்பிக்கலாம். இறைவனை ஏத்துகின்ற வினையாள் மொழியின் தமிழான் மறைவல நாவலர்கள் மகிழ்ந்தேத்து சிற்றம்பலத்தை அரை சென்னல் வான் கரும்பின் அணியாலைகள் சூழ் மயிலை மறைவல வாலி சொல்லை மகிழ்ந்து ஏத்துக வான் எளிதே. நீங்க வாலியாகியதான் திருவாலி அமுதனார் அல்லவா, அதனால வாலின்னு தன்னை சொல்றாரு, மறைவல வாலின்னு சொல்றாரு. வேதத்துல சிறந்த வாலியாகிய நான் சொன்ன சிவபெருமான இறைவனை ஏத்துகின்ற அப்படின்னு சொல்லி சிவபெருமான புகழ்ந்து துதிக்கக்கூடிய இந்த பாடல்கள் எல்லாம் நீங்க மகிழ்ந்து பாடுனீங்கன்னா கண்டிப்பாக வான் எழுதேனா உங்களுக்கு வீடு வேறு எளிதாக கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். பொய்கையின் பொழிலொரு புதுமலர் தென்றலார் வைகையின் வடகரை மருவிய ஏடகத்து ஐயனை அணிபரன் அடிபணிந்து அறற்றுமின் அடர் தரும் வெய்ய வன் பிணி கெட வீடு எளிதாகுமே அப்படின்னோ. கோங்கமே குரவமே கொன்றயம் பாதிரி மூங்கில் வந்தனை தரு முகலியின் கரையினில் ஆங்கமர் காலத்தி அடிகளை அடிதொழ வீங்கு வெந்துயர் கெடும் வீடு எளிதாகுமே. இந்த ரெண்டு பாடல்களுமே ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல்கள். ஆக மிக அழகாக இதன் மூலமாக நமக்கு சிறந்த சித்தாந்த கருத்துக்களை நமக்கு போதும் போதும்னு நம்ம நல்ல ஒரு நமக்கு ஒரு நிறைவு வரக்கூடிய அளவுல தன்னுடைய பதிகங்கள்ல திருவாலி அமுதனார் நமக்கு வழங்கி இருக்கின்றார் என்று நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இன்னைக்கு பூரா இந்த இப்ப முற்பிறவியில செஞ்ச வினையால இந்த பிறவியில வந்து சிலந்தி வந்து அதாவது அது எப்படி சிலந்தியா வந்ததுங்கிறதுக்கு முற்பிறவி கதை, அப்புறம் சிலந்தி எப்படி கோச்சங்கள் சோழனாக பிறந்ததுங்கிறதுக்கு கதை, இந்த ரெண்டையும் நம்ம பார்த்தோம். அப்போ வினைக்கு ஈடாகத்தான் பிறவி வருகிறது அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்த நாம கொஞ்சம் நம்ம மனசுல எடுத்து பார்த்து கொள்ளலாம். இப்போ அந்த வினையத்தான் நமக்கு சைவ சித்தாந்தம் வந்து கண்மம் அப்படிங்கிற சொல்லால நமக்கு தெளிவாக எடுத்து தருகிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த கண்மம் எப்படி நமக்கு அதாவது மனதம் வாசிகம் காயிகம் அப்படின்னு மனதாலையும் வாக்காலையும் காயத்தாலையும் நம்ம ஈட்டுகின்றோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த உடம்பை நம்ம ஏன் எடுத்தோம்னா, அதற்கு முன்னிலை காரணமாக இருப்பது வினை அல்லது கண்மம். நமக்கு உயிர், ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஜனன மரணத்தை அது உருவாக்குது அவங்கவுங்க வினைக்கேற்ப. அப்ப மனம் வாக்கு காயத்தால அறிந்தும் அறியாமல் ஏற்றக்கூடிய புண்ணிய பாவங்களா அது இருக்கு. அது நமக்கு புண்ணிய பாவங்களா இருந்து என்ன பலனை தருதுன்னா சுக துக்கங்களை தருது. அனுபவிச்சாதான் தீரும் பிராரத்தம் மட்டும். ஒன்ன வச்சு ஒன்னெல்லாம் அழிக்கெல்லாம் முடியாது. விதிப்படி நம்ம இறைவனை வழிபடணும். நெல்லுக்குள்ள முளை மாதிரி இது ஆன்மாவை பற்றியே இருக்கும். சங்கிலி தொடர்ச்சியா அது அப்படியே பிரவாக அலை மாதிரி வந்து கொண்டே இருக்கு. ஏன்னா நம்ம என்ன செய்யறோம், களஞ்சியம். ஒருத்தன் கஷ்டப்பட்டு பயிர் செஞ்சு விளைய வச்சு நெல்லை கொண்டு சேர்த்துருவான், அந்த குதிரில போட்டிருப்பான். அப்புறம் அதுதான் சஞ்சிதம் நம்ம போட்டு வச்சிருக்கிறது. அப்புறம் பிராரத்தம்ங்கிறது அவன் அதுல இருந்து எடுத்து தன்னோட தேவைக்கு எடுத்து சமைக்கிறான் இல்லையா, அதுதான் பிராரத்தம். இப்ப நமக்கு எடுத்தாச்சு, இந்த பிறவியில அனுபவிக்கக்கூடிய வினைகள் வந்துட்டு இப்ப இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கே இல்லையே, திருப்பியும் அந்த குதிரில குறையுதுலயே அவன் என்ன பண்றான், அந்த களஞ்சியத்துல குறையுதுல அவன், அதனால மீண்டும் புதிதாக பயிரிட்டு அந்த சேர்ந்ததை கொண்டு அதுல குறைய விடாம கொண்டு போட்டுருதான் களஞ்சியத்துல. அது மாதிரி பிராரத்த வினையை அனுபவிக்க வந்த நாம அதை அனுபவிச்சு கழிக்காதோட மட்டும் இல்லாம புதுசா ஆகாமிய வினையை செஞ்சு பிறவிக்கு வந்து கொண்டே இருக்கின்றோம். அதற்கு காரணம் இந்த கண்மம் தான் அப்படிங்கிறத நம்ம மனதில எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுல வந்து மனதால் செய்யப்படுவது மானதம் என்றும், வாக்கால் செய்யப்படுவது வாசிகம் என்றும், காயத்தால் அதாவது உடம்பால் செய்யப்படுவது காயிகம் என்றும் சொல்லப்படுது. அது அந்த சேர்த்து வச்சது சஞ்சிதம்னு பார்த்துட்டோம். களஞ்சியத்துல இருந்து எடுத்து அனுபவிக்கிறதுக்கு பேரு பிராரத்தம்னு வச்சுக்கிடலாம். அது வந்து மூணு வகையா வரும், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம், ஆதி ஆன்மீகம் அப்படின்னு மூணு வழியில. அந்த ஆதி தெய்வீகம் தான் அந்த பிறப்பு இறப்பு நரை திரை நோய் யம தண்டனை நரகத்து வேதனை எல்லாத்துலயும் முன்னிலையில இருக்குது. ஆதி பௌதிகங்கிறது இயற்கையால் வரக்கூடிய சீற்றங்கள், குளிரு வெப்பம் காற்று புயலு மழை இடி மின்னலு தீ பிடிக்கிறது, அந்த சுவர் இடிஞ்சு விழுறது, கல்லு விழுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்புறம் ஆதி ஆன்மீகம் அப்படிங்கிறது வியாதிகளாலையும் மிருகங்களாலையும் அரசாங்கம் கள்வர் மனிதர் பிசாசு அப்படி இதங்கள் இதனாலெல்லாம் வரக்கூடிய துக்கம். அடுத்து வந்து அடுத்தவங்களுடைய கல்வி, அவங்க நல்லா வாழ்றாங்களே அவங்களுடைய நல்ல செல்வ செழிப்பு இருக்கேன்னு பார்த்து பொறாமைப்படுறது, அந்த அவங்க மேல ஒரு எரிச்சல் வர்றது, தனக்கு தோணதெல்லாம் செய்யறது, கோபப்படுறது, இதெல்லாம் ஆதி ஆன்மீகம். இதுக்கெல்லாம் திருப்பி பிறவியும் பலனும் இருக்கு. இந்த பிராரத்த கர்மம் வந்து தான் நினைத்தபடியும் வரும், நினைக்காம இருந்தாலும் வரும், ஒன்னா நினைக்க மற்றொன்றாகவும் வரும். அதனாலதான் நமக்கே நமக்கு என்ன நடக்கும்னு தெரிய மாட்டேங்குது. அடுத்து ஆகாமியா நம்ம பார்த்துட்டோம், அந்த களஞ்சியத்துல இருந்து எடுத்து அனுபவிச்சுட்டு இருக்கல, அதுல குறையாதபடிக்கு பழையபடியும் கொண்டு சேர்க்கறது. இப்ப கண்மம் உண்டானா கண்டிப்பா உண்டு. அதுக்கு என்ன பிரமாணம்னா, ஒரே இடத்துல ரெண்டு பேர் விவசாயம் பண்றாங்க, ஒருத்தனுக்கு நல்ல விளைச்சல் ஒருத்தனுக்கு விளையல, என்ன காரணம், அவர் அவர் கண்மம் தான். சரி, இந்த கண்மத்தை எப்படி சுவாமி நம்மகிட்ட கொண்டாந்து சேர்க்கிறாருன்னா, ஒரு வண்ணான் வந்து பல வீடுகள்ல துணியை எடுத்து வெளுத்தாலும் அந்தந்த வீட்டு துணியை கொண்டு அந்தந்த வீட்டுல சேர்க்கிறான். ஒரு மாடு மேய்க்கிறவன் பல வீட்டு மாடுகளையும் கூட்டிட்டு போய் மேய்ச்சாலும் கடைசியில மாலையில கொண்டு அந்தந்த வீட்டுல அவங்கவுங்க வீட்டு மாட்டை கொடுக்குறான். இதுல கூட பிழை வரலாம், தொலைஞ்சு போலாம், மாத்தி கொடுக்கலாம். ஆனா சுவாமி எந்த ஒரு கவனக்குறைவும் இல்லாம திறம்பட நமக்கு நம்ம செஞ்ச வேணை, எத்தனை உயிர்கள் செஞ்ச எவ்வளவு சஞ்சிதம் இருக்கு அதுல இருந்து நமக்கு நம்ம உயிருக்கு உண்டானதை தேடி கரெக்டா நமக்கு கொடுத்து அதை நல்லா அழகா நம்மளை அனுபவிக்கும்படியாக செய்து நம்மை பக்குவப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்படி பக்குவப்படுத்தும் போது இப்ப என்ன, போன பிறவியில செஞ்சதே நமக்கு வந்துருமான்னு கேட்டா கிடையாது. நம்மளும் 84 லட்சம் பிறவி எடுக்கிறோம். அதனால அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வன்மையும் இருக்கும், வல்வினையும் செஞ்சிருப்போம், மெல்வினையும் செஞ்சிருப்போம். இப்ப உதாரணமா உங்களுக்கு ஒரு உலகத்துல இப்ப வந்து நீங்க ஒரு பனை மரத்தை நடுறீங்க, முதல்ல ஒரு விவசாயி, அதுக்கு அடுத்தால ஒரு தென்னை மரத்தை நட்டான், அதுக்கப்புறம் ஒரு கத்திரிக்காய் செடிய நடுறான், கத்திரி செடிய, அதன் பின்பு கீரை விதைய போட்டான். ஆனா அவன் முதல்ல வச்சது பனை மரம் தானே, ஆனா பனை மரம் முதல்ல பலன் தராது. கீரை 15 நாள்ல பலன் தரும், கத்திரி வந்து 30 நாள்ல பலன் தரும், தென்னை மரம் 5 வருஷத்துல பலன் தரும், பனை மரம் 30 வருஷத்துல பலன் தரும். அது மாதிரி நமக்கும் நம்முடைய பலன்களை சுவாமி எப்பப்ப கொடுக்கணுமோ அந்த வல்வினை மெல்வினை பயனை பார்த்து பல பிறவிகள்ல நாம செஞ்சதை தேர்ந்து எடுத்து நமக்கு அவர் ஊட்டுவார் அப்படிங்கிறது நமக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கு. அத இந்த வகையில நமக்கு சஞ்சிதம், அதாவது மூன்று வகையான, அதாவது சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமி, அந்த மூணையும் நம்ம அனுபவிச்சுதான் கழிக்கணும் அப்படிங்கறதுல நமக்கு எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம், அந்த மூணையும் துக்கத்திரயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலம் வரக்கூடிய தண்டனைகளை எல்லாம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்கு நமக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு, அருமையான முறையிலே பல சைவ நிகழ்வுகளை திறம்பட நடத்தி கொண்டு மக்கள் நன்றாக பயன்பெற வேண்டும், அதுல இந்த மாதிரி ஒரு சூழல்ல எங்குமே வெளியே வர முடியாத ஒரு சூழல்ல வீட்டில் இருந்தபடியே எல்லோரும் பயன்பெறும்படி பொதுவாமூர்த்திகளை கொண்டு திருமுறைகளையும் சொற்பொழிவாளர்களை கொண்டு சொற்பொழிவுகளையும் மிக அழகாக திறம்பட நடத்தி கொண்டு வரக்கூடிய நம்முடைய சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எத்தனை வேளை இருந்தாலும் ஞான செய்திகளை தேட வேண்டும் என்ற ஞான நாட்டத்தோடு தினந்தோறும் பதிவாக இந்த நிகழ்வினை கண்டுகொண்டு அதன் மூலமாக வினை நீக்கம் பெற்றுக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்த்து. தெய்வ மறையவர் விளங்க சிவசமய மனுவேந்தன் செங்கோல் ஓங்க, பெய்வளங்கூர் மழை பொழிக, மண்ணுயிர்க்கு இன்பம் பொலிக, பெரியோர் வாழ்க, மெய் வளர் நம் திரு ஆப்பனோருடைய பரமர் திருமேனி தீண்டும் சைவர் குலம் பெருக, வான்தழி புதுக்கும் அன்பர் குலாம் தழைக்க மாதோ என்ற வாழ்த்து பாடலை பாடி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம், நன்றி, வணக்கம். அடியன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
4: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
5: பதிகை எண் 80 பண்பற்றிய சிறு

மயங்கியே மணியே.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: 12 திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், எரிபத்த நாயனார் புராணம்,

எந்த யார் சாத்தும் பூவை என் கையில் பறித்து மண்மே

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம். தலைப்பு மெய் உணர்தல். வழங்குபவர் சிவ கோமதி நாயகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகடின் நல்லேன் நினதே அடியாரோடு அள்ளாள் நரகம் புகினும் எள்ளே திருவருளாலே இருக்க பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உள்ளே பிற

இது முக்கியமானது. தன்னுடைய நிலையை அப்படியே எடுத்து சொல்றார். மெய்யை உணர்ந்து தன்னுடைய நிலை என்ன? கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும். குடிகடினும் கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும் நல்லே எனது அடியாரோடு அல்லார். பொருள் அப்படிதான், என் குடியே கெட்டாலும் பரவாயில்ல, எனக்கு புரந்தராதி இன்பங்கள் வேண்டாம். புரந்தராதி இன்பங்கள்னா உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு கற்பனையிலே வரும். அங்கெல்லாம் போவாங்க, இங்க வந்துடும். இந்த உலகில் வளப்பான் நாம புரந்தராஜ் இன்பங்களுக்கெல்லாம் கூட போக வேண்டாம். சாதாரண ஒரு வேலையை போக நம்மளை தூக்குறது சாமி, அவனுக்கெல்லாம் இந்திர பதவியெல்லாம் காட்டியவன சோபத்திலிருந்து இருக்க வேண்டாம். அவனுக்கு ஒரு கூட ஒரு 1000 ரூபாய் போட்டா முடிச்சு போயிடுவான். அவன் நம்மளத்துல கூட 1000 ரூபாய் ஏத்துவோன்னா நம்ம வாழ்க்கையில விழுந்துருவான். இதுக்காக நம்ம இந்திர பதவியில போய் காட்டியவனை ஏமாத்த அவனை சோதிக்கணுமா? தேவையே இல்லை. இது கூட ஒரு 5000 ரூபாய் கட்டினா அந்த வேலைக்கு போனா இன்னொரு 50000 அப்படியே கொள்ளேன்னா, அது கொள்ளேன்னா வலியை வந்து கொடுக்குறது. ஒருத்தர் வலியை வந்து இந்தாப்பா வச்சுட்டோம்னா அதை வாங்கிக்கிறதுக்கு பிறகு தான் கொள்ளுதல். நான் நம்ம தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏ ஓடும் கவுந்தியுமே உறவென்று துள் கசிந்து தேடும் பொருளும் சிவன் கடலே என தெளிவு. தேடும் பொருள் சிவன் சிவனுக்கு நம்ம பல விஷயங்களை தேடிட்டு இருக்கேனால இந்த அவ்வளவு தூரம் போகவே வேணாங்கிற சுவாமி மாணிக்கவா சுவாமி தன்னிலைக்கு சொல்றார். அவர் முதலமைச்சரா, அவர் பார்க்காத செல்வங்களா, அவர் பார்க்காத பரிவாரங்களா, படைகளா? புரந்தராக இன்பங்களே வேண்டாம்னா இன்பங்கள் இருக்கலாம். எனக்கு BMW காரே வேண்டாம் அப்படின்னா தாத்தா நேனா காரே அவரு போறேன் யாராச்சும் அந்த மாதிரிதான். பென்ஸ் காரே வேண்டாம், அதுக்கு ஆசைப்படாதவங்க நேரம் பேருக்கு ஆசைப்படுவாங்களா? அந்த மாதிரிதான் எல்லாம் தாண்டி வழிபாடு செய்யணும். கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு. நல்ல இந்த திருவாசகத்தை 500 முறை 600 முறை பாடிக்கிட்டே இருப்பான். மக்கள் எல்லாம் தன் வீட்டில அரியவர்களை கூப்பிட்டு திருவாசகம் முற்றுவது, மத்தியானம் மகேஸ்வர பூஜை, இதெல்லாம் ரொம்ப கிராண்டா நடக்கும். முடிஞ்சு கட்டை கூட வந்திருக்காதுப்பாங்க. அது ஒரு பழமொழி. மனைவி இறந்துருப்பாங்க, மனைவியை போய் கொல்லி வச்சுட்டு தான் வந்திருப்பான். அந்த கட்டை இன்னும் வந்திருக்க கூட செஞ்சு அதுக்குள்ள இன்னும் கல்யாணம் பண்ணிப்பான். அதான் சுடுகாட்டில் அப்படியே அழுவான. ஐயோ மனைவி போயிட்டாரு, மனைவி போயிட்டாரு, கட்டை வெந்து கூட முடிச்சிருக்காரு. அதுக்கும் இன்னொரு விஷயம் மனநிலை எத்தி மட்டும் அந்த மாதிரிதான் இருக்கும். குலத்தை காக்கும் தெய்வம் எது? சாதாரண உலகத்தான் சொன்னா ஏத்துக்கலாம். அவனுக்காகத்தான் யாதொரு தெய்வம் கண்டு அத்திகமாகி மாதவர் பகனாதவர் அவனுடைய அவனுக்கு தெரியாது. ஆனா திருவாசகம் என்ற நூலை கைகளில் எடுத்தார்கள். தேவார்த்தை எப்ப சாமி கொடுத்துட்டாரோ அன்பு திரும்பி நம்ம கையில கொடுத்ததுக்கு அப்புறம் குலதெய்வம்னா ஒண்ணுதான். நம்ம சமயாச்சேர யார ஆச்சாரியம் நினைக்கிறோமோ அவர்தான் நம்ம குலதெய்வம். நம்ம அன்ப நாயகர் தான் நமக்கு குலதெய்வம். இந்த குலத்தையே காத்து அவர் தான், யாரும் கிடையாது. மறு பிறப்பு எடுத்தாங்க மாரியம்மன் கோயிலுக்கு பால் கொண்டு எடுத்துவோம். 20 வருஷம் எடுத்துட்டு வரோம். இந்த வருஷம் தீட்சையெல்லாம் கெட்டாச்சு. எப்படிப்பட்ட மக்கள்லாம் இருக்கேன் ஆங்கில சாமி அழகா சொல்றோம். கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்க்கை எப்படி வலியை வந்து கொடுத்தாலும் நான் செய்ய மாட்டேன். வேணாம்ப்பா, நான் எங்க நான் தேடியா போறேன். சுவாமி வந்து நீ தேடி வரலாட்டாலும் பரவாயில்ல, இந்த நான் தானே வச்சிடும். அவன் அவங்க ஒருத்தன் கேட்டு அபு அசுமீரை யாகம் பண்ணி இந்திர தடைய முற்படுறான். அவங்க ஒருத்தன் நீ கேட்காட்டாலும் அவனை கொடுக்குறதா வச்சுக்கோ. அப்புறம் பெருமான் சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து. சங்கநிதினா இந்த சங்குமார், பதுமநிதி தாமரை நிதி. அதுக்குள்ள அப்படி கையை விட்டு எடுத்தீங்கன்னா என்ன நினைக்கிறது? என்ன நினைச்சாலும் அது இல்லை. இந்த ரத்தன தாமரைன்னா ரத்தன தாமரை, 1000 பவுன் தங்கம், தங்க கிரீடம், தங்க அங்கி எல்லாம் எடுக்கலாம். கெட்டதெல்லாம் வந்துட்டு 100 கோடி 1000 கோடி எடுக்கலாம். சங்கு நிதி பதினஞ்சு வேலிமலை திருக்கோயில வாசலே 2 பேர் வச்சுப்பான். அப்ப சார் சொல்றாரு, சங்கு நிதி பதுமநிதி இரண்டும் தந்து
சாமி அது ரெண்டையும் கொடுங்க, தரணியோடு வானாள தருவீன். உலகம் மட்டும் இல்லை, இந்த வானுலகத்தையும் சேர்த்து நீ ஆண்டுக்கலாம். இந்திரனும் உனக்கு அடிங்கதான். இந்த உலகம் உனக்கு அடிக்கும். மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லம். அந்த செல்வம் மங்கக்கூடியது. அதிகபட்சம் ரெண்டு அதிகபட்சம் ஒரு கற்பம் இருக்குமா சாமி இந்த பூலோகம்? அந்த கற்பத்துக்கு அப்புறம் நான் எங்க போவேன்? இந்திரலோகம் வந்து ஒரு 50 கற்பம் இருக்குமா? அதுக்கப்புறம் நான் எங்க போவேன்? எனக்கு என்ன பண்ணுவீங்க? முடிஞ்சு போயிருமே. நீ கொடுக்குற செல்வம் நிலையில்லாத செல்வமாச்சே. மாதேவ கேகாந்தர் அல்லாராகி குருவான ஏகநாயகனா கொண்டு வழிபடலாம். அங்கவெல்லாம் குறைந்துவிடும் தொழுநோயராய் ஆவுத்து தின்றுழலும் புலையரேனும். உடம்பெல்லாம் தொழுநோய் வந்தவனா இருந்தாலும் சரி, புலால் உள்ளவனாக இருந்தாலும் சரி, கங்கை வாழ் சடையருக்கு அன்பரெண்ணில் சிவபெருமான் மேல அன்புடையவனா இருந்தாலும் நமசிவாய் என்பதை சொல்றவனா இருந்தா அவர் கண்டி நாம் உணங்கும் கடவுளாரு. நான் அவனை வணங்க தயாரா இருக்கிறேன். இந்த சங்கரதியும் பதுமதியும் எனக்கு வேணாம், அவனை கூட நான் வணங்குறேன். சொல்றேன், நான் திருடி வீச்சு சுட்டிருக்கேன், இடபசூலம் கொடுத்துருக்கிறேன், கையிலையில உனக்கு ஞான தீகத்தை கொடுத்துருக்கு. நீ யார அவன? நீ இந்த ரெண்டையும் வச்சீங்கன்னா நான் எதுக்கு முக்கியத்துவம் அந்த திருநீதி பிசி நமசிவாய மந்திரத்தை சொல்றான். இது ஒண்ணுமே கிடையாது, அது இது பேரான நான் சொல்லிட்டு அவ்வளவு சிறப்பு சாமி வழிபாடு இதெல்லாம் அவங்க அனுபவிச்சு சொல்லியிருக்கிறாங்க. தஞ்சா மூலகளும் தலையளித்து தஞ்சாமை பெற்றிருந்தும் யான் வேண்டே நஞ்சம் கறந்துண்ட கண்டதம் ஒற்றியும்.

கஷேத்திரம் தான் பார்த்தோம். உலகத்தையே அப்படின்னு நினைக்கிறாங்க, பூ உலகத்தை அஞ்சாமை உனக்கு எடுக்கிறவங்க யாருமே கிடையாது. அரசன்னா எப்ப பகையர் வந்து தாக்குவாங்க பயம் இருக்கு, உனக்கு அந்த பயமே தரமாட்டேன், நீயே வச்சுக்கலாம், நீதான் ராஜா இல்லாம உனக்கு எடுக்கிறவங்க யாரு. அவ்வளவு சிறப்பு சாமி வழிபாடு. சென்றுதான் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம், சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம், சிவபெருமான் திருவடியே சிந்திக்க பெற்றோம். சாமி திருவடியை மட்டுமே சிந்திக்க பெற்றோம், மற்ற தேவரை நினைந்துரை மறவேன் சுந்தரபெருமான், நெஞ்சினாரோடு வாழவும் மாட்டேன் ஒற்றியுள்ள. எனக்கு நினைச்சிருக்கேன், கண் கண்கள் போன உடனே என்னைக்காவது இந்திரன் நினைச்சிருக்கிறானா, திருமலை நினைச்சிருக்கேனா, பிரம்மன் நினைச்சிருக்கிறான், உன்னை மறந்திருக்கிறானா சுவாமி இருக்கிறார். மற்ற தேவரை நினைந்தனை மறவேன், கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகளின் நீர வாங்கிக்கல அப்படின்னு அவனை ஒண்ணுமே தரமாட்டான், குடியை கட்டிட்டு தேவையே இல்லாத வாங்கினாலும் குடிக்கிறதான் அதுக்கு நான் வாங்காமலே குடிக்கிட்டு ஏன் அதை வாங்கி எங்க வினை ஏறணும். வாங்கிக்கோசு பெருமானோட நிலை ரொம்ப உயர்வானது. இந்த பாடல் எவ்வளவு பெரிய உயர்ந்து ஒண்ணு இருக்கு தெரியுங்களா, பார்க்க போறான் பாருங்க. அடுத்து இப்போ மாலையன் வாழ்வு, அப்போ குடி கட்டாலும் போக கூடாது, மாலையன் வாழ்வு குடி கட்டாலும் அங்க போய் நிற்க கூடாது. சிவருமான் நின்னா குடி உயரும். இன்னொரு இதே வார்த்தை வாசகத்தை சுவாமி மாணிக்க சுவாமிகள் பாண்டி பதிகிட்ட சொல்வார், சதுரை மறந்தறி மால் கொள்வர் சாஸ்திரி சொன்னோம். பெருந்துறையில வெளியே பாருல எவருக்கா குதிரையில குதிரை தருமே அழகா இருப்பாருல, கதிரை மறைத்தந்த சுந்தர சோதியா, அப்படி சூரியனே மறைச்சிக்கிட்டு ஒரு சோதி வருதியா குதிரையில, கழுக்கடை கைப்பிடித்து குதிரையோட கடிவாள் தந்துச்சு, குதிரையின் மேல் வந்து கூடிடுவே, அது அவர் குதிரையில் ஏறி இருந்தாரு, குடி கேடு கண்டி குடி கேடாகும் அப்படிங்கிறது. எந்த குடி இந்த உலக வாழ்க்கை எது மெய்யும் நினைச்சு பொய்ல வாழ்ந்து பொய் கேடாயிரும் அப்படி பொய்க்கு கேடு வந்துடும், குடி கேடு கண்டிதான் உலகம். மதுரை எர்மன்னன் மறுகிற போட மதித்திடுமே, எதுக்க வராங்க தெரியல, அரிமர்த்தன பாண்டியரோட மறுபிறப்ப ஓட்டதுக்காக வரான், மறுக்கிருக்கா இனிமேல் பிறவி அரிமர்த்தன பாண்டியருடைய பிறவி வேற பிடிச்சு எடுக்கிறதுக்கா. காரணம் மணிக்கிலசாமி மாதிரி நிலைமை சேர்ந்ததுனால அவரால் அவர் தந்த பேர் அரசபெருமான். அங்கேயும் குடி கெடு குடி கெடுப்பாரா, எப்பத்த குடிய ஏதோ ஒரு பொய்யான குடி வாங்கிட்டு இருக்கோம்ல, பொய்யே குடி ஓங்கி சுந்தரபெருமான் திரு வரிவலன் தேவார்த்தை சொல்வார், பொய்யே குடி ஓங்கி அந்த குடிக்கு கேடு வைப்பாரா ஆளவை சொப்பனார் குதிரையில இருந்து. இங்க சொல்றார் இந்த குடி என்னது, அந்த குடியினை எப்படி கெடுக்கத்தான் போறேன், உலக வாழ்க்கை வந்து உலக போதான் அப்படி. இந்த உலக வாழ்க்கையில் எனக்கு கஷ்டமே வந்தாலும் இடர் கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும், என்னுடைய இடர் கலையாட்டாலும் பரவாயில்ல, இறந்து இறந்து கேட்டாலும் எனக்கு ஒன்றும் தராட்டாலும் பரவாயில்ல, உன வணங்குவதற்கான முறையான நெறி எனக்கு எடுத்து சொல்லாட்டாலும் பரவாயில்ல, சுடர் உருவில் எந்த அறா கோல தெரியாடும் எம்மானார்க்கு அன்பு அறாது என்ன சொல்லிருக்கு அம்மையாக அழைக்கலாம் சொல்லுவான், அன்பு அறவே அறாது சாமிதான். அந்த மாதிரி நிலைதான் அது, குடி கடினும் கொள்ளேன் புரந்தரன் மாலையின் சாமி கொடுக்குறாரு அம்மையை வச்சுக்கிட்டு இருப்பா பாக்குறியா மணிகண்டன் வச்சுக்கிறியா, 500,000 கற்பம் பிரம்மபதம் வேணாம், 1,000,000 கற்பம் விஷ்ணுபதம் சாமி நீங்க கொடுக்குறீங்க வேணான்றாரு, கொள் என்று கொடுத்தல் உயர்ந்தன்று கொள்ளேன் என்றால் அதனும் உயர்ந்தன் புரண உச்சி பாத்தியா எப்படி இருக்கிறாங்க. இப்ப இதைத்தானே வேண்டாம்னு சொல்றான், கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு நீங்க வீடு பேர் கொடுத்தது அதை பத்தி தான் எனக்கு அவளே இருக்க போறாரு, இதை வேணாம் தெரியல. இதே சுவாமி மாணிக்க சுவாமிகளுக்கோ புடம் கழிச்சு வீடு பேரை பத்தி எனக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை அப்படி சொல்லிக்கிறேன், யார் கேட்டா அன்பு மட்டும் நான் கேட்கிறேன், அது போது அதே எனக்கு பெரிய வீடு நிலை. நல்லேன் எனது அடியாரோட இல்லாம் குடிகடினும் நல்லேன் எனது அடியாரோட இல்லாம் சிவனடியார் தொடர்பு அவ்வளவு முக்கியமான இந்த பிறவியில் நமக்கு ஒரு அடியார் தொடர்பு சாமி காட்டுறாருன்னா சுவாமி நம்ம மேல மிகப்பெரிய கவனம் வச்சுட்டு அர்த்தம், நாம் உருவடையணும்னு அவர் நினைக்கிறார்னு அர்த்தம், அவருடைய திருக்குறிப்பு நீ என்னுடைய அடியவர்களோடு இருக்க வேண்டும் என்று. நம்ம மற்ற நண்பர்கள் தகுந்த பழக்கம் மாதிரியோ இல்லை கூட பிறந்ததுங்க மாதிரியோ இல்லைன்னா மற்ற ரத்த பந்தங்கள் மாதிரி நம்ம

0: தெரியாதுல. நினைச்சுட்டு கூடாதுன்னு மேலோட்டமா சிவனடியார் அப்படி பார்த்து அடியெல்லாம் கொண்டு கூட உள்ளூரும் நினைச்சு பெருமைப்படணும், நன்றி கடன் படணும், சாமிக்கு உருகணும். இப்படி ஒரு உரடியார் நமக்கு தொடர்பு கிடைச்சாலும் இப்படி ஒரு பேர் எனக்கு பிரிய சுவாமி குருநாதர் அடியார் தொடர்புலாம் என்ன சாதாரணம் கிடைக்கிறது என்ன? உயிர்கள் பிறந்து எண்ணிலி பாவிகள் எம்பிரை இசை நன்னறியாது எழுதுகின்றார் திருமுறை சொல்றார். அறியாம செத்துக்கிட்டு இருக்காங்க, பிறந்தது அவமே பிறந்து பிறந்துகிட்டு இருந்தது. கருணையோட சுவாமி அடியார் தொடர்பு ஞானாசிரியர் தொடர்புலாம் கொடுக்குறார். பெரும் பாக்கியம் ஆத்மநாத சுவாமிகிட்ட திருவடி தீட்சையை பெற்று சிவஞான உபதேசம் மாணிக்க சுவாமிகள் சொல்றா, என் குடியே கெட்டாலும் அடியார்ல தருண மத்தவன்ட்ட போக மாட்டேன், நெருங்க மாட்டேன். அடியார்களோட இருந்தா செல்வம் வரும், ஞானம் வரும், இறைவருடைய திருவுருள் கிடைக்கும். மாலெண்ணையும் மலிந்தவர்களிடம் ஆலயம் தானும் அனுணத்துவமே, எல்லைன்னா நெருங்க மாட்டேன். நாம நம்ம உறவுக்காரங்களுக்கு கொடுக்குற அந்த மரியாதையை அடியார்களுக்கு கொடுக்குறோமா? சிவனடியார்களுக்கு, சிவபெருமானுடைய அன்பர்களுக்கு, அண்டர்பிரான் சிறு அடியாராகினார். அடியார்களுக்காக நாயன்மார்கள் உயிரையே கொடுத்தாங்க, தன் மகளுடைய கூந்தலை கொடுத்தாங்க, என்னென்னலாமோ கொடுத்தாங்க, குடும்பத்தையே கொடுத்தாங்க. நாம கொஞ்சம் அன்பு கொடுக்குறோமா சிவனடியார்களுக்காக? நல்லே எனது அடியாரோட லாபம் இந்த வா இந்த வாசகத்தினுடைய பொருள் என்ன, மாணிக்கவர் சுவாமியுடைய கருத்து என்ன? சிவனடியார்ல தவிர யாரும் நாம் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. அருண் சிவாச்சாரிய சுவாமி சொல்லுவா, பேசுவது என்னறிவில்லா பிணங்களை நாம் இணங்கில் பிணங்கர் சிலர். யாரும் அடியார் நல்லாதாரா? அடியார் நல்லாதார வந்து செத்த போனோம் அப்படிங்கிறது. அவன் ஏ ஒரு கல்லு சாமியை கும்பிடாதியா, ஐந்தலுக்கு சொல்லாதியா, பிணம் சொல்லுமா இல்லையா, சொல்லாது இல்ல. இப்ப இவனு பிணந்தானே அப்படிங்கிற, நீ இந்த பிணத்தோட இருந்துகிட்டு இருக்க அப்படிங்கிற, இந்த பிணத்தோட இருந்தா நீயும் பிறந்து இருந்துகிட்டே இருப்ப, கவனமா இருந்தது பன்னெண்டாம் சொல்லுவார். ஆசையோடு அறநடியாரே அணைத்துட்டு, அறநடியார் அடியாரே அணைத்துட்டு சிவனடியாட்டு. அடியாருக்கு அடியார் யாராச்சும் இருப்பாங்களா? அவங்கள போய் சேர்ப்பீங்க, ரொம்ப உத்தமம். தொண்டருக்கு தொண்டராம். இப்ப அடியார் சார்பு அவ்வளவு மேலான சாதாரணமா திருக்கூட்டம், இந்த வழிபாடு, புராண சிந்தனை, இதெல்லாம் வந்து நாம் நினைத்து நடைபெறுவது இல்லை, அவர் சங்கல்பம் மாத்திரம் நடத்திட்டு இருக்கிறார். நீங்கள் நானும் சங்கல்பம் பண்ணியே பண்ணிட்டு இருக்கோம் இந்த வழிபாட்டை. நம்ம ஐயா வியட்நாம்ல இருந்து வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, ஐயா பெங்களூர்ல இருந்து ஐயா இங்க வந்துட்டாரு, நீங்களாம அடியார்கள் வந்திருக்கிறீங்க. திருப்பி இத்தனை பேரை சேர்த்து நீங்க திருச்சிரக சிந்தனையங்களா தரணும் அப்படின்னு சங்கல்பத்தை செய்வது யாரா? பெருங்குத்த பெருமான். அந்த சங்கல்பத்தையா நம்ம மதிக்கிறோமா? நாம அதை விட பல பிரயாத்தி விஷயங்களை வச்சிருக்கிறோம். சாமி சில சங்கல்பம், நான் சில சங்கல்பம் பண்றேன், வெளியில சுத்துறேன். அதை விட பெரிய முக்கியமான சங்கல்பம் நான் பண்ணி வச்சிருந்தேன் சாமி, நாங்க போயிட்டு இருந்தேன். ஆனாலும் அவருக்கு ஒரு வருத்தம் இல்லை, ஒரு கோபம் வராது, ஒரு சலிப்பு வராது, ஒரு வெறுப்பு வராது. நம்ம காட்டி போட்டி சங்கல்பம் பண்ணிக்கிட்டே நல்லாப்பா சிவனடியார்கள சிவமாவே பார்க்கணும், அவ்வளோ ஒரு உயரமான அவ்வளவு சாதாரணமாக நம்ம நினைச்சிருக்கலாம். இல்லேங்கிறது அடியாரோடு அல்லாது, இப்படி ஒரு திருக்கூட்டம் இல்லை, இப்படி அடியார்கள் இல்லைன்னா நம்ம எப்படி வழிபாடு பண்ணுறது? இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது. நரகம் புகினும் எள்ளேன் திருவருளாலே இருக்கப்பெறின் இறைவா. இது எப்படின்னா, திருவருளாலே நரகம் புகினும் இருக்கப்பெறின் எள்ளேன். நரகம் புகுதல் ஒரு நிலை, நரகத்திலே பெர்மனண்டா ஹால் தடிக்கிறது இன்னொரு. நரகம் புகினும் என்றால் சாமி வந்து நல்ல வாழ்நாள் முழுவதும் சிவபக்தி சிறப்பாக செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் அறிந்தோ அறியாமலோ அவங்க பிள்ளை செய்திருப்பாங்க இல்லையா, ரொம்ப குறைவா இருக்கும். 99.99% சிவபுண்ணியம், ஒரே ஒரு சின்ன பெர்சன்ட் சாபம். சாமி என்ன பண்ணிடுவார், அதையும் கழிச்சு தான் ஆகும், அதுக்கு அவன் தண்டனை கொடுத்தா நம்ம நீயா சாமி நீங்கள் இருப்பார். அவன் அவனை வந்து நீ அப்படியே நரகத்திலேயே கொடுத்தான் சரி சாமின்னு கையில கொடுத்துருங்க வந்து அப்படின்னு சாமி உத்தரவு நரகத்திலேயே கொடுத்தோம். நரகத்துல எண்ணெய் கொப்பரில் கொடுத்து வருத்துக்கு துடிக்கும் உயிர்கள்லாம் நெருப்பு சாட்டையால் அடி கால தூதன் அப்படி நெருப்பு சாட்டை சொல்லிட்டு அடிச்சான்னா அப்படியே உடம்புல பதியும், குருவா சதையோட வரும், குருவா ஆள் துடிப்பா மறுபடியும் சதை வளர்ந்தோம். சேதனா தெரியும் அதுக்கு என்ன கொப்பளைக்குள்ள போடுவாங்க, அப்படியே கொப்பளைச்சு சதை அப்படியே வரும். அதுக்கப்புறம் தெரியாது, தெளிய வச்சு தெளிய வச்சு அடிப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி சிவதர்மோத்தரத்தில் அவ்வளோ சொல்கிறாங்க, அவ்வளோ சொல்கிறாங்க. மாதசிவாச்சாரியார் போற்றி பகரையும் சொல்லுவார் இல்லைங்களா. இந்த காதுன்னு சிவா பிரச்சாரத்தை கேட்டுக்கிட்டு இருக்கு, காது கொண்டா நல்ல பழுக்க காசு காய்ச்சின ஊசியை காதுட்டு அப்படியே இந்த வழியா செய்ய சொல்லி அந்த வழியா எடுத்துக்கலாம். இந்த நாக்கு தானே குருநாதரையும் அடியாரையும் முத்தனை இருந்துச்சு, இந்த நாக்கு தானே நன்றி வீட்டுலாம் பேசு, அதை எடுத்து வெட்டிடும் துறப்பு நாக்கு மறுபடியும் வளர்ந்துடும். அப்படிதான் நாக்கில் நெருப்பு ஆணி இருப்பான், சுவாசம் பழுக்க காய்ச்சின ஆணி ஆணியும் பழுக்க காய்ச்சின ஆணி நாக்கில் பண்ணாத அநியாயம் இல்லை. இவனை தூக்கி அந்த கிணத்துல போடுது, கிணத்துல மலம் நிறைந்த கிணத்து அப்படி அப்படி ஒரு எத்தனை வருஷம், 100 வருஷம் ரொம்ப சொல்ற 1000 வருஷம் கூட கூட. அப்பா தாங்க முடியவே 1000 வருஷம் கழிச்சு இந்த மலம் நிறைந்த கிணத்துலேருந்து தூக்குவாங்க. அப்பா விடிய வந்துப்பா, அடுத்த நூறு கிணத்து அங்க ஒரே புழுவும் பூச்சியுமா கடிக்கும். என்ன பாவம் பண்ணி நரகத்தும் பண்ண சாதாரணமா இதெல்லாம் பார்ப்போம். நரகத்துல அங்க உலகில் மகத்தை பேசுமா, நரகம் தானே இறந்த வரை பார்த்துக்கலாம். சொர்க்க நரகத்தை நம்பாக உலக தாண்டிச்சுனீங்கன்னா அது இறந்த வரை பார்த்துக்கலாம். சுந்தர் பரமாச்சாரியர் அச்சப்படுறாங்க, நஞ்சினே நமனார் அவதம்மை தடுத்தாட்டி தருமனார் தமிழ் சக்தி இருந்தோடு தடுத்தான் கொள்வான். குற்றம் வந்து குமைப்பதன் முன் பூவார் அடிச்சூடி என் தலைமையில் துவைத்து வைன்னு அப்பரசாமி வேண்டாங்க. அப்பரசாமி விட பிரியா இருக்கலாம் நம்ம அப்பர் பெருமான் வேண்டாங்க. குற்றம் வந்து குமைப்பதன் காலம் வந்து என்னை சிதைவு செய்வதற்கு முன் எல்லாம் சமயாச்சாரியர்களே அச்சப்பட்டிருக்காங்க. நரக துன்பத்துக்கு பயப்படணும், மேயான சிவபக்தர்கள் நரக துன்பத்துக்கு அச்சப்படும். எங்களுக்கெல்லாம் நாங்களாம் சிவனுடைய எங்களெல்லாம் எங்க நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் கையில எடுத்து வருவாங்கன்னு வீரா பண்ண சமயாச்சாரியரே பேசுறது இல்லை. நான் பேசலாமா, நான் பேசுற நேரில் பார்க்கறேன். எங்களெல்லாம் அழைச்சிட்டு போக கையிலேருந்து அப்படியே நேரம் வருவாங்க. நமக்குலாம் நரகமே கிடையாது, வாழ்நாள் முழுவதும் பாவம் பண்ணிட்டு பாவம் பண்ணி கொடுக்குதுன்னு குறைச்சமேமா ஒரே நாள் எல்லாத்தையும் இருக்கு. இவியானவர் சார் செய்தாலும் தண்டனை உண்டு, தண்டனை அடுக்கு அனுபவம் வந்தே தீரும். அப்படி கொடுக்கலன்னா துன்பப்பட்ட உயிருக்கு நீதி செய்யாதுதான். நம்மளால ஒரு உயிர் துன்பப்பட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அநீதி செய்ததாயிடும். நம்ம என்னதான் திருந்துறாலும் அந்த உயிர் நம்மளால யாருக்கு துன்பம் நிகழ்ந்ததோ அந்த துன்பத்தை நம்ம சாமி ஏதாவது வகையில் ஊட்டியே தீர்வார். அதுதான் நீதி. நரக துன்பத்துக்கு அச்சப்படணும், பயப்படணும். இப்படி எல்லாம் நம்ம சொல்லியார்களை ஏமாத்துறோமே, உண்மையா இல்லாமல் இருக்கின்றோமே, இழிவாக முன்னே உள்ள ஒன்றும் புறமொன்னு வச்சு பேசிட்டு இருக்கமே, சாமி நம்மளை தண்டிப்பாரு தண்டிப்பாங்க இருப்பாரா. சமயச்சாரியாலே அச்சப்படுறாங்க. சுந்தர பெருமான் ஒரு பதிக முழுதும் சொல்றாங்க, தடுத்தாட்டி தருமனா தமிழ் சக்தி இருந்தோ தடுத்தா கொள்வாங்க. அப்பர் பெருமான் காலபாச திருந்துறையினே அறிவிச்சுட்டு இருக்கின்றாரு, அவங்களே செஞ்சிருக்காங்களே. நம்ம பயப்படணும், அந்த அச்சம் வரணும். ஆனா மாணிக்கோ சுவாமிகள் என்ன சொல்றாங்க, சுவாமி நான் செய்த பாவத்தால நரகம் புகிரும், இந்த மாதிரி பல பலதரப்பட்ட துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்களா, அவங்களை பார்க்கும்போது நம்ம கஷ்டமா. நாம ஆக்சிடென்ட்லாரே நமக்கு எந்த ஆபத்து வரும், நம்ம கண் முன்னே ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி துடி துடிச்சு கால் வெட்டி கிடக்கானா, நாம பட அவன் படுற அவங்க அவரோட துன்பத்தை நம்ம அடையவோ மாட்டோமா. நம்ம அடையணும்னு அவசியம் இல்லை, நமக்கு ஊர் நிலையும் அவசியம். நம்ம கண் முன்னே ஒருத்தனுக்கு ஒரு பெரிய துன்பம் நிகழ்ந்தா அந்த துன்பம் நமக்கு ஒண்ணுமா, அதை பார்த்தாலே போதும். மரண வேதனை அந்த ஒரு அனுபவத்தை ஊட்டி கொண்டு வந்து சாமி கொடுப்பான். தாரம் திருப்பூரத்தில் இருந்த மாணவர்களுக்கு இருக்கேன் இது சொல்லியிருந்தேன். மகாபாரதத்தில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது, துரோணரை வதம் செய்யணும் என்று பாண்டவர்கள் சூழ்ச்சி செய்கின்றார்கள். அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமன் துரோணரோட மகன் அஸ்வத்தாமன் அவன் மேல அதிக புத்திர பாசம் இருக்கு. அவர் வெல்லணும்னா தன் மகன் இறந்துட்டாங்க செய்தி அது தெரியப்படுத்தோம்னா அவர் நிலை குலைந்துடுவார், அப்ப நம்ம அவர் நின்றுக்கலாம் வரம் செய்திருக்கலாம்னு. பீமன் வந்து அஸ்வத்தாமன் அப்படிங்கிற கௌரவ படையை சேர்ந்து ஒரு யானையை போடுறான், அஸ்வத்தாமன் என்ற யானை. உடனே யுதிஷ்டன் என்ன செய்யறான், அஸ்வத்தாமன் என்ற யானை இறந்து விட்டான் அப்படின்னு சத்தமா சொல்றார். கூற போர்க்களத்தை யாராச்சும் முக்கியமானவங்க இறந்துட்டாங்கன்னா அறிவிப்பாங்க. அப்ப அந்த யானைன்னு வர்ற இடத்துல பீமன் வந்து சங்கு ஊதியதான் துரோணருக்கு கேட்காத. தர்மம் சொன்னது உண்மைதான், அஸ்வத்தாமன் என்ற யானை இறந்ததுன்னு சொல்றான். அந்த யானைன்னு சொல்ற இடத்துல பீமன் சங்க ஊதி துரோணர் கேட்க கூடாது. துரோணர் அப்படி நிலைத்திரும் தன் மகன் இறந்துட்டான நிலைத்திருந்தா நிற்கிறார். அப்ப வந்து கிருஷ்ணன் கொண்டுறான் தலை செய்கிறான். இந்த நடந்த இந்த கொலை சம்பவத்துக்கு யுதிஷ்டனுடைய உண்மை ஒரு துணையா போயிடுச்சு. தன் மகன் இறந்துட்டான் என்ற அந்த பொய்யான செய்திக்கு யுதிஷ்டனோட உண்மையான தகவல் ஒரு துணையா போயிடுச்சு. அவர் சொன்னது உண்மைதான், பொய் பொய் சொல்லல, உண்மையே ஒரு பொய்க்கு துணையா போனதுக்கு நிறைய துணையை வரச்சிட்டாலும் சாமி. அப்ப பொய்யே பேசிட்டு இருக்கவங்களுக்கு என்ன செய்யுது, மெடிக்கல் சீட்டு 100%க்கு 98% ஒரு பணம் எடுத்திருக்கிறார். இல்லப்பா அவனுக்கு சீட்டு கிடைக்கல, போயிட்டு வரலாம். 40% பாஸ் ஆகும் போல பண்றதுக்கு அவனுக்கு அவன் நான் போய் எப்படியே ஜாயின் வந்து போகணும். ஐயா 98% எடுத்து என்னையே வெளியே வச்சுட்டாங்க. 40% விட சொல்லியா உன்னை கேட்டுக்குள்ளே வர மாட்டாங்க, என்கொயரி கூட கொடுப்பாங்க. அதனால தர்மந்தா நம்ம மேல நம்மளை பார்த்துட்டு போறவங்க நம்ம பார்ப்போம். சுவாமியார் கருணையோடு பார்த்து உண்மையா சிவபக்தி குருபக்தி அடியார் பக்தி செய்தமையானால் கருணையோடு மன்னித்து ஏதாவது செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. நாம இருமாப்போட இருந்தோம்னா அந்த இருமாப்பு அங்க களையப்படும், சாமி களைஞ்சே தீர்வான். இது சித்தியார்ல ஒரு அருமையான பாடல் உண்டு. இப்படியெல்லாம் சாமி நரகத்தெல்லாம் போட்டு பண்றாரு எதுக்குன்னா, அது சாமி கருணே இல்லையா ஒரு கேள்வி வரலாம். மலம் நிறைந்த ஒரு கணத்து தருணமா நம்மளை பிடிப்பா பண்ணிட்டமா, அவரே அப்படி தள்ளுறாரு அப்படின்னா வேற வழியே இல்லைன்னு அர்த்தம். சாமி அந்த நிலைக்கு நம்ம கொண்டு போயிட்டோம். நம்ம கேட்டா அந்த உடலை கொடுத்தா, நம்ம கேட்டா அந்த உலகத்தை கொடுத்தா, எல்லாம் அவர் கருணையோடு எவ்வளவோ செய்யறாங்க. எவ்வளவோ பொறுத்துதான் சாமி போவாங்க, எவ்வளவு மன்னிக்க முடியும் அவ்வளவு மன்னிப்பார். சில விஷயங்களை எப்ப தண்டிப்பார் என்றால் இவனை தண்டிச்சாதான் திருந்துவாங்க, வழியே கிடையாது. இவன் உரையாள திருத்துறவன் இல்லை, ஒருத்தட்ட உபதேசங்களுக்கு திரும்ப மாட்டான். இவன் நரக துன்பத்தாலதான் இவன் திருந்துவான்னு நிலை வந்துருச்சுன்னா அவன் நரக துன்பம். அதுவும் பெற்றோர் தாய் தந்தையர் வந்து தன் பிள்ளை தவறு செய்யும் போது வளாரால் அடித்து திருத்துவாங்க இல்லையா, இது கருணை தானே. இந்த சுவாமி நரகத்துல அடி நரகத்துல இருந்து உயிர்களுக்கு செய்த பாவத்துக்கு தண்டனை அளிப்பதும் கருணை தான். நரகத்துக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தன்னால இந்த பக்குவம் அதனாலதான் கொடுக்குறாரு. இங்க வந்து அப்படி நான் புகுந்து வரணும்னு நீ அதனுடைய திருவுருள் என்றால் எனக்கு மகிழ்ச்சி, நான் அதை வந்து இகழ மாட்டேன். இல்ல நீ பெரும்பாவி உன் நரகத்திலிருந்து நீ துன்பத்தை அனுபவிக்கணும்னு அதுதான் உங்களுடைய திருவுள்ளமா இருந்தா அதையும் நான் இகழ மாட்டேன். இப்போ நரகத்துக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி சொர்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, நல்ல தெரியுதா உங்களுக்கு. கொள்ளையன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடி கனிமன் திருவருளாலே இருக்க பெரும் இறைவா, திருவருளாலே நரகம் புயின் இறைவா இல்லை இயல மாட்டேன். அப்ப என்ன சூட்சமா, நரகத்துல இருந்தால் நரகத்துல இருக்கிறத விட சொர்க்கத்துல இருக்குது ரொம்ப ஆபத்து. என்ன என்ன காரணம், நரகத்துல இருந்து வினை ஏறாது, செஞ்ச பாவத்துக்குதான் தண்டனை கிடைக்கிற இடம், அடி விழுற இடம், அங்க வந்து ஆகாமி வினை ஏறாது. ஆனா இந்த சொர்க்கத்துல இருந்தோமே ஆனால் புரந்தராதிபங்கள்ல கிளைத்தோமே ஆனால் அடுத்தது நரகத்துக்கு வழியும் நரகத்துல இருந்தாலும் அடுத்து வந்து சொர்க்கத்து செய்வதற்கு வாய்ப்பு உனக்கு அடுத்து பெரிய கிடைக்கும். இந்த சொர்க்கத்தை உழந்துட்டு இருக்கோம், அடுத்து நரகத்துக்கு போய் ஆகிவிட்டோம். நரகத்துல இருந்து வினை ஏறாது, வினை குறைக்கப்படுகிறது. சொர்க்கத்துல வினை ஏறும் மாலையன் வாழ்வினர். அதனால பாருங்க, திருவருளாலே இருக்க பெருநிறைவா இல்லை, கொள்ளையன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகளின். உள்ளே பிற தெய்வம் உன்னையல்லாது இப்படியெல்லாம் நீ விதித்தாலும் நரகத்துக்கே நான் போகணுங்கிறதுடைய திருவுருளாக இருந்தா இப்படியே இருந்தாலும் நான் அவனை விட்டு போக மாட்டேன். அதனால வணங்க நரக வழியா புகுந்து கொண்டு வரதா இருந்தாலும் உள்ளேன் பிரதெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே. உத்தமம் மத்தியமும் அரபம்னு சொல்லுவாங்க, பொருள் அர்த்தம்னா அதமம்னா அந்த பொருள் முழுமையா குற்றம் உடையது, மத்தியம்னா கொஞ்சம் தூய்மையுடையது கொஞ்சம் குற்றம் உடையது, உத்தமம்னா முழுமையான தூய்மை மாசற்ற உத்தமனேனா ஆசை இல்லாத வருவான். என்ன செய்தாலும் சரிதான், குறைவில்லா நிறைவு, கோதில்லா அமுதி. இப்ப என்ன சொல்ற, நரகத்துல போட்டாலும் நீ உத்தமன் தான், உண்மையில ஒரு குறையும் எல்லா பிள்ளையும் குற்றமும் என் மேலதான் வரும். உள்ளேன் பிரதெய்வம் உன்னை அல்லாது. உள்ளுதல் என்றால் உணர்தல், வணங்குதல், விரும்புதல் செய்ய மாட்டாங்க. நரகத்துல போட்டா கூட நான் ஒரு தெய்வத்தை வணங்க மாட்டேன்னு சொல்றார். இந்த தூரோசனை நம்ம செய்யலாமா? பெரிய புராணம் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம், சிகிச்சை எல்லாம் பெற்றதுக்கு அப்புறம், திருமுறைகள்லாம் பயந்துக்கு அப்புறம், திருவாசக சிந்தனைகள்லாம் செய்ததுக்கு அப்புறம், திருத்தலை யாத்திரையெல்லாம் செய்ததுக்கு அப்புறம் நாம உள்ளலாம இன்னொரு பிரதெய்வத்தை. அப்படி நாம செய்தோமே ஆனால் இந்த திருவாசக பாடும் தகுதி நமக்கு இருக்கிறதா? நாம பாடுற திருவாசகத்துக்கு நம்ம செயலுக்கு கொஞ்சமாவது ஒத்து போகணும். இப்போ பலனே இல்லாம தான் இருக்கணும். நம்முடைய செயல் நேர் கோட்டில் இருக்கும். நாம என்ன வழிபாடு செய்யறோமோ அதே மாதிரி நம்முடைய செயல்கள் இருக்கும். நம்ம மனம் எப்படியோ அதே போல நம்முடைய செயல் வெளியில் இருக்கும். அடியார் விளக்கு எடுத்துக்கிட்டு சிறுதேவ கோயிலுக்கு நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஏமாற்றுது, மிகப்பெரிய ஏமாற்றுது. அது நம்ம செய்யப்படாது, அங்கேயே போயிருக்கு, இங்கே வரக்கூடாது. உள்ளேன் பிரதெய்வம் உன்னை அல்லாது என்ற உத்தமனை. அடுத்து திருச்சிறது போதுக்கு முன்னாடி அப்படியே நம்மளை உணர்த்திட்டே போறாது. பாருப்பா இதெல்லாம் முக்கியமானது, நீ உணர வேண்டியது இதெல்லாம். என்ன நரகத்துல போட்டா நான் சாமியை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன்னு சொல்றேன். அப்ப நீ இந்த பூலவத்தில் இருக்க சாமி வலிய கொடுத்தாலும் எனக்கு புரந்தராஜ இன்பங்களே வேண்டாம் சொல்றேன். அப்ப நீங்க இந்த உலகில் செல்வாங்க எல்லாம் நீங்க பொருட்ட நினைக்கலாமா? குடியே கெட்டாலும் அடியாரில் தவிர நான் வேற யார்ட்டையும் போக மாட்டேன்னு சொல்றேன். அப்போ உன் கண்முன்னே இறைவர் கொடுத்த அடியாரியை நீ எப்படி போட்டேன் சொல்ற? உள்ளேன் பிரதெய்வம் உன்னை எல்லாவது எங்கள் புத்தமாக நல்லேன்னு இருந்த அடியாரோட இல்லாது அவர்தான் நீ அன்பா இருக்கலாம். உன் எஜமான் யாரை விரும்ப மாட்டாலும் நீ அவங்கள போய் விரும்பிட்டு இருக்க கூடாது. உன்னுடைய அவனுடைய வழிபாட்டை நீ இப்படி அமைச்சுக்கப்பா அப்படிங்கிறார் சாமி. அவர் விரும்புறது அவனை எப்படி வணங்கணும் அதை அவன் அப்படியே படிநிலை வச்சுக்கிட்டே போறான். இப்படி தெரிஞ்சுட்டே வான் எவ்வளவு கிளிப்பிள்ளைக்கு எடுத்து எடுத்து சொல்லுவாங்க இல்லை, அத்த மாதிரி மைக்கேல சுவாமி ஒவ்வொரு வாசத்தையும் ஆயிரம் அர்த்தங்களை எடுத்து சொல்லிட்டு போறார்.
1: கொள்ளேன் புரந்தரன் மாலையின் வாழ்வு குடிக்கெடினோ, நல்லே நிலவு அடியாரோடு அல்லாள் நரகம் புகினோ, எழேன் திருவருளாலே இருக்க பெறின் இறைவா

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பன்னீர் தமிழிசை. பாடல்: ஆலந்தான் உகந்து. பாடியவர்: யாழ்ப்பாணம் அளவையூர் சதாசிவம் நித்யானந்தம் போதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Shivaya Nama. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தியின அருளி செய்த தக்கேசி பண்ணில் அமைந்த 9வது திருப்பதிகம் திரு கோலக்கா திருத்தலத்திற்குரியது பண்பரிசைப்படி 62வது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: கீர்த்தி திராகவல் தில்லை சிதம்பரத்தில் அருளிய இத்திருப்பதிகம் சிவனது திருவருள் புகழ்ச்சி முறைமையை கூறுகின்ற திருப்பதிகம். சிவபெருமானினுடைய அருள் செயல்கள் அடியாரை ஆட்கொள்ளுகிற விதம் ஆகியவற்றை மணிவாசக அடிகள் பெருமான் தம்முடைய சிவானந்த பரிபூரண அருளால் ஏற்று போற்று பாடிய இப்பதிகம் மோகனமாகிய பண்ணிலே இசைக்கப்படுகிறது. அன்பர்கள் மாலும் பரவி ஈசனுடைய திருவருளை பெற்று உய்வார்களாவுக.

வேடத்து ஒரு முதல் உரு கொண்டு இந்திரஞாலம் போல வந்தருளி எவ்வவர் தன்மையும் தன்மையில் படுத்து தானே ஆகிய தயபரன் எம்மீரை சந்திர தீபத்து.

சுந்தர தன்மையோடு துதந்திருந்தார் ஒளியும் மந்திர மாமலை மகேந்திர வெப்பன் அந்தவில் பெருமை அருளுடை அண்ணல் எந்தமையாண்ட பரிசது பகரின் ஆற்றல் அது உடை அழகமர் திருவுரு ஆற்றல் அது உடை

அருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலையாகவும் எப்பெரும் தன்மையும் எவ்வவர் திறமும் அப்பரிசதனால் ஆண்டு கொண்ட அருளி நாயினேரே நலமளித்தில்லையுள் கோல

பரம நாடக என்று இதன் சலிப்பை நின்றேங்கினர் ஏங்கவும் எழில் பெறும் இமயத்து இயல்புடையம் பொன் பொலி தரு புலியூர்.

குரு சிறுநகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொலிதரு புலியூர் உக்கினிதருளினன் ஒளிதரு கயிலை உயர்கிழவோனே பொலிதரு புலியூர் புக்கினிதருளினன்

0: பெரும்பாலும்
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org அன்னிய அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: நீ மறுன குற்றம், நீ உன் மேல குற்றம் இல்லப்பா. நீ எவ்வளவோ எனக்கு செய்தாய், ஆனால் நான் அதை உணர்ந்து கொள்ளல, தெளிந்து கொள்ளல, அது என் குற்றமே என்று சொன்னார். வான நாடவரும் அறியோ நாதனி, மறையில் ஈறு முன் தொடரோ நாதனி, ஏனை நாடரும் தெரியோ நாதனி, என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா. என்ன வான நாடரும் அரியோநாதனி, அரியோநாதனி மேல இருக்கிற தேவரெல்லாம் கூட எல்லாம் ஆண்டவனை பார்த்தவங்களா தெரியாது. அது என்ன கற்பகதர் காமதேனு எல்லாம் இருக்குது, வேண்டியதெல்லாம் சாப்பிடும், சாப்பிட்டு தூங்கிடும். இன்னைக்கு இனிமே கொஞ்சம் அளவுக்கு மிஞ்சி நமக்கு சுகம் இருந்ததுன்னா நம்ம நல்லது நினைக்க மாட்டோம். ஆமா, கொஞ்சம் சுகத்தை அப்பப்போ குறைச்சாதான் கொஞ்சம் தட்டி, இப்ப கூட சொல்ல போல உன்னை தட்டி வைக்கணும்டா. ஆமா, துளுத்து போச்சு அப்படிங்கிறமில்ல, உண்மை கொஞ்சம் அவ்வப்பொழுது அப்படி இருக்குது. அதனாலதான் பெருமான் கூட பாருங்க, 30 ஆண்டு வாழ்ந்தாரும் இல்லை, 30 ஆண்டு தாழ்ந்தாரும் இல்லைனார். ஏன், இந்த 30 ஆண்டு வாழ்வதற்குள்ளேயே படாத பாடுபடுத்துட்டிய. அதனால 30 ஆண்டு வாழ்ந்தாரும் இல்லை, 30 ஆண்டு தாழ்ந்தாரும் இல்லை. இந்த மேடு பள்ளம் வச்சாதான் அது கொஞ்சம் பக்குவமான ஆன்மாவா இருக்கும், இல்லைன்னு வச்சுங்க சரி வராது. பேருந்துல போறது போற கூட பாருங்க, உட்காந்தவனே தூங்கிடுறோம். ரெண்டு குழு குழுக்குச்சுன்னாதான் எந்த ஊர் வந்ததுன்னு கேட்கிறேன், இறங்கையா அப்படிங்கிறேன். ஏன், அது வரைக்கும் தூங்கி விட்டுங்க. எனவே குழுக்களும் தேவைதான். ஏன் இல்லைன்னா தூங்கியே போட்டுன்னு வச்சுங்க, கண்டக்டர் பாக்கல வச்சுங்க, இறங்கும்போது என்ன, எங்கே நீங்கள் வாங்கினீங்க, உளுந்தூர்பேட்டை, எங்கே இறங்க, திருவண்ணாமலை, மூளை இருக்காங்கன்னு. நல்ல வேலை இந்த குழுக்களும் நமக்கு தேவையே, அவப்பொழுது அப்படி எழுப்பிவிடுது, என்ன பண்ணுறது. எனவே இதெல்லாம் ஓமை காட்டுறதுனால நம்ம 20 நாட்டில் தான் காட்டலாம். ஏன், இந்த பேருந்தோ இந்த குழுக்களோ எல்லாம் இப்பதான் நம்ம அனுபவிக்கிறோம். அதெல்லாம் அந்த காலத்துல பாவம், நான் நடந்தே போனவர் பாவம். அதனால வான நாடோறும் அரிய நாதனி, தேவலோகத்தில் இருப்பவங்களாம் நிறைய வேண்டிய வேண்டியாங்க எல்லாம் பெறுவதற்குரிய வாய்ப்பு இருப்பதனால அவங்களுக்கு வந்து என்றைக்கு அவ்வளவு சிந்தனை இல்லை. என்றாவது ஒரு நாள் ஆண்டவனை பார்க்கணும்னு நினைச்சா முடிஞ்சா பார்ப்பாங்க, இல்லைன்னா கிடக்குதுவான்னு வந்துடுவாங்க. அதனால அவங்களால அறிய முடியாது. வான நாடோறும் அறியோ நாதனி, மறையில் ஏறுமுன் தொடர நாதனி. வேதங்கள் கூட உன்னை இப்படி அல்லவன், இப்படி அல்லன், இப்படி அல்லன்னு சொல்லுமே தவிர இப்படித்தான் இருப்பான்னு சொல்ல முடியாது. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனி. அதனால் மறையில் ஏறுமுன் தொடர நாதனி, ஏனை நாடரும் தெரியோ நாதனி. வானவர்களும் மறையுமே இப்படி ஆச்சுன்னா ஏன் சாமி எங்க இந்திய நாட்டில் என்னாரு, அது இது ஏன் பேசுறேன்னாரு. ஏனை நாடோறும் தெரியோ நாதனி. நம் மற்ற மக்களும் கூட, நம் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமா பெருமானை பார்த்தார்கள், எல்லா மக்களுக்குமா திருப்பெருந்துறையில அந்த திருவடி தீட்சை கிடைத்தது இல்லை. இப்படி இருக்கிற நீ என்னை இன்னீராய் ஆண்டு கொண்டவா, ஆனா அப்படி இருக்கிற நீ என்னை மட்டும் இனிமையாக ஆட்கொண்டாய். இங்கதான் ஆனந்தாதிதம், இனிமையாக ஆட்கொண்டாய். என்ன இனிமை அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்லுவதுதான் அச்சோப்பதியம் இல்ல, என்னது முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேணி, பக்தி நெறி அறிவித்து. எனக்கு முத்தினா என்ன, சித்தினா என்ன ஒண்ணும் தெரியாது. சும்மா நாங்க சாதாரண மூர்களோடு பழகிட்டு இருக்கிறாள், வெட்டு குத்து இந்த ஆள்ல பழகிறாள். இப்படி இருக்கிற என்னை என்ன செய்தாய், மூர்க்கரோடு முயல் வேணி பக்தி நெறி அறிவித்து. எப்பா அதெல்லாம் தப்புடா, ஒன்று மாதிரி தானே அந்த ஆன்மாவும், அந்த ஆன்மாவால் தான் நீயும், யாதும் ஊரே யாவரும் கேளிர்ப்பா. அதனால் அது மட்டும் இல்லைப்பா, மற்ற உயிர் கூட நம்மோட சேர்ந்து தான் இருக்குது. அதனால் அந்த உயிரெல்லாம் அன்பு செலுத்தணும்ப்பா. இப்படி ஒரு பாட்டு முன்ன கூட பாரதிதாசனே யாரோ பாடியிருக்காங்க,
0: அதெல்லாம் கூட இப்போ ஒலியும் ஒலியில் இதில் வானொலியில் வைக்கிறது இல்லை. வச்சா தப்பித்தவரி ஒரு ஆன்மா அதை நினைச்சு கொஞ்சம் நல்ல புத்தி வந்துட்டா, இந்த நல்ல புத்தி வரப்படாதுங்கிறத முழுசாக முடிவு பண்ணிட்டோம். அதனால

தமிழன் அருமையா பாடினாங்க. யார் பாடினதுன்னு தெரியல, நல்ல பாட்டு. இதெல்லாம் நாங்க வெறுக்கிறோமா? எந்த உயிரையும் சொந்த உயிரென எண்ணும் இயல்புடையோனே தமிழன். ஒரு கணவன் மனைவியை பிரிஞ்சிருக்கிறான், கல்யாணம் ஆனவனே பிரிஞ்சுட்டான், துபாய் போயிட்டான். போன ஆளு 3 ஆண்டு எப்படி இருந்துட்டு வரும்? இதோ 3வது ஆண்டு முடிந்தது. திருவண்ணாமலையில மனைவி இருக்கிறான். இப்பொழுது எங்கேயே தம்பி வந்துட்டான்? வேலூர் வந்துட்டான். இல்ல வேலூர்ல இருந்து வர்றதுக்கு பேருந்து எல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் என்ன பண்ண கேட்டா குதிரை தான், நல்ல ரெண்டு பக்கம் சோலைகள், அதுல குதிரையில ஏறினா. வேலூர்ல ஏறினா பிடிச்ச அந்த குதிரை பறக்குது, அப்படி பறக்குது. போலூர் தாண்டிட்டு, போலூர் தாண்டிட்டு தாண்டின பிறகு நல்ல ரெண்டு பக்கம் சோலை, அப்படியே மலர்கள் முய்க்குது, அதுல வண்டுகள் அப்படியே அப்படி முயற்சி முயற்சிக்கிட்டு இருக்குது. அப்படி முடிச்சது இந்த தேர் வருது பாருங்க, இந்த வேகத்தில் வந்து அந்த மணிகினி அடிக்குதா, அதெல்லாம் அப்படியே தேன் விடுற இது அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு பார்க்குது. ஏன் என்ன தனக்கு ஆபத்தோன்னு இல்லை, என்ன தனக்கு ஆபத்தோன்னு. இது எப்படியே போலூர் தாண்டி வர்றான், இதுக்கு பாருங்க 3 ஆண்டு கழிச்சு வந்திருக்கிறான் துபாயிலேருந்து வர்றான். எப்படா மனைவியை காணுங்கிற ஆசை இருக்கத்தான் செய்யும். அது போல மனைவி என்னன்னு கேட்டா விளக்கேற்றி வச்சு இதெல்லாம் வச்சு, ஆண்டவனே 3 ஆண்டு ஆச்சு அவங்க போய் இப்ப வர்றாங்க, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறா. என்ன இனிப்புல என்ன வேணுமோ அதெல்லாம், காய்கறியில என்ன வேணுமோ அது, பலகாரம்னா பலகாரம், உணவுன்னா உணவு, இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க. வந்தவன்னு வெந்நீர், வேற ஆடை புத்தாடை அப்படி வந்து எல்லாம் இருக்கு. வந்தவன்னு வாங்க, எப்படி உடம்பு இழைச்சி போச்சு சொன்னேன். இல்லையே நல்லா இருக்கு, நீ தானே இழைச்சிருக்கிற. இல்லை எனக்கு ஒன்று இழப்பேனாங்க. வாங்க வாங்க முதல்ல எல்லாம் எடுத்து வச்சுட்டு குளிக்க வச்சு இது பற்றி அப்படி வேணும், அதுக்கு ஏற்பாடு ஆயிருக்கு. இவ்வளவு பாசமாக இருக்குது இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அந்த போலூர் தாண்டி வரும்போது என்னென்னா, அந்த வண்டி அந்த குதிரை வேகத்தினால இந்த பறவைகள் அந்த தேன் உண்ணுகிற வண்டுகள் இது சத்தத்தை கேட்டவுடனே அப்படியே பார்ப்போம், பார்த்து தேன் உண்ணாமல் பார்த்துது. இவ்வளவு இன்ப உணர்விலே 3 ஆண்டுக்கு பிறகு பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்று சொல்வது போல வருகின்ற அந்த தலைவன் நிறுத்தினான் போலூர் தாண்டி. நிறுத்திட்டு அடாராடா இந்த வண்டுகள் பாவம் நல்லா அருமையா தேன் சாப்பிட்டு, ரெண்டு ஆண் வண்டும் பெண் வண்டுமா இருக்குது, நம்ம தேர் ஒலியை கேட்டுட்டு பிரியுது. கீழே பார்த்தான், இந்த தேர் ஒரே மணி இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி கட்டுது. என்ன தேர் மணியினுடைய கீழே இருக்கு பாருங்க, அது ஒரு கயிறு எங்க தான் கிடைச்சதோ அந்த மணியினுடைய நாக்கை எல்லாத்திலையும் ஒண்ணு முடிச்சு போட்டு முடிச்சு முடிச்சு முடிச்சு கட்டி விட்டான். ஏன் மணியை அடிக்காது, மணி அடிக்காது. இந்த மாதிரி கட்டின பிறகுதான் திருவண்ணாமலை எல்லையில நுழைஞ்சானா. எங்க சார் இருக்குது? சங்க இலக்கியம், சங்க இலக்கியம். ஆனா திருவண்ணாமலை போலூருங்கிறதெல்லாம் என்னுடைய கற்பனை. இதை நான் படிச்சவன் பாட்டை கெடுக்க வேணாமா, அதனால சொன்னேன். ஏன்னா இந்த ஊர்னால மயிலாடுதுறையா இருந்தா கும்பகோணம்னு சொல்லிட்டு வருவேன், அது வேற விஷயம். இப்ப ஆனா செய்தி அடிப்படை செய்தி என்னமோ, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது சங்கலைக்கியம். தாதுன் பறவை பேதுரல் அஞ்சி, தான் மனைவியை பார்க்கணுங்கிற வேட்கையில 3 ஆண்டுக்கு பிறகு வர்றான் வேகமா. மனைவியும் அப்படியே வடிமேல் விடுவித்து அப்படியே இருக்கிறாங்க, எப்ப வருவாருன்னு. இவ்வளவு இன்ப உணர்வோடு பார்த்துக்கணும் ஆசை வரும்போது இந்த வண்டு கூட்டங்கள் தன்னுடைய அந்த தேர் ஒலியினுடைய அந்த மணி ஒலியை பார்த்து பயப்படுது. அடாடாடா ஆணும் பெண்ணுமா இருக்கிற வண்டுகள் தேனை சாப்பிட்டுக்கிட்டு இன்பமா இருக்கிறது, அது போய் நம்முடைய தேர் ஒலியினால கெட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மணினா ஆர்த்த மாண்பினை தேரன், அந்த மணியினுடைய நாக்கா இருக்கிற அந்த தொங்குது பாருங்க, இது அதை எடுத்து ஒரு கயிற்றுல எடுத்து கட்டி எல்லாத்தையும் கட்டிட்டு தானே வண்டி அப்படி அழைச்சி பார்க்கறான். ஒரு சத்தம் கேட்கல, ஒரே ஒரு மணி சத்தம் கேட்டது. ஆட அது விட்டு போச்சுன்னு அதுக்கு ஒரு கயிறு போட்டு அந்த கயிறு எடுத்துல கட்டிட்டான். அதனால தேர் போகும்போது ஒரு சத்தம் கூட கேட்காது. இனிமே நம்முடைய தேர் ஒளியினாலே அக்கம் பக்கத்தில் இருக்கிற வண்டுகள் தானும் தன்னுடைய மனைவியுமாயிருந்து தேன் உண்பதை விட்டுவிடக்கூடாது. பாவம் அது கெடுவர் உழைச்சு நம்ம மனைவி பார்க்கறதா,

இந்த பாட்டு யார்பான்னு தெரியல. அப்பெல்லாம் இசைத்தட்டில் ரொம்ப அழகா இருக்கும், வானொலி ரொம்ப அழகா இருந்த காலம், நல்ல பாடல்கள் பாடிய காலம். காலம்னு சொன்ன இப்பொழுது இல்லை என்பது பெற்றாம். அபத்த பாட்டு தான், சுத்தி சுத்தி வரேல சொல்லு சொல்லு வரேல, இதே தான் வேலை. வந்துகிட்டு இருக்கடா போங்க, எங்களுக்கு என்ன வந்துருக்குது, நாங்கள் இந்த கடையை கட்டுக்கிறோம் அப்படின்ட்டு. அதனால அது அருமையான இந்த மாதிரிலாம் பாட்டு தோன்றுவதற்கு காரணம் இந்த இலக்கியங்கள் தான், சங்க இலக்கியங்கள் தான். அதுபோல இல்லை முல்லை கொடி அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து அப்படி போகுது, அப்படி மேலே வந்துட்டுது, அடாடாடா சின்ன காற்று அடிக்கும்போது கூட அது அப்படியே இப்படி அழிஞ்சு விடு, அட ராஜா அப்படி சாஞ்சி சாஞ்சி கிடக்கிற என்ன பார்த்தார் பாரி. இந்த முல்லை கொடிக்கு எங்கேயாவது பக்கத்தில் மரங்கரம் இருக்கான்னா பரவாயில்ல, இருந்து எங்கேயாவது அப்படி சுற்றி விடலாம், இல்லை தன் தேரையே நிறுத்தணும் தேரையதான். அதாவது கொடி பாவம் தவிக்குது கொடுகொம்பு இல்லாமல், தேரை பக்கத்தில் நிறுத்தி வச்சு அந்த கொடியை எடுத்து கொஞ்சம் அசங்காமல் அப்படியே இப்படி ஏற்றி விட்டு இப்படி இப்படி ஏற்றி விட்டு அப்புறம் அது காற்றுல பிரிஞ்சிடுமோன்னு சொல்லிட்டு அதில் ஒரு அப்படி சுற்று சுற்றி அப்படி சுற்றி அடிட்டுறேன். இப்போ உன்னை காத்தலையும் அசைய மாட்டில்ல, நல்லா இருப்பில்ல, நல்லா இருல ராஜா, எங்கூட்டு குழந்தை காத்துல இருக்கும்போது நான் வருத்தப்படுவேன்ல, நீ அப்படி இருப்ப. முல்லை கொடிக்கு தேர் கொடுத்தான் எந்த உயிர், இந்த இலக்கியம் வளர்ந்தாதான் வளருமே தவிர, இந்த அத்தான நான் தானே பொத்தான நீ தானே வந்தா என்னப்பா வளரும், என்ன வளரும், மன்னிக்கணும் நீங்க எல்லாம் கூட அல்லவா. நல்ல ஒலியும் ஒலியில காட்டுவதிலையோ நல்லதுலையோ நல்ல ஒரு இன்பச் சுவையை காட்டட்டும், நல்ல நீதியை காட்டட்டும். இந்த எப்ப பார்த்தாலும் சஸ்பென்ஸ், கொலை, குத்து, கற்பழிப்பு, இதுவே வேலையா? இது நாட்டை வளர்க்குமா? இதுதான் எங்களுடைய இயக்கம், எங்களுடைய ஏது இயக்கம். நான் கட மாட்டேன் வயசு 70, இன்றோ நாளையோ, அதனால எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அதனால எங்களுக்கு பத்தி ஒன்றும் இல்லை, அசைக்க முடியாது. ஆனால் இளைஞர் உள்ளங்கள், வளர்கிற சமுதாயங்கள் இந்த மாதிரி இலக்கியத்தை வச்சா என்னப்பா, அதை பத்தி ஒரு காட்சியா காட்டின என்ன, இந்த முல்லைக்கு தேர் கொடுத்தது இந்த மாதிரி தாதுன்ப அது காட்சியை காட்டிட்டு நல்லா பாடுற சிதம்பரம் சிவராஜ் சிதம்பரம் இவருடைய பையன்லாம் இருக்கிறார், சீர்காழி கோவிந்தராஜன் பையன்லாம் அப்படி வரும்போது தாதுன் பறவை அப்படின்னு காட்டினோம்னா அந்த அந்த அந்த ரெண்டு கொடியில் இருக்கிற அப்படியே அந்த தேன் ஒன்று வண்டு அப்படியே மாமலரை கண்டு தெரிந்தறிந்து பாடணும் அப்படியே ரீங்காரம் கொண்டு. இந்த கவிதையை நானும் விடல, அதனால அருங்கண்ணா இந்த மணி ஒளி காட்ட உடனே என்ன ஒழிச்சுட்டு அப்படியே தெரியணும் என்ன, இதை யார் பார்க்கணும், அந்த காதலன் பார்க்கணும். பார்த்துக்கும்போது பல வண்டுகள் அப்படியே இருக்கிறாரு, உடனே கீழே எடுத்து அந்த மணியை கட்டணும், கட்டிட்டு அப்படி குளிக்கு பார்க்கணும் அப்படின்னாரு. அப்ப அந்த பாட்டை பாடணும், தாதும் பறவை பேதுரல் அஞ்சி மணினா ஆர்த்த, முடிச்சு போடுறத காமிக்கணும், முடிச்சு போடுறத காமிக்கணும், நாடு வளரும். அந்த நாக்கா எடுத்து கட்டி கட்டி கட்டி மணி அடிக்காத மாதிரி, மணினா ஆர்த்த மாண்பினை தேரன் தோழி பார்க்கறா திருவண்ணாமலை எல்லைக்கு வந்துட்டா, இப்பா ஏண்டி என் பாத்தியா அம்மா தானு நம்ம ஐயா தலைவர் வர்றாரு அப்படின்னாரு. ஒதுக்கான் தோன்றும் தோழி தோந்துட்டாங்களே அப்படின்னாரு. அப்படியா இவன் எடுத்து வச்சுட்டியா, இதை எடுத்து வச்சுட்டியா, அடே அப்படி இப்படி ஒரு பரபரப்பு காட்டினா இல்லறத்துக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது, பண்பாட்டுக்கு நல்லது, தமிழுக்கு நல்லது. காட்டுறீங்களா? அப்பொழுதுதான் என்னுடைய மனம் சாந்தி அடையும். ஆமா, சும்மா குத்தும் குலையும்னா அதுவே வேலையா, சஸ்பென்ஸ். இதுக்கு பார்த்தா என்ன என்னாச்சோ என்னமா, இது மனுஷனுக்கு வேட்டு விட்டுருமே சீக்கிரம். இருக்கிற உணவே இப்ப கெடுதலா இருக்கு, நோயா? இந்த உணர்வும் இருந்தா, இந்த உடலும் உணவும் உணர்வும் தான் மனிதனை கெடுக்குது, ஆன்மாவை கெடுக்குது. டாக்டர் கேளுங்க, இந்த உடலுக்கு நல்ல உணவு கிடைக்கல, உணர்வுக்கு நல்ல உணர்வு இல்லையானால் எப்படி நாடு வாழும்? இதுதான் கவலையை தவிர திட்டணும் போகணுங்கிறதெல்லாம் அந்த மாதிரி காட்சிகள் வரணும். ஒரு 400 ஆன்மா பார்க்கும் போது ஒரு 4 ஆன்மாவாவது திருந்தும் பாருங்கயா. ஒரு வண்டுக்கு போய் இவ்வளவு செய்யறாங்களே, ஏண்டா அன்னைக்கு நாயை போய் கல்லெடுத்து அடிச்சியாடா, ரத்தம் சொட்டிச்சாடா. எந்த பாட்டு இது, இன்னைக்கு ரொம்ப போனோம் அல்லவா,
ஏனை நாடரும் தெரியோ நாதனி என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவாம். இப்படி பிறர் பிறரெல்லாம் தெரிய முடியாத நீ எனக்கு வந்து முன்னிருந்து திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டாய்ப்பா, ஆட்கொண்டாய். ஊனை நாடகம் ஆடுவித்தவா, ஊன நாடகம். என்ன ஊனம்னா, இந்த ஊன் உடம்போடு இருந்து இப்படி ஒரு நாடகம் எனக்கு. என்ன நாடகம்? நீ பெரிய குருநாதனாக வந்து நான் குதிரை வாங்கறதுக்காக போய் குதிரை வாங்க போன என்னுடைய கவனத்தை திருப்பி ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பிரானாக நின்று அருமையாக ஒன்று செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறைவரை கோயிலும் காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி என்னை ஆண்டாயே, என்னை ஆண்டாய்ப்பா. இது ஒரு நாடகமாப்பா. இந்த ஊனை நாடகம் ஆடுவித்தவா. ஆனால் அதிலிருந்து என்ன கிடைச்சது? உருகி நான் ஊனை பருக வைத்தவா. அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட பெருமான் என்னை வந்து ஆட்கொண்டான் என்று சொல்லி நான் அப்படியே உன்னுடைய திருவுருவத்தை பருகினேன். உருகி நான் ஊனை பருக வைத்தவா. இப்படியெல்லாம் எனக்கு செஞ்சி ஞான நாடகம் ஆடுவித்தவா. நானும் நைய வையகத்துடைய விச்சையும். அப்படி இருக்கிற நீ இந்த ஊன் நாடகத்தையும் ஆடுவித்தாய் ஒரு காலத்துல. இது மாதிரி நல்ல திருப்பெருந்துறையரை கோயில் காட்டி எனக்கு ஞானம் வழங்கி ஞான நாடகமும் ஆடுவித்தாய். நல்ல, இப்ப ஒரு பக்கம் ஊன நாடகம், இன்னொரு பக்கம் ஞான நாடகம். திருவருட்பயன்ல ஒரு திருக்குறள் வருதா? வருதா? அடுத்த மாதம் இல்ல. இது மாதிரி அந்த ஊன் ஞானம் என்ற ரெண்டையும் வைத்து திருவருட்பயன்ல வரும். பாருங்க, அடுத்த வாரம் சொல்லுங்க. இது மூன்றாவது வினா இருக்கட்டும். எனவே ஞான நாடகம் ஆடு வித்தவா நைய வையகத்துடைய விச்சையே. இந்த உலகத்துல செய்த நீ விச்சை பலதப்பா, அது போல இங்கேயும் செய்திருக்கிறாய் என்று சொல்ற. இங்கே என்னது ஆனந்தாதீதம் என்ன என்றால், உருகி நானுனை பருக வைத்தவா. உருகி நானுனை பருக வைத்தவா, அதுதான் ஞான நாடகம். மற்றதெல்லாம் பெரிவாத்தாவி. பிச்சதின்றியே விளைவு செய்குவாய். எல்லாரும் விதை போட்டு தான் முளைக்க வைப்பாங்க. பெருமான் விதையின்றியே முளைக்க வைப்பான். அவனுடைய விச்சை கருணை. பிச்சதின்றியே விளைவு செய்குவாய், விண்ணும் அன்னகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய். ரொம்ப அருமை. விண்ணும் அன்னகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய். இந்த உலகத்துல வானம், இந்த மண், இவற்றையெல்லாம் ஒரு காலத்துல வைக்கவும் செய்வான், ஒரு காலத்துல வாங்கவும் செய்வான். இந்த வைப்பது எதற்கு, வாங்குவது எதற்கு? சித்தாந்தம், இதுதான் சித்தாந்தம். வைப்பது எதற்கு? இந்த வினை நீக்கம் பெறுவதற்காக. வாங்குவது எதற்கு? அதான் இலைப்பெறுவதற்கு. அதனால எங்க போற போக்கில் சித்தி சுவிஞான சித்தியார்ல என்னன்னு சொல்றாரு, அழிப்பு இழைப்பாற்றல். இது ஏன் அழிக்கிறாம் உலகத்தை கேட்டாரு? நீ இலைப்பாடுறதுக்குடா, இலைப்பாடுறதுக்கு. அதனால ஒரே வார்த்தையில முடிச்சு விட்டாரு. அதனால இவன் என்ன சொல்லுகிறான், இவன் விண்ணு மன்னக முழுதுமையாவையும் வைத்தது எதற்கு? ஓ மென டன் டன்னா செஞ்சிருக்கிற அதெல்லாம் நீக்கிறதுக்கு. ஏன் பின் அப்படி செஞ்சு நான் வினையை அனுபவிச்சுட்டு இருக்கும் போது என்ன திடீர்னு ஏன் இந்த உலகத்தை ஒரு காலத்துல ஒடுக்குற? ஆமாப்பா, ஜூன் மாசத்துல நான் கல்லூரியை திறப்போம், ஏன் படிக்கணும்னு? ஏப்ரல் மூணுல கல்லூரியை மூடுறோமே, எதுக்கு? ஓய்வுக்காக. நம்ம புத்தி எங்க விட்டு போகலையே, போகுதா? ஏன் ஒரேடி அடிச்சு கல்லூரி வச்சுன்னு வருத்தன? பையனும் கஷ்டப்படுவான், வாத்தியாரும் கஷ்டப்படுவான், பேப்பர் திருத்தவும் முடியாது. அதனால என்ன பண்ணுன்னு கேட்டா, ஒரு மூன்று மாதம் வைத்து அல்லது ஆறு மாதம் ஒரு மாதம் வச்சோம்னு சொன்னா இப்ப நீங்களும் சொல்லுவீங்க, பையங்களும் கேட்பாங்க, அதையும் வாங்கிக்குவாங்க. வாங்கி என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா அதை எழுதவும் செய்வாங்க, நீங்களும் தேர்ச்சி போடுவீங்க. என்ன சார், என் ஏப்ரல் மூணாச்சு? ஆமாங்க, எப்ப? ரெண்டரை மாதங்க விடுப்பு, விடுப்பு அப்படின்னு. அது எதுக்கு? இளைப்பாறுவதற்கு. இளைப்பாறுவது மீண்டும் என்னாச்சு? மேல் படி படிக்கணுமே, இன்னும் போகலையே, ஃபர்ஸ்ட் இயர் தானே வந்திருக்கிறான், செகண்ட் இயர் ஆச்சு, என்ன பண்றது? மீண்டும் ஜூன் மாசம் கல்லூரி திறக்குது. இப்படி விண்ணும் அன்னகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய். நாம வச்சு வாங்குறோம்ல, ஏன் வைக்கிற கல்லூரியை சேர்த்தே வச்சுட்டான்னா வைக்க மாட்டான். லீவ் விட்டதை விட்டு விடுனா ஒளிஞ்சு போனான். லீவ் விட்டதை விடவே கூடாது, கல்லூரி வைக்கிறத வைக்கவும் கூடாது, வைக்கவும் வேணும் நிறுத்தவும் வேணும்.
அது போல வைக்கவும் வேணும் வாங்கவும் வேணும். நாம கல்லூரியும் பள்ளிக்கூடத்தையும் செய்யறோம், அவன் விண்ணும் மண்ணும் செய்யறான். அது அவன் ஆற்றல், நம்ம ஆற்றல். இதுல எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு வேற, ஹை ஸ்கூலுக்கு வேற, காலேஜுக்கு வேற, யூனிவர்சிட்டிக்கு வேற விடுப்பு. அதுலயே சில ரகம் இருக்குது. ஏன்னா இது இவ்வளவு நாள் வேலை செய்யணும், அது அவ்வளவு நாள் வேலை செய்யணும், அது அவ்வளவு நாள் வேலை செய்யணும் இருக்குது. நல்லவா?

என்னை ஒரு காலத்துல அந்த ஆட்கொண்ட போது, இந்த வஞ்சக பெரும் புலையன், வஞ்சனை உடையவன், ரொம்ப கீழ்மை உடையவன், ஆனா என்னை என்ன செய்தாய், வஞ்சக பெரும் புலையன் ஏனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய். அந்த ஆட்கொண்ட உடனே, அந்த முந்தரம் எல்லாம் சொன்ன உடனே, நானேயோ தவம் செய்தேன் சிவாய.

தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும். தித்திக்கும் போது அதுக்கு உர சொல்ல வேணாம், நாக்கு அப்படி ஒரு சொல்றாலே போதும், தித்திக்கும் அப்படின்னா அவ்வளவு தித்திப்போம். தித்திக்கும் சிவபெருமான் எங்க வந்தாருங்க, எப்படி வந்தாருங்க, போன் பண்ணீங்களே, நீ ஒண்ணுப்ப தந்தி கடி தானே வந்து ஆன்மா, நான் அந்த திருப்பெருந்துறை போறேன், எனக்கு முன்ன ஒரு 15 நிமிஷம் முன்ன வந்து அங்க உட்காந்துருக்கு, அதனால தானே வந்து இப்ப எங்க இருக்காங்க, எனது உள்ளம் புகுந்து. நீங்க அவ்வளவு பெரியவங்க, அடியேற்கு சின்ன அழுப்பா நானு, எனக்கு என்ன தெரியும், அவன் கருணையினால செய்தான். அது நீங்க ஒரே சொல்ல வேண்டாம், அதனால ஒரு காலத்துல சொல்லுக்கு பாடல்களுக்கு ஒரே சொல்ல மாட்டாங்களே அப்படி, அந்த அதுக்கு விடிய அந்த வினாவிலை கேட்டே நானியோதவம் செய்தேன். எதற்கு சாமி, சிவாய நமயன பெற்றேன். யார் செய்தது, தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். அவங்க எப்படி உங்களுக்கு வந்தாங்க, தானே வந்து இப்ப எங்க இருக்காங்க சாமி, எனது உள்ளம் பூந்து. நீங்க அவ்வளவு பெரியவங்களா, அப்படி சொல்லாத அப்படி சொல்லாத, அடியேற்கு என்ன சாமி கிடைச்சது.

0: இதுக்கெல்லாம் ஒரே வேணுமா?
1: ஒரு பதில் ஒரே வேணாம். பழங்காலத்தில் நடத்தும் போது எங்கள் பேராசிரியரில் தண்டபாணி தேசியர் அவர்கள் இருந்தார், ஓவியசாமியினுடைய மாணாக்கர். அவர் தான் திருக்குறள் உரைவளம் என்று முதல் முதல் தமிழ்நாட்டிலே திருக்குறளில் எல்லா உரைகளையும் தொகுத்து இது சிறப்பு இது சிறப்பின்மை என்று கண்டு போட்டவர் முதல். அப்புறம்தான் திருக்குறள் உரை கொத்து கொஸ்து எல்லாம் வந்து. அவர் தான் ஏதோ நாங்கள் கொடுத்து வச்ச புண்ணியத்தினால எங்கள் ஆசிரியர். அதனால் அப்படி நடத்தும் போதே அப்படி சொல்லுவார். தவிர இந்த சொல்லுக்கு சொல்லு பதவரை சொல்லவே கூடாது, சொல்ல மாட்டார், சொல்ல மாட்டார். எந்த பாட்டுக்கும் மீனாட்சியின் பிள்ளை தமிழாக நடத்தினார்னா சொல்லியிருக்க கூடும் என்ன? மீனாட்சி பிள்ளை மீனாட்சி பிள்ளை தான் அவர் நடத்தினார். நடத்தினா அது திரும்ப திரும்ப அப்படியே படிப்பார். சில வினாக்களை இடையிடையே சொல்லுவார், அந்த வினாக்களுக்கு விடையா அது அமையும். அவ்வளோதான் உரை, அது போருமே, அது போருமே. அது மாதிரி இருக்குது.

0: மீனாட்சி அம்மனே குரோன் சொல் பாரு, நீ எந்த மணி அப்படி கேட்பாரு. என்ன மணி தெரியுமாப்பா? நாம் அடிக்கிற மணி எல்லாம் இல்லை, கடவுள் மணி. எந்த காலத்து மணி? காலத்தோடு கடந்த. அப்ப காலம் கடந்த மணி. நாம ஒரு மனசுலையாவது நினைச்சு பார்க்கலாமான்னாரு. நீ ஒண்ணப்பா அந்த மணியை நினைக்க முடியுமா? கற்பனை கடந்த. அப்ப காலத்தையும் கடந்தது, கற்பனையும் கடந்தது. ஆமாங்க, காலத்தோடு அந்த செய்யுடே மீண்டும் மீண்டும் வரும். ஏன்னா அந்த ஆற்றலுக்கு இந்த நான் எங்களுக்கு சொல்ற வாத்தியை நாங்கள் உரை சொல்றது எங்களுக்கு என்ன பெரிய தகுதி? அந்த சொல்லுக்கு இருக்கிற அர்த்தம் இல்ல. காலத்தோடு கற்ப கனை கடந்த கடவுள் மணி அப்படி சொல்ற. இப்ப காலத்தோடு காலத்தோடு கற்பனை கற்பனை கடந்த கடந்த கடவுள் கடவுள் மணியே மணியே அப்படின்னா பையன் என்ன பண்ணுவேன்? மணி என்னடாச்சுன்னு தான் கேட்பான். நானே அப்படிதான் கேட்பேன். ஆமா, நானே பையன். ஏன்? நாங்களும் ஒரு காலத்தில் மாணவர் தானே, அஞ்சு வருஷம் இல்லையா பண்ணுன. எந்திர மணி என்னடாச்சு? இன்னும் போ அறுக்கிறா மணி. இப்பதான்டா அறுவை சிகிச்சை நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படிலாம் நடத்துறான். உயிரால வாலத்து உணர்வு நீர் பாய்ச்சி வளர்ப்பா. நீங்க அப்படி சொல்லும் போதே வழங்கிடுது சுவாமி. தமிழ் தானே, தமிழன் தானே, என்னமாலாம் பேர நாட்டு மாணவனா? நல்லா வயது கொஞ்சம் வயது வந்து நல்லா அருமையாக ப்ளஸ் டூ படிச்சுட்டு வந்துருங்க. அதனால உயிர் அந்த ஆலவாளம்னா தெரியாது. இந்த உயிருங்கிற பாத்திப்பா அதுதான் ஒரு சொல்வார். ஆலவாளம்னா பாத்தி. இந்த உயிராகிய பாத்தியில உயிரால வாலத்து உணர்வு நீர் பாய்ச்சி. இந்த திருவருள் உணர்வுங்கிற அந்த தெய்வபக்திங்கிற உணர்வினை அப்படியே பூவாளியில் எடுத்து தனித்தனியாக கொட்டணும். உயிராகிய அந்த பாத்தியிலே உணர்வாகிய தண்ணீரை கொட்டணும். உணர்வு நீர் பாய்ச்சி வளர்ப்பார்க்கு. அதை வளர்த்தோம்னா ஒளி பூத்து அழிப்படுத்த மலர் கற்பகமே. கற்பகப்பூவா இருப்போமா மீனாட்சி தாய்? ரெண்டு பாட்டு தான் இருக்கும் ஒரு மணிக்கு. ஆமாமா, போதும். இப்படிலாம் புண்ணியவான். கடைசியில் அவர் எந்த எம்எட் இல்லை, பிஎட்ல. இந்த எம்எட் பிஎட்லாம் இப்போ நேத்து இந்த எம்எட் பிஎட்லாம் இயல்பாகவே அந்த உரன் இருந்தது அவருக்கு நடத்துகிற திறம். அது இந்த பழமையாக படித்தவருடைய வழி வழி வந்த செல்லும். நேராக நாங்கள் சாமிநாதையிட்டையும் மீனாட்சி திருமணிகிட்ட பாருங்கல. இருந்தாலும் அந்த பாரம்பரியத்தில் அந்த புண்ணியவான் நடத்துறது. ரெண்டாவது ஏழு பேர் தானே இங்கே, ரெண்டு டிஸ்கில் ரெண்டு பேர், இதில் ரெண்டு பேர், பின்னால் மூணு பேர், ஏழு பேர் தான் ஸ்ட்ரென்த்தே. அப்போ அவ்வளோ 50 45 46 எல்லாம் அல்லவா? அதனால் அவர் இருக்கும்போது முன்னால் உட்காந்துருக்குமா, அதனால் கொஞ்சம் வயசுலேயும் கம்மி, 16 வயசு, மற்றதெல்லாம் 18 19. அதனால் யாராவது சொல்லும்போது நீ சின்ன பையன், அதுக்கெல்லாம் புள்ள தூக்குற கையில் புச தூக்கிட்டு இருக்குது, நீ தான் பொடிப்பய இப்படியே சொல்லுவாங்க. அதனால் நல்லா படிச்சுக்கப்பா. இந்த ஒரு ஆசீர்வாதம் இடையிடையே கிடைக்கும். அந்த பிச்சை ஏதோ ஒன்று ரெண்டு அவ்வளோதான். இல்லைன்னா நாங்களாம் என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது, எதுவும் இல்லை. எனவே இப்படி எல்லாம் ரொம்ப அருமையா பிச்சை வச்சு வாங்குவாய். வஞ்சக பெரும் புலையேனை உன் கோயில் வாயிலில் பிச்சை நாக்கினாய். உன்னுடைய திருக்கோயில் உன்னுடைய அருளை பெற்ற மாத்திரத்துல பிச்சை நாக்கிட்டார், பித்தன் ஆகிட்டார். ஏன் கேட்டா, யாராவது போய் கேட்டா, ஏய் மாண்புமிகு அமைச்சர், மணிவாசகர் அமைச்சர் இல்லவா, மாண்புமிகு அமைச்சர் போறாருன்னு சொன்னா, எப்போ திருப்பெருந்துறை வர்றதுக்கு முன்ன மாண்புமிகு அமைச்சர், திருப்பெருந்துறை வந்து பெருமாண்டத்தில் அருள் பெற்ற உடனே அடியர் ஆயிட்டார். அதனால யாராவது சாமியை அவரை போய் கேட்டு, ஐயா நீங்க திருவாதூர்காரர் இல்ல அப்படின்னாரு. இல்லையா, என்ன நீங்க திருவாதூர்கார? நீங்க மாண்புமிகு அமைச்சர் இல்லையா, என்ன சாமி இப்படி சொல்றீங்கன்னாரு. யார் அடியானினின் உத்தர கோசமங்கைக்கு அடியான் என்று சொல்லுவேன். நீங்க யார் சுவாமின்னார்? இந்த உத்தர கோசமங்க இருக்குல்ல, அங்க ஆண்டவன் இருக்காருல, அவனுக்கு அடியவன். நீங்க மா அமைச்சர் ஐயா, சிவசிவ சிவசிவ அமைச்சர். யார் அடியானினின் உத்தர கோசமங்கைக்கு அடியன் என்று நின்று சொல்லுவேன். எனக்கு வேற என்ன பண்ண? ஏன்னா அப்படியே அவனுக்கு அந்த ஆட்கொண்ட உடனே அவருக்கே அடிமையான. அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அருமை யாரு? அப்பர் சுவாமிகள். அன்னையிலிருந்து திருவாதூர்ல அப்பா அம்மாவங்களும் தெரியாது. அகலிடத்த அகன்றால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை. ஒரு மாண்பு அமைச்சர்னா ஒரு பிஏ முன்ன போகணும், நாலஞ்சு வண்டி முன்ன போகணும், வருகிறார் வருகிறார்னு சொல்லணும், வந்து கொண்டு இருக்கிறார்னு சொல்லணும். என்ன அதெல்லாம் உங்க இருபதாம் நூற்றாண்டுல வச்சுங்கடா, இந்த இதெல்லாம் உங்க இருபது நூற்றாண்டு வச்சுங்கடா. நான் அப்படி அமைச்சனும் இல்லப்பா நீ ஒண்ணு. பின்ன என்ன, அகன்றார் அகலிடத்தார் ஆசாரத்தை. ஒரு அமைச்சர் வரணும்னா என்னவோ அந்த மாதிரிலாம் அந்த அந்த அந்த ஒழுக்கமெல்லாம் உண்டு. நான் சும்மா அடியவன்பா. அன்னையையும் அத்தனையும் அந்தேனித்தார் அகந்தார் அகழத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தால். தன் தாயாருங்கிறது மறந்துட்டாரு. தன் நாமம் கெட்டார். தனக்கு இருக்கிற மணிவாசகங்கிற பெயர் கூட தெரியாது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ். 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya.
3: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
4: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
5: கீர்த்தி திராகவல் தில்லை சிதம்பரத்தில் அருளிய இத்திருப்பதிகம் சிவனது திருவருள் புகழ்ச்சி முறைமையை கூறுகின்ற திருப்பதிகம். சிவபெருமானினுடைய அருள் செயல்கள் அடியாரை ஆட்கொள்ளுகிற விதம் ஆகியவற்றை மணிவாசக அடிகள் பெருமான் தம்முடைய சிவானந்த பரிபூரண அருளால் ஏற்று போற்று பாடிய இப்பதிகம் மோகனமாகிய பண்ணிலே இசைக்கப்படுகிறது. அன்பர்கள் மாலும் பரவி ஈசனுடைய திருவருளை பெற்று உய்வார்களாகுக.

கழ்கையும் தர்பணமதனில் சாந்தம் புத்தூர் வில் பொரு வேடற்கு ஈந்த விளைவும் மொக்கனி கருளிய முழுத்தழல் மேனி சொக்கதாக.

இடத்து ஒரு முதல் உரு கொண்டு இந்திரஞானம் போல வந்தருளி எவ்வவர் தன்மையும் தன்மையில் படுத்து தானே ஆகிய தயபரன் எம்மீரை சந்திர தீபத்து சாத்

சுந்தர தன்மையோடு துதந்திருந்த ரோழியும் மந்திர மாமலை மகேந்திர வெப்பன் அந்தமில் பெருமை அருளுடை அண்ணல் எந்தமை ஆண்ட பரிசது பகரின் ஆற்றல் அது உடை அழகமர் திருவுரு அற்றல் அது உடை.

அருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலையாகவும் எப்பெரும் தன்மையும் எவ்வவர் திறமும் அப்பரிசதனால் ஆண்டு கொண்ட அருளி நாயினேரே நலமளித்தில்லையுள் கோல

தீண்டிய அடியவரோடும் பொலி தரு புலியூர் புக்கினிதருளினன் ஒளி தரு கயிலை உயர்கிழவோனே. பொலி தரு புலியூர் புக்கினிதருளினன்

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்கோளிலி பண் பழந்தக்கராகும்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு அரிசிக்கரை புத்தூர். பண் காந்தாரம். திருச்சிற்ற

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திரு மீயச்சூர் இளம் கோயில் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை, தலம் திருக்கோழம்பம்.
2: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு வன்பார்த்தான் பனங்காட்டூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் சீகாமரம். இராகம் நாதநாமக்கிரியா. திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது போற்றி திரு அகவல். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: போற்றி திரு அகவல்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு நடுங்க நாட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: கருவூர்தேவர் திருவிடை மருதூர் திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு அட்டமா சித்தி. பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம். சேக்குள்ளார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
1: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
0: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: இனி ஞானசம்பந்தருடைய திருப்பாடலே சிறப்புடைய பாடல். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவை என்ற பாடலையோடு

0: சிதம்பரம் திருச்சிற்றம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: பண் குறிஞ்சி 3வது கட்டளை திரு இருக்கு குரல் என்ற அமைப்பிலே திருஞான சம்பந்த பெருமான் பாடி அருளியது.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி நாயனார் புராணம் பகுதி 1. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

தேவார திருப்பதிகங்களிலே ஆங்காங்கே மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எப்படி நாம் ஒழுக வேண்டும், நித்திய கர்மானுஷ்டானங்களை நாம் சரியாக செய்ய வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அதிலே ஒன்றுதான் முதலிலே நான் சொன்ன திருப்பாடு, பூவனூர் புனிதன் திருநாமம் தான். அந்த பூவனூர்ல இருக்கிற சிவனை சொல்லும் போது அவன் புனிதம் என்று சொல்கிறார் பார்த்தீங்களா, அதை நாம கவனிக்க வேண்டும் இல்லையா? ஆமா, அந்த புனிதனுடைய திருநாமம் ஐந்தெழுத்து, நாவின் நூறு நூறாயிரம் நன்னினார். நம்ம சைவ சமயத்து சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டா, ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவையாவது நீ பஞ்சாட்சரத்தை சொல்லிவிடு, சலுகையாக பதினோரு தடவையாவது சொல்லிவிடு. இந்த சலுகைய நம்ம சட்டம் ஆக்கிவிடக்கூடாது. எனக்கு முடியலையான்னு எப்ப பார்த்தாலும் முடியலன்னு சொல்லிட்டு இருப்பான் அந்த மனிதன், அதுலயும் சைவன். ஆமா, ஆக இந்த பதினோரு தடவைங்கிறது முடியாத நிலையில சொல்லப்பட்டது என்று நாம எண்ணிக்கொள்ளுவோம். அப்ப ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லணும் அப்படி என்பது நியதி. இங்க சாமி சொல்ற, ஒரு கோடி தடவை நீ சொல்லிவிட்டியனால் நூறு நூறாயிரம் நன்னினார் அப்படி நீ செய்துவிட்டியனால் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அந்தாண்டே சொல்றார் சுவாமி. பாவமாயின பாரி பறையவே, இந்த பாவமாயினதுக்கு அப்புறமா கமா போட்டுறக்கூடாது. அப்படி கமா போட்டோம்னா என்ன அர்த்தம் ஆயிடும் அப்படின்னு கேட்டா, புனிதன் திருநாமம் தான் நாவின் நூறு நூறாயிரம் நன்னினார் பாவமாயின அப்படின்னு முடிஞ்சு போவோம் இல்லையா? தப்பு. கமாவோ புல்சாவோ எதுவும் போடக்கூடாது. பாவமாயின பாரி பறையவே அங்கதான் புல்சா போய்க்கணும் அப்படின்னு. ஒரு கோடி தடவை நீ சொல்லிவிட்டீயானால் உன்னுடைய பாவம் எல்லாம் பறைந்து விடும், அழிந்து விடும் என்பது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்னு சொல்றார், தேவர் கோவிலும் செல்வர்கள் ஆவரே, தேவேந்திரனுடைய செல்வம் என்ன இருக்க அது உனக்கு கிடைக்கும். அதுதான் அப்பர் சுவாமியுடைய எண்ணம். பூவனூர் புனிதன் திருநாமம் தான் நாவின் நூறு நூறாயிரம். ஒரு நாள் கோடி தடவை சொல்ல முடியாது, ஆயிரம் சொல்லலாம். சில பேர் காலையில் ஆயிரம் மாலையில் ஆயிரமும் சொல்றவர்கள் உண்டு, சொல்லாமல் இருக்கிறவர்களும் உண்டு என்பதும் நாம எண்ண வேண்டிய ஒன்று. ஆக என்ன கேட்டா ஒரு நாளைக்கு ஆயிரம் சொல்லிவிடுறேன் அப்படி சொல்லிவிட்டோம்னா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு அது கோடியில போய் முடியும் பொழுது, அல்ல கோடிக்கு நாம கிட்ட போயிட்டு இருக்கும் போதாவது நமது பாவம் கொஞ்சம் கொஞ்சமா பறையும், அழியும் என்று வைத்துக் கொள்ளலாம். தேவர் கோவிலும் செல்வர்கள் இல்லாட்டி போனா நமக்கு வேண்டிய அளவுக்கு கிடைத்தாலே போருமானது அல்லவா? இந்த நீதியை அப்பர் சாமிகள் நமக்கு சொல்ல தவறவில்லை. ஏன் இப்படி சொல்றார் அப்படின்னு கேட்டா, நாமெல்லாம் நல்லா இருக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் அவர் சொல்லுகிறார் இல்லையா? ஆமா, அதத்தான் மற்றொரு இடத்துல சொல்லுவார், பாலனாய் கடிந்த நாளும் பனிமலர் கோதை மார்க்கம் மேலனாய் கடிந்த நாளும் மெலிவோடு மூப்பு வந்து கோலனாய் கடிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கேட்டேன். ஆக என்ன அர்த்தம், பாலனாக இருக்கும் போது கூட நீ குறிக்கோளாக இருக்க முடியும். இல்லறத்துல ஈடுபட்டு அந்த தொல்லை குடும்பத்துல நீ இருக்கும் போது கூட நீ சொல்ல முடியும். மெலிவோடு மூப்பு வந்து கோலனாக நீ வயதான காலத்துல கூட நீ சொல்ல முடியும். சொல்லணுங்கிற எண்ணம் உனக்கு இருக்குமே ஆனால் எப்படியாவது நீ சொல்லி விடுவாய் அவ்வளவுதான். ஆக நாம் அதை சொல்லிவிட்டமே ஆனால் இது. இன்னொரு இடத்துல திருமார் பேரு அப்படிங்கிற ஊர்ல சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் சுவாமி, ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் அவனுக்கு ஒன்னும் தெரியாதவனாக இருந்தாலும் பரவாயில்லை, ஓதி அஞ்செழுத்தும் உணர்வார்கட்டு. அந்த அஞ்செழுத்தை உணர்ந்து விடு அல்லது சொல்லிவிடு. சொல்லிவிட்டியே ஆனால் ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி அஞ்செழுத்தும் உணர்வார்கட்கு வேதமின்றி
அவர் அவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர்மார் பேரர். நீ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக வேண்டி உன்னுடைய உள்ளத்திலே அவன் வந்து தேவியோடு மகிழ்ச்சியோடு இருப்பான். ஆமா, அவன் உள்ளத்துல வந்து மகிழ்ச்சியாக இருந்தான்னா இப்ப நமச்சிவாய வாழ்கன்னு நாம சொல்றோம். எந்திரிச்ச உடனே சைவர்கள் இப்படி சொல்லணும் என்பது நியதி. சிவபுராணத்து நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க அப்படின்னு நாம சொன்னோம்னா, நாம மூணு தடவை சொல்லும் போது அவன் ஒரு தடவை சொல்லிவிட்டான்னா நம்ம வாழ்வு சரியா போச்சு இல்லையா? ஆமா, நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்கன்னு சொல்லும் போது வாழ்கன்னு அவன் திருப்பி சொல்லிவிட்டான்னா நம்ம வாழ்வு கடை தேறிவிடும். அதுபோல அவன் நம்ம உள்ளத்துல மகிழ்ச்சியாக இருந்தானே ஆனால் நமக்கு மகிழ்ச்சிக்கு எந்த குறைவும் கிடையாது என்பதுதான் சைவ சமயத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இந்த அறவுரையும் நமக்கு அவர்கள் சொல்ல தவறவில்லை என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டினேன் என்று வைத்துக் கொண்டு இப்பொழுது நாம் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய வரலாற்றை நோக்கிக் கொண்டிருக்கிறோம். அவர் கைலாயத்தில் இருந்தவர். கைலாயத்தில் ஒரு நாள் சிவன் தன்னுடைய திருவுருவத்தை படிமக்களத்தில் பார்த்தான். படிமக்கலம் என்பதுதான் கண்ணாடி. ஆதி காலத்தில் எல்லாம் கண்ணாடி கிடையாது. நல்ல ஒரு உலோகத்தை நல்ல விளக்கி விட்டால் அதுல மூஞ்சி தெரியும் அல்லவா? இப்பவும் கூட நம்ம எவர்சில் ஒரு பாத்திரம் இருக்கு பாருங்க, அதுல பார்த்தா மூஞ்சி தெரியும், வெளியிலையும் தெரியும். அப்படி எல்லா பாத்திரத்திலையும் தெரியும் நன்றாக விளக்கி விட்டால். அதுக்கு படிமக்கலம்னு பேர். அதுல பார்த்தான் சிவன் அந்த அழகான உருவம், சிவனுடைய திருவுருவம். ஏ சுந்தரம், இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். அதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயத்தில் இருந்த நிலை. அந்த சுந்தரம் வந்து இருந்தது. அந்த சுந்தரத்துக்கு என்ன வேலை? அவருக்கு சுந்தரம் என்றுதான் பேரு. இந்த ஆலகால விஷம் வந்தபோது அவர் எடுத்து கொண்டு வந்து சிவனுக்கு கொடுத்தார். திருமாலும் பிரமனும் தேவர்களும் பயந்து ஓடினார்கள். இவர் எடுத்துக்கிட்டு வந்தார் அத என்று வரலாறு சொல்லுகிறார்கள் அல்லவா? இப்ப திருமாலும் பிரமனும் பயந்து ஓடினான், இவர் போய் சர்வசாதாரமாக தூக்கிட்டு வந்துட்டாருன்னு சொன்ன என்ன அர்த்தம் இல்லையா? அன்னையிலிருந்து அவருக்கு ஆலகால ஆலால சுந்தரன் என்று பெயர் இருந்திருக்கிறது. கைலாய மலையில இருந்தார். சிவனுக்கு மலர் கொய்ய போனார். தேவிக்கு இருக்கிற அடியார்கள் ரெண்டு பேர் அங்கே வந்தார்கள். அவர்களுக்கு பேர் அனிந்திதி கமலி கமலினி என்று பேர். அவர்கள் இரண்டு பேரையும் இவர் பார்த்து விருப்பப்பட்டார். பார்த்து விருப்பப்பட்டது தப்பு என்று நினைத்து தன்னுடைய பார்வையை மாற்றிக்கொண்டார். அந்த பெண்களும் இவரை பார்த்து விருப்பப்பட்டார்கள். விருப்பப்பட்டது தவறு என்று அவர்களும் தன்னுடைய பார்வையை மாற்றிக் கொண்டார்கள். ஆக சிவன் சந்நிதிக்கு போனார் சுந்தரமுத்தாமிகள். சுந்தரா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்ட போதே இவருக்கு நடுங்கி போச்சு. ஐயோ, நாம செய்த தவறு அவருக்கு தெரிந்து விட்டது என்று எண்ணுகிறார். எல்லா உயிரும் இருக்கிற அவனுக்கு தெரியாதான? இதை சொல்லியா தெரியணும், தேவையில்லை. இங்கே வா, உனக்கு விருப்பப்பட்ட பெண்களோடு நீ பூமியில போய் இருந்து அனுபவி என்று சொன்ன போது இவர் நடுங்கினார். இப்ப நானா இருந்தா என்ன சொல்லிருப்பேன்? பரவாயில்ல, பூமியில போனா ஒண்ணுக்கு ரெண்டு கிடைக்குது, சந்தோஷம், போயிட்டு வரேன் சாமி டாட்டான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். சுவாமி வேண்டாம் அப்படின்னு கதர்றார். அந்த பெண்களை பார்த்தார் அம்பிகை. நீ விருப்பப்பட்டியா, பூமிக்கு போ, அவனோடு இருந்து விட்டு திரும்பி வரலாம் என்று சொல்கிறார். அவர்களும் கலங்குகிறார்கள். இந்த மூன்று பேரும் திரும்பி பூமியிலே வந்து பிறக்கிறார்கள். சரி, இப்படி தவறு என்று சுந்தர பெண்களை பார்த்து விருப்பப்பட்டது தவறு என்று சுந்தரரும் நினைத்தார். அந்த பெண்கள் இவரை பார்த்து விருப்பப்பட்டது தவறு என்று அவர்களும் எண்ணினார்கள். சிவனும் எண்ணினார். உமைய பார்வதியும் எண்ணினார்கள். இந்த கதையை சொல்ல வந்த தெய்வ சேக்கிழார் பெருமான் தீர்ப்பு என்ன என்று உங்களுக்கு நான் நினைவூட்டினேன். அது தவறில்லை என்று அவர் சொல்லிவிட்டார். ஏன் அப்படின்னு கேட்டா, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருத்தொண்ட தொகை தான் ஆதாரம் பெரிய புராணத்துக்கு.
அல்லவா? ஆமா, திருத்தொண்ட தொகையில இருக்கிற 63 நாயன்மாருடைய கதையைத்தான் தெய்வ சேக்கிழார் பெருமான் எழுதி வைத்தார். தனக்கு மூலப்பொருள் கொடுத்தவனை தவறு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொன்னேன். ஒரு வீட்டுக்காரன் தவறு செய்கிறான், அவன் சொன்னா தலைவியாக இருக்கிறவள் தவறு என்று சொல்லக்கூடாது. என் வீட்டுக்காரர் சாயரட்ச கொஞ்சம் மயக்கமா வருவார் அப்படின்னு சொல்லணும் தவிர, இல்ல இல்ல பாட்டில் போட்டு வந்திருக்காருன்னு சொல்லக்கூடாது. ஆமா, நீங்க நினைக்கலாம் அப்ப தவறை சொல்லக்கூடாதான், தவறுதான், ஆனா சொல்லுகிற தினசு அப்படி அல்லவா? ஆமா. ஆக இவர் என்ன பண்ணுகிறார், தெய்வ சேர்க்கிறார் பெருமான், இதில்லாத திருத்தொண்ட தொகை தருவான் வேண்டி மாதர் மேல் மனம் போக்கினான் அப்படின்னு தான் சொல்லிவிட்டார். இந்த திருத்தொண்ட தொகை என்று சொல்லும் போது அத தீதில்லாத திருத்தொண்ட தொகை என்று சொல்லுகிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். நீங்க நினைக்க கூடாது தனக்கு மூலப்பொருள் கொடுத்தவன் அதனால்தான் அப்படி சொன்னான்னு, கிடையாது. 63 நாயன்மாருடைய கதை, 63 நாயன்மார்கள் சிவனே ஒப்பார்கள். அதனாலதான் கோயில்ல 63 நாயன்மார்களை நாம இப்பவும் நாம எழுந்துள்ள பண்ணி வணங்குறோம். திருவிழாவிலே கூட 63 திருவிழா தான் மிக ஒசத்தி மயிலாப்பூர்ல இல்லையா? 5ஆம் திருவிழா, தேர் திருவிழா, இதையெல்லாம் விட மிக கூட்டம் நிறைய கூடுகிறது எதற்கு அப்படி பாத்தீங்கன்னா 63க்கு தான். ஆனா போறவங்கெல்லாம் 63 பாக்குறாங்களாங்கிறது அது ஒரு சந்தேகம் தான், அது அப்புறமா பாத்துக்கோ. ஆக அது ஏதோ சடங்காக போய்விட்டது, சரிய விட்டுருவோம். ஆக அந்த விழா இருக்கிறது பாத்தீங்களா, ஆக 63 நாயன்மார்களுக்கு அவ்வளவு பெருமை நமக்கு உண்டு. நால்வர் பெருமக்களோடு 63 நாம கடவுளோடு எண்ணி கோயில்ல வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த 63 நாயன்மார்கள் முதல்ல வணக்கம் சொல்லியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சைவனாக பிறந்தவன் தினந்தோறும் இந்த 63 நாயன்மாருடைய பெயரை, அதாவது திருத்தொண்ட தொகையை தினந்தோறும் ஓத வேண்டும் என்பது நியதி. ஆனால இதில்லாத திருத்தொண்ட தொகை என்ற சொல் பகுதியை நாம் இப்பொழுது பாடி பார்ப்போம்.

தேவாசிரிய மண்டபம் என்று ஒன்று இருக்கிறது அங்கே. அது நூற்றுக்கால் மண்டபம், ஆயிரக்கால் மண்டபம் சிதம்பரத்திலே இருக்கிறது. அந்த மண்டபத்திலே தான் மார்கழி மாதமும் ஆனி மாதமும் நடராஜ பெருமான் அபிஷேகம் செய்து கொள்கிறார். அந்த மண்டபத்திலே அமர்ந்துதான் தெய்வ சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை எழுதினார் என்பது வரலாறு. அப்படி திருவாரூர்ல இருக்கிற மண்டபத்துக்கு பேர் தேவாசிரிய மண்டபம்னு பேர். அதில் 63 நாயன்மார்கள் அமர்ந்திருந்தார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள், இந்த அடியார்களுக்கெல்லாம் அடியனாக ஆவது எப்போதோ என்று எண்ணிக்கொண்டு கொஞ்சம் வணங்காமல் அப்படி போனார். ஒரு அடியார் பார்த்தார், 63 நாயன்மார்களை வணங்காமல் போகிறான், சிவன் இவனை ஆட்கொண்டதுனால்தானே இப்படி அப்படின்னு அவர் சொன்னார். இவருக்கு உள்ளமெல்லாம் நடுங்கி போச்சு. சுவாமி, நான் 63 நாயன்மார்களை பாடணும், நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டார். திருவாரூர் சிவன் அடி எடுத்து கொடுத்தான். தில்லை வாழந்தாடும் அடியார்க்கும் அடியே பாடும். சுந்தரருக்கு 2 இடத்துல அடி எடுத்து கொடுத்தான் என்று வரலாறு. அத ஒருத்தர் மேடையிலேயே சொன்னார் அவருக்கு. அவருக்கு மனைவியும் 2, அடி எடுத்து கொடுத்ததும் 2, இப்படி எல்லாம் 2-2 அவருக்கு வருது. பணம் கொடுத்ததும் 2, கண்ணு போனதும் 2 அப்படின்னு சொல்லிட்டே போனார். ஆக என்ன பண்ணார், திருவாரூருக்கு சிவன் சொன்னா தில்லை வாழ் அந்தநாதம் அடியார்க்கும் அடியேன் பாடு என்று சொல்லிவிட்டான். ஆக இந்த வரியை சொன்னது யாரு, புத்தகத்திலே பார்த்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுதியிருக்கும், ஆனா புராணப்படி பார்த்தால் இந்த பாதி வரி திருவாரூர் சிவன் சொன்னது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். தில்லை வாழ் அந்தநாதம் அடியார் அடியேன், கட்டிக்காரர்கள் சிதம்பரத்தில் இருக்கிற தீட்சிதர்கள் அந்த ஒரு சாமியை நம்பி 3000 பேர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்பொழுது. இப்ப இல்ல, இப்ப வந்து 120 குடும்பமோ என்னமா தான் இருக்கிறது. அப்ப 3000 குடும்பம் இருந்திருக்கு. தில்லை 3000வர் என்று சொல்லுவார்கள். இப்ப இருக்கிற 120 குடும்பமும் கூட அந்த நடராஜ பெருமானத்தான் நம்பி இருக்கிறது. பாத்தீங்கன்னா அந்த வைர மோதிரம் வைர செயின் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு வந்துதான் அந்த நடராஜாவை பூசை பண்றாங்க. காரணம் என்ன, அவனை நம்பி இருக்கிறார்கள், அவன் காப்பாத்துகிறான். ஆமா, நிச்சயமாக ஒரு கோயில்ல 2 குருக்கள் 3 குருக்களுக்கு மேல இருக்க மாட்டார்கள். அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா 120 பேர் இருக்கான். 120 பேரும் சௌக்கியமா இருக்கான், அதான் ஆச்சரியம் இல்லையா. மிக கட்டிக்காரர்கள் அந்த கோயில அப்படி காப்பாத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் காவல்காரன் ஒருத்தன் வைக்கிறது இல்லையே, ராத்திரில சாமியை பாதுகாக்கிறதுக்கு காவல்காரன் வைக்கிறது வழக்கம் கிடையாது. அவர்களுக்குள்ளேயே முறை, அவர்கள் தான் இருந்து அதனை காப்பாற்றிக் கொள்ளுவார்கள். இதனை சொல்லும் போது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பின்னால சொல்லுகிறார், அந்த சாமிக்கு நேரத்தோடு அந்த பூசை நடக்கும். அதைத்தான் சொல்றாரு, முட்டாத முச்சந்தி 3000வர்க்கு மூர்த்தி எண்ணப்பட்டானே அப்படின்னு எழுதி வைக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். மிக கட்டிக்காரர்கள் அந்த இப்ப இருக்கிற 120 பேரும் கூட. அதை சொல்லும் போது இல்லைவா

அவர் பேரே என்னன்னு தெரியாது, புராணத்திலையும் கிடையாது. திருநீல கண்டம், திருநீல கண்டம், திருநீல கண்டம் என்றே சொல்லிக் கொண்டிருந்தார். மனைவி ஒரு சாபம் விட்டா அவளுக்கு, மாதராரை தீண்டப்படாது, தீண்டாத என்னை அப்படி சொல்லிவிட்டார். உன்னையும் தீண்ட மாட்டேன், இந்த மாதர் வர்க்கத்தையும் தீண்ட மாட்டேன் மனத்தினாலும் அப்படின்ட்டார். சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமா? 18 வயசு 20 வயசுல இருக்க ஒருத்தன் சொல்ல முடியுமா? இத வாரியார் சொல்லும் போது எனக்கு, நான் நல்லா கிட்ட இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. 80 வயசு கிழவன் ஒருத்தன் தெருவுல ஒட்டி இருக்கிற வால் போஸ்டர் பார்த்து, ஓஹோ புதுசா வந்த நடிகை இவதானா அப்படின்னு பாத்துட்டு நின்னாராம். 80 வயசு உள்ள கிழவன் பார்த்துக்கிட்டு நிக்கிறான், 18 வயசு ஒருத்தர் அவர் மாதரார்களை மனத்தினாலும் தீண்டேன் என்று சொன்னாரே, இத பட்டினத்தடிகள் சொல்லும் போது இந்த திருநீலகண்டரை சொல்லுகிறார். திருநீல கண்டத்து குயவனார் வருகிற சிவனடியாருக்கெல்லாம் ஓடு பண்ணி கொடுத்தார். அந்த சத்தியம் தவறாமல் இருந்தார். அதனால்தான் சிவன் அவர் வீட்டுக்கு வந்தான். ஒழுக்கமாக இருந்தார், சத்தியம் தவறாம இருந்தார், திருநீல கண்ட மந்திரம் சொல்லிக் கொண்டே இருந்தார். சிவன் அவன் அவர் திருவூட்டுக்கு வந்தான் அல்லவா? ஆமா. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாமளும் அப்படி இருந்தா சிவன் நம்ம வீட்டுக்கு வருவான்னு அர்த்தம். ஆமா. இல்லையே என்னாத இயற்பகை பின்னாடியே. ஒரு வணிகர் செட்டியார், அவர் என்ன பண்ணுவார், யார் எதை கேட்டாலும் கொடுத்துருவார். ஐயா இந்த டப்பா வேணும் எடுத்து, இந்த புத்தகம் வேணும் எடுத்துக்கோ, இந்த தமிழர் வேணும் எடுத்துக்கோ, இந்த துண்டு வேணும் எடுத்துக்கோ, யார் எதை கேட்டாலும் கொடுத்துருவார். அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கான். நாம எல்லாம் இல்ல இல்லன்னு சொல்லிதான் பழக்கம். மடியில துட்டு இருக்கும், பிச்சைக்காரன் வந்து கேட்டா இல்ல போ அப்படின்னா சொல்லுவோமே தவிர, கொடுக்க இஷ்டம் இல்ல நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? நம்ம இல்லைன்னு தான் சொல்லுவோம். அவர் எதை கேட்டாலும் கொடுத்துருவார். அத சொல்லும் போது என்ன சொன்னார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்? இல்லையே என்னாத இயற்பகை மடியே. ஒரு நாள் சிவனே வந்தாங்க, ஏப்பா யாருக்கு இல்ல எதை கேட்டாலும் கொடுத்துறியாமே, நான் ஒண்ணு குறைக்கிறேன் தர்றியா? தருவேன் நிச்சயமாக, நிச்சயமா, சத்தியமா, சத்தியமா. கேட்டா கொடுப்பியா? கொடுத்துருவேன். உன் மனைவிய கொடு. ஆஹா சந்தோஷம், என்கிட்ட இருக்கிறத கேட்டியே.

இல்ல. ஏன்? சிவனே அவர் வீட்டுக்கு வந்தான். சரி, மனைவியை கூப்பிட்டார். பார்வதி இங்க வா, இந்த சிவனடியாருக்கு உன்னை கொடுத்து விட்டேன் சொன்னார். அந்த அம்மா முதல்ல கொஞ்சம் அப்படி கலங்கினான். புராணம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆமா, அப்படி ஒரு ஸ்பார்க் அடிச்சது மாதிரி கொஞ்சம் மனசுல அவளுக்கு வருத்தம் இருந்தது. பின்னால சரி சரி அப்படின்ட்டான். ஏன்? மனைவியை கொடுக்கறதுக்கு அவருக்கு உரிமை உண்டு என்று நினைத்த அம்மா. இப்ப இருக்கிற பெண்கள்னா என்ன சொல்லுவா? பைத்தியக்காரா, உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே தவறுன்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆமா, கேடுகட்டவன். உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே தவறு. இவன் அவளுக்கு அவருக்கு வேற கொடுத்துட்டானா? போடா பைத்தியக்காரன், நீயும் போ அவனும் போட்டு அப்படின்னு சொல்லிருப்பான். தெய்வ சேக்கிடார் வருமானம் அப்படி காட்டல. ஆமா, அந்த பார்வதி வந்து இந்த சிவனடியாரோட நின்னுகிட்டான். இந்த சிவனடியாரையும் இப்ப சிவனடியாருக்கு கொடுக்கப்பட்டு விட்டார். அந்த மனைவி ரெண்டு பேரையும் காலில் விழுந்து வணங்கினார் அவர் என்று புராணம் சொல்லுகிறது. யார் எழுதி வச்சது? தெய்வ சேக்கிடார் பெருமான் அல்லவா? அப்படி இல்லை என்று சொல்லாமல் எதையும் கொடுத்ததுனாலே தான் சிவன் அவர் வீட்டுக்கு வந்தான். நாமளும் அப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா சிவனும் வீட்டுக்கு வருமா? நாம இல்லே இல்லே இல்லே இல்லே இல்லேன்னு சொல்றதுனால பிச்சைக்காரன் கூட நம்ம வீட்டுக்கு கட்டி பாக்குறது இல்லையா? ஆமா, இப்ப நான் என்ன சொல்றேன், வைராக்கியத்துல ரெண்டு மூணு சொல்லுவாங்க. புராண வைராக்கியம், பிரசவ வைராக்கியம், மயான வைராக்கியம் சொல்லுவாங்க. அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அல்லவா? இருப்பதை நாம் பார்த்து கொள்வோம். நடப்பதும் நடக்காமல் இருப்பதும் நம்மளை பொறுத்தது என்று விட்டு விடுவோம்.

0: அவர் சிவலிங்கத்தை பூஜை பண்ணது ஆறே நாள் தான். நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லே அப்படின்னார் பட்டினத்தடிகள். ஆமா, ஆறு நாள் பூஜை பண்ணினார். எத்தனையோ ஆண்டு பூஜை பண்ணினார் சிவகோசரியார். அவர் கனவுல போய் என்ன சொன்னார் தெரியுமா? சிவன், சிவகோசரியாரே, கண்ணப்பன் பூஜை பண்ணுவது தப்பு என்று நீர் நினைக்கிறீரா? இல்லை, அவன் வாயில தண்ணி எடுத்துக்கிட்டு வர்றான், என் மேல வந்து தூ அப்படின்னு துப்புறான். அப்படி துப்பும் போது அவன் வாயில இருக்கிற இந்த ஊத்த பிடிச்ச பல்லு இருக்கு பாருங்க, அவன் பிரஷ் போட்டா விளக்குனாரு இல்ல? பல்லு விளக்கத்தான் தெரியுமா அவருக்கு? கிடையாது. அந்த அவனுடைய வாய் வந்து பொன் கலசம். அவனுடைய இந்த அழுக்கு பிடிச்ச பற்கள் இருக்கு பாருங்க, அது முத்து, அது மாணிக்கம், அது வைரம் அப்படின்னு சொல்லுகிறார் அந்த சிவன். சொல்லுகிறான் இத சிவகோச்சரியார்கிட்ட சொல்றான் கனவுல போய். அவன் தூ தண்ணி துப்புறான் பார், இந்த மீசையில பட்டு இந்த தண்ணீர் மேல விழுகிறது. இந்த மீசை இருக்கு பாருங்க, அது தர்பயினும் இனியது அப்படின்னு சொல்றான். இதற்கெல்லாம் அடிப்படை என்ன? அன்பு.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: தலம் திரு பிரமபுரம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த மூன்றாம் திருமுறை திருமாலைமாற்று பதிகம் பண் கௌசிகம் ராகம்

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பூ சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: இப்பொழுது நம்முடைய ஞான சம்பந்தரோடு சென்று திருமணஞ்சேரிக்கு போகிப்போம். திருமணஞ்சேரி நீங்க திருநெண்டியூர்ல இருந்து வந்தோம்னா மயிலாடுதுறை, பிறகுதான் குத்தாலம். அந்த குற்றாலத்தில இருந்துதான் திருமணஞ்சேரி போகணும். இப்ப பஸ் இருக்கு. இவர் என்ன, இது திரு அன்னியூர்ல இருந்து படி திருமணஞ்சேரி வந்திருக்கு. ரெண்டாவது, இப்ப இருக்கிற சாலை எல்லாம் அப்ப ஏதுங்க கிடையாது. அப்படியே என்ன ஒத்தடி பாதை ரெட்டடி பாதைன்னு தான் இருக்கு. வண்டி போற பாதை ரெட்டடி பாதை, நம்ம மனுஷன் போறது ஒத்தடி பாதை. இதுலதான் நம்ம காலமெல்லாம் ஓடிட்டு இருந்தது. இதுக்கு முன் இருந்தவங்க சரிங்களா, ஏது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வெறும் ரெண்டு ஜல்லி போட்டு கூட இடிச்சு வச்சிருக்க மாட்டாங்க. மழை காலம்னா அது பாட்டு முழங்காலம் வரைக்கும் இறங்கும். அதில் தான் போயிட்டு இருந்தாங்க. யார் கண்டா தார் ரோடும் சிமெண்ட் ரோடும் இப்போ எல்லாம் வந்து. அதனால அப்படியே மேலே ரெண்டாவது, அவர்களுக்கு பாடும் பணியே பணியா அருள்வாய்ங்கிறது அவங்களுக்கு வேற ஒரு பணி கிடையாது. இன்னைக்கு வானங்கனமா திருப்பன்கூரில் அன்னைக்கு அடியவர்கள்லாம் வந்திருந்தாங்களா, இன்னைக்கு மத்தியானம் இருந்து அருமையாக வழிபாடு செய்வாங்க. சரி, இன்னைக்கு இங்கே தங்கிடுவோமே அப்படின்னா தங்கிட வேண்டியதான். மறுநாள் காலையில் புறப்பட வேண்டியதான். அப்படி ஒவ்வொரு விதமாக வழிபாடு செஞ்சுட்டு வந்தவங்க. அதெல்லாம் வழிபாடு செய்வது தான் அவருடைய வாழ்க்கை. அப்படி வந்துட்டு அதனால அப்படியே திருநெல்வேலி வந்திருக்கிறாங்க. இப்படியே அப்படின்னா, ஐயா திருமணஞ்சேரின்னு இங்கேருந்து ஒரு 2 கல் தொலைவில் இருக்குது, இப்படியே போகலாங்க, ஒத்தடி பாதீங்க, கொஞ்சம் பார்த்து போங்க, முள்ளுகுள்ளு இருக்கும்னா அப்படி போட வேண்டியதான். இப்படிப்பட்ட வசதியெல்லாம் ஏது. ஆதலால் திருமணஞ்சேரி. இப்பொழுது திருமணம் ஆகாவிட்டால் இல்லைங்களா, திருமணம் ஆகலைன்னா பெண்களுக்கோ ஆண்களுக்கோ அங்கே போய் ஒரு தடவை வழிபாடு செய்து அந்த எண்ணத்தோடு கூட அந்த பெண்ணையோ மாப்பிளையோ அழைச்சிட்டு போய், அதுபோல சடையா எனுமாலும் ஒரு அருமையான பதியம், திருமருகள் பதியம், அதை படித்தாலும் திருமணம் ஆகாது நீட்டி கொண்டு போனால் கொஞ்சம் திருமணம் விரைவில் ஆகும். ஏனென்றால் அது இறந்த மணமகனை எழுப்பி திருமணம் செய்த பதியம் திருமருகள் இல்லைங்களா. அது ரொம்ப அருமையான பதியம். திருமணம் நடக்குது இதே போகுதுன்னு சொன்னால் அப்போ வந்து இந்த பதியத்தை பாராயணம் பண்ணிட்டு வந்தால் ஓரளவு அந்த திருமணம் கைகூடி வரும், நெருங்கி வரும் என்று சொல்லும். ஆனால் அந்த நம்பிக்கையோடு செய்கின்ற பொழுது பயன் தருகிறது. இல்லைன்னா போகிறலா இல்லை இல்லைவா. அதனால் எனவே இப்பொழுது திருமணஞ்சேரி இல்லை. அயிலாரும் அம்பதனாற்புறமூன்றெய்து குயிலாரும் மென்மொழியால் ஒரு கூறாகி மயிலாரும் மல்லிய சோலை மனம் சேரி பயில்வானை பற்றி நின்றார்க்கு இல்லை பாவமே. விதியானை விண்ணவர்தாம் தொழுதேத்திய நெதியானை நீள் சடைமேல் நிகழ்வித்தவான் மதியானை வன்பொழில் சூழ்ந்த மனம் சேரி பதியானை பாடவல்லார் வினை பாருமே. எய்ப்பானார்க்கு இன்புறு தேனழித்து ஊறிய இப்பாராயனையும் ஆட உரியானை வைப்பான மாடங்கள் சூழ்ந்த மனம் சேரி மெய்ப்பானை மேவி நின்றார் வினை வீடுமே. விடையானை மேலுலகும் ஏழும் இப்பாரெல்லாம் உடையானை ஊழிதோரூழி உளதாய படையானை பன்னிசை பாடும் மனம் சேரி அடைவானை அடையவல்லார்க்கு இல்லை அல்லலே. எரியார் பூங்கொண்டையினோடும் இமை இளமத்தம் வெறியா

மொழியானி முன்னொரு நாள் மறை ஆரங்கம் பழியாமை பன்னிசையால் பகர்வானி வழியானை வானவர் ஏத்து மனம் சேரி இழியாமை ஏத்தவல்லார்க்கு எய்தும் இன்பமீ என்னானை என்னமர் சீரிமையோர்கட்கு கண்ணானை கண்ணொரு மூன்று உடையானை மன்னானை மாவயல் சூழ்ந்த மனம் சேரி பெண்ணானை பேச நின்றார் பெரியோர்களையே எடுத்தானை எழில் முடியட்டும் இரண்டு தோல் கெடுத்தானை கேடிலா செம்மை உடையானை மடுத்தார வண்டிசை பாடும் மனம் சேரி பிடித்து ஆறப் பேணவல்லார் பெரியோர்களையே சொல்லானை தோற்றம் கண்டானும் நெடுமாலும் கல்லானை கத்தன சொல்லி தொழுது ஓங்க வல்லார்கள் மாதவர் ஏத்து மனம் சேரி எல்லாமாம் எம்பெருமான் கடல் ஏத்துமே சற்றேயும் தாமறிவில் சமன் சாக்கியர் சொல் தேயும் அன்னமோர் செம்மை உடையானை வற்றாத பாவிகள் சூழ்ந்த மனம் சேரி பற்றாக வாழ்பவர் மேல் வினை

இல்லை பாவமி என்று ஒரு அரிய பதிகத்தை நமக்கு அருளை செய்திருக்கிறார். வழக்கம் போல தொடங்குகின்ற பொழுது திரிபுரம் எரித்ததை சொல்லுகிறார். அயிலாரும் அம்பதனால் புறமூந்தெய்து திரிபுரத்தை எரித்தார். குயிலாரும் மென்மொழியால் ஒரு கூறாகி எப்பொழுதுமே உமையம்மையை விட்டு பிரிய மாட்டார். இந்த உமையம்மை பற்றி பிரியாதிருப்பதை எல்லாரும் சொன்னார்கள். ஞானசம்பந்தர் முதல் எல்லா பெரியவரும் சொன்னார். அம்மாவுக்கு தான் ஒரு சந்தேகம் வந்தது. யாரு? காரைக்காலம்மையார். காரைக்காலம்மையாருடைய அற்புதத்திட்டு வந்தாது. ரொம்ப காலம் படிக்க போறதுக்கு சொல்றேன். அப்படி படிக்கும்போது பல வினாக்கள் அந்த அம்மையார் வேற யாரும் கேட்கல, அவங்க தான் கேட்கிறாங்க. சாமி, பக்கத்தில் இடது பக்கத்தில் அம்மா உமையம்மை இருக்கு, தலையில் எங்கே வச்சுருக்கீங்க நீங்களா? இந்த இப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பேருமே உங்களை விட்டு பிரியல, நீங்களும் அவங்க ரெண்டு பேரையும் விட்டு பிரியல, ஒரே ஒரு சந்தேகம் என்னது, இந்த ரெண்டு பேரில் யார் உங்களுக்கு நெருக்கம்னு கேட்குது. சிவ சிவ வம்பு தானே இது, வம்பு அதனால் வம்பு இப்படி ஒரு வினா இருக்குது. அற்புதத்தில் வந்தாதில் வேற யாரும் இப்படி கேட்கல, இதில் யார் ரொம்ப நெருக்கம்? அப்புறம் இன்னொரு கேள்வி, இந்த ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டேன். ஏன் சாமி, இடது பக்கத்தில் அம்மா கூடவே உட்காந்துருக்கு, தலையில் அவங்க அந்த அம்மா உட்காந்துருக்கு, ரொம்ப நாளாக சந்தேகங்க. இப்போ உங்ககிட்ட கேட்காம வேறு யார்கிட்ட கேட்கறது? ஊரில் கேட்டால் வம்பு படுத்துறேன்னு அர்த்தம், உங்ககிட்ட உள்ளவங்ககிட்ட கேட்க வேண்டியதானே சாமி. என்னம்மா? ஒன்று, இந்த அம்மாலாம் தலையில் இருக்கவங்களும் இடுப்பில் இருக்கவங்களும் உங்களை விட்டு பிரிய மாட்டேங்கிறாங்களா, அல்லது நீங்கள் அவளை பிரியாமல் இருக்கணும்னு நினச்சி வச்சுக்கிங்களா? என்ன இல்லை, இவங்களை தனியாக தங்க வைக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லையா? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? இப்படியெல்லாம் கேட்டு மேடுகின்ற உள்ளம் அம்மையார் உள்ளம், அம்மையார் உள்ளம். இது மாதிரி வேறு யாருமே கேட்கல. அற்புதத்தில் வந்தார், அதான் முதல் முதல் பாடினதுன்னு. இவரு கணவன் வந்து இது மாதிரி வந்து எங்கேயோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தூத்துக்குடி பக்கத்து, இங்கே தான் உங்கள் தூத்துக்குடி பக்கத்தில் தான் வந்திருக்காரு. யார் தெரியுமில்ல? புனித அப்படி இருக்கலாம். ஒன்று தூத்துக்குடி பக்கமாக இருக்கணும், இல்லை நம்ம வந்து ராமேஸ்வரம் பக்கமாக இருக்கணும். ஏன்னா அவர் வந்து இந்த மனைவி இந்த பெண் ஒரு தெய்வ பெண்ணு கிடையாது, வேற ஒன்றும் தப்பாக கிடையாது இல்லை, தெய்வத்தன்மை வாய்ந்த பெண். மாங்கனியே பெருமானும் கொடுக்கும்போது கொடுக்குறார், வாங்கும்போது வாங்குறாங்க. அந்த அளவு வந்த ஒரு பெண்ணோட போய் அறம் இல்லை நடத்துவது பாவம்னு நினைச்சுட்டான். வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் தப்பான முறையெல்லாம் போகல. இப்படி ஒரு தெய்வத்தன்மை வாய்ந்த பெண்ணுக்கும் நமக்கும் மலையணைய வேற்றுமை. அப்படி இருக்கும்போது ஒரு அந்த மாதிரி ஒரு தெய்வத்தன்மை வாய்ந்த பெண்ணோடு நாம் இல்லை நடத்துவதற்கு எனக்கு நமக்கு என்ன அருகதை இருக்கு என்று கருதி நடத்துவார். வேற ஒன்றும் தப்பில்லை, தப்பில்லை. அப்படி தான் போனோம். அதனால என்ன பண்ணார், முதல்ல நேராக அவர் நல்ல சரியான ஆள், பிஸ்னஸ் முதல்ல எங்கே போறாரு? துபாய் போட்டாருன்னு. ஆமாம், சில்லற சீக்கிரம் வாங்கிறதுக்கு, சில்லறையை சீக்கிரமாக வாங்கிக்கிட்டு துபாய்னா துபாயில் வடநாடு பக்கம் வச்சுங்களேன் போயிட்டு பணத்தை சேர்த்துக்கிட்டு மீண்டும் வந்தார். வந்த பிறகுதான் நான் ஒரு கடை வைக்க போறேன், ஒரு பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வந்தார். எங்கன்னா கடற்கரை ஓர பட்டினம்னு சைக்கிளார் குறிக்கிறார். கடற்கரை ஓர பட்டினம் கொஞ்சம் தொலைவாகவும் இருக்கணும். ஏன் இப்ப காரைக்காலே கடற்கரை பட்டினம் தான் இருந்தாலும் இது இந்த மனைவி இருக்கிற இடம் இல்லை, இதை விட்டுட்டு இன்னொரு கடற்கரை ஓரமா இருக்கிற பட்டினம் சீக்குவல் டு எதுவா இருக்கலாம், ஏறத்தாழ தூத்துக்குடி இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கலாம், கொஞ்சம் தொலைவா இருக்கணும், இல்ல ராமேஸ்வரமுக்கு மண்டபம் அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கலாம். இங்க வந்திருக்காரு. இப்போ அந்த ஆனால் சீக்கிரம் பிஸ்னஸ் பிடிச்சது, ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் உடனே கல்யாணம் பண்ணால் குழந்தை பிறந்தது எல்லாம் அத்தியாரிகள் எல்லாம் முடிஞ்சு. இது எப்படியோ போய் அங்கே தெரிஞ்ச உடனே காரைக்கால் தெரிஞ்சது. தெரிஞ்ச உடனே ஒன்றும் நீதிமன்றத்துக்கு போகல பார்த்தீங்களா, நீதிமன்றத்துக்கு போகல. ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ கருத்து வேற்றுமே அப்படி போய் ஒருத்தர் தனியாக இருக்கிறான்னு சொன்னால் கணவன் இருக்கிற இடத்துல கொண்டு மனைவியை விடுவது அறமே தவிர முரண்பட்டு கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்க. நீதிமன்றத்துக்கு போகலையே, போகல. உடனே சிவிகையில் ஏற்றி நம்ம ஞானசமுந்தர் சிவிகையில் வந்தார். அடுத்தபடி நம்ம பெரிய புராணத்தில் காரைக்காலமையார் சிவிகையில் வந்திருக்கார். வினா வரலாம். சிவிகையில் வந்தவர் இரடிவர்கள் யார் யார்? ஆனால் அது என்ன வேற்றுமை அதுவும் கேட்பாங்க. ஐயா என்ன வேற்றுமைன்னு கேட்பாங்க. என்ன வேற்றுமை? அது இறைவனே கொடுத்த சிவிகை, இது செல்வத்தால் பெற்ற சிவி. பார்த்தீங்களா, பார்த்தீங்களா, இதுதான். அப்ப ரெண்டு பேர் தான் சிவிகையில வந்தாங்களா? ஆமா. ஒருத்தருக்கு வந்து சிவிகையா இருந்து அவரை வந்து முத்தி உலகத்துக்கு அழைச்சிட்டு போச்சு. அது எது? அது யாரு?
ஹாரிக்காபே பேயாலாம் வந்து போனாங்க. சிவியாக ஆறி விமானத்தில் போனார் முத்திய உலகத்துக்கு. எதுக்கு சொன்ன, குயில் ஆறும் மென்மொழியால் ஒரு கூறாகி. அதனால எப்பவுமே இந்த அம்மா கூட இன்னொரு கேள்வி கேட்டாரு, ஞாபகம் சொல்லி வைக்கிறேன் அல்பா பாருங்க. ஏ சாமி, விஷம் வந்தது, விஷம் வந்தவன் நீங்க என்ன பண்ணீங்க, சாப்பிட்டீங்க, சாப்பிட்ட பிறகு தொண்டைக்கு போச்சு கருத்து போச்சு, இங்க போனது கருத்து போச்சு, வாயில போட்டு சாப்பிடும் போது வாய் கருத்து இருக்குன்னு, வாய் செவந்திருக்கேன்னு கேட்டாங்க. யாரும் கேட்கலன்னு எப்படி, ஆமா சாமி தொண்டைக்கு திடீர்னு போட்டுதா, போட்டுதானே போச்சு, போட்டு போச்சு, போட்டுக்கு போகும்போது உள்ள போக தொண்டையில் வச்சுட்டீங்க, போட்ட வாய் கருக்கில் இருந்த இடம் தொண்டை கருத்து போச்சு. ஏன் சாமி, அடாராடாரா இப்படி எல்லாம் வினா வந்தது அம்மையார்தான் அற்புத திருவந்தாதியில். இது ஒரு புண்ணியங்களுக்கு என்ன புண்ணியம்னா, காரைக்கால் அம்மையாருடைய கோவிலில் இப்போ மாம்பழ திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. மாம்பழ திருவிழா இப்போ ஒரு மாதம் மாம்பழ திருவிழா, மாங்கனி திருவிழா. ஆனி மாதம் பௌர்ணமின்னு சொன்னால் அன்னைக்கு வந்து மூன்று நாள் விழா நடக்குது, முடிஞ்சால் போயிட்டு வாங்க அடுத்த வாரம். இப்போல்லாம் ஆனி மாதம்லாம் போயிட்டு ஆடி வந்துட்டுது. இப்போ வந்து அந்த விழா முடிந்து ஆனால் அவங்க ஒரு மாதம் நடத்திக்கிட்டு இருக்காங்க விழாக்கெல்லாம். முதல் நாள் கல்யாணம், அடுத்த நாள் மாம்பழம் போடுறது, மூன்றாம் நாள் எனக்கு மாம்பழம் போட்டு தான் பிரிகிறாங்க. மூன்றாம் நாள் விடிய கால 5:30 பேய் வடிவில் வருவாங்க. பெருமான் வந்து அம்மையப்பராக இருந்து காட்சி கொடுப்பது அந்த மூன்று நாள் விழா பௌர்ணமி. அதுக்கு மறுநாள் மறுநாள் அப்படி சொல்கிறாங்க, காமிப்பாங்க. அதனால் வந்து கல்யாணம் முதல் நாள், அடுத்தது மாங்கனி கொடுப்பது, அப்போ தான் பிரி, அதுதான் பிரிவதற்கு காரணம். அப்புறம் மற்றதெல்லாம் நீங்கள் ஒன்றும் இல்லை. கடைசியில் அந்த அம்மையார் அந்த அந்த பேய் வடிவோடு வர்றது அது 5:30 விடிய காலம்தான் விருன்னு அப்படி போயிடும் சாமி. இப்படி மூன்று நாள், ஆனால் அதற்காக ஒரு மாதம் நடத்துகிறாங்க விழா. ஆமாம், மாம்பழம் நீங்கள் இப்போ போனீங்கன்னு சொன்னால் போகிறவங்களுக்கெல்லாம் கிடைக்கும், வச்சு பையில துணிச்சு கொடுத்துருவாங்க, பையில துணிச்சு கொடுப்பாங்க, பரவாயில்ல. அந்த ஊருக்கு அது மாதிரி ஒரு அமைப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு தாங்க சார் பிரெஞ்சு கவர்மெண்ட்டாக போச்சு, அதெல்லாம் தமிழகம் தானே இது, தமிழகம் திருநள்ளாரே பிரெஞ்சு கவர்மெண்ட்ல இப்போ. ஆமாம், ரெண்டும் அப்படி போட்டுது. நம்ம தருமபுரம் மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதோர் பிரெஞ்சு கவர்மெண்ட்டாக போட்டுது. இப்போ சரி, அப்போ நம்முடைய தமிழ்நாடு தான், தமிழகத்துக்கு ஒரு பகுதி தானே காரைக்கால் இருக்குது. ரொம்ப அருமை. அதில் என்னன்னு கேட்டால், சேக்கிரார் பன்னீர் திருமன்றம் என்றனு ஒரு ஒரு பெரியவர் வச்சார், மஞ்சகுள குஞ்சிதபாதமலையான்னு பெயர்வர்கள் வச்சவர். என்ன பண்ணார் கேட்டால், மற்றதெல்லாம் நடத்துனாங்க, ஐயா நாங்கள் சேக்கிரார் பன்னீர் திருமுறை மன்றம் வச்சுட்டோம், இந்த 12 பேசணும்னு தொடர்ந்து மாதம் ஒரு 2 முதல் ஞாயிறும் 2 மாலையில் அப்படின்னு தொடங்கி 10 மேலாச்சு. இப்போ 11 திருமுறை வந்திருக்கிறோம். சிவ அது அற்புத திருவந்தாதி வந்தவன, ஐயா அம்மையார் பாடினது எல்லா பாட்டும் படிச்சு சொல்லுங்கய்யா அப்படின்னாங்க. சிவ அவ்வளோதான், ஒரு வாரத்தில் ஒரு நாளில் வந்து என்ன 1.5 எத்தனை பாட்டு முடியுது, 7 அல்லது 12 நெருக்கி முடிக்கிறோம். அந்த 12 பாட்டுனா 100, இதுக்கே 10 ஆகிடுது. ஒன்று ரொம்ப காலம் ஆகுதேன்னு வருத்தம், இன்னொன்று இனி ஒரு முறை அம்மையார் திருவடியிலிருந்து அற்புத திருவந்தாதி படிக்க போகிறோமா, இல்லை அதனால் அப்படின்னு அதுதான் நினைப்பு வருது. அவங்களும் அப்படிதான் சொல்றாங்க, பரவாயில்லையா இனி ஒரு முறை நான் அவங்களோட சேர்ந்து படிக்க போறோமா ஐயா, மெதுவாக போட்டிய. அதனால வந்தது இப்போ 11 அற்புத திருவந்தாதினா இப்போ தான் 2 நூல். இனிமே இவர் பாண்ட நூல்லையே 2 நூல் இருக்குது, இரட்டை மணி மாலை ஒன்று இருக்குது, 2 பதியம் இருக்குது, அதுக்கப்புறமே சேரமான் பெருமாள் திருக்கையிலாய உலா இருக்குது, அவர் பொன்வண்ண தந்தாதி இருக்குது, அடாராடா நக்கீரர் பாடிய 9 நூல் இருக்கு, திருமுருகாற்று படை இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சு நாங்கள் பெரிய பிராணம் வந்து பெரிய பிராணத்தில் வந்து உலகலாம் என்பதிலிருந்து கடைசியில் என்று பின்பம் பெருகும் எழுப்பினால் வரைக்கும் போகணும், போவோமா போக மாட்டோமா. இப்படி ஒரு அமைப்பு எப்படியோ அமைந்தது. ஆனால் உண்டு, ஏதோ திங்களில் 2 காரைக்காலமையா இருக்கும் வணக்கம் வழிபாடு செய்ய முடியுது, அது ஒரு புண்ணியம் அவ்வளோதான். இல்லைன்னா நாங்களா எப்படி போக போகிறோம் காரைக்காலுக்கு, அம்மையார் திருவடியிலிருந்து எங்கே பேச போகிறோம், அப்படி முன்னால் திருவடி அப்படி போய் நல்ல விநாயகப் பெருமானுக்கு ஒரு வளம், அங்கேயும் ஒரு வளம், ஒரு அர்ச்சனை பண்ணுவாங்க எங்கள் பேருக்கெல்லாம், அது ஒரு மரபாக வச்சுருக்காங்க, எங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொடுத்து அப்புறம் அந்த அந்த பரிவட்டமெல்லாம் கட்டி
ஏன் சார் ஒவ்வொரு மாதம் இல்லையா அப்படி பரிவட்டம் கட்டி அந்த ஒரு பெருமை இல்லை புண்ணியம். அவங்க அவங்க திருவடியிலிருந்து இந்த மாதிரி நினைக்கிற ஒரு புண்ணியம் ஏதோ அவையெல்லாம். அதனால இப்போ எங்களுக்கு காரைக்காலை பற்றி விடாமல் போகிறதும் வர்றதும் இருக்குது. சிவம் குயிலாறும் மென்மொழியால் ஒரு கூறாகி மயிலாறும் மல்கிய சோலை மனம் சோரி. அப்படி பெண்ணை ஒரு பக்கமாக கொண்டிருந்த பெருமான் திருமணம் திருமணஞ்சேரியில பயில்வானை பற்றி நின்றார்க்கு இல்லை பாவமே. அந்த பெருமானுடைய திருவடியே பற்றாக கொண்டிருப்பவர்களுக்கு பாவம் இல்லாமல் போகும். விதியானை, அது என்ன விதி? நமக்கு விதி இருக்குது, அவனுக்கு ஏது விதி? நமக்கு அவனவன் தலையெழுத்துல விதி, அவருக்கு எல்லா உயிர்களுக்கும் நெறிப்படுத்தி இந்த வினை இன்ன தளத்து இன்னபடி பின்னமர கூட்டும் பிரான். இங்க இருக்குது இன்னதளத்து இன்னவனை இன்னதனால் எய்தும் என நினைந்தே அன்னதனை அன்னவினை அன்ன பொழுது பின்னமர கூட்டும் பிரான். யார் சொன்னது? சஸ்பென்ஸ்ல வச்சிருவோமா? ஒண்ணுதானே வச்சிருக்கிறான், ரெண்டாவது இருக்கட்டுமா? வேண்டாமா. புரியான சம்பந்த திருவாக்கு சிவபோசாரம்னு ஒரு நூல் பாடியிருக்காரே, அதை சொல்ற இந்த வினை இந்த இடத்துல இந்த உயிர் இப்படி அனுபவிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி அவன் அந்த வினையை அந்த இடத்தில் அந்த நேரத்தில் அந்த வினையை கூட்டி வைப்போ. அதான் விதியானை. நமக்கு நம்ம விதி அனுபவிக்கிறோம், அவன் அந்த விதியை இப்படி கூட்டி வைக்கிறான். அதனால்தான் எந்த நேரத்தில் எந்த வினை எந்த தளத்தில் எந்த பொழுது கிட்டும் என்று தெரியாது. ஆனா அவன் தெரியும் இந்த நேரத்தில் இந்த செய்தி செய்தே தீர வேண்டும் என்று. அதனாலதான் இன்னொரு பாட்டு பாடினார், ரொம்ப அருமையான பாட்டு, அதெல்லாம் நம்ம சாமநாதன் பாடியிருக்கிறதெல்லாம். அதனால பெருமானே இந்த ஆன்மா அந்த விட்டு என்னைக்கு போகுது எங்க போகுதுன்னு தெரிய முடியுமான்னு? தெரிய முடியாது. என்ன விதி நமக்கு இருக்கோ

எங்க இன்னைக்கு ராத்திரி படுப்போம் அப்படின்னு ஒரு பொருள். எங்கே கிடத்துமோ, என்னைக்கு எந்த நேரத்தில் எங்கே இருத்துமோ, எங்கே நடத்துமோ என்பதறியேன். யாருக்கு தெரியும்னர், இந்த மாதிரி விதியாக நமக்கு வச்சு விதியானாக இருக்கிறான் தெரியும். தில்லை மதி சூடினான், தொம் தோம் என நடம் ஆடினான் எங்கோன் அருள். அது பெருமான் கையுடைய திருவருள் இருக்கு, அந்த திருவருள் எங்கே

0: அதான் விதியானி. அதனால இன்ன உயிர் இன்ன இடத்துல இன்ன பொழுதுல இன்ன காரணத்தினாலே அப்படி ஆகும் கூட சொல்லுவாங்களே இல்ல. மனுஷன் கீழே அப்பாடான்னு உட்கார்ந்தாரு, இறந்துட்ட என்ன சார், கிடக்க படுத்தா கிடந்தொழிந்தாரு. திருமூலன் ரொம்ப இது அடப்பண்ணி வைத்தார், அடிசில் கை தொட்டார், மத்தியானம் இன்னைக்கு என்ன அப்படின்னார், இன்னைக்கு என்ன வச்சு இந்த கீரையை போட்டு போட்டு கூட்டு வைக்கிறே வந்து இது வைக்கிற பொரியல் வைக்கிறியே, இன்னைக்கு கீரையை கடைஞ்சிரேன் வச்சுருவண்ணே அப்படின்னாங்க. சரியா வேற என்ன வைக்கிறாரு, அந்த கீரையை தொட்டுக்குவோம், ஒரு அப்பளத்தை சுடு போறோம், பொரிச்சாலாம் வந்து வேணாம் என்ன சேர்க்க வேணாங்கிறாங்க, சுட்டாப்பு நல்லதுங்கிறாங்க, சுட்டாப்பழம் ரொம்ப நல்லது மருத்துவரை தான் சொல்றாங்க. அதனால சரி இன்னைக்கு வந்து கீரை மசியலும் அப்பளம். அடிசிலை தொட்டார், அடப்பண்ணி வைத்தார், அரிசல் போய் தொட்டார், போய் உட்கார்ந்தார், உட்கார்ந்தவனே அடாராடா இன்னைக்கு வந்து இந்த கீரை அந்த மசா வந்து மசியல் இருக்குது, என்னைக்குதான் வைக்கிறவன் கை நல்லா கையு, இன்னைக்கு ரொம்ப அருமையான சாப்பிடுங்க, ஆமா நீங்க தான் இப்ப பாராட்டணும் போங்க எல்லாம், ஏன்னா இன்னைக்கெல்லாம் நீங்க உங்களுடைய ஆசி அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு வந்துட்டு மடக்கொடியாரோட மந்தனம் பேசினார். சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரகசியமா அண்ணா என்னைக்குமே வைக்கிறேன், இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குண்ணே ரொம்ப அருமையா இருக்குது அல்லவா என்ன, ஆமா போங்க அப்படின்னு கோணிக்கும். ஏன்னு கேட்டா இப்போவாது என் பெருமை அறிஞ்சிங்களே அப்படின்னு சொல்லும், சொல்ல மாட்டாங்க, தாய் குளம் சொல்லாது. ஆமா இப்ப என்னமோ செஞ்சு விட்டா போங்க என்ன மந்தனம் பேசினா, சரி நீ நல்லா நிறைய சாப்பிடு அப்படின்னு கிடக்கப்படுத்தார். அந்த அம்மா சாப்பிட்டுக்கிட்டு மோரெல்லாம் சாப்பிட்டுட்டு ஏங்க கொஞ்சம் நிறைய சாப்பிட்டு நீங்களே வெத்தலை பாக்கு போடுங்களேன் அப்படின்னு வந்தா, வெத்தலை பாக்குறது ஏங்க வெத்தலை பாக்கு போடுங்களேன் ஏங்க, கிடக்க படுத்தார் கிடந்தொழிந்தார். இவ்வளவுதான் நம்ம முருகா முருகா இப்படிதான் இருக்கு நம்முடைய வாழ்வை எல்லாம். இதுல என்னமோ பெரிய பேசுறோம் வந்த கட்டிட்டு வரோம், என்ன ஒன்றும் இல்லை, பெருமான் தான் எல்லாம். எனவேதான் விதியானை இப்படி எண்ணிறந்த ஆன்மாக்களுக்கு அந்தந்த ஊழ் வகையிலே வரையறுத்து கொடுத்து இதை இந்த இடத்துல இவ்வாறு அனுபவிக்க வேண்டும் என்று விதி செய்திருக்கிறார். அதான் விதியானை. விண்ணவர்தாம் தொழுதேத்திய நிதியானை, விண்ணவர்கள் தொழுதேத்த முடியான நிதி நிறைய செல்வமாக இருக்கிறான். நீழ்ச்சடை மேல் நிகழ்வித்தான் வித்தவான் மதியானை, பெரிய பூ தலையில வச்சிருக்கிறான். வன்பொழில் சூழ்ந்த மனம் ஜேரி பதியானை பாடவல்லார் வினை பாருமே. திருமணஞ்சேரியில் இருக்கிற பெருமானை பாடவல்லாருக்கு வினையெல்லாம் நீங்கும் என்றார். அதே போல அடுத்த பாடல முதல்ல இருக்கிற ரெண்டு வரி விட்டுட்டேன். வைப்பான மாடங்கள் சூழ்ந்த மனம் சேரி, திருமணஞ்சேரிக்கு போனீங்கன்னா வைப்பான மாடங்கள், வைப்புன்னா சார் ஒவ்வொரு மாடியும் எப்படித்தான் நிர்ணயம் பண்ணி கட்டினாங்களோ தெரியல, அழகா இருக்குன்னா வீதியே ஒரு அழகா இருக்குனர். அப்படி மாதிரி இருக்கிறது புதுக்கோட்டை, புதுக்கோட்டை தான் தெருவுக்கள் ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொல்லுவோம். இந்த கஜாம்ஜான் இருக்காது, இப்ப எல்லாம் அங்க கடகடை வச்சுட்டாங்க. புதுக்கோட்டை திரும்பணும் ரொம்ப அருமையா நீட்டா, அந்த அளவு எந்த அளவு நீரம் போகும்போது போய் அப்படிதான் திரும்பும். அப்படி உள்ளேனா அந்த அகலம் அந்த உள்ள இருக்கிற குறி அதெல்லாம் தவறாமல் இருக்கிறது கொஞ்சம் புதுக்கோட்டை சொல்றது உண்டு. நம்ம சிவகாசி ரொம்ப குறுகிய தெருவு தான், குறுகிய தெருவாகவும் இருக்குது மேடு பள்ளமும் அதிகமாக இருக்குது. நான் கூட வந்தவொடனே இவங்களை அந்த தம்பியை கேட்கறது, என்ன தம்பி இப்படி எல்லாம் வந்து எங்கேயும் சாலை போட்டாங்க, இங்க எல்லாம் அப்படி இல்லையே அப்படி இருக்குன்னு, இப்படி தான் ஐயா இருக்குது, நாங்கள் இப்படி தான் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் மாதம் ஒரு நாள் வர்றதுக்கு கஷ்டப்படுறீங்க, நாங்கள் 30 நாள் இதில் தான் போயிட்டு இருக்கோம், நாங்கள் சிவ சிவ கஷ்டப்படுறது. அது மாதிரி அந்த வைப்பான மாடங்கள், அந்த மாடங்கள்லாம் கட்டப்பட்டதுன்னு கேட்டா, ஒரு மாடம் இன்னொரு மாடம் வந்து அந்த முன்பின் இல்லாமல் போன நேரம் தெருவு இருக்கிற மாதிரி ரொம்ப அருமையா இருக்கு இல்ல, அது மாதிரி வைத்திருக்கிற திருமணம். இன்னைக்கு போய் பார்க்காதீங்க, ஞான சம்பந்தருடைய பார்வையில 7 நூற்றாண்டுல அப்படி இருந்தது, இன்னைக்கு வந்து 20 நூற்றாண்டு 1300 ஆண்டுகள் ஆகி போச்சு, அதுல எவ்வளவு மாறுதல் அதெல்லாம் இப்ப நீங்க போய் கேட்டு இதெல்லாம் பொய்ன்னு சொல்லப்படாது. அத கொஞ்சம் கண்ணால பாத்துங்க. வைப்பான மாடங்கள் ரொம்ப அழகா, யாரும் வந்து அந்த ரோடுகளை ஆக்கிரமிக்காம, இப்ப ஆக்கிரமிப்பதுனால தடுத்து விடுறாங்க, போட்டு லாரி வச்சு உடச்சு விட்டாங்க. இப்ப எங்க பார்த்தாலும் அவன் சொல்றான், இப்படித்தான் இவங்க கூத்தடிப்பாங்க, அப்புறம் நாங்க போங்க, நீங்க போயிட்டே இருங்க, நாங்க கட்டிகிட்டே இருக்கோம், அப்புறம் 4 வருஷம் கழிச்சு கட்ட வேண்டியதுதான், அப்புறம் இவங்க முடிக்க வேண்டியதுதான். அது மக்கள் என்று ஆக நம்முடைய இது மாதிரி தான் தெரு இருக்கணும் என்று நினைத்து மக்கள் இணைந்தால் தவிர அரசு என்ன பண்றது? அது மாதிரி வைப்பான மாடங்கள், அந்த மாடங்கள் எல்லாம் ரொம்ப வைப்பாகன்னு அப்படி வந்து வரிசைப்பட கட்டியிருக்கதான். அப்படி எல்லாம் இருக்கும்படியான சூழ்ந்த மனம் சேரி மெய்ப்பானை மேவி நின்றார் வினை வீடுமே. அந்த திருமணஞ்சேரியில் எழுந்தொழி இருக்கின்ற பெருமானி யார் விரும்பினாரோ வழிபடுகிறார், அவர்களுக்கு வினை வீடும். அடுத்த பாட்டுல அடையவானை அடையவல்லார்க்கு இல்லை அல்லலே, ஒவ்வொரு பாட்டிலையும் பதியம் அந்த பயன் சொல்றார். அங்க பெருமானை பார்த்தால் பாவம் அல்லல் வராமல் போகும். அடுத்த பாட்டுல செறிவானை செப்பவல்லார்க்கு இடர் சேராவே, இடர் இடர்ன துன்பம், இடர்களையாரேனும் இமக்கிறங்காரேனும், அது யார் பாட்டு? இடர்களையாரேனும் எமக்கிறங்காரேனும் காரைக்காலமையார், அருமை அருமை பார்த்தீங்களா. இடர்களையாரேனும் இமக்கிறங்காரேனும் படரும் நெறிபணியாரேனும், என் அன்பு அவருக்கு தான், என்னுடைய துன்பத்தை நீக்கினா ஒன்னும் நீக்காட்டி ஒன்னும் இல்லை, என் துணி அல்லது என் இடர்களை நீக்கினா இல்லை, அவர் எனக்கு எது செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவன் தான் எனக்கு ஆண்டவன், நான் தான் அடிமை, அப்படி உறுதிப்பாடு, உறுதிப்பாடு. இது அம்மையார் பாட்டுங்களா, ரொம்ப இந்த அற்புத திருவந்தாதி. அதெல்லாம் நம்ம வருவோம், எப்ப வருவோம்னு சொல்ல முடியாது, அது நினைச்சா கொஞ்சம் பயமாக கூட இருக்குது, அச்சமாக கூட இருக்குது அல்லவா. சரி சார், இப்ப எங்க தொடங்கியிருக்கீங்க? ஞான சம்பந்தத்தில் இருக்கிறோம். சிவ சிவ, எனவே செறிவானை செப்பவல்லார்க்கு இடது சேராவே, இழியாமை ஏத்தவல்லார்க்கு எய்தும் என்பமே. அது என்ன இழியாமை அப்படின்னு கேட்டனா தவறாதுன்னு அர்த்தம். நீங்க என்னைக்கோ கார்த்திகை தோறும் செய்யறது அல்லது பிரதோஷம் தோறும் செய்வது என்று இல்லாமல் விடாமல் ஏத்தவல்லார்க்கு இன்பம் எய்தும். அப்புறம் பெண்ணானை பேச நின்றார் பெரியோர்களே, யார் பெரியவர்னர்? இறைவனை வழிபாடு செய்கின்றவர்கள் யார்? அவர் பெரியவர்னர். திருவள்ளுவர் சொன்னார், செயற்க அறிய செய்வார் பெரியர் என்று சொன்னார். பிறரால் செய்ய முடியாத ஆனா செய்ய வேண்டிய ஒரு அரிய செயலை செய்தவங்க அவங்கதான் பெரியவர் என்று சொன்னார். ஆனா நம்முடைய ஞானசம்பந்தர் எங்க பெருமானை இடைவிடாது வாழ்த்துகின்றவர்கள் தான் பெரியவர்கள் என்று சொன்னார். ரெண்டு பாட்டுல சொல்றார் பாருங்க. அடுத்த பாட்டுல கூட திருமணம் சேரி பிடித்து ஆற பேணவல்லார் பெரியோர்களே, விடாமல் ஆறன்ன நிரம்ப விடாமல் யார் திருமணஞ்சேரி திருமணஞ்சேரி திருமணஞ்சேரின்னு சொல்லி பெருமானை நினைத்தவர்கள் தான் பெரியோர்கள் என்று சொல்லி இரண்டு பாடல்ல யார் பெரியவர் என்றால் பெருமானை வாழ்த்துகின்றவர்கள் பெரியவர் என்றெல்லாம் சொன்னார்கள். அடுத்தது எல்லாமாம் எம்பெருமான் கடல் ஏத்துமே வணங்குங்களே என்று சொல்றார். பற்றாக வாழ்பவர் மேல் வினை பற்றாவே, நீ சொன்னது. இப்படி எல்லாம் இருக்கின்ற பதியத்தை பாடிய நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருக்கடைக்காப்பில கண்ணாரும் காழியர்கோன் கருத்தார்வித்த தன்னார் சீர் ஞான சம்பந்தன் தமிழ் மாலை, இந்த திருப்பதியமாகிய தமிழ் மாலை மன்னாரும் மாவயல் சூழ்ந்த மனம் சேரி, மன்னாரும் மாவயல், அது என்னது மண் நிறைந்திருக்கிற மாவயல்கள் அறியே அப்படின்னு கேட்டா மண் அவ்வளவு அருமையான மண், பொன் போட்டா பொன் விளையிற மண். ஆமா, சில மண் இருக்கும் வந்து குளகுளன்னு இறங்கும் கலர் மண்ணு, அதுல எது போட்டாலும் விளையாது, அந்த மாதிரி இல்ல, போட்டா பொன் போட்டா பொன் விளையிற மன்னர். அப்படிப்பட்ட வயல்கள் சூழ்ந்திருக்கும்படியான திருமணஞ்சேரி, அதுல பன்னார பாடவல்லார்க்கு இல்லை பாவமி, நல்ல பண்பதும்ப அருமையா பாடுகின்றவர்களுக்கு மன்னர். இன்னைக்கு கூட காலையில போற்றி உரை செய்யும் போது மூர்த்திகள் கொஞ்சம் விரைவா தான் படிக்க முடியும் அல்லவா, ரொம்ப அருமையா நிதானமா வந்து படிச்சாங்க காலையில. வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி என்று. என்ன அவரும் படிப்பாரு, நமக்கு இருக்கிற கடமையை நினைக்கும் போது நமக்கு நேரம் அவ்வளவுதான், 10 பதியம் முடிக்கணும், 5 பதியம் அதாவது இந்த நிறைவுபடுத்தணுங்கிற எண்ணத்தினால போகுது. இப்ப நம்ம வெறும் வேற்றாகி அந்த மாதிரி அந்த அந்த பதியத்தை பாடுவதுதான் நமக்கு காலை பொழுதுல இருக்கிறதுன்னு சொன்னா அது ரொம்ப அருமையா இருந்து செய்யலாம் அல்லவா. இன்னைக்கு ரொம்ப அருமையா நீங்க பாட அல்லவா, அவர் வழிபாடு செய்ய ரொம்ப இன்பமாக இப்படி கேட்டோம். மனஞ்சேரி பதியத்தை கேட்ட நாம் சிந்தித்த நமக்கெல்லாம் எல்லாம் அல்ல பெருமான் திருவருள். யார் யாருக்கெல்லாம் திருமணமாக வேண்டிய தம்பிகள், திருமணமாக வேண்டிய பெண்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் திருமணஞ்சேரி பெருமான் திருவருளும் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவருளும் கைகூட. இந்த ஒரு மாதம் ஆணி மாதம் சும்மா அப்படித்தான் இருப்போம். ஆவணி பிறந்ததுன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அல்ல, ஆவணி பிறந்தாலும் வழி பிறக்கும். ஆதலால் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் திருமணம் விரைவில் நடந்து மகிழ்ச்சியாக அந்தந்த பிள்ளைகளும் அந்த பெண்பாலாரும் இருக்க வேண்டும். நல்ல மணமகனை பெண்பாலார் பெற, நல்ல மணமகளை ஆண்பாலார் பெற, இருவரும் அவங்களுக்கு அல்லவா மகனும் மகளும் மருமகனாக மகனும் மருமகளுமாக நீடூறி வாழ்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
2: தலம் திருவேழிமிழலை திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருவன்பார்த்தான் பனங்காட்டூர்.

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது புதுப்பதிகம் அவ்வினுக்கு இவ்வினை. வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம். பூழியர்போன் வெப்பொழித்த புகழியர்போன் கடல் போற்றி, ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நம்ம திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் திருநீலகண்ட பதிகம்னு சொல்லப்படுகின்ற அவ்வினைக்கு இவ்வினை என்கிற பதிகத்தை பார்த்துட்டுருக்கோம். பதிகத்தில் இருக்கிற முதல் 5 பாடல்களை பார்த்துருக்கோம். 6 பாட்டிலேருந்து தொடருவோம். மறக்கும் மனத்தினை மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தி, பிறப்பில் பெருமான் திருந்தடிக்கீழ் பிழையாத வண்ணம், பறித்த மலர்கொடு வந்து உமை ஏத்தும் பணி அடியோம், சிறப்பிலி தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம். இந்த பதிகம் முழுக்க சொல்கிற கருத்து என்ன? சிவருமானே, உனக்கு நாங்களாம் அடியவர்கள், எங்களால் இயன்ற வகையில் உனக்கு தொண்டு செய்கிறோம், அதனால் எங்களுக்கு தீவினைகள்லாம் ஒன்றும் வந்து சேரக்கூடாது, வந்து சேராது, இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை அப்படின்னு சம்பந்தர் பாடியவர்கள். மறக்கும் மனத்தினை மாற்றி. நம்ம மனசோட இயல்பை ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டாருங்க. நம்ம மனசு தெரியும், இது குரங்கு மனசு அப்படிம்போம், ஒன்றை விட்டு ஒன்று தாவும் அப்படிம்போம். இப்போ ஒரு நிமிஷம் ஏதாவது நினைப்போம், அடுத்த நிமிஷம் வேறு ஏதாவது ஒரு நினைப்பு வரும், அதுக்கு அடுத்த நிமிஷம் அடுத்த இதில் வேறு எதுக்காக போயிடும். இப்படி மனசு ஒன்றை விட்டு ஒன்று எண்ணங்கள் மாறி மாறி மாறி மாறி எங்கேயோ போயிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிலச்சி நிற்காது மனசு. அதனால் இறைவனை சுலபத்தில் மறந்துடும் இந்த மனசு. அப்படி உன்னை மறக்கக்கூடிய இந்த மனசை மாற்றி அதை நல்வழிப்படுத்தி எம் ஆவியை வற்புறுத்தி. இதில் வற்புறுத்துறது அப்படின்னாக்க, இப்போல்லாம் வற்புறுத்துறது அப்படின்னாக்க டு ஃபோர்ஸ் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பேச்சில். ஆனால் இந்த பாட்டில் வர்றது வந்து டு ஸ்ட்ரெங்தன் அப்படிங்கிற மாதிரி பொருள் கொள்ளணும். நம்ம ஆவினா உயிர், நம்மளுடைய உயிரை உறுதிப்படுத்தி அப்படின்னு எடுத்துக்கணும். வற்புறுத்துறதுனா கம்பல் இல்லை, டு ஸ்ட்ரெங்தன் அப்படின்னு பொருள் கொள்ளணும் இந்த இடத்துல. அதனால் மறக்கக்கூடிய இயல்பை உடைய நம்மளுடைய மனசை மாற்றி நல்லபடியாக்கி நம்மளுடைய ஆவியை உறுதிப்படுத்தி, அவையெல்லாம் எப்பவும் பிறப்பில் பெருமான் திருந்தடிக்கீழ் அப்படி இறைவனே நினைக்கிறபடி அதை மாற்றி. அந்த இறைவன் எப்படிப்பட்ட இறைவன்? பிறப்பில் பெருமான். பிறப்பில் பெருமான்னா இறைவனுக்கு பிறப்பு இறப்பு ஒன்றும் கிடையாது. அதனால் பிறப்பு இல் பெருமான், பிறப்பே இல்லாதவன் என்றும் இருப்பவன் அந்த சிவருமானுடைய திருந்தடி. திருந்தடினாக்க அழகிய திருவடின்னு அர்த்தம். திருந்துதல் திருத்தம் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். அதனால் திருந்தடி அப்படின்னாக்க அழகான அடி. இது நம்ம சொற்றணி வேதியின் பாட்டிலையும் பாட்டிருக்கோம். சொற்றணி வேதியன் சோதிவானவன் பொற்றணி திருந்தடி பொருந்த கைதொழ அப்படின்னு வரும், அந்த இடத்துலையும் திருந்தடிங்கிற வார்த்தை வரும். உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக சொல்கிறேன், நீங்கள் பின்னாடி போய் அந்த பாட்டையும் படிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம், அதனால் அந்த பாட்டிலையும் இது வருதுங்கிறதுக்காக. அப்படி அந்த இறைவனுடைய அழகிய திருவடியில் பிழையாத வண்ணம், பிழையாத வண்ணம்னாக்க தவறாமல் அப்படின்னு அர்த்தம். பிழைத்தல் அப்படின்னா தவறுறது, செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுறதுக்கு பிழைத்தல்னு பேர், செய்யக்கூடாத செஞ்சாலும் அது பிழைத்தல்னு பேர். அதேமாதிரி பிழையாத வண்ணம்னா எப்பவும் தவறாமல், தினம் தவறாமல் இறைவனை வணங்குகிறோம் அப்படிங்கிற இல்லையா, அதுமாதிரி அந்த தவறாமல்ங்கிற மாதிரி தான் இந்த பிழையாத வண்ணம் இங்கே. அதனால் நம்மளுடைய மறக்கக்கூடிய மனசுடைய இயல்பை மாற்றி நம்மளுடைய உயிரை உறுதிப்படுத்தி பிறவாத பெருமானைய சிவருமானுடைய அழகிய திருவடியின் கீழே எப்பவும் முறைப்படி பறித்த மலர்கொடு வந்து உமை ஏத்தும் பணி அடியோம். பறித்த மலர்கொடு அப்படின்னா பறிச்ச பூக்களால் கொண்டு வந்து, பறிச்ச பூக்களெல்லாம் கொண்டு வந்து உமை ஏத்தும் பணி அடியோம். அப்படி உமை வழிபடுகின்ற பணியை உடைய அடியவர்கள் நாங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டில் முன்னாடி சொன்னார், பூவினை கொய்து மலரடி போட்டுருந்தோம்னு ரெண்டாவது பாட்டில் வந்தது. அதை பற்றி பேசினப்போ இப்போ ஞாபகம் இருக்க, நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம் அதை பற்றி. பூக்களை நந்தவனத்தில் நம்ம பறித்து, நம்ம இறைவனை நினச்சிட்டு பறித்து, இறைவனை நினச்சிட்டு தொடுத்து இறைவனுக்கு சாத்தணும். அதுதான் இங்கே சொல்கிறார், பறித்த மலர் கொடு. நாங்களே பூவில் புஷ்பங்கள்லாம் பறிச்சுன்னு வந்து உமை ஏத்தும் பணியடியும், உம்மை வழிபடுகின்ற பணியை உடைய அடியவர்கள் நாங்கள். அதனால் சிறப்பிலை தீவினை திருண்ட பெறா, இந்த சிறப்பு இல்லாததாகிய இல்லை சிறப்பை இல்லாமல் செய்கின்ற ரெண்டு விதமாக பொருள் கொள்ளலாம். சிறப்பிலின்னு ஒரு வார்த்தையை எடுத்துன்னு அதை தீவினைக்கு அப்ஜெக்டிவாக எடுத்துக்கலாம். அப்படி சிறப்பில்லாததான தீவினைன்னு எடுத்துக்கலாம். இல்லை சிறப்பு இல் இத் தீவினைனாக்க சிறப்பை இல்லாமல் செய்கின்ற இந்த தீவினை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி சிறப்பிலி தீவினை தீண்ட பெறா, அவை எங்கள்கிட்ட வராது. திருநீலகண்டம், இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை அப்படின்னு ஆரம்பத்தில் பாடுறார் சம்பந்தர். திருந்தடி கீழ் அப்படின்னாக்க திருந்துதல் அப்படின்னா அழகாக இருக்கிறது, செவ்வனே இருக்கிறது நம்ம அர்த்தம். அந்த திருந்து அடினா இறைவனுடைய திருவடியானது ரொம்ப அழகான திருவடி. அப்படி இறைவனுடைய அழகிய திருவடியின் கீழே அப்படின்னா அந்த திருவடிக்கு கீழேனாக்க அவன் அடியில் நம்ம மனசை வச்சுருக்கோம் இல்லையா, உன் காலில் என் மனசு கிடக்கு அப்படிங்கன்னு சொல்கிறோமே, அது மாதிரி இறைவனுடைய திருவடியில் நம்ம மனசையும் ஆவியையும் அர்ப்பணம் பண்ணியிருக்கோம். அப்படி திருந்தடி கீழே அவன் திருவடியில் பிழையாத வண்ணம், தவறாமல், முறைப்படி, இடைவிடாமல், தினமும், எப்பொழுதும் அப்படிங்கிற அர்த்தம் அது, பிழையாத வண்ணம். ஆவினாக்க ஆவினா உயிர் இல்லையா, ஆன்மா. இப்போ மனசுன்னு ஒன்று இருக்குது, ஆன்மான்னு ஒன்று இருக்குது, ரெண்டு வெவ்வேறு இல்லையா. அதனால் அவர் வந்து மனசை மாற்றி ஆவியையும் உறுதிப்படுத்தி ரெண்டும், ஏன்னா மனசை ஆன்மா வந்து மனசை கட்டுப்படுத்தணும், ஆன்மா வந்து மனசு மூலம், அது மாதிரி இல்லையா. உள்ளே இருக்கிறது ஆன்மா, அது இந்த உடம்பு கருவி கரணங்களால் எல்லா இன்ப துன்பங்களும் அனுபவிக்கிறது. அதனால் ரெண்டும் அது திருநாவுக்கரசரோட அன்னம்பாலிக்கும் பதிகத்துலையும் அதை பற்றி பார்த்துருக்கோம். ஊனில் ஆவி உயிர்க்கும் பொழுதலாம் அப்படின்னு சொல்லுவார் அவர் இல்லையா. அது மாதிரி ஆவினாக்க நம்ம மூச்சுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, ஆனால் உயிர்னு ஒரு அர்த்தம் இருக்குது. என் ஆவியில் கலந்து நின்றான் அப்படின்னா என் உயிரோடு கலந்து நிற்கிறான் இறைவன் அப்படின்னு அர்த்தம். அதனால் என் நம்மளுடைய உயிர் ஆன்மாவை நல்ல நிலைக்கு கொண்டு போகணும் இல்லையா. நம்ம உயிர் நற்கதி அடையணுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணுறோம். அந்த உயிருக்கு நற்கதி அடையணுங்கிறதுக்காக அந்த உயிருக்கு ஒரு உறுதிப்படுத்துகிறோம், உயிருக்கு நல்ல கதியை உறுதிப்படுத்துறதுக்காக. ஏழாம் பாட்டு இந்த பதிகத்தில் அழிஞ்சு போயிடுது. நீங்கள் ஃபைலில் பார்த்தாலும் தெரியும், ஒரு இண்டிகேஷன் போட்டிருப்பேன் லாஸ்ட் அப்படின்னு. சில சமயத்தில் பதியங்கள் முழுக்க கிடைக்காம போயிடுத்து, பல பதியங்கள். சில பதியங்களில் சில பாடல்கள் சிதஞ்சு போயிடுத்து. அது மாதிரி இந்த பதிகத்தில் ஏழாம் பாட்டு செஞ்சு போயிடுத்து. எட்டாம் பாட்டு, கருவை கழித்துட்டு வாழ்க்கை கடிந்து உம் கடலடிக்கே உருகி மலர்கொடு வந்து உமை ஏத்துதும் நாம் அடியோம். செருயில் அரக்கனை சீரில் அடர்த்து அருள் செய்தவரே திருவிழி தீவினை திருண்ட பெறா திருநீலகண்டம். கருவை கழித்திட்டு அப்படின்னா இந்த இடத்துல கரு அப்படிங்கிறது பிறப்பு இல்லையா. இந்த கருவை கழித்திட்டுன்னா பிறவியை நீக்கின்னு அர்த்தம். பிறவி நம்ம கையில் இல்லை, நம்ம வினைப்பயனா நமக்கு பிறவி வர்றது. அப்போ கருவை கழித்திட்டுன்னா என்ன அர்த்தம், இந்த பிறவியை நீக்கின்னு அர்த்தம். அது எப்படி பிறவியை நம்ம எப்படி நீக்கிறது, இறைவனுக்கு பக்தி செய்தோம்னா உலகப்பற்றுகள் நீங்கிவிடும், பாவ புண்ணியங்கள் தீர்ந்துவிடும், அப்போ பிறவி இல்லாமல் போயிடும். அதுதான் அந்த கருவை கழித்துட்டு அப்படிங்கிறதுக்கு பேக்ரவுண்ட் இது. அப்படி இதெல்லாம் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்படி கருவை கழித்து பிறவியை அறுத்து வாழ்க்கை கடிந்து, வாழ்க்கை கடிந்துனாக்க கடிதல்னாக்க கண்டிக்கிறது, திட்டுறது, வெறுக்கிறது அப்படின்லாம் அர்த்தம் இருக்குது. அதனால் இந்த இடத்துல வாழ்க்கை கடிந்து அப்படின்னா இந்த நம்மளுடைய லௌகீக வாழ்க்கையை வெறுத்து அப்படின்னு அர்த்தம் இல்லை. உலக வாழ்க்கையை இருக்க என்ன பணம் சம்பாதிக்கணும், அதாவது நம்ம ஆசா பாசங்கள்லாம் இருக்குது, இது வேணும், விருப்பு வெறுப்பு, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது இல்லையா. இந்த உலக வாழ்க்கை, சொந்த பந்தம், பாசம், இதெல்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையை வெறுத்து அப்படின்னு என்ன அர்த்தம், பற்றுகளெல்லாம் புறப்பற்றுகளை விடுத்துன்னு அர்த்தம். அப்படி புறப்பற்றுகள்லாம் குறைச்சி கழல் அடிக்கே உருகி, இந்த கழல் அடிங்கிறத பற்றி முன்னாடி பேசினோம், கழல் அணிந்த திருவடி, ஆண்கள் வீரத்துக்கு அடையாளமாக காலில் வீரக்கழல் அணிவார்கள், அதனால் சிவபெருமான் காலில் வீரக்கழல் அணிஞ்சிருக்கிறான். அப்படி வீரக்கழல் அணிந்த திருவடி, சிவபெருமானுடைய திருவடிக்கே உருகி, மனசு உருகி, இந்த இந்த திருவடிக்கே அப்படிங்கிறப்ப அந்த ஏக்கு வந்து ஒரு எம்ஃபசிஸ் இருக்குது. நம்ம எது எது எதுக்கோ உருகிறோம் இல்லையா. புறப்பட்டுகளில் சில பேர் வந்து காதல் இருந்தாக்கா கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ உருகுவாள் அந்த அந்த ஒரு பாசத்தினால. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் இவன் இங்கே சொல்கிற நம்மளாம் அடியவர்கள் சிவபெருமானுடைய திருவடிக்கே மனசு உருகிறது. நமக்கு நம்ம மனசு உருகிறது, அது எதுக்கு உருகிறது, அவனுடைய திருவடிக்கே உருகிறது. அப்படி மனசு உருக பக்தி செய்து மலர்கொடு வந்து மலர்களை கொண்டு வந்து உமை ஏத்துதும், உம்முடைய உம்மை வழிபடுகின்றோம், உம்மை ஸ்துதிக்கின்றோம், நாம் அடியோம், நாமெல்லாம் அடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது அடியில் இது எட்டாம் பாட்டு இல்லையா, அதனால் சம்பந்த எட்டாம் பாட்டில் பொதுவாக ராவணனை கைலிங்கை நசிக்கிறதை பற்றி சொல்லுவார். அது இங்கே சொல்கிறார், செருயில் அரக்கனை சீரில் அடர்த்து அருள் செய்தவரே. செரு அப்படின்னாக்க யுத்தம், போர். செரு இல் அரக்கன் அப்படின்னா யுத்தம் இல்லாத அரக்கன் ராவணன். அது என்ன யுத்தம் இல்லாத அரக்கன் ராவணன்? ராவணன் நிறைய தவம் செய்து நிறைய வரம் வாங்கி அளவில்லாத பலமுடையவனாக இருந்து எல்லாரையும் வென்று தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தான். அதனால் அவனை எதிர்த்து போரிடுறதுக்கு யாரும் கிடையாது இல்லையா. போர் எப்போ வரும், நீ என்ன பெரியவன் நான் தான் அவனோட பெரியவன், ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சண்டை வந்தால் தானே போர். நீ தான் பெரியவன் ஒத்துன்ட்டாக்க கப்பம் கட்டிட்டு சிற்றரசுகள் மாதிரி அவனுக்கு குற்றவியல் செஞ்சுட்டு இருக்க வேண்டியதுதான். அது மாதிரி இந்த மூன்று லோகங்கள்லையும் ராவணனை எதிர்க்கிறதுக்கு யாரும் இல்லை. அப்படி ராவணனை எதிர்க்கிறதுக்கு யாரும் இல்லாதனால அவனுக்கு போரே இல்லாமல் போயிடுது. அதான் இந்த இடத்துல அர்த்தம், செரு இல் அரக்கன் அப்படின்னா போர் இல்லாத ராவணன். அந்த ராவணன் தன்னுடைய இந்த இந்த தேவர்கள்லாம் வெற்றி கொண்டு அவர்கள்ட்ட புஷ்பகுமாரதெல்லாம் கைப்பற்றி வச்சுருந்தானே, அப்படி தன்னோட தேரில் போயின்ட்டு இருந்தான். அந்த தேர் பறக்கிற தேர். அப்படி அந்த பறக்கிற தேர் கைலையின் மேலே பறக்கும்போது அது கைலாசத்துக்கு மேலே பறக்க முடியாமல் கீழே இறங்கி விடுறது. அப்போ தன்னோட தேர் பார்வர்கள்ட்ட கேட்குறான், ஏன் நம்ம தேர் கீழே இறங்கிடுத்து ஏன் பறக்கலை அப்படிங்கிற, என்ன கோளாறு எடுத்துன்னா. அப்போ அவர்கள் சொல்கிறார், இது வந்து சிவபெருமான் இருக்கிற கைலாய மலை, அது மேலே தேர் பறக்கலை அப்படின்னா. உடனே ராவணனுக்கு பயங்கர கோபம் வந்து, இது என்ன பெரிய கைலாய மலை, எனக்கு இருக்கிற சக்திக்கு முன்னாடி இந்த கைலாய மலையெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு இதை நான் பேத்து அந்தண்டை தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம தேர் ஓட்டின்னு போகலாம் அப்படிங்கிறான் இல்லையா. நம்ம நம்ம கார் ஓட்டின்னு போகிறப்ப நடுப்புற ஒரு காத்தடிச்சு ஒரு மரக்கலக்க ரோட்டில் கிடந்தனா நம்ம கார் நிறுத்தி கலையை தூக்கி போட்டு போகிறோம் இல்லையா, அது மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் ஆணவத்தில் அவன் சொன்னான். அப்போ இந்த கைலாய மேலே பேக்க போகிறப்போ சிவபெருமான் தன்னுடைய திருவரில் காலுடைய கட்டவரில் வச்சு லேசாக அமைக்கினார். அவன் அங்கே நசுக்கப்பட்டு பல காலம் அழுது தொழுது அப்புறமா அவனுக்கு அருள் பிரிஞ்சா சிவருமான் வரம் கொடுத்தார், அதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால் அது இங்கே குறிக்கிற செருயில் அரக்கனை, அப்படி போர் இல்லாத ராவணனை சீரில் அடர்த்து அருள் செய்தவர். சீர் அப்படின்னாக்க பெருமை புகழ் அப்படிலாம் அர்த்தம் உண்டு, அழகு அப்படிலாம் பல அர்த்தங்கள் உண்டு சீர்னாக்க. இந்த இடத்துல இறைவனுடைய பெருமையை சொல்கிறார், உன்னுடைய பெருமையினால் அடர்த்து அருள் செய்தவரே. ஏன்னா அவர் அவனை நசுக்கி அழிக்கலை, நசுக்கி அவனை திருத்தி அவன் பாடி பணிந்ததுக்கப்புறம் அவனுக்கு வரமும் கொடுத்தார். அதனால் பெருமையினால் அடர்த்து நசுக்கி அவனுக்கு அருள் செய்தவரே. அப்புறம் திருவெளி தீவினை தீண்டப்பெறா. இந்த திரு இல் இத்தீவினை, திருனாக்க நமக்கு தெரியும் நல்லது, திருனா ஸ்ரீ அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு நேரடியான தமிழ் வார்த்தை திரு. திரு அப்படின்னாக்க பல அர்த்தங்கள் உண்டு, அது ஹோலினஸ்ன்னு வச்சுக்கலாம், இல்லைனாக்க வெல்த்னு வச்சுக்கலாம், பாக்கியம்னு வச்சுக்கலாம், பல விஷயங்கள் இருக்குது, எல்லாம் பொருந்தும். அப்படி திரு இல் இத்தீவினைனாக்க நம்மளுடைய திருவை இல்லாதபடி செய்கின்ற, நமக்கு திரு இல்லாதபடி செய்கின்ற இந்த தீய வினைகள், அவையெல்லாம் நம்மை தொட முடியாது, தொட்டுக்காது. இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை. அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார். அதனால் இந்த ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லுவதை பார்த்து தெரியும், நம்ம இறைவனுக்கு தொண்டு செய்யணும், பூ பறித்து இறைவனுக்கு போடணும், பாமாலை பாடணும், உருகி வழிபடணும், இப்படிலாம் பண்ணினாக்க நமக்கு தீவினை ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறத கருத்து அது ஒவ்வொரு பாட்டிலையும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே வர்றார் சம்பந்தர். ஒன்பதாம் பாட்டுக்கு போவோம். நாற்ற மலர்மிசை நான்முகன் நாரணன் வாது செய்து தோற்றம் உடைய அடியும் முடியும் தொடர்வு அறியீர், தோற்றினும் தோற்றும் தொழுது வணங்குதும் நாம் அடியோம், சீற்றமதாம் வினை திண்டப்பெறா திருநீலகண்டம். இது ஒன்பதாம் பாடல். சம்பந்தர் பதியங்களில் ஒன்பதாம் பாடலில் பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமானுடைய திருவடியும் திருமுடியும் தேடின அந்த வரலாற்றை சுட்டுவார். அதுபடி இங்கேயும் சொல்கிறார், முதல் ரெண்டு அடி பிரம்மா விஷ்ணு அடிமுடி தேடி அடைய முடியாதவரே அப்படிங்கிறது, மூணாவது அடி அப்படிப்பட்ட உண்மை நாங்கள்லாம் வணங்குகின்றோம், நாங்கள்லாம் அவன் அடியவர்கள், நாலாவது அடி அதனால் இந்த வினைகள்லாம் வந்து எங்களை தொடக்கூடாது தொடமாட்டா அப்படிங்கிறது சுருக்கமான பொருள். நாற்ற மலர், நாற்றம் அப்படின்னாக்க மனம் அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி பேச்சு வழக்கில் நாற்றம் அப்படின்னாக்க நமக்கு கெட்ட நாத்தம் துர்நாற்றம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் பேச்சில் இருக்குது. நாத்தம்னா அங்கே நாற்றம் அடிக்கிறதுன்னா என்ன அர்த்தம், அங்கே நாடுறது, அங்கே நாற்றம் அடிக்கிறதுனா அது வந்து ஃபவுல் ஸ்மெல் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இருக்குது. ஆனால் நாற்றம் அப்படிங்கிறது பழைய தமிழில் அது ஒரு நியூட்ரல் வேர்ட். பல இடங்களில் அது வாசனைக்கு தான் வரும், நல்ல வாசனைக்கு தான் நாற்றம்ங்கிற வந்திருக்கு. அதனால் நாற்ற மலர் அப்படின்னா வாசனை மிக்க மலர், தாமரைப்பூ. ஏன்னா தாமரைப்பூ ரொம்ப கமகமான வாசனையாக இருக்கும், அதனால் நாற்ற மலர் அப்படின்னாக்க தாமரைப்பூ. இந்த இடத்துல மிசை அப்படின்னா மேலேன்னு அர்த்தம், நாற்ற மலர் மிசைனா தாமரைப்பூ மேலே நான்முகன் அப்படின்னா என்ன அர்த்தம், தாமரைப்பூ மேலே பிரம்மான்னு அர்த்தம். அதாவது தாமரைப்பூவில் வீற்றிருக்கின்ற பிரம்மாவும் நாரணன், நாரணன்னா விஷ்ணு, நாராயணன் அப்படிங்கிற வழியே அதான் விஷ்ணு நாரணன், இவா ரெண்டு பேரும் வாது செய்து. அந்த கதை நமக்கு தெரியும், பிரம்மா விஷ்ணு தங்களுக்குள்ளே யார் பெரியவர் அப்படின்னு வாதாடின்னு இருந்தா. அது ரொம்ப நாளமாக ரொம்ப அந்த அவ ரெண்டு பேர் வாக்குவாதம் ரொம்ப நேரம் போயிட்டே இருந்துடும், பல காலம் முடியவே இல்லை. அப்போ அவர்களுக்கு இடையில் ஒரு பெரும் ஜோதியாக சிவபெருமான் தோன்றி நின்றார். அப்போ அவர் ரெண்டு பேரும் என்னடா அது திடீர்னு இங்கே ஒரு ஜோதி நிற்கிறதே, மேலே பார்க்குறா கீழே பார்க்குறா அதோட எண்டே தெரியல. அப்போ அவர்களுக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கிறா, நம்ம ஒருத்தர் உச்சியை போய் பார்ப்போம், ஒருத்தர் கீழே போய் பார்ப்போம், யார் முதல்ல பார்த்துட்டு வந்து சொல்கிறோமோ அவள் தான் ஜெயிச்சவா அப்படின்னு, நமக்குள்ளே பெரியவா அப்படின்னு. அப்போ தான் அந்த அடிமுடி தேடினது பிரம்மா அன்னமா மேலே போவார், விஷ்ணு வராகமாக தரைய தோணி கீழே போவார். பல காலம் தேடியும் அவள் ரெண்டு பேராலையும் அடைய முடியாது. அப்புறமா இறைவன் அவர்களுக்கு அருள் புரிவர். அதுதான் அந்த வரலாறு. அது இங்கே சொல்கிறார், அப்படி பிரம்மா விஷ்ணு வாழ்ந்து செஞ்சு தோற்றம் உடைய அவர்களுக்கு முன்னாடி ஒரு வடிவத்தோடு தோன்றினார் சிவபெருமான். என்ன வடிவம், ஜோதி வடிவமாக தோன்றினார். அப்போ அந்த ஜோதி எல்லையில்லாத ஒளித்தூணாக நின்னார், மேலேயும் எல்லையில்லை கீழையும் எல்லையில்லாதபடி. அப்படி தோற்றம் உடைய ஜோதியாக நின்னப்போ அடியும் முடியும் தொடர்பு அறியீர், அவ ரெண்டு பேராலையும் திருவடியையும் திருமுடியையும் சென்று அடைய முடியாதபடி அறிய ஒண்ணாதபடி நின்றவரே அப்படின்னு சிவபெருமான அட்ரஸ் பண்ணுறாரு இந்த இடத்துல. தொடர்பு அடியும் முடியும் தொடர்பு அறியர்னா திருவடியும் திருமுடியும் சென்று அடைய முடியாதபடி நின்றவரே, தோற்றினும் தோற்றும் அப்படின்னா தோற்றினும் தோற்றம்னாக்க தோன்றினாலும் தோன்றுவார் அப்படின்னா தோற்றுதல்னாக்க தோன்றுதல் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி வர்றது தோன்றுதல். அப்போது இறைவன் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார், ஆனால் உருகி அழைச்சாக்க பக்தியோடு அழைக்கிறப்போ பக்தர்களுக்கு அவர் காட்சியும் கொடுப்பார். காட்சியும் கொடுப்பாருங்க தான் தோற்றினும் தோற்றும் அப்படிங்கிறார். அப்படி அடியவர்களுக்கு காட்சியும் கொடுக்கிற தோற்றினும் தோற்றும் அப்படிப்பட்ட உண்மை தொழுது வணங்குதும், நாங்கள்லாம் தொழுது வணங்குகிறோம், வழிபடுகின்றோம், வாழ்த்தி வணங்குகிறோம், நாம் அடியோம், நாங்கள்லாம் அடியவர்கள், அதனால் சீற்றமதாம் வினை திருண்ட பெறா. சீற்றம்னா நமக்கு தெரியும், சீர்றதுன்னா இப்படி கோபிச்சுக்கிறது, சீரி பாயறான் அப்படிங்கிறோம், பாம்பு சீர்றது சீரி விழாத அப்படிலாம் சொல்கிறோமே, சீர்றதுன்னா கோபிச்சுக்கிறது. சீற்றமதாம் வினைனா நம்ம இந்த தீயவினைகள்லாம் நம்மளை கோபிச்சுன்னு வந்து தாக்க வர்றது இல்லையா. தாக்குறதுனால ஒரு சீற்றம் இருந்தாலும் தாக்குவோம், சீற்றம் இல்லைன்னா போய் தாக்க போகிறது இல்லையே. யாராவது ரெண்டு பேர் வந்து போர்க்களத்தில் ரெண்டு பேர் அமைதியாக சண்டை போட்டுன்னு பார்க்குறோமா, இல்லை சீரி பாஞ்சுன்னு தான் சண்டை போடுவாள். அப்போ தான் அந்த சண்டையோட இயல்பு சீரினா தான் சண்டை வரும். அதனால் சீற்றத்தோடு வர்ற அந்த வினைகள்லாம் நம்ம தொட்டுக்க முடியாது. இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார். 10 பாட்டு, சாக்கியப்பட்டும் சமன் உரு ஆகி உடை ஒழிந்தும் பாக்கியமின்றி இருதலை போகமும் பற்றும் விட்டார். பூக்கமல் கொன்றை புரிசடையீர் அடி போற்றுகின்றோம் தீக்குழி தீவினை திருண்ட பெறா திருநீலகண்டம். இது 10 பாட்டு, பௌத்தர்களையும் ஜெயினர்களையும் கண்டனம் செய்கிற பாட்டு. சாக்கியப்பட்டு அப்படின்னாக்க சாக்கியம்னாக்க பௌத்தம், சாக்கிய முனின்னு புத்தருக்கு ஒரு பேர். இந்த மாதிரி சாக்கிய முனின்னா சாக்கியப்பட்டம்னா பௌத்தர்களாகியும் அப்படின்னு அர்த்தம். சமன் உரு ஆகி உடை ஒழிந்தும், சமன் அப்படின்னாக்க ஜெயினர்கள், ஆனால் சமன் அப்படின்னாக்க சமணர் அமணர் அப்படின்லாம் தமிழில் வரும் ஜெயினர்களை சொல்கிறதுக்கு. தேவாரத்தில் நம்ம பல பாடல்களை பார்ப்போம். இது ரெண்டும் கிட்டத்தட்ட இன்டர்சேஞ்சபிளாக தான் வரும். சமணர்னு வரும் சில பாட்டில், வரும் சில பாட்டில் அமணர்னு வரும். இது அந்த காலத்தில் அவர்கள் ஜெயினர்கள் அந்த காலத்தில் அல்ல, திகம்பர ஜெயினர்கள் இருந்தா, அதாவது அவர்கள் ஆடை இல்லாமல் இருப்பார்கள் அவர்கள். அப்படி அந்த சன்னியாசிகள் எங்கேயும் திரும்ப ஆடை இல்லாமல் தான் போவா. அப்படிப்பட்ட ஜெயினர்கள் அந்த காலத்தில் தமிழ் தென்னிந்தியாவில் நிறைய இருந்திருக்கா போல் இருக்கு. அதைத்தான் அவர் சொல்கிறார். சமன் உரு ஆகின சமணர்கள் ஜெயினர்களாக வேஷம் போட்டுண்டு ஜெயினர்கள் கோலத்தில் உடை ஒழிந்தும், ஆடையை நீக்கி ஆடை இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். அதனால் சில பேர் பௌத்தர்களாக திரிகிறார்கள், சில பேர் ஜெயினர்களாகி ஆடை அணியாமல் அமணமாக திரிகிறார்கள். அவர்களெலாம் எப்படிப்பட்ட என்னன்னா பாக்கியமின்றி, அவர்களுக்கு பாக்கியங்கள் இல்லை, எந்த பாக்கியமும் இல்லாமல் பெடுத்தவருக்கு என்ன பாக்கியம் இல்லை? பாக்கியம்னு நம்ம எதெல்லாம் கருதுகிறோமோ, இறைவனை வணங்குற பாக்கியம் மனசில், அந்த மாதிரி பாக்கியங்கள்லாம் இல்லாமல் இருதலை போகமும் பற்றும் விட்டார். இருதலை போகம்னாக்க போகம்னா நமக்கு தெரியும், நம்ம அனுபவிக்கிற இன்பங்கள் இல்லையா. அந்த போகங்கள் இருதலை போகம்னாக்க இருதலைனா இருவிதமான இரண்டு வித போகங்களையும் விட்டார்னார். அதனால் இரண்டு வித போகங்கள், இம்மையில் இருக்கிற போகங்கள், மறுமையில் இருக்கிற போகங்கள். இம்மை மறுமை இன்பம் அப்படிங்கிறோம் இல்லையா. இந்த உலக வாழ்க்கையில் அடைகிற இன்பங்கள், இந்த உலக உயிர், இந்த உலக வாழ்க்கையை விட்டு மறுமையில் அடைகிற இன்பங்கள். அப்படியாக அவர்கள் இந்த ரெண்டு விதமான இன்பங்களையும் கோட்டை விட்டுட்டா. பற்றும் விட்டார். பற்று அப்படின்னாக்க பொதுவாக பல தேவார பாடல்கள் பற்றுனா பற்றுக்கோடுன்னு வரும், சப்போர்ட் அப்படின்னு வரும். தண்ணியில் அதை முழுகின்றிருக்கான் அப்படின்னாக்க தரையிலேருந்து அவனுக்கு ஒரு குச்சியை தூக்கி போடுறது, அதுமாரி அவன் பிடிச்சிக்கிறதுக்கு, முழுகாமல் காப்பாற்றுறதுக்கு பற்றுக்கோடு, பற்றிக்கிறதுக்கு ஒரு கோடு. கோடுனா ஒரு குச்சியில் ஒரு கம்பு அப்படின்னு அர்த்தம். அப்படியாக அந்த பற்றுக்கோடுங்கிறது சப்போர்ட் டு நம்ம முழுகாமல் காப்பாற்றிக்கிறதுக்கு. அவர்களுக்கு அது மாதிரி பற்றுக்கோடும் இல்லாமல் போயிடுது அப்படின்னு எனக்கு புரியுது. பற்றுனாக்க பாசம், அட்டாச்மெண்ட் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஆனால் அது அப்படி எடுத்துக்கிறத விட இப்படி அவர்களுக்கு துன்பத்திலேருந்து அவர்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு பற்றுக்கோடு இல்லை. ஏன்னா நமக்கு இறைவனுங்கிற ஒரு பற்றுக்கோடு இருக்கான், அந்த இறைவன் நம்மளை காப்பாற்றுவான். ஆனால் அப்படி அந்த ஜெயினர்கள் பௌத்தர்கள்லாம் அந்த இறைவன் கொள்கையிலேருந்து விலகி இருக்கிறவ. இது நம்ம வேறு இடத்துலையும் பார்த்துருப்போம். பௌத்தர்களுடைய இது வந்து இறைவனை பற்றி கவலைப்பட இறைவன் இல்லைங்கிற சொல்கிற ஒரு நிதீஸ்வரவாதம் உண்டு அதில். ஜெயினத்தில் அஸ்தி நாஸ்தி அப்படிங்கிறது அதனால தான் அவளுக்கு பெரிய மந்திரமாக இருந்தது. இறைவன் இருக்கானா இல்லையா அப்படின்னாக்க அஸ்தி நாஸ்தி, அஸ்தினா இருக்கான், நாஸ்தினா இல்லை. அஸ்தி நாஸ்தி தான் அவளோட மந்திரமாக இருந்தது, இருக்கான் இல்லை அப்படின்னு அவளுடைய கொள்கை இறைவன். அப்படி ஒரு தெளிவில்லாத கொள்கை இருந்தது அவளுக்கு. அதனால் அவர்கள்லாம் இறைவனை வழிபடுறதுக்கு சிவதோஷனை பண்ணிட்டு இறைவனை வழிபடாமல் இருந்தவர்கள். அப்படி அவர்கள் இருந்ததுனால அவர்களுக்கு அந்த இறைவனை வழிபடுற பாக்கியம் இல்லாமல் போயிடுத்து. அப்படி இறைவனை வழிபடுற பாக்கியம் இல்லாமல் போனதுனால அவர்களுக்கு இருதலை போகம், இந்த உலகத்தில் இருக்கிற இன்பங்களும் கிடைக்காது, இதுக்கு அப்புறம் மறுமையில் கிடைக்கிற இன்பங்களும் கிடைக்காம போயிடுத்து. அவர்களுக்கு ஒரு பற்றும் இல்லை, அவர்களை உயரத்துக்கு ஒரு பற்றுக்கோடு இல்லை அவர்களுக்கு. அதை விட்டு விட்டார். பற்றும் விட்டார்னு அர்த்தம், அதெல்லாம் விட்டு நீங்கி விட்டார்கள், கோட்டை விட்டுட்டார்கள் அர்த்தம். அப்படி போனவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது அடியில் நம்மெல்லாம் அடியவர்கள் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். பூக்கமிழ் கொன்றை புரிசடையீர் அடி போற்றுகின்றோம் அப்படின்னு சிவபெருமானை பார்த்து, கொன்றைப்பூ கமிழ்கின்ற சடையை உடையவரே, பூக்கமிழ் கொன்றைனாக்க கொன்றைப்பூ கமிழ்கின்ற புரிசடை அப்படின்னாக்க சுருண்ட சடைன்னு அர்த்தம். இந்த ஜடாமுடி இருக்குல்லையே, சிவபெருமானுடைய ஜடை எப்படி இருக்கும், அப்படி முறுக்கி முறுக்கி தொங்கும், அப்படி கத்த கத்தையாக தொங்கும் முறுக்கி முறுக்கி, அப்படி முறுக்கிக்கிறதுக்கு புரிதல்னு பேர். இப்போ புரிதல்னால் பல அர்த்தங்கள் உண்டு, நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா அப்படின்னா, ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற லெவலில் தான் நம்ம இன்றைக்கி பேச்சில் இருக்குது புரிதல்ங்கிறது. ஆனால் தேவாரத்தில் புரிசடை அப்படின்னு வந்தாக்க அங்கெல்லாம் அது வந்து அப்படி கர்லி ஹேர் அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்டட் மேட்டட் லாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே ஜடையை, அப்படி மேட்டட் லாக்ஸை தான் புரிசடை அப்படிம்ப தமிழில். வேறு சில இடங்களில் புரிதல்னு வரும், அப்போ வந்து விரும்புறது அப்படின்னு ஒரு அர்த்தத்தில் வரும். தேவாரத்தில் இந்த மூணு அர்த்தம் தான் பொதுவாக வரும். இந்த மாதிரி முறுக்கின்றிருக்கிற சடை விரும்புறது இல்லைன்னா செய்யறது, அது இன்னொரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல புரிசடை அப்படின்னாக்கா முறுக்கு கொண்ட முறுக்கின்றிருக்கிற சடை, கத்த கத்தையாக இருக்கிற சடை, அந்த சடையை உடையவர் அவர், அந்த சடை மேலே அவர் கமழ்கின்ற கொன்றைப்பு அணிந்திருக்கிறார், மனம் விசுகின்ற கொன்றை மலர தன்னுடைய முறுக்கு முறுக்கின்றிருக்கிற சடை மேலே அணிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சிவருமானே அடி போற்றுகின்றோம், உமது திருவடியை நாங்கள்லாம் வணங்குகிறோம் அப்படின்னு இறைவனை வழிபட்டாக்க அப்படி பண்ணினா, அதனால் தீக்குழி தீவினை, இந்த தீவினைங்கிறது பாவம், நம்ம செய்த பாவங்கள் அது எப்படி இருக்குன்னு ஒவ்வொன்றும் ஒரு விதமாக சொல்கிறார். நமக்கு நல்லது கிடைக்க விடாமல் பண்ணுற தீவினை அப்படிங்கிறார் இல்லையா. இந்த இடத்துல தீக்குழி தீவினைன்னா ஒரு குழியில் நெருப்பு மட்டும்னா எப்படி இருக்கும், கனன்று ஒரு குழி நிறைய விறகு போட்டு கொளுத்தி விட்டோம்னா எரிஞ்சிருங்க திக்கு திக்குன்னு எரியும் தீக்குழி. அப்படி ஒரு குழியில் விறகு போட்டு எரியிற மாதிரி அதுக்குள்ளே போய் நம்ம ஒருத்த போய் விழுந்தால் என்ன ஆறுது,

தேவாரமும் அந்த காலத்தில் இருந்த சமணர்களுடைய பௌத்தர்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் என்னென்ன இருந்தது, அவர்களுடைய கொள்கைகள் என்ன, அதை ஏன் மறுக்கணும், அந்த கொள்கைகள் ஏன் நம்ம ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். அதனால் இல்லையா, அது தங்களுடைய கொள்கைகளை நேரடியாக சொல்கிறார் மக்களுக்கு. ஆனால் அந்த காலத்தில் இருந்த அவர்களுடைய கொள்கைகள் ஏன்னா சாக்கியர்கள் வந்து இந்த சமணம் சாக்கியம் ரெண்டுமே வேதத்தை ஏற்றுக்கலை. அதாவது தொன்று தொட்டு வந்த வேத மதம் இருக்கு இல்லையா, வைதிக தர்மம், சனாதன தர்மம்னு சொல்கிறோமே இல்லை ஹிந்து தர்மம்னு சொல்கிறோமே, இப்போது அந்த வைதிக தர்மத்தை இவ ஜைனமும் பௌத்தமும் ஏற்றுக்கலை. அதுலேருந்து பிரிஞ்சு போன மதங்கள் எல்லாம் புத்தர் 2500 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றி தன்னோட கொள்கையை நிறுவினார், ஸ்தாபித்தார். அதேமாரி சமண மதமும் மகாவீரர் வந்து அதெல்லாம் அவர் தன்னுடைய கொள்கையை இது பண்ணார். அதனால் இதெல்லாம் என்ன சொல்கிறது, இந்த வேத மதத்தை மறுத்து வந்த கொள்கைகள் இவையெல்லாம். சம்பந்தர் வேத நெறியை நிலைநாட்ட வந்தவர், அதனால் அவர் இவரெல்லலாம் கண்டிக்கிறார், கண்டனம் பண்ணுறார். இந்த இதான் சொன்னார், இந்த வாது செய்கிறதுலாம் பின்னாடியில் வாதுகள்லாம் அந்த காலத்தில் அதெல்லாம் சகஜம். இந்த மாதிரி கொள்கைக்காக வாதிடுவா, வாதாடுவா, ரெண்டு பேர் இது பண்ணுவா, போட்டி போடுவா, இல்லைன்னா என்னோட தான் நான் சொல்கிறது தான் சரி, நீ சொல்கிறது தான் சரி அப்படின்னு ஆர்கியூமெண்ட்லாம் உண்டு. அதனால தான் பட்டி மண்டபங்கன்னே இருக்குது. அதனால் இங்கே வந்து அவர் அவருடைய கொள்கைகளை அவருடைய டிஸ்கிரிப்ஷனை சொல்லி அவர்கள் அவர்களுக்கு இதெல்லாம் இல்லை அப்படின்னு இவர் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். அதனால் மக்களே நீங்கள் அதில் போய் ஏமாந்து போகாதீங்கோ அப்படின்னு மக்களுக்கு எச்சரிக்கை பண்ணுறார். இந்த பேர்கள்லாம் யார் ஒருத்தரால் தோற்றுவிக்கப்பட்ட நெறிகள் கொள்கைகள் அப்படின்னா அவர்களுடைய பேர்லேருந்து வழங்குறது இயல்பு இல்லையா. அதுக்கு முன்னாடி இந்த கொள்கையில் இவர் இந்த கொள்கையை இது பண்ணார் அப்படின்னா அவரோட பேரில் வரும். அதனால் இப்போ இந்த புத்தர்னு அவர் இதானதுனால அவருக்கு பௌத்த மதம்னு வந்து வந்தது. அது மாதிரி இந்த ஸ்ரம சம்ஸ்கிருதத்தில் இதுக்கெல்லாம் ரூட்ஸ் பார்க்கணும். ஸ்ரமணம்னு இருந்திருக்கும், சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, அது சமணம்னு தமிழில் வந்திருக்கும். ஜீனாலேருந்து ஜைனம்னு வர்றது, அது மாதிரி அவள் சொல்கிறதுலேருந்து இவர் புத்தர் அப்படின்னு அவள் சொன்னால் அதனால் அவரை பின்பற்றுவா பௌத்தர்கள் அப்படிங்கிற மாதிரி, இவர் ஜீனர் அப்படின்னா அவரை பின்பற்றுறவர் ஜைனர்னு வரும். இது சனாதன சமணம்னாக்க அது சம்ஸ்கிருதத்தில் ரூட்லேருந்து வர்றது அதெல்லாம். அதே சமயத்தில் தமிழில் அமணர் அப்படிங்கிறது அதுலேருந்து வரதா, அம்மனமாக தெரிகிறதுனால அமணர்னு பேர் வந்திருக்கும், அதுலேருந்து வச்சுக்கலாம். அது ஒரு இது இருக்குது. அப்புறம் சேக்கிரார் பெரிய புராணத்தில் அழகாக சொல்கிறார், திருஞான சம்பந்தர் அவதாரம் பண்ணுற பாட்டை பற்றி பாடுறப்போ அந்த வரலாறு, திருஞான சம்பந்தர் வரலாற்று சொல்கிறதுக்கப்போ ஒரு பாட்டு பாடுறார். வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க, பூதபரம் வரைபொலிய புனிதவாய் மலர்ந்தெழுத, சீதவள வயற்புகழி திருஞான சம்பந்தர் பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் அப்படின்னு பெரிய புராணத்தில் ஒரு பாட்டு. அதில் அவர் ரொம்ப அழகாக திருஞான சம்பந்தர் அவதாரம் பண்ணதருடைய விளக்கத்தை சுருக்கமாக சொல்லிட்டார். வேத நெறி தழைத்து ஓங்க, இந்த வைதிக தர்மமானது தழைக்கும்படியாகவும், மிகு சைவத்துறை விளங்க, அதில் சிறந்ததான சைவத்துறை விளங்கவும், நெறின்னு ஒன்று துறைன்னு ஒன்று, அதாவது அந்த டிஸ்டிங்ஷன்லாம் நாங்கள் புரிஞ்சுக்கணும். சைவமும் வேதத்தை ஏற்றுக்கிற மதம் அப்படி, அந்த வேதத்தை ஏற்றுக்கக்கூடிய மதங்களுக்குள்ளே சைவம்ங்கிறது ஒரு துறை, அதுதான் சமணர் தான் இருக்கும். ஜெயினருங்கிற வார்த்தை எப்போவது இருக்கலாமா இருக்கலாம், சமணருங்கிறது தான் வரும். சமணர் அமணர் அது இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் பொதுவாக வரும். அதே மாதிரி பௌத்தர்களுக்கு பௌத்தர்னு சொல்லலாம், சாக்கியர்னு சொல்லலாம், இல்லை தேரர்னு சொல்லலாம். ஏன்னா அதில் தேரவாதம்னு ஒன்று இருந்து தேரர்னு அதனால் சொல்லுவேன். ஒரு பத்து சம்பந்தர் தேவாரத்தில் சாப்பர் தேவாரத்தில் பார்க்கலாம். ஆனால் அமணர் சமணர் ரொம்ப பொதுவாக வரும். ஓகே, இப்போ 11 பாட்டுக்கு போகலாமா. பிறந்த பிறவியில் பேணி எம் செல்வன் கழல் அடைவான், இறந்த பிறவி உண்டாகில் இமையவர் கோனடிக்கண், திறம்பயில் ஞான சம்பந்தன செந்தமிழ் பத்தும் வல்லார், நிறைந்த உலகினில் வானவர் கோனுடும் கூடுவரே. இந்த சம்பந்தருடைய தேவாரத்தில் திருக்கடைக்காப்பு, இதில் அவர் இந்த பதியத்தை பாடுறவர்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். இதில் என்ன சொல்கிறார், பிறந்த பிறவியில் பேணி எம் செல்வன் கடல் அடைவான். இந்த அடைவான் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் வான்னு ஒரு வார்த்தை வருதே தமிழில் கடல் அடைவான். இப்போ பேச்சில் வந்து அடைவான் அப்படின்னா ஹீ வில் ரீச் அப்படின்னு ஃபியூச்சர் டென்ஸில் எடுத்துக்குவோம், அவன் அங்கு சென்று அடைவான் அப்படின்னு. ஆனால் இந்த பாட்டில் இந்த மாதிரி இடங்களில் அதோட அர்த்தம் வேறு. கடல் அடைவான் அப்படின்னா கடல் அடைவதற்கு அப்படின்னு அர்த்தம்.

0: அந்த பழைய தமிழ் இலக்கியங்களில் வரக்கூடிய சில பிரயோகங்கள், அடைவான் அப்படின்னா அடைவதற்கு, இந்த வான் பாக்கு அப்படின்லாம் வரும் இலக்கணத்தில் படிச்சிருக்கலாம் சின்ன வயசில். அதனால் பிறந்த பிறவியில் பேணி எம் செல்வன் கடல் அடைவான் அப்படின்னா, பிறந்த பிறவியில் எம் செல்வன் கடல் அடைவான் பேணி அப்படின்னா, இந்த பிறந்த பிறவி இந்த பிறவியில் எம் செல்வன் நம் செல்வன் ஆகிய சிவபெருமானுடைய கடல் அடைவான் திருவடியை அடைவதற்கு பேணி அப்படின்னா அவனை விரும்பி வழிபட்டு. அப்படி வார்த்தைகளை கொஞ்சம் இடம் மாற்றி பொருள் கொள்ளணும். அதனால் பிறந்த பிறவியில் எம் செல்வன் கடல் அடைவான் பேணி அப்படி பண்ணி, அப்படி நம்ம இறைவனுடைய கடல் அடைகிறதுக்காக இறைவனை வழிபடுறோம் போற்றுகின்றோம் இந்த பிறவியில், அதெல்லாம் பண்ணுறோம் அவன் திருவடி அடையிறதுக்கு. நமக்கு அப்படி ஒன்றிய மனத்தோடு வழிபட்டாக்க இறைவன் திருவடி கிடைக்கும், நமக்கு பிறவி இல்லாமல் போகும். ஆனால் நம்ம பண்ணின பாவத்தோட அளவு நமக்கு தெரியாது. நம்ம எவ்வளோலாம் பண்ணாலும் உனக்கு இன்னொரு பிறவி இருக்குது அப்படின்னு சிவபெருமான் சொல்லிட்டா வச்சுக்கோ அந்த வினையினால். அப்போ என்ன பண்ணுறது, இறந்த பிறவி உண்டாகில், அப்படி செத்ததுக்கப்புறம் இன்னொரு பிறவி இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா அப்போ என்னாகும், அப்போது இந்த பதியங்கள்லாம் பாடுறாளே, இமைவர் கோனடிக்கண் திறம்பையில் ஞான சம்பந்தன செந்தமிழ் பத்தும் வல்லார். அப்படி இமையவர் கோன் அடிக்கண், இமையவர் கோன் அப்படின்னா இமையவர்கள் தேவர்கள், இமையவர் கோன் இந்த இடத்துல தேவர்களுக்கு தலைவன் சிவபெருமான். அப்படி அந்த சிவபெருமானுடைய திருவடியில் திறம்பையில் ஞான சம்பந்தன செந்தமிழ், அந்த சிவபெருமானுடைய திருவடியின் புகழை பாடுகின்ற, புகழை உணர்ந்த, புகழை பண்ண ஞான சம்பந்தன் திருஞான சம்பந்தனாகிய நான் பாடின செந்தமிழ் பத்தும் வல்ல, இந்த செந்தமிழான இந்த திருப்பதிகத்தின் 10 பாடல்களையும் பாட வல்லவர்கள் அவர்களுக்கு என்னாகும், அவர்கள் நிறைந்த உலகினில் வானவர் கோனுடும் கூடுவரே. இந்த நிறைந்த அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம கொண்டு வந்து பொருள் கொள்ளணும், இன்பம் நிறைந்த அப்படின்னு பொருள் கொள்ளலாம். ஏன்னா வானவர் கோன்கிறது இந்த அடியில் தேவர்கள் இந்திரனை குறிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை. அப்போ அவர்கள் இன்பம் நிறைந்த உலகினில் வானவர் கோனுடும் கூடுவரே அப்படின்னா தேவலோகத்தில் இந்திரனோட இன்ப வாழ்வில் அனுபவிப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னாக்க, இந்த பிறவியில் நம்ம இறைவனுடைய திருவடியை அடையிறதுக்காக நம்ம இறைவனை வழிபட்டு போற்றுகின்றோம். இறைவன் அருள் இருந்தால் நமக்கு இந்த பிறவியோட முடிஞ்சு போடும், இறைவன் அடியில் போய் சேர்ந்துடுவோம் இனிமேல் பிறவி இல்லாமல். ஆனால் நமக்கு முன்னாடி பண்ணின வினைகளுடைய தாக்கம் வந்து இன்னும் முழுக்க போக முடியல, அந்த அளவுக்கு நம்ம ஒன்றி பக்தி செய்யலை இந்த பிறவியில் அப்படின்னாக்க என்னாகும், இன்னொரு பிறவி கட்டாயம் உண்டு. அப்படி இருந்தாக்க, அப்படி ஒரு பிறவி உண்டு அப்படின்னாக்க, இந்த பதிகம் இருக்கு, இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுகிறவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும், அவர்கள் இன்பமான வானுலக வாழ்வு பெறுவார்கள் அப்படின்னா, இன்னொரு பிறவி இருக்குன்னா நீங்கள் தேவலோகத்தில் இன்பமாக இருப்பீள் அப்படின்னு ஒரு பிறவி கொடுக்குற சொல்கிற பயன். அதாவது அடுத்த பிறவி உண்டுனாக்க அது உங்களுக்கு இன்பமான பிறவியாக இருக்கும். பிறவி இருக்காது, நீங்கள் இந்த பிறவியில் இறைவனை போற்றி வழிபடுகிறீர்கள், அவனோட அருளால் உங்களுக்கு பிறவி இல்லாமல் போகும். இன்னைக்கு இந்த அளவில் நிறைவு செஞ்சுக்குவோம். திருச்சி திரம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம்
3: சிவபுராணம்.

0: திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திருச்சதகம் ஆனந்தத்து அழுந்தல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: அம்பலவானருடைய திருவருளினாலே திருவாசகத்தில் 71வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகள். திருவாசகம் என்பது நம்மை இந்த லோகத்திலே படைத்து இரவும் பகலுமாக நமக்கு உணவு தந்து உறக்கம் தந்து அதற்கு மேலே நம்மை பார்க்க வைத்து பேச வைத்து நினைக்க வைத்து நடக்க வைத்து செய்கின்ற திருவருளாகிய சிவனுடைய பெருமையை சொல்லி அவன் நமக்கு செய்கிற உபகாரத்தை சொல்லி அவனிடத்திலே நாம் அன்பு கொள்ளும்படியாக தூண்டுவது இந்த திருவாசகம். இதையெல்லாம் சொன்னாத்தான் அவனிடத்துல அன்பு வரும். இதையெல்லாம் சொல்லவில்லையான சாதாரண மக்களுக்கு கடவுளத்துல அன்பு வராது. பிரத்யட்சமா இப்ப அம்மா உணவு கொடுக்கறா, அப்பா வேண்டிய உபகாரங்கள் எல்லாம் செய்யறான், படிக்க வைக்கிறான், துணி கொடுக்கறான், காசு கொடுக்கறான், கல்யாணம் பண்ணி வைக்கிற எல்லா வேலையும் செய்யறா அப்பா அம்மாவும். அதிகபட்சம் பிள்ளைகளுக்கு அப்படித்தான் செய்யறாங்க, அப்பா அம்மா தானே செய்யறாங்க. அது வரையில எல்லாமே அத்தனையும் தாய் தந்தை மூலமாக பெற்றவன் தாய் தந்தையை மதிப்பதில்லை, தாய் தந்தை செய்த உபகாரத்தை நினைச்சு பாக்கறது இல்லை. அதிகபட்சம் அப்படித்தான் இருக்கும். அதிகபட்சம் அப்பாவும் அம்மாவும் தான் பிள்ளைகளுக்கு செய்யறாங்க. அதிகபட்சம் பிள்ளைகள் தாய் தந்தை செய்த உபகாரத்தை உணர்வதில்லை, அதை நினைச்சு பாக்கறது இல்ல. அதுக்கு தகுந்தாற் போல அவர்களுக்கு புரியம் கொடுக்கிறாப்புல அவர் செய்த உபகாரத்துக்கு தகுந்தாப்புல நடந்து கொள்வதில்லை. அத நன்றியுள்ள நல்ல பிள்ளைகள் நினைச்சு பாக்குது. எல்லா பிள்ளைகளும் அப்படி இல்லை, எங்க சில பிள்ளைகள் நினைச்சு பாக்குது அப்பா அம்மா தான் நமக்கு இவ்வளவும் செய்தாக என்கின்ற உலகியலிலேயே சிலர் தான் அதை நினைச்சு பார்த்து அம்மா அப்பா இடத்துல பக்தியாகவும் அம்மா அப்பாவுக்கு உபகாரியாகவும் பல பேர் இருப்பது. அதே மாதிரிதான் கடவுளிடத்திலே கடவுள் செய்த உபகாரத்தை நினைத்து கடவுளத்திலே பத்தி பூணுகின்றவர்கள் உண்மையாக கொஞ்சம். அப்படி கடவுள் செய்த உபகாரத்தை நினையாமல் வாழ்கின்றவர்கள் உலகத்திலே ஏராளமானவே. அந்த முறையிலே இந்த ஞான நூல்கள் ஒவ்வொரு ஆன்மாவையும் இதிலே தொடர்புடையவர்களை எல்லாம் கடவுளினுடைய உபகாரத்தை உணர்த்தி கொண்டிருப்பது, கடவுள் செய்த உபகாரத்தை உணர்த்தி கொண்டிருப்பது, நமக்கு நினைக்க வைத்துக் கொண்டிருப்பது இந்த ஞான நூல். இந்த நூல்களே இல்லைன்னா இந்த பத்தி எல்லாம் கூட உலகத்துல இருக்காது. இந்த நூல்களே இல்லைன்னு வச்சுக்க கோயிலுக்கு ஒருத்தனை போக மாட்டான், கடவுளுங்கிற இந்த நூல்கள் மூலமாத்தான் தேவார ஆதி திருமுறை புராணங்கள் சௌராணங்கள் மூலமாகத்தான் உலகத்திலே பக்தின்னு இருந்திருக்கு. கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி கொண்டிருக்கிறது இந்த நூல். கடவுள் நமக்கு உபகாரம் செய்கிறார் என்று சொல்லி கொண்டிருப்பது இந்த நூல். கடவுளை கும்பிடுங்கள், வாழ்த்துங்கள், வணங்குங்கள் என்று சொல்லி கொண்டிருப்பது இந்த நூல். இது இல்லையானால் இந்த அளவுக்கு உலகத்திலே பத்தி இருக்காது, ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு, இன்னும் ரொம்ப குறைஞ்சு. அதனால இந்த நூல்கள் தான் நமக்கு துணையாக இருப்பது, கடவுளுக்கு நமக்கு நடுவில் இருந்து கடவுளத்துல தொடர்பு எடுத்து வைப்பது, பத்தி பண்ண வைப்பது இந்த நூல். அதில் இந்த திருவாசகம் என்பது எல்லா நூலிலும் பக்தி நூல்களிலே முதல் நூலாக இருப்பது. பக்தி நூல்கள்னு ஒரு 1000 எடுத்துக்கிட்டோம்னா அதில பக்தி நூல முதல்ல இருப்பது இந்த திருவாசகம். பக்தி நூல்னு ஒரு 1000 எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த பக்தி நூல்களுக்கெல்லாம் முதன்மையான நூல். அப்படி இந்த ஊர்ல 1000 பேர் பணக்காரர் இருக்கிறான், இதுல முதல் பணக்காரர் அதிக பணக்காரன்னு போடுவோம் இல்லையா கணக்கு, எல்லாத்திட்டும் ஒரே அளவாவா பணம் இருக்கும் அல்லவா? ஒருத்தர் 50 லட்சம் வச்சிருக்கலாம், ஒருத்தர் 1 கோடி வச்சிருக்கலாம், ஒருத்தர் 2 கோடி வச்சிருக்கலாம், ஒருத்தர் 1.5 கோடி வச்சிருக்கலாம், ஒருத்தர் 4 கோடி வச்சிருக்கலாம். இப்படி இருக்கிறதுல ஒருத்தன் 10 கோடி வச்சிருந்தான்னு வச்சுக்கோ, அவனும் பணக்காரன் இவனும் பணக்காரன் சொல்ல முடியாது அல்லவா? 10 கோடி வச்சிருக்கவன் தானே பெரும் பணக்காரன். அதனாலே வந்து முதன்மையாக இருப்பது பக்தி நூலிலே முதன்மையாக இருப்பது இந்த திருவாசகம். அப்படிப்பட்ட இந்த நூலிலே கடவுள் ஆகிய சிவபெருமான் தனக்கு செய்த உபகாரத்தை பல கோணங்களிலே பல முறைகளிலே சொல்லி நமக்கு காட்டுகிறார். இதுல ஆனந்தத்து அழுந்தல் என்ற பகுதி 71வது பாடல். செய்த உபகாரத்தை நினைந்து அந்த ஆனந்தத்திலே அழுந்து, அப்படிப்பட்ட இந்த பாடல் 71வது பாடல். புணர்ப்பது உக்க எந்தை என்னை ஆண்டு போன நோக்கினாய். எந்தை என்கின்ற சிவபெருமானை அழைத்து நீ என்ன செய்தாய் என்று கேட்டால், உணர்ப்பது உக்க என்றால் என்னை உன்னோடு சேர்த்து கொள்ளுவதற்காக என்னை ஆண்டு கொண்டு உன்னுடைய அருட்கண்ணாலே என்னை கடாச்சித்தாய். உணர்ப்பது உக்க என்னை ஆண்டு பூண நோக்கினாய். உணர்ப்பது என்பது தன்னோடு சேர்த்து கொள்வதற்காக. அப்படி தன்னோடு சேர்த்து கொள்வதற்கு அவர் செய்த செயல் என்னன்னு கேட்டா சௌருமான் இவருக்கு பக்குவத்தை கொடுத்து இவரை ஆண்டு கொண்டு அவரை அருட்கண்ணாலே நோக்கினார். அருட்கண்ணாலே நோக்கினாலே போதும், சுவாமி வந்து கண்ணாலே பார்த்தாலே போதும். அப்படி நீ செய்தாய், அப்படி செய்து எனக்கு தகுதி வரவில்லை, எனக்கு பக்குவம் வரவில்லை, அதனாலே இது நம்மோடு சேருவதற்கு இது காலம் இல்லை பொருத்தம் இல்லை என்று சொல்லி ஒரு நிலை வந்தது. புணர்ப்பது உக்கு எந்தை என்னை ஆண்டு பூனை நோக்கினாய். பூனை என்பது தன்னோடு சேர்த்து கொள்வதற்காக பூனை நோக்கினாய். பூனை நோக்கினாய் என்பது மிக விரும்பி உன்னோடு என்னை சேர்த்து கொள்வதற்காக நீ பார்த்தாய். அந்த பார்வைக்கு தகுந்தாற் போல நான் இல்லை, அந்த பார்வைக்கு தகுந்தாற் போல நீ நினைச்ச மாதிரி நான் இல்லை. அவ்வளவுதான் சுருக்கம். நீ நினைச்ச மாதிரி நான் இல்லை, நீ அனுபவித்தாய் நான் அனுபவிக்கல, அப்படித்தான் அப்படி சொன்னா விளங்கும். புணர்ப்பது உக்க எந்த என்னை ஆண்டு பூன நோக்கினாய். புணர்ப்பது அன்று இது என்ற போது, புணர்ப்பது அன்று என்றால் உன்னோடு என்னை கூட்டிக் கொள்வதற்கான தகுதி எண்ணத்தில் இல்லாமையினாலே, அதற்கு தக்க காலம் பக்குவம் இல்லாமையினாலே நின்னோடு என்னோடு எண்ணிதான். அப்பொழுது எனக்கும் உனக்கும் சம்பந்தம் குறைவாகிவிட்டது, சம்பந்தம் குறைவாகிவிட்டது. நின்னோடு இப்போ ஒரு உபகாரம் அன்பு செலுத்துகிறாருன்னா அதற்கு தகுந்தாற் போல நாமும் அன்பு செலுத்தினோமானால் அவர் என்ன பண்ணுவாரு, ரொம்ப பிரியமா இருப்பார். அவர் வந்து உபசாரம் பண்ண அன்பு செய்ய இனிமையான வார்த்தைகளை பிரியமா பேச நம்ம அதுக்கு தகுந்தாப்புல நடந்துக்கலன்னு வச்சுக்கோ, அடுத்தாப்புல என்ன பண்ணுவாரு. இவன் நம்ம இடத்துல பிரியம் இல்லை, நம்ம செஞ்ச உபகாரம் அன்பெல்லாம் இவன் ஒண்ணும் பெருசா நினைக்கல என்று சொல்லி அவர் விலகிக்குவார். அவர் வந்து அந்த முன்னே செலுத்துற அன்பு அவர்கிட்ட இருக்கார். நாம் செலுத்துகிற அளவுக்கு இவரிடத்துல அன்பு இல்லை, நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு இவன் இடத்துல அன்பு இல்லை என்று அவர் ஒதுங்கி கொள்வார். அது போல இவரை சேர்த்து கொள்ளுவதற்காக இவரை ஆண்டு பூண நோக்கினார். நோக்கினாய், நோக்கினாய் என்று சிவபெருமானை பார்த்து பேசுறார் மாணிக்கவாசகர். நோக்கினாய் புணர்ப்பது அன்று இது என்ற போது, புணர்ப்பது என்பது கூடுவதற்கான தகுதி காலம் பக்குவம் இவனுக்கு இல்லை என்ற போது நின்னோடு என்னோடு எண்ணிதான். அதாவது சிவனும் சிவனும் சேருதல், சிவனும் சிவனும் சேருதல். சிவன் இப்பொழுது எதையோ ஒன்றை சேர்ந்து கொண்டுதான் இருக்கும். எப்போதும் சிவன் தனியா இருக்கார், சிவன் தனியா இருக்கார். ஒரு உடம்போடு சேர்ந்து இருக்கிறதா, உலகத்தோடு சேர்ந்து இருக்கிறது. உடம்போடு சேர்ந்து உலகத்தோடு சேர்ந்து இருக்கு. உலகத்தோடுனா மனைவி மக்கள் வீடு வாசல் பொன்பொருள் முதலான உலக போகங்களில் சேர்ந்து இருக்கிறது. இந்த சேர்ந்து இருக்கிறது என்றால இது வந்து சில காலம் சேர்ந்து இருக்க அப்புறம் பிரிஞ்சிடும். எது அதோட சேர்ந்து இருக்கிறோமோ அதெல்லாம் விட்டு கட்டாயம் பிரிஞ்சிடும். சேர்ந்தே இருக்கார், பிரிஞ்சு போயிருக்கும். இந்த இது ஐக்கியம், இந்த ஐக்கியம் அந்த உலக பொருளோடு சேர்ந்து இருக்கிறது. ஐக்கியம் சொல்றது சேர்ந்து இருப்பதை ஐக்கியம் சொல்றது பட முடியல. இந்த ஐக்கியமானது நிலையானது அல்ல, நிலையானது அல்ல. அந்த சிவனோடு சேர்ந்து சேருகின்ற ஐக்கியம் நிலையானது, நிலையான. சிவன் எப்படிப்பட்டவன் என்றால் சூரியனை போல, ஆன்மா உயிர் ஆகிய நாம் எப்படிப்பட்டவன் என்றால் சந்திரனை போல. சிவன் சூரியனை போல, உயிர்கள் சந்திரனை போல. சூரியனுக்கும் சந்திரனுக்கு என்ன எவ்வளவு வித்தியாசம், அளவு இல்லாத வித்தியாசம். சூரியன் ஒளி, சந்திரனும் ஒளி தானே, இதெல்லாம் யாவங்கள். சூரியனும் ஒளி, சந்திரனும் ஒளி தானே, வெளிச்சம் தானே தருது. சூரியன் தருகிற அளவுக்கு சந்திரன் தர முடியுதா, இல்ல சூரியன் மாதிரி நிரந்தரமா தர முடியுதா, இல்ல நிரந்தரமா புறப்படுறானா சந்திரன். சூரியன் என்னைக்காவது ஷேக் பண்ணிருக்கான, அளவில்லாத ஒளி எப்போதும் ஒளிமயமாகவே இருப்பது. சந்திரன் அப்படி இல்லை, ஒளியாக இருக்கிறான் அப்புறம் ஒளிந்தும் கொள்ளுகிறான், ஒளியாக இருக்கிறான் அப்புறம் ஒளிந்தும் அப்புறம் இருக்க இருக்க இருக்க இருக்க குறைஞ்சு போயிடும், வளர்ற அப்புறம் என்ன பண்ற தேயிறான். சூரியன் அப்படி இல்லை, இல்லை கடவுள் அப்படியே இருப்பாரு, ஆன்மா அப்படி இருக்காரு. அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், எப்படி இருக்கும். இந்த சந்திரன் சூரியனோட கூடி விட்டான்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு சந்திரனே இல்லை, சூரிய மாத்திரம்தான் இருப்பான். என்னைக்கு அமாவாசைக்கு, அமாவாசையில, அமாவாசையில சூரியனோட சந்திரன் இயந்துட்டான்னா யார் இருப்பா? சூரியன் தான் இருப்பார் சந்திரனோட, விளங்குத? அது போல ஆன்மாவானது உயிரானது கடவுளோடு சேர்ந்துருச்சுன்னா உயிர்னு தனியா இருக்காது, கடவுளுக்குள்ளே அடங்கியிருக்கு. உழவு ஒளி உள்ள சந்திரன் சூரியனுடைய ஒளிக்குள்ள ஐக்கியம் ஆகிவிட்டான்னா சூரிய சந்திரன் தோன்ற மாட்டான், சூரியன் தான் தோன்றும். அது போல ஆன்மா வந்து சிவத்தோடு சேர்ந்துருச்சுன்னா சிவம் தோன்றுமே தவிர ஆன்மா தனியா இருக்கு. அமாவாசையினுடைய தத்துவம் சூரியனை போல சிவம், சந்திரனை போல உயிர்கள். உயிர்கள் குறைவுடையது, குற்றமுடையது, குறைவுடையது. சந்திரனுக்கு குற்றம் கொஞ்சம் இல்ல, சந்திரனுடைய குற்றங்கள் கொஞ்சம் இல்ல. சூரியன் குற்றம் இல்லாதது, சூரியன்ல ஒண்ணும் சொல்ல முடியாது. சந்திரனுக்கு தேய்வு இருக்குது, வளர்ச்சி இருக்குது, சந்திரன்ல கலங்க இருக்குது. சந்திரன்ல கலங்க இருக்குது இல்ல, சந்திரன்ல கலங்க இருக்குது, இல்லாமையும் போற ஒரே மாதிரியா உதிக்கிறது இல்ல, ஒரே மாதிரியா உதிக்கிறது. இப்படி பல வகையான ஏற்றத்தாழ்வுகள், குற்றம் குறைபாடுகள் சந்திரனுக்கு. அதே போலத்தான் ஆன்மாவுக்கு அளவில்லாத குற்றம், சூரியனுக்கு அந்த குற்றம் இல்ல. அது போல சிவனுக்கு குற்றம் இல்லை. குற்றமில்லாத பொருளாகிய சூரியனோடு குற்றம் உள்ள சந்திரன் சேர்ந்து விட்டானால் சூரியன் தோன்றும், சந்திரன் தோன்றார். அதுபோல ஆன்மா சிவத்தோடு சேர்ந்து விட்டால் சிவன் தோன்றும், ஆன்மா தோன்றார். இப்பொழுது சிவனும் நாமும் ஒன்னாத்தான் இருக்கிறோம். அப்படின்னா எப்படி ஒன்னா இருக்கிறோம்னா நமக்குள்ளே சிவன் இருக்கிறான். இப்ப நம்ம தெரியுது, சிவன் தெரியல. சிவனோடு சேர்ந்துட்டோம்னா சிவனுக்குள்ள நம்ம இருக்கும். இப்ப நமக்குள்ள சிவன் இருக்கிறான், அதனால நம்முடைய தீய சக்திகள் வெளிப்பட்டு அதிகமா தெரியுது. சிவத்தும் சேர்ந்துட்டா சிவம் தோன்றும். சிவ ஐக்கியம்னு சொல்லு, சிவ ஐக்கியம்னு சொல்லு. இருக்கு வகை ஒன்றோடு ஒன்று, இருகு வகை பரமசிவம், ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகு வகை பரமசிவம். அதான் புணர்ப்பு, பிரம்மாவாசியினுடைய தத்துவம். புரியுதா? புணர்ப்பது ஒக்க எந்த என்னை ஆண்டு புன நோக்கினாய், புணர்ப்பது அன்று இது என்ற போது. புணர்ப்பது அன்று இந்த மணிவாசகனை இப்போது கூட்டிக் கொள்ளுகிற காலமா தெரியலே, பக்கு ஒன்னும் பத்தல என்று நீ எண்ணும் போது உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஒண்ணும் இல்லையா, நின்னோடு என்னோடு எண்ணிதான். சரி சாமி, அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல. அவர் சொல்றது மாணிக்கவாசகன், அப்படி இருந்துட்டாலும் எனக்கு பக்குவம் இல்ல, என்ன உன்னோடு கூட்டிக் கொள்ளுவதற்கான காலம் பருவம் இதெல்லாம் இல்லை என்று நீ எண்ணினாலும் சரி, அதை பத்தி கூட கவலைப்படல. புணர்ப்பதாக அன்றியதாக உன்னோடு கூட்டிக் கொள்ளு, அல்லது கூட்டிக் கொள்ளாம விட்டு, அதை பத்தியும் கவலைப்படல. புணர்ப்பதாக அன்றியதாக அன்புன் கடல்கனே புணர்ப்பதாக, என்னோ உன்னோடு என்னை சேர்த்துக் கொள்ளு அல்லது விட்டு விடு, ஆனால் என்னுடைய அன்பானது உன்னுடைய திருவடியில் இருக்கணும், அதுக்கு நீ அருள் பண்ண. விளங்குத? இவ்வளவு தந்திரமா கேட்கிறார். இன்னை உன்னோடு சேர்த்துக் கொள்வதற்கான தகுதி எனக்கிட்ட இல்லைங்கிறது ரைட்டு, ஆனால் சேர்த்துக் கொள்ளு அல்லது விட்டு விடு, என்னுடைய அன்பானது உன்னுடைய திருவடியில் இருக்கும். புணர்ப்பதாக அன்றிதாக அன்பு நின் கடல்கனே புணர்ப்பதாக அங்கானால புங்கம்மான போகமே, அங்கானால அழகிய கண்ணை உடையவனே புங்கம்மான போகமே. புங்கம் என்றால் பரிசுத்தமான சிவபோகமாக இருப்பவனே. புங்கம் என்றால் சுத்தம், புங்கம் என்றால் சுத்தம், புனிதம் என்றாலும் சுத்தம், புங்கம் என்றாலும் சுத்தம். அதனால புங்கமான போகம், சிவபோகம், சிவபோகம். புங்கமான போகம்னா குற்றமில்லாத போகமாக இருக்கும். உலக பொருள் எல்லாம் குற்றமுடைய போகமாக இருப்பது, சிவபோகம் என்பது குற்றமில்லாததாக இருப்பது. அப்படி குற்றமில்லாத சிவபோகமாக இருக்கின்ற சுவாமியே, என்னோ உன்னோடு என்னை சேர்த்துக்கொள் அல்லது விட்டுவிடு, அதை பத்தி கவலை இல்லை, ஆனா அன்பு உன்னுடைய திருவடியில இருக்கவும், அதுக்கு நீ உபகாரம். புணர்ப்பதொக்க எந்த என்னை ஆண்டு பூண நோக்கினாய், புணர்ப்பதன்று இது என்ற போது நின்னோடு என்னோடு எண்ணிதா, புணர்ப்பதாக அன்றிதாக அன்பு நின் கடல்கனே புணர்ப்பதாக அங்கனாட புங்கமான போக மே போகம் வேண்டி வேண்டிலேன் புறந்தராதி இன்பமும் ஏகனின் கடல் இணை அராதியிலேன் என் எம்பிரான் ஆகம் விண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கணியாக என் கை கண்கள் தாரையாரதாக ஐயனே என்பது இந்த 72வது பாடல். மெய்யன்பர்கள் பரமஞானிகள் எப்படி இருப்பாங்கன்னா, சிவத்தை தவிர வேற எந்த பொருளையும் விரும்ப மாட்டார்கள். சிவனை தவிர என்ன காரணம் என்று கேட்டால், அத்தனை வகையான உசக்தியான பிரம்ம விஷ்ணு இந்திரபதம் முதலான பதங்கள் எல்லாம் இருந்து அழிந்து போகின்ற பதங்கள், இருந்து அழிந்து போகின்ற பதங்கள். அழியாத பதம் என்பது இது என்று கேட்டால் சிவபதம். அழியாத பதம் என்பது சிவபதம். பரமஞானிகள் அதெல்லாம் விரும்ப மாட்டார்கள். எதே இந்திரலோகம் விஷ்ணு லோகம் பரமலோகம் முதலான உலகங்கள் எல்லாம் விரும்ப மாட்டார்கள். இப்ப சாதாரண பதவி கிடைச்சா கூட நம்ம போலாம்னு ஆசையா இருக்கு. சின்ன பதவி கிடைச்சுன்னு வச்சுக்கோ, அது கிடைச்சா பரவாயில்லன்றது. என்ன காரணம் என்றால், அந்த சிவமோகம் என்கின்ற சிவபதம் என்கின்ற அது தெரியாமையினாலே இது பெருசா தெரியும். அது தெரியாமையினாலே உண்டா இல்லையா, இது பெருசா தெரியும். அது தெரிந்தால் இது பெரிதாக இருக்காது. அது தெரிந்தால் இது பெரிதாக இருக்காது. எது தெரிந்தால், சிவபதம் சிவலோக வாழ்வு என்கின்ற அந்த பேரானந்த பெருவாழ்வாயிருக்கின்ற அந்த பலன் தெரிந்தால் இந்த பலன் பெருசா இருக்கு. சாதாரண வேலையில இருக்கிறவன் ஒரு பெரிய வேலை கிடைச்சுன்னா என்ன பண்ணிருவான், இந்த வேலையை விட்டுவான். பெரிய வேலை கிடைச்சது, ஒரு மாசம் 1000 ரூபாய்க்கு சம்பளத்துல இருக்கிறான், திடீர்னு அவனுக்கு ஒரு 20000 ரூபாய் சம்பளம் கிடைக்குன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவான்? இல்ல இல்ல, இந்த 1000 ரூபாய் சம்பளத்துலதான் 1000 ரூபாயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே விட்டுருவான், 20000 சம்பளத்துக்கு போயிருவான். அது போல இந்திரபதம் குபேரபதம் விஷ்ணுபதம் பிரம்மபதம் முதலான வாழ்வு அத்தனையும் அசத்து என்று சொல்லுவார்கள் நம்முடைய சித்தாந்த நூல்ல. மண்டனில் வாழும் வானத்து அரசயன் மாலார் வாழும் எண்ட மண்டனில் வாழும், மண்ணுலகில வாழ்கின்ற பெருவாழ்வு ராஜபோகம்னே வச்சுங்களே. மண்டனில் வாழும் வானத்தரசயன் மாலார் வாழும் எண்டொரு பூத புப்பேத யோனிகள் யாவும் எல்லாம் கண்ட இந்திரமாசால கணாக்கெழுது ரதங்காட்டி உண்டு போல் இந்திராம் பண்பில் உலகினை அசத்தும் என்பார் என்பது சிவஞான சித்தியார் என்ற பெருநூல். அதாவது இந்த லோகத்து வாழ்வும் சரி, தேவலோகத்து வாழ்வும் சரி, அது கனவை போலங்கிற கனவை போலவா வாழ்வு. இப்படிப்பட்டதுன்னா கனவு போன்றது. கனவுல காண்பது எவ்வளவு நேரம், அந்த நேரத்துல கனவுல ஒருத்தர் ஆசாவா இருந்தாலும் வச்சிருவேன், என்னமா இருக்கு, விழிச்சு பார்த்தான்னா பழைய பிச்சைக்காரனா தான் ஆசாவா இருந்தது. விழிச்ச உடனே என்ன ராஜா அப்படின்னு வெளியில சொல்லிக்க முடியுமா? நிலை இல்லாதது. கனவிலே எப்படி இவன் ராஜாவாக இருந்து விழித்த உடனே அது நிலை இல்லாமல் போச்சோ, அது போல என்கிறார் தேவலோகத்து வாழ்வெல்லாம். கண்ட இந்திரம் அது இந்திரஜாலம் சொல்றது, மாயவித்தை இந்திரஜாலம். கண்ட விந்திரமாஜால கணா கழுதரதம் காட்டி, கழுதரதம்னா பெய்தேர்னு சொல்றது, கழுதரதம்னா பெய்தேர் காணல் நீர் போன்றது. காணல் நீர் விடுது அல்லவா, அது போன்றது. எந்த லோகத்து வாழ்வு, தேவலோகத்து வாழ்வையே. அதனாலதான் சில்லாண்டு சிதையும் சிலதேவர் சிறுநெறி சேராமை என்னார் பல்லாண்டு ஆசிரியர். சில்லாண்டில் சிலதேவர் சிறுநெறி, பிரம்ம விஷ்ணுக்குள்ளைய நெறிகளை எல்லாம் சிறுநெறின்னு சொல்லு, சிறுநெறின்னு சொல்லு. என்ன காரணத்தினால அவங்க சொல்றாங்க, அந்த உயர்ந்த வாழ்வு கிடைத்தபடியினாரு. 1000 ரூபாய் சம்பளக்காரனுக்கு 20000 கிடைச்சதுன்னா என்ன மாறுப்பான், இது சில்லறை வேலை, இந்த சில்லறை வேண்டான்றவன், இந்த சில்லறை வேண்டான்றவன், 1000 ரூபாய் சில்லறையாத்தான் தெரியும், 20000 கிடைக்கும் போது. ஆகையினாலே அப்படி போகம் வேண்டி வேண்டிலேன் பிறந்தாராதி, உன்னை வேண்டுவதெல்லாம் உன்னுடைய திருவடியில அன்பு உண்டாவதற்காகவே தவிர இந்திராதி போக முதலான வாழ்வு வேண்டும் என்று சொல்லி உன்னை வேண்டவில்லைன்னார். போகம் வேண்டி வேண்டிலே சாமி நல்லா வேண்டிக்கப்பா அப்படின்னு சொல்றோம் அல்லவா, எதற்காக வேண்டுகிறத, நமக்கு வேண்டிய பயனை வேண்டுக, வேண்டிய பயனுக்காக வேண்டுகிறோம், என்ன வேணுமோ அதை குறிச்சு வேண்டுகிறோம். இப்படித்தானே உலகத்தவர் எல்லாம் வேண்டுவது. இப்ப இந்த பயம் வேண்டான என்ன பண்ணுவா, நல்ல படிப்பு வரணும், மார்க் அதிகம் வாங்கணும் அப்படின்னு வேணும், அப்படித்தானே. அது மாதிரி ஒவ்வொருவனும் அவமன் தக்க அவமனுக்கு என்ன எண்ணம் இருக்குதோ அந்த எண்ணம் நிறைவேறணும்னு சொல்லி வேண்டுவான். மாணிக்க வாசகருக்கு என்ன எண்ணம்னா, திருவடியிலே அன்பு இருக்கவனும் உன் திருவடியை தவிர வேறு இடங்களிலே எனக்கு அன்பு வரக்கூடாது. எந்த பலனையும் குறித்து உன்ன வேண்டவில்லை, எந்த பலனையும் குறித்து அதுதான் நிஷ்காமிய பத்தின்னு சொல்றது. நிஷ்காமிய வடமொழியில நிஷ்காமியம்னா பலனை எதிர்பாராது பத்தி, பலனை எதிர்பாராது பத்தி உள்ளது. அது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும்னு போய் சாமி கிட்டையும் கேட்க கூடாது என்பது விஞ்ஞானிகளுடைய கருத்து. வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி. அது எப்படின்னு கேட்ட, ஒரு பச்சை குழந்தை வந்து அம்மா எனக்கு பால் போடுமா, எனக்கு எண்ணெய் கொடுமா, எனக்கு வந்து தொட்டியில போட்டு ஆட்டி விடுமான்னு கேக்குது. இல்லை, அதுக்கு என்னென்ன எந்த வேலையில என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் தெரிஞ்சு தாய் செய்யறாள்ல, தாய் செய்யறாள்ல. ஆக அவன் எப்படிப்பட்டவன்னா, பால் நின்றுட்டும் தாயினும் சால பரிந்து உபகாரம் பண்ணுகிறவனாகினாலே அவனுக்கு எல்லாம் தெரியும். அப்படின்னு எங்க நம்ம விட முடியுதா? நமக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு இதை கேட்டு பார்க்கலாம், சொல்லி பார்க்கலாம், அரிச்சு பார்க்கலாம், எல்லாம் விளக்குது இல்லையா? எப்படி மாணிக்கவாசகர் சொல்லி இருக்கிறாரு, தக்கது அறிவோயினி, அவனுக்கு நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் அவனுக்கு தெரியும். அப்படின்னு சொல்லிவிட்டு பேசாம இருக்க முடியுதா? நம்ம சுந்தர கட்சியில சேர்ந்துகிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. சுந்தரர் எப்படிப்பட்டவர்னா, முத்தாரம் இலங்கி மீளின் மணி வயிற கோவை அவை ஊனத்தந்தருளி மெய்க்கு இனிதா நார் கம கம கமன் வாசமடிக்கிறது. கத்தூரி கமல் சாந்து மணித்தருளவு கடல் நாகை காரோணம் நெய் கறிவிரவு நெய் சோறு. விசிட்டபிள் பிரியாணி நெய் சோறு 30 வேண்டும். கடல் நாகை காரோணம் இப்படியாகினாலே சுந்தர சுவாமிகள் சுவாமி சோர்மாட்ட கேட்டு கேட்டு வாங்கியிருக்கிறார். கேட்டு கேட்டு கேட்டு வாங்கவும் பிள்ளைக்கு உரிமைதான். கேட்பதற்கு முந்தியே இந்த பிள்ளைக்கு இன்னது வேணும் என்று அவனுக்கு தெரியும். அது வேற. சுந்தர சகமா இருக்கும் தோழமையினாலே அந்த மாதிரி எல்லாம் கேட்டு ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா கேட்காம இருக்க முடியுமா? ஒரு அவளுக்கும் பணம் அனுப்பணும், இவளுக்கும் அனுப்பணும், மெட்ராஸுக்கு அனுப்பணும், திருவாரூர். ஆகினாலே இப்படி நான் உன்னை வேண்டுவதெல்லாம் எதற்காக வேண்டுகிறேன் என்றால், உன்னுடைய திருவடியில அன்பு இருப்பதற்காக உன் திருவடியை வேண்டி வேண்டுகிறேன். இதுவரை வேற ஒன்றையும் வேண்டி வேண்டவில்லை. போக வேண்டி வேண்டிலேன் புறந்தராதி இன்பம் ஏகனின் கழலினை, கழலின திருவடி ஏகனின் கழலினை அலாது இலேன் என்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் வேற நூல்கள் பார்க்க முடியாது. அதுக்கு எனக்கு அந்த மாதிரியுடைய திருவடியிலேயே அன்பு இருக்கிறதுக்கு நான் எப்படி இருக்கணும்னா, ஆகம் உண்டு. அதனால ஆகம் உண்டுன்னு சொன்ன உடம்பானது என்ன, உருகி உருகி உள்ள உருகி. ஆகம் உண்டு கம்பம் வந்து, கம்பம் வந்துன்னா அந்த பக்தியில ஒரு நடுக்கம் வரும். பக்தியில உச்சகட்டமான பக்தியில ஒரு நடுக்கம் வரும். கம்பம் வந்து, கம்பம்னா நடுக்கம், கம்பம்னா பூகம்னு சொல்றாங்கல்ல. கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கனே, குஞ்சி அஞ்சலிக்கனே, இப்படி அஞ்சலி கூப்பி உடல் நைந்து நடுக்க வந்து என்னுடைய கையை தலையில கூப்பி கண்களிலிருந்து நீர் தாரதாரையா பெறுகணும். இப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு வேணும். உடல் உடைய என்பலா நெக்குறுக விழிநீர்கள் ஊற்றன விதும்பி ஊற்ற ஊசி காந்தத்தினை கண்டனுகள் போலவே ஊரூரவும் உண்ணி உண்ணி படபடன நெஞ்சம் பதைத்து நடுக்குற. இப்ப சொன்னதெல்லாம் இந்த பாட்டுல வரும். இப்ப சொன்னதெல்லாம் இந்த பாட்டுல வரும். இந்த பாட்டு தாய்மான ஒரு பாட்டு. உடல் உளைய என்பாலான குறுக விழிநீர்கள் ஊற்றன விரும்பி ஊற்ற ஊசி காந்தத்தினை கண்டனுகள் போலவே ஓருறவும் உண்ணி உண்ணி படபடன நெஞ்சம் பதைத்து நடுக்குற படியாடி குதித்து பனிமதி முகத்திலே நிலவனைய புன்னகை பரப்பி ஆர்த்தார்த்தெழுந்து மடல விழும் மலரனைய கைவிரித்து கூப்பி வானேய வானில் இன்ப மழையே மழைத்தார வெள்ளமே நீடூழி வாழ்கவன வாழ்த்தி ஏத்தும் கடல் மடை திறந்தனைய அன்பர் அன்புக்கு எளியை கண்ணஞ்சனுக்கு எளியையோ கருதறிய செச்சவையில் ஆனந்த நிறுத்தமிடு கருணாகர கடவுளே என்பது தாய்மான ஒரு பாட்டு. போக வேண்டி வெண்டில் என்பர் அந்த ராதி இன்பமும் ஏகனின் கழலினை அலாதிலேன் நம்பிடான் ஆக முண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கனே ஆக என்று கண்கள் தாரை ஆறதாக ஐயனே என்பது பாட்டு.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
3: இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 1.

பிரபஞ்சம் அனைத்திற்கும் ஒரே கடவுள் சிவ பரம்பொருள் மட்டுமே. அவரது இன்னருள் சிவம் சக்தி என இரண்டு. ஆன்மாவில் மூன்றாக நிற்கின்றார். ரிக், யசுர், சாம, அதர்வன வேதங்கள் நான்கினால் உண்மையை விளங்கச் செய்து நமக்கு ஐந்து புலன்களை அடக்கும் ஆற்றலை தந்தவர். நமது ஆறு ஆதாரங்களில் விருந்தும் ஏழாவதாகிய சகசர தளத்தின் மேல் பொருந்திய ஈசனை நெஞ்சே உணர்ந்து எய்துவாயாக. திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூரர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 5.

ஈசன் அண்ட சராசரம் தோன்றுவதற்கு முன்னே ஒளியாய் திகழ்பவர். அந்த சிவனோடு ஒக்கும் தெய்வம் உலகெங்கும் தேடினும் காண முடியாத ஒப்பில்லாதவர். அவர் நம் அகத்துள்ளும் செந்நிற பொருந்திய சகசிரார தல தாமரையிலும் விளங்குகின்றவர். திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூரல் அருளிய திருமந்திரம் பாயிராம் மந்திரம் 8.

சிவன் தீயை விட வெப்பமானவர், ஆனால் அன்பர்களுக்கு நீரை விட குளிர்ச்சியானவர். ஆயினும் யாவரும் அவரது அருள் சக்தியை அறியார். அவர் அன்பருக்கு குழந்தையை விட எளியவர், அருகில் இருப்பவர், தாயினும் பரிவு உடையவர். திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 10.

சிவனே பூமியை தாங்குவோன், ஆகாயமாய் விரிந்தோன், அவரே தீ சூரியன் சந்திரன் எனும் முச்சுடர், அவரே மழை பொழிவுக்கும் அருட்சக்தியும் இமயமும் குளிர்ச்சியான கடலும் ஆவார். திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் 11.

நமக்கு தூரத்திலும் பக்கத்திலும் முன்னேயும் உள்ள சிவன் பெருமையை எண்ணினால் சிவனுக்கு ஒத்ததாக சொல்லக்கூடிய பெரிய தெய்வம் வேறொன்றும் இல்லை. நம் முயற்சியும் முயற்சியின் பயனும் அருள் மழை பொழிகின்ற மேகமும் அவரே. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமுறள் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 15.

சிவப்பரம்பொருள் ஆதியாகவும் உருவ இறைவனாகவும் நம் உடம்பினுள் நின்று அதை சோதி உடம்பாக மாற்றம் செய்பவராகவும் உள்ளார். அந்த அருட்சோதி யாவருக்கும் அருள் வழங்குவதில் நீதிமான் அழியா பரம்பொருள் அவரே. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் 19.

சிவன் ஏழு உலகங்களையும் ஆக்கவும் அழிக்கவும் வல்லவர். பேரறிவாளர் யோகியின் உண்மையான தவத்திற்கு இறங்கி அவனது உடம்பையே இடமாக கொண்டு வீற்றிருப்பவர். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 22.

நீ நினைப்பதையும் சிவன் அறிவார் என்றபோதும், நீ சிவனை நினையாது கடவுளுக்கு என்னிடத்தில் கருணை இல்லையே என்கிறாய். இறைவனோ உன்னை போன்றோருக்கும் கருணை வழங்கி ரட்சிக்கின்றார். என்னே அவர் கருணை. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 23.

சர்வ வல்லவராக உலக உயிர்களுக்கு அருள் புரிகின்ற ஈஸ்வரனை இல்லை என்று மறுதளிக்காதே. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 24.

0: அவர் வீட்டிருப்பார். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு திருமூலர் திருமந்திரம். வழங்குபவர் சென்னை சுப்பிரமணியன் சர்மா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருச்சிற்றம்பலம்.
4: ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்து இளந்திரை போலும் ஈற்றனை நந்தி மகத்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. திருமந்திரமே சிதம்பரம் தானும் திருமந்திரமே சிறந்த உபாங்கம் திருமந்திரமே திருக்கூத்தின் செய்கை திருமந்திரமே திருமேனிதானே. திருச்சிற்றம்பலம். ஆத்மபந்துக்களே, தொடர்ந்து திருமந்திரத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஒளியுடம்பு, மரணமிலா பெருவாழ்வு முதலிய விஷயங்களை இன்று அனுபவிக்க இருக்கிறோம். அதனுடைய அடிப்படையைத்தான் இன்று பார்க்க போகிறோம். எதன் அடிப்படையில் இவற்றை நமக்கு திருமூலர் தேவர் அருளியிருக்கிறார் என்பதை பார்ப்போம். ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் இருந்தான் திருந்து ஆரருள் சோதியுமாம் துருங்காதது ஓர் தன்மையுள் நீதியுமாய் நித்தம் ஆகி நின்றானே. காலதேச வர்த்தமானங்களை தாண்டியவர், சதா இருக்கக்கூடியவர் முதலிய விஷயங்களை முன்னாடியே நமக்கு திருமூல தேவர் சந்தேகத்துக்கு இடமற எடுத்து எய்ம்பு விட்டார். இப்பொழுது இவர் இங்கே சொல்லியிருக்கக்கூடியது, ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் இருந்தான். ஒரு வஸ்துவை பார்க்கவில்லை என்றால் நாம் அதை ஒப்புக்கொள்வதில்லை. ஒரு வஸ்து என் கண்ணுக்கு தெரிஞ்சால்தான் நான் ஒத்துக்குவேன், கண்ணுக்கு தெரியலன்னா நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். இதுதான் நம் பலரினுடைய அனுபவமாக இருக்கிறது. ஒரு வஸ்து கண்ணுக்கு புலப்பட வேண்டுமே ஆனால் அதற்கு ஒரு ஒளி தேவையாக இருக்கிறது. அந்த ஒளி இல்லை என்றால் இருட்டில் நமக்கு கண்ணு தெரியறதில்லை. நம்மை தாண்டிய அந்நிய வஸ்து, அது ஒரு ஆளா இருக்கலாம், ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு மரமா இருக்கலாம், செடியா இருக்கலாம், ஒரு பறவையாக இருக்கலாம், நாம் இல்லாத அந்நியமான ஒரு வஸ்து, செகண்ட் ஆப்ஜெக்ட் ஒண்ணு நம்ம கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னா லைட் சோர்ஸ் ரொம்ப அவசியமாக தேவைப்படுகிறது. லைட் சோர்ஸ் இருந்தாதான் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பார்க்க முடியும். அந்த லைட் சோர்ஸ் மட்டும், வெளியே இருக்கிற எக்ஸ்டர்னல் லைட் சோர்ஸ் மட்டும் போருமா அப்படின்னா, ஒரு சூரிய ஒளி மட்டும் போருமா அப்படின்னா, அதை விட முக்கியமானது நம்மளுடைய நேத்திர ஜோதி, கண்ணு தெரியணும். கண்ணு தெரியாதவங்கிட்ட எவ்வளவு வெளிச்சமான இடத்தை கொண்டு போய் காமிச்சாலும் அவருக்கு ஒன்றும் தெரியாது பாவம். அப்ப நேத்திர ஜோதி அதை காட்டிலும் பெருசாக இருக்கு. சூரிய ஜோதி பெருசு, இரவிலே ஒன்றும் கண்ணு தெரியறதில்ல, நல்லா கண்ணு தெரியறவாளுக்கும் ராத்திரி ஆயிடுத்துன்னா வெளிச்சம் இல்லாத இடத்துல கண்ணு தெரிவதில்லை. வெளிச்சமான நேரத்திலும் நேத்திர ஜோதி இழந்தவர்களுக்கு கண் தெரிவதில்லை, அங்க ஒரு பிரச்சனை உண்டாகிறது. சரி, வெளியில இருக்கிற ஒளியும் இருந்து கண்ணு நல்லா தெரியறவராகவும் இருந்து திடீர்னு இறந்து போயிட்டார் அப்படின்னா அங்க ஆத்ம ஜோதியே போயிடுது. ஆத்ம ஜோதி போயிடுதுன்னா கண்ணு தெரியலன்னா கூட ஆப்ரேஷன் பண்ணி கண்ணு தெரிய வச்சுக்கலாம். இப்பெல்லாம் நிறைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்துடுது இல்லையா, அப்ப கூட கண்ணை சரி பண்ணிடலாம், நேத்திர ஜோதியை சரி பண்ண முடியும். ஆனா இறந்தவரை உயிர்ப்பிக்க முடியுமா? ஒரு தரம் உயிர் போயாச்சுன்னா போயாச்சுதான். அப்ப ஆத்ம ஜோதி அதை விட வலுவானது, அதை விட அதை காட்டிலும் பலமானது ஆத்ம ஜோதி. சூரிய ஜோதி, நேத்திர ஜோதி, ஆத்ம ஜோதி, எப்படி தெரிஞ்சுக்கிறது ஆத்ம ஜோதி பலமானது அப்படின்னு? இருளிலே வேற எதுவுமே தெரியாத நேரத்தில் கூட தான் இருக்கிறோம் என்கின்ற அறிவுக்கு இன்னொரு விளக்கு தேவையா இருக்கிறது இல்ல. திடீர்னு கரண்ட் போயிடுதுன்னா ஐயோ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு நம்ம தேடுறது கிடையாது. நான் இருக்கேங்கிற அறிவு சதா இருந்து கொண்டேதான் இருக்கிறது. முழிச்சின்றிருக்கும் பொழுது நான் உள்ளேன், நான் இருக்கிறேன், அப்படிங்கிற அறிவுக்கு எந்த விதமான ஹானியும் உண்டா

0: இல்லை. நான் இருக்கிறேன் என்பது நல்ல தெள்ள தெளிவாக தெரிகிறது. அகம் அஸ்மி இருக்கு, ஒரு சாமத்துல ஒரு இருக்கு உண்டு, அகம் அஸ்மி பிரதம ஜாருதா அப்படி வரும். அதுல அது ரொம்ப ஆழமான இருக்கு. ஞானத்தை விரும்புபவர்கள் அந்த ருக்க வந்து தியானம் பண்ணி கொண்டே இருந்தாலே போதுமானது. ஜாப்பனீஸ்ல கோயன் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவா, ஒரு விஷயத்த பத்தி ஆழ்ந்த சிந்தனை பண்ணி கொண்டே இருந்தால் அது தியான நிலைக்கு இட்டு சென்று விடும். அப்படி ஒரு கோயன் தான் இந்த அகமஸ்மி பிரதமஜாருதா அப்படிங்கிறது. சாதாரண சம்ஸ்கிருத அர்த்தம் தெரிஞ்சவாளே இந்த வரிய யோசிச்சு பார்த்தான்னா அவளுக்கு என்னங்கிறது புலப்படும், குருமுகமா கத்துக்கலாம். அப்ப தான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு வேற ஒரு வஸ்து தேவையா இல்ல, வேற ஒரு ஒரு விளக்கோ ஒரு ஒளியோ ஒரு லைட் சோர்ஸோ அவசியம் இல்லாதபடி தான் இருக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிகிறது. இப்ப கடவுளோட கான்செப்டுக்கு வருவோம். இப்ப கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, ஆரம்ப நிலை ஆன்மீகவாதிகள் அவள்ல என்ன சொல்லுவானா, கோவில்ல இருக்கார், கொஞ்சம் முத்தி எடுத்துனா எல்லா இடத்துலயும் நீக்கமரம் நிறைந்திருக்கிறார். இப்ப கோவில்ல இருக்காருன்னா கோவில்ல எல்லா இடத்துலயும் இருக்காரா அப்படின்னு கேட்டா கர்ப்ப கிரகத்துல இருக்கார். சரி, கர்ப்ப கிரகம் அந்த ரூம் ஃபுல்லா இருக்காரான்னா அந்த சிலா ரூபத்துக்குள்ள இருக்கிறார். நாஸ்திகவாதி கேட்கிறாள் இல்லையா, வெறும் கல்லு தானே, கல்லு மேலதானே கொண்டு போய் நீங்க பாலை விடுறேன் அப்படின்னு சொல்றாள் இல்லையா, கல்லுன்னு பார்த்தா அது கல்லுதான், நீ பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தில் தான் இருக்கிறது. ஒரு போட்டோவை பார்த்தோன்னா ஒருத்தருக்கு மரியாதை வருது, ஒரு போட்டோவை பார்த்தோன்னா ஒருத்தருக்கு அழுக வருது, ஒரு போட்டோவை பார்த்தோன்னா ஒரு சிரிப்பு வருதுன்னா, ஏன்னா அது ரிலேட்டடான ஒரு மூட், அது ரிலேட்டடான ஒரு தாட் ப்ராசஸ் உன்னுடைய மனசுக்குள்ள ஆல்ரெடி ஓடின் இருக்கிறதுனாலதான். அப்போ அது வெளியில வெறும் ஒரு சித்திரப்படம் தான், வெளியில அது வெறும் ஒரு கல் விக்கிரகம் தான், ஆனா உள்ளுக்குள்ள உனக்கு அது என்ன ரெலவன்ஸை உண்டாக்குறதோ அந்த ரெலவன்ஸை பொறுத்துதான் அதனுடைய வேல்யூ தீர்மானிக்கப்படுகிறது. வைரங்கிறதும் கல்லு தானே, சாதாரண கண்ணாடி கல்லும் கல்லு தான், வைரமும் கல்லுதான். வைரத்துக்கு மட்டும் ஏன் அவ்வளோ வசதியான விலை, ஏன் கண்ணாடி கல்லுக்கு அவ்வளோ வசதியான விலை இல்லை? அப்போ நமக்கு உள்ளே தெரிகிறது, நம்முடைய சைத்தன்யம் நமக்கு சொல்லுகிறது, கான்சியஸ்னஸ் நமக்கு சொல்லுது, இது டைமண்ட், இது வைரம், இது கண்ணாடி. அப்ப நம்ம தான் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம். இப்ப இனிமே ஒரு உலகமே உண்டாயிடுறது, புது பிரபஞ்சத்துல கண்ணாடி கல் தான் விலை மதிக்க முடியாத கல் அப்படின்னா அங்க வைரம் கொட்டி கிடக்கும், கண்ணாடி கல் அரிதாக போய்விடும். அப்போ நம்முடைய கான்சியஸ்னஸ் எதை முடிவு பண்றதோ, எதை பார்க்கணும்னு நினைக்கிறதோ அதான் பாக்குறது. தங்கமும் உலோகம் தான், செப்பு பித்தளையும் உலோகம் தான். தங்கத்துக்கு இருக்கிற மதிப்பு ஏன் செப்பு பித்தளைக்கு இல்ல, பித்தளைக்கு ஏன் இல்லாம போச்சு, தங்கத்துக்கு இருக்கிற மதிப்பு ஏன் பித்தளைக்கு இல்லாம போயிடுச்சு? அப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், வெளியே நீ பார்க்கக்கூடிய கடவுள் படமாகவோ உருவமாகவோ சிலையாகவோ இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை நீ கல்லுன்னு பார்த்தால் கல்லுதான். உனக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்தன்மை உயிர் பெற்று வெளியில இருக்கக்கூடிய அத்தனையும் தெய்வம்னு பார்த்தா அப்பதான் எல்லாமே தெய்வம்ங்கிறத நீ உணர ஆரம்பிப்ப. ஏன்னா அந்த தெய்வம் இல்லாமல் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. அப்ப வெளியில ஒரு டப்பா இருந்தாலும், வெளியில வந்து ஒரு குச்சி இருந்தாலும், வெளியில எது இருந்தாலும், ஒரு கண்ணாடி குவளை இருந்தாலும், எல்லாமே ஏதோ ஒரு பஞ்சபூத கலவையால் தான், பஞ்சபூதமும் அவனே தான் ஆன பிற்பாடு, அவனன்றி வேறு என்னவாக அது இருக்க முடியும்? இந்த தாட் ப்ராசஸ்க்குள்ள போனாதான் அத்வைத்தம் பிராக்டிஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். தனித்தனியா வெவ்வேறாக பேதம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அபரோக்ஷ அனுபூதியில் ஆச்சாரியால் ஆரம்ப ஸ்லோகங்கள்லயே சொல்கிறார், எவன் ஒருவனுக்கு காக்கா விஷ்டையும் கனகமும் சமானமாக தெரிகிறதோ அவன் அதிகாரி. இது காக்கா எச்சில், இது தங்கம் அப்படிங்கிற பேதம் தெரியக்கூடாதான், அது ரெண்டும் ஒன்னா தெரியணுமா? அது ரெண்டும் ஒன்னா என்னைக்கு தெரிகிறதோ அதுக்கு அதிகாரி ஆகிறான் அபரோக்ஷ அனுபூதியில ஆச்சாரியால் சொல்றான். அப்போ இதில் இந்த ஸ்லோகத்திலே ஒளி உடலை அடைவது என்ன, ஒளி உடல்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம், அப்புறம் அடையிற மார்க்கத்தை பார்ப்போம். அப்போ வெளியில ஒரு சாதாரண கல் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, ஒரு பொருள், ஆனா அந்த கல்லுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியது உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா. நல்லா தூங்கி போயிட்டா, நல்ல ஒரு நல்ல டீப் ஸ்லீப்ல இருக்கக்கூடிய ஒருத்தன் கிட்ட போய் வைரக்கல்ல கண்ணுக்கு முன்னாடி காமிச்சா அவனுக்கு தெரிய போடுதோ அது வைரக்கல்னு? கையிலேயே வைரக்கல்லை வச்சுக்கோங்க, கையில வைரக்கல் வச்சு கைய மூடின்னு தூங்கினா தன் கையில வைரக்கல் இருக்குங்கிற ஞாபகம் ஆழ்ந்த தூக்கத்துல உண்டாகுமோ? உண்டாகாது. அப்போ அதுக்கு மதிப்பு எப்ப ஏற்படுகிறது, அந்த வைரத்திற்கு மதிப்பு எப்ப ஏற்படுகிறதுனா அவனுடைய ஜாகிரத அவஸ்தையில தான், அவன் முழிச்சதுக்கு அப்புறம் தான், கண்ணை முழிச்சு கையை திறந்து பார்த்தானாதான் வைரக்கல்லுங்கிற ஞானம் அவனுக்கு உண்டாகிறது. அப்போ வெளியில இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவுக்கு அது கடவுளாகவே இருந்தாலும் சரி, மதிப்பு உள்ளுக்குள்ள இருந்துதான் வரணும், அது நீ முழித்த பிற்பாடுதான். அதனாலதான் என்ன சொல்றான்னா, கண்ணிருந்தும் குருடர்களாய் என்று மகான்கள் சொல்வதற்கு காரணம் இதுதான். கண் இருக்குங்கிறதுனால நீங்கள்லாம் நல்லா கண்ணு தெரியறவா நினைச்சுக்காதீங்கோ, ஆனா அதுல இருக்கிற தெய்வத்தை பார்க்காத வரையில் உங்களுக்கு கண் தெரிந்தாலும் நீங்கள் குருடர்கள் தான், அறிவு குருடர்கள் தான் என்று சொல்லுகிறார். கண் இருந்தும் குருடர்களாய் வாழ்கிறோம் இந்த பூமியிலே. ஏன்னா அது வெளியில இருக்கக்கூடிய வஸ்துவினுடைய மதிப்பு என்னன்னு தெரியலன்னா கண் தெரிஞ்சு என்ன பயன், கண்ணால் ஆவது என்ன பயன். வெளியில் இருக்கக்கூடிய உருவம் ஒவ்வொன்றும் இறைவனால் படைக்கப்பட்டவை, இறைவனுடைய வடிவமானவை, இறைவனே உருவானவை அப்படிங்கிற அறிவு இல்லாவிட்டால் கண் பெற்று என்ன பயன், கண்ணால் படைத்த பயன் என். அப்போ எல்லாத்திலையும் இறைவனை பார்ப்பதற்கு முக்கியமானது எதுவா இருக்குன்னா அந்த ஆத்ம ஜோதி தான் முக்கியமா இருக்குது. இப்ப ஜோதி ஜோதினு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது இருந்தால்தான் ஒரு வஸ்து புலப்படும். அதனாலதான் அஜ்ஞான திமிராந்தசிய ஞானாந்தன சுலாகையா சக்ஷுரூன் மீலிதமியன தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அஜ்ஞானம்ங்கிறது இருட்டு, இருள், அறிவின்மை என்பது இருளுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. அப்ப அதனுடைய போலார் ஆப்போசிட் வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை தான் ஞானம்னு சொல்றோம். அதனாலதான் சூரியனுக்கு ஞானகாரகன் ஆத்மகாரகன் என்று பெயர் வைத்திருக்கிறோம். ஏன்னா வெளிச்சமா இருந்தாதான் இருளை போக்க முடியும், இருளை நீக்குவதற்கு வெளிச்சம் அங்கே வந்தாக வேண்டும். இதுக்கு அபியாசம் நிறைய பண்ண வேண்டுமோ அப்படின்னு கேட்டா, அபியாசம் ரொம்ப, அதாவது ஒரு 10,000 வருஷம் இருட்டாவே இருந்த குகை அப்படின்னா 10,000 வருஷம் ஒளி பாய்ச்ச வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அந்த குகையை திறந்த உடனே சூரிய ஒளி தன்னாலேயே உள்ள புகுந்து விட போகிறது. அப்படி நான் தான் இந்த தேகம் அப்படிங்கிற புத்தியை நீக்கி விடுவதால் மட்டுமே ஞானம் அங்க உள்ளுக்குள்ள இருக்கிறது நமக்கு தெரிஞ்சு விட போகிறது. அதுக்கு தனியா உட்கார்ந்து அபியாசம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ ஒளி உடல்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய கான்சியஸ்னஸ் சுத்த சைதன்யத்தை தான் இங்க ஒளி உடல்னு சொல்றோம். அதுக்கு மரணமே கிடையாது, அதை நம்மோடு தொடர்பு படுத்தி கொண்டு விட்டால், அதுதான் நாம் என்று தெரிந்து கொண்டு விட்டால் நமக்கு மரணமில்லா பெருவாழ்வு. அதாவது இந்த உடலுக்கு மரணமில்லா பெருவாழ்வுன்னு தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாராவது மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொன்னா இந்த உடம்பு சாகாம இருக்குமோ என்னமோ, காயகல்பம் பண்ணிப்பாளோ என்னமோ அப்படின்னு. இந்த எழுதின திருமூலரே 3000 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய உடலே மறைந்து விட்டது. 3000 வருஷத்துல போனா என்ன, 300 வருஷத்துல போனா என்ன, 30 வருஷத்துல போனா என்ன, 3 வருஷத்துல போனா என்ன, போறதுங்கிறது முடிவாயாச்சு. அப்ப உடல்ங்கிறது தோன்றினால் ஜாதசியகி துருவ மிருத்யுகு, உடல் அழியத்தான் போகிறது. அழியாத ஒன்றை நாம் என்று தெரிந்து கொண்டு விட்டால் நமக்கு அழிவு கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த உடலை அவலம்பிச்சிருக்கிறதுனாலதானே மரண பயம் உண்டாகிறது. இந்த உடல் தான் நான் அப்படின்னு நினைச்சுக்கிறதுனாலதானே மரண பயம் உண்டாகிறது. இந்த உடல் நான் இல்லை, அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒளிதான் நான், அந்த ஆன்ம ஒளிதான் நான் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுட்டேன்னா அப்ப அந்த ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. அது ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடல், ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடல்னு மாறி மாறி போய்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. அப்படித்தானே இந்த கதையை எழுதுகிறவருடைய சரித்திரமே அப்படித்தானே ஆரம்பிக்கிறது. கூடு விட்டு கூடு பாய்ந்தார், அதுதான் ஒளி உடல். அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த தேகம் நீங்க கண்ணுக்கு நேரா பாக்குற இந்த கை கால் உடம்பு கண்ணு மூக்குலாம் இருக்கே, இது நீங்க கிடையாதுங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. எப்ப இந்த பிசிக்கல் பாடி நான் இல்லை அப்படிங்கிற அறிவு உண்டாயிடுத்தோ, தேகாத்ம புத்தி போயிடுத்தோ, தேகாத்ம புத்தி கிளம்பின மாத்திரத்திலே உள்ளுக்குள்ளே ஆத்ம ஜோதியாக சொரூபத்தையே தன் சொரூபமாக சஸ்வரூபம், அழகா சொல்ற ஆச்சாரியால் பக்தினா என்னன்னா சஸ்வரூபானு சந்தானம் தான் பக்தி. ஒருவனுடைய ஸ்வரூபம் என்னங்கிறத ஒருத்தன் தெரிஞ்சுட்டானே ஆனால் இன்னொருத்தர்கிட்ட போய் தேகின்னு கையேந்தி நிக்க மாட்டான். ஏன்னா அவனே ராஜா, அவனே எல்லாம் வச்சுட்டு இருக்கான். அவனும் பரமாத்மாவினுடைய ஒரு ஃபிராக்ஷன் தானே. இன்னொருத்தர்கிட்ட போய் தேகின்னு கையேந்து நிற்க வேண்டிய அவசியம் அவனுக்கு கிடையாது, அவனை தேடி எல்லாம் வரும். அப்ப நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆத்ம ஜோதி தான் பெரிய விஷயம். இந்த ஆத்மா தான் இந்த உடலுக்கு சார்ஜ் கொடுக்கறது. ஒரு போன் இருக்கு, நமக்கு புரியுற கான்டெம்பரரி எக்ஸாம்பிள்ல சொல்லணும்னா ஒரு போன் இருக்கு. போனோட பேட்டரி போயிடுச்சுன்னா அது ஐபோனா இருந்தா என்ன, ப்ளூபெரியா இருந்தானா, பிளாக்பெரியா இருந்தானா, என்னவா இருந்தா என்ன, சார்ஜ் போயிடுத்து, போன் இஸ் டெட். அது 1 கோடி ரூபாய் கொடுத்து அந்த போன் வாங்கினாலும் போனை திருப்பி உயிர்ப்பிக்க முடியாது, திருப்பி சார்ஜ் ஏத்தினால்தான். இந்த சார்ஜுங்கிறது ஆத்மான்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த சார்ஜ் இருந்தால்தான் இந்த போனுக்கு மதிப்புங்கிற மாதிரி, உள்ளுக்குள்ள ஆத்மா இருந்தால்தான் இந்த உடலுக்கு மதிப்பு. அந்த எலக்ட்ரிசிட்டினே ஒண்ணு இல்ல அப்படின்னா இப்ப கண்டுபிடிச்ச எல்லா இன்வென்ஷன்ஸும் வேஸ்ட். லேப்டாப்ல இருந்து ஆரம்பிச்சு செல்போன்ல இருந்து ஆரம்பிச்சு ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் டியூப்லைட் ஃபேன் சர்வமும் வேஸ்ட் ஆயிடும். இது எல்லாத்தையும் இயக்கக்கூடிய ஒரே சக்தி எலக்ட்ரிசிட்டி தான். ஆனா நம்ம பேர் வெவ்வேறா கொடுத்துட்டதுனால அந்த ரூபத்துல நமக்கு ஆசக்தி வந்துடுறது. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கம்ப்யூட்டர், டெலிபோன், டிவி, மொபைல், வெளி ரூபத்திலே ஆசிரியம் உண்டாகி விடுகிறது நமக்கு. ஆனா ஆக்சுவலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா எல்லாமே பயனே கிடையாது, எல்லாமே வேஸ்ட் தான். அது போல ஆத்மாங்கிற ஒண்ணு இல்லை என்றால் இந்த உடலும் பயனற்றதாக ஆகிவிடும். கொண்டு போய் எரிச்சிடுவா இல்ல புதைச்சிடுவா, ஒரு நாளைக்கு மேல யாரும் வச்சுக்கிறதே கிடையாது. எவ்வளோ பாசமுள்ளவாளா இருந்தாலும் நேசமுள்ளவர்களாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு மேல யாருமே வச்சுக்கிறது இல்லை. அது சாஸ்திரமே வேற சொல்றது, ஒரு நாளைக்கு மேல வச்சுட்டா பரியூஷித்த தோஷம்னு வேற சொல்றது. அக்னிக்கு கொடுக்கும் போது ஃப்ரெஷ்ஷா கொடுத்துடணுமா, பழைய சாப்பாட்டை போடுற மாதிரி ஆயிடுமா, இல்லாட்டி வச்சிருந்து கொடுத்தோம்னா. அப்ப இந்த உடலாக இருக்கிறதே இந்த உடலை கொண்டு போய் உடனே பொசுக்கிடுவா இல்ல புதைச்சிடுவா. அப்ப இந்த உடலுக்கு மதிப்பு என்னன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒளிதான் அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தியானம் பண்ணி கொண்டே வர வேண்டும். அப்ப எது நம்மை உயிரோட வைத்திருக்கிறது, எது நம்மை எழுப்பி விடுகிறது, 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைச்சுட்டு படுத்துக்கிறேள். நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிளே சொல்றேன், ஒரு அலாரம் ஒண்ணும் வைக்கல, 6 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு படுக்கிறேன். கரெக்டா 6 மணிக்கு முழிப்பு வரதா இல்லையா, உள்ளுக்குள்ள இருந்து யார் உங்களை எழுப்பி விடுறது 6 மணிக்கு? எடுத்து பார்த்தா மொபைல் எடுத்து பார்த்தா 6:00 இருக்கா இல்லையா, ட்ரை பண்ணி பாருங்க. யார் எழுப்பி விடுறா உள்ளுக்குள்ள இருந்து? அந்த உள்ளுக்குள்ள இருந்து எழுப்பி விடக்கூடிய ஆளை தேட ஆரம்பியுங்கள். அவராக இருப்பதும் அந்த பரபிரம்மம் தான் அப்படிங்கிறது தான் இங்க சொல்லுகிறார். சதா அவர் என் உள்ளேயே இருக்கிறார், என்னோடேயே இருக்கிறார், என் மூலமாகவே அவர் வேலையை செய்கிறார் அப்படிங்கிறத இங்கே சொல்லுகிறார். இந்த பாடலே ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதி, ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உள்ளுக்குள்ள நடக்கிறதுங்கிறார். உடலுள் நின்ற வேதி, அதுக்கு வேதிங்கிறதுக்கு கெமிக்கல்னு ஒன்னு வச்சுக்கலாம், வேதிங்கிறதுக்கு தெரிஞ்சவன் வச்சுக்கலாம், அறிந்தவன் அறிஞன் அப்படின்னு வச்சுக்கலாம். உள்ளுக்குள்ள இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறவன் யாருங்கிறத பாருங்க. கண்ணு பாக்குறது யார் தெரிஞ்சுக்கிறான்? கோமால ஒருத்தருக்கு கண்ணு முழிச்சுட்டுதான் இருக்காரு, ஆனா அவருக்கு புரியறது இல்லையே, எய்தாப்புல நிக்கிறது பொண்ணா பையனா ஒண்ணுமே தெரியறது இல்லையே. அப்ப உள்ளுக்குள்ள புரிஞ்சுக்கிறவன் ஒருத்தர் இருக்கா இல்லையா? இதுதான் ஆச்சாரியால் திருக் திருஷ்ய விவேகம் அப்படிங்கிற புஸ்தகத்துல அழகா எழுதியிருக்காரு. திருக்கு வேற, திருஷ்யம் வேற, இது ரெண்டையும் புரிஞ்சு பாக்குற விவேகம் நமக்கு வேணும். எது பார்க்கப்படுகிறது? பார்ப்பவன் யார்? பார்ப்பவன் அவன் தான் பார்ப்பனன்னு பேர். பார்ப்பவனை பார்ப்பவன், உள்ளுக்குள்ள இருந்து எவன் ஒருத்தன் பார்த்து கொண்டிருக்கிறானோ, உள்ளுக்குள்ள இருந்து எவன் ஒருத்தன் கேட்டுக் கொண்டிருக்கிறானோ, அவன் யாருங்கிறத பாக்குறதுக்கு பேர் தான் பார்ப்பனன். அது யாரு பார்த்தாலும் சரி, அது எந்த ஜாத்தியில பிறந்தவாளா இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள இருக்கிறவன் யாருனே கவலையே பண்ணல, சட்டையே பண்ணல அப்படின்னா அது மேல் ஜாதியிலே பிறந்திருந்தாலும் பார்ப்பன ஜாதியிலே பிறந்திருந்தாலும் அது சொல்றாள் இல்லையா. ஆச்சாரியர்களே ஸ்லோகத்தை சொல்றா, சண்டாளோஸ்து த்விஜோஸ்து, யாரு ஆத்மாவை ஆசிரியிக்கவில்லையோ அவன் சண்டாளனாக பிறந்திருந்தாலும் அல்லது பிராமணனாக பிறந்திருந்தாலும் அவன் வந்து நீச்ச ஜாதியை சேர்ந்தவனாக ஆகிவிடுகிறான். ஒரு ஆத்ம ஜானியாக ஒருத்தன் நீங்க சொல்லக்கூடிய கீழ் ஜாதியிலே பிறந்திருந்தாலும் அவன் மேல் ஜாதியினனாக மாறிவிடுகிறான். அவன் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளியை தெரிந்து கொள்வதன் திறனை கொண்டு, அவன் பிறப்பின் திறனை கொண்டு நீங்க சொல்லல, அவன் விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய திறனை கொண்டு அவனுக்கு நிர்ணயிக்கப்படுகிறதே ஒழிய பிறப்பின் திறன். நம்ம சங்கல்பம் பண்ணியா பிறந்தோம்? இந்த வீட்டுல இந்த அப்பா அம்மாவுக்கு நான் பிறக்க போகிறேன், நம்ம சங்கல்பமா அது? அப்ப பிறப்பின் அடிப்படையில் செய்யக்கூடிய பேதங்கள் எப்படி சரியாக இருக்கும்? பிறந்ததுக்கு அப்புறம் என்ன எஃபர்ட் நீ போடுற? ஏன் பிறந்தோம், எப்படி பிறந்தோங்கிறத கண்டுபிடிக்கிறதுல நீ என்ன எஃபர்ட் போடுற? அங்கதான் உன்னுடைய ப்ராக்ரஸ்ங்கிறது இருக்கு. அப்போ யாராக இருந்தாலும் முக்கியமாக உள்ளுக்குள்ளே இருந்து பார்ப்பது. இதுக்கு என்ன ஏதாவது வேணுமா? வேதாத்தியனம் பண்ணியிருக்கணுமா? இல்ல வந்து இஷ்டிகள் யாகங்கள்லாம் பண்ணியிருந்தாதான் உள்ளுக்குள்ள இருந்து யார் பாக்குறா, உள்ளுக்குள்ள இருந்து யார் கேட்கறாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ப்ரீ ரெக்வசிட்ஸ் இருக்கா? உயிரோட இருந்தா போறோம், எல்லா அவயவங்களும் நன்னா இருந்தா போறோம். அப்ப உள்ளுக்குள்ள இருந்து யார் பாக்குறா, உள்ளுக்குள்ள இருந்து யார் கேட்கறா, எல்லாத்தையுமே நம்மளாகவே யோசிக்க முடியும், யோசனை ஆலோசனை பண்ண முடியும். அதை ஆலோசனை பண்ணினாலே அந்த சோர்ஸ் கிட்ட நம்ம ஈஸியா போய் சேர்ந்துள்ளாம். அந்த சோர்ஸ் ஒளி ரூபமாகத்தான் அடைந்தவர்கள் அத்தனை பேருமே அதை ஒளி ஒளி ஒளி என்றுதான் சொல்கிறார்கள், வேற எதுவாகவுமே சொல்ல முடியாது. அப்போ உள்ளுக்குள்ள இருந்து இந்த விஷயங்களை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியது, அதாவது காதுங்கிறது ஒரு உபகரணம், நம்முடைய காது இருக்கிறதே இந்த காது ஒரு உபகரணம், காது மூலமா அந்த வேவ்ஸ் தான் டிராவல் ஆகிறது, டிராவல் ஆனதுக்கு அப்புறம் உள்ள போய் அது எப்படி டிரான்ஸ்லேட் ஆகிறது. இப்ப நான் உங்களுக்கு புரியாத பாஷை ஒண்ணு பேசுறேன் அப்படின்னா அது உங்களுக்கு புரிய போறது இல்ல, அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரிய போறது இல்ல. ஏன்னா வார்த்தைகள் கேட்கின்றது, ஆனா உங்களுக்கு உள்ள இருந்து புரிஞ்சுக்கிறவனுக்கு அந்த பாஷை புரிய போவதில்லை. அப்ப உள்ளுக்குள்ள இருந்து நான் இப்ப சொல்லக்கூடிய சப்தங்களை எல்லாம் ஒண்ணு கூட்டி அதுக்கு அர்த்தம் பண்ணி கொடுக்கக்கூடியது யார்? அதில் தியானம் செய்து கொண்டே இருங்கள், தொடர்ந்து திருமந்திரத்தை அனுபவிப்போம். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்கவே ஞானத்தவந்தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. என் தாயோடு எண்ணப்பன் ஏழேழு பிறவியும் அன்றே சிவனுக்கு எழுதிய ஆவணம், ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான் என்றான் முகில்வன் நன்னேர் எழுத்தாமே.
1: திருச்சிற்றம்பலம்.
2: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: நீடு பெரும் திருக்குத்து நிறைந்த உள்ளத்து நிலைமை தோன்ற ஆடுமாற்றிப் பாடி ஆடிய பாலராவாயர் எங்குமாகி நின்றானும் இயல்பு அறியப்படா மங்கை பாகம் கொண்டானும் மதிசூடு மைந்தனுமான ஐயாருடை ஐயனை தொடர்ந்து வணங்கியிருந்த காலத்து அருளி செய்த திருப்பதிகங்களுள் ஒன்று திருத்திகள் மறைச்சிறுமி எனத் தொடங்கும் உறுப்பினதாம். திருக்கையிலை வெற்பிலுரை அற்புதர் இருக்கும் இடம் ஏறார் திருவையாறு நந்தியார் வழிபட்டு அருள் பெற்ற பதி நந்தி முளவு கொட்ட நம்பன் திருக்கூத்தாடி அருளிய குறிப்பு இத்திருப்பதிகத்தில் இடம்பெறுதல் காணலாம். மெஞ்ஞான பூசுரன் மேதகு காளியர் மன்னன் அருளிய பதிகப்பலன் நின்மலன் அடிக்கி நேசமலி பத்தர் ஆவர் என்பது ஆம். மண்ணு கொடையாளர் வயில் திருவையாறு வரக்கருணையாளர் வயில் திருவையாறு என்று போற்றப் பெறும் ஐயாற்றில் ஆளுடைய பிள்ளையாருடைய திருப்பதிகம் திருத்திகள் எனத் தொடங்கும் தொடக்கத்தினது ஆம். பண் இந்தளம்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: ஒன்பதாம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை தொடர்ச்சி. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: இதற்கு அடுத்தபடியாக கோலமலர் அப்படிங்கிற பதிகம், இது அந்தாதி தொடையில இருக்கு, பஞ்சம பண்ல இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இதுவும் தில்லைக்கு தான் பாடப்பட்டிருக்கு. கோலமலர் நெடுங்கொவை இல்லையா, அதுல சொல்லிட்டு அந்த பாட்டுல எல்லாம் வழக்கம் போல எல்லா வர்ணனைகளையும் சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சிற்சபை நாயகனை அவர் என்ன செய்யறாரு, உயிர்களை எல்லாம் அடிமைகளாக ஏன்று கொண்டு நம்மை ஆழ்கின்றார். அவரை என்னால் காண்பது என்று கொள் காண்பதுவே. இந்த ஒன்பதாம் சூத்திரம் சொல்லுதுல, ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞான கண்ணினில் சிந்தை நாடின்னு சொல்றதா இல்லையா. அதனால இந்த பதியங்களை பூரா நீங்க பார்த்தாலே நல்லா தெரியும், அந்த ஞான கண்ணை தேடி அவரை என்னைக்கு பாக்குறது, என்னைக்கு பாக்குறது, என்னைக்கு பாக்குறதுனா ஞான கண்ணால பாக்குறது தான். அதனால அது இந்த பதிகத்திலயும் வருது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதனால அந்த என் பெருமானே நான் என்று காண்பது அப்படின்னு அழகாக அதுல கேட்டிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது பாடல், அதுல காண்பது யான் என்று கொள், அதான் அதோட இதாவே வந்துருது இல்லையா, அந்தாதியா வந்துருது. அந்த பாடலின் அந்தம் இந்த பாடலின் ஆதியாக வருகிறது. கதிர் மாமணியை கனலை ஆண் பெண் அரு உரு என்று அரிதற்கு அரிதாயவனை சேன்பனை மாளிகள் சூழ் தில்லை மாநகர் சிற்றம்பலம் மாண்புடை மானடம் செய் மறையோன் மலர்பாதங்களே என்று அழகாக சொல்றார். அதாவது அவரை வந்து நம்ம என்னைக்கு காண்பது, அழகாக அவர் நடனம் ஆடுகின்றார், அந்த பெருமானை எப்படி என்று காண்பது இல்லையா. மாண்புடை மானடம் செய் மறையோன் மலர்பாதங்கள் இல்லையா, சிற்றம்பலம் பெருமையுடைய அந்த சிற்றம்பலத்துல பெரிய நடனத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய மறையோனுடைய மலர்பாதங்கள் என்று காண்பது அப்படின்னு நினைந்து உருகுகின்றார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். என்னைக்கு காணப்பெறுவது என்று பூண்பது திருவடிகளை அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த கருத்து வர்ற மாதிரி ஒரு சித்தியார் பாடல். சிவன் அரு உருவும் அல்லன், சித்தினோடு அசித்தும் அல்லன், பவமுதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன், தவமுதல் யோக போகம் தரிப்பவன் அல்லன் தானே, இவை பெற இயைந்தும் ஒன்றும் இயைந்திடா இயல்பினானே அப்படின்னு சொல்றாரு. அதுல என்ன சொல்றாரு, சிவன் அரு உருவும் அல்லன் அப்படின்னு சொல்றார். அவரை வந்து நீங்க உயிர்கள் பொருட்டு ஒரு தடத்த வடிவம் கொண்டிருக்காரு, அருவும் கிடையாது, அரு உருவும் கிடையாது, உருவும் கிடையாது. அவரு சித்து பொருளும் கிடையாது, அசித்து பொருளும் கிடையாது. அதாவது சித்தாகிய சக்தி வடிவமும் அசித்தாகிய அத்துவா வடிவ மந்திர வடிவங்களும் அல்லாதவன். அடுத்து என்ன செய்து, முத்தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவான் அல்லன் இல்லையா. அவர் வந்து சிருஷ்டிங்கிற தொழில்களை எல்லாம் அவர் செய்யாதவர். அடுத்து யோக போகம் தரிப்பவன் அல்ல, தவம் முதல் அப்படின்னு சொல்லி ஆன்மாக்களுக்கு புத்தி முக்தி எல்லாம் கொடுக்கக்கூடிய தவம் முதலான யோக போக வடிவங்களை கொள்பவன் அல்லன் இப்படின்னு சொல்லிட்டே வந்து தானே இவை வர இயைந்தும், தடத்த லக்கணத்தால தானே இதையெல்லாம் உளவாக பொருந்தி இருந்தாலும் இது எதுலையும் இயைந்திராத, அதாவது பொருந்தாத ஒரு இயல்பினன் அப்படிங்கறது அவருடைய இலக்கணம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம சொன்ன மாதிரி இத்தனை அவர் செய்யறாரு, ஆனா இதனால அவருடைய தன்மைகள்லாம் மாறாது. ஏன்னா அவருடைய சொரூப நிலையில அவர் வேற மாதிரி இருக்காரு, இது உயிர்கள் பொருட்டு இதெல்லாம் செய்கின்றார் என்று மிக அழகாக சித்தியார்ல சொல்லியிருக்கு. அதான் இதுல நம்ம அப்பதையும் பார்த்தோம், அந்த பாடல்லையும் பதிகத்திலையும் அரு உருவ பத்தி, அதுல உருமேனி தெரித்து கொண்ட பாட்டு பார்த்தோம். இப்ப இதுல அருவும் உருவும் அல்லன், சித்தோடு அசித்தும் அல்லன் அப்படின்ட்டு அதான் உண்டுன்னு சொல்லி பாட்டு சொல்லும் இல்லைன்னு சொல்லும். ஏன்னா இதெல்லாம் கடந்தவர் அவர் அப்படிங்கிற ஒரு நிலையில நமக்கு அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும். அடுத்து மூணாவது பாடல், அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கள்ளவிழ் தாமரை மேல் கண்டு அயனோடு மால் பணிய ஒள்ளெறியின் நடுவே உருவாய் பரந்தோங்கிய சீர்தெள்ளிய தன்பொழில் சூழ் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து உள் எரி ஆடுகின்ற ஒருவனை உணர்வறிது. இவர சாமானியமாக யாரும் உணர முடியாது. பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரன் என்று மிக அழகாக சித்தியாரில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கருத்தையே மீண்டும் நமக்கு அதுல சொல்லி இருக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ அதுக்கு அடுத்தால சொல்றாரு, மாதோர் கூரனாகிய பெருமான் தான் நம்முடைய இறைவன் அப்படின்னு மிக அழகாக நாலாவது பாடல்ல சொல்றார். அதுக்கு அடுத்தால அஞ்சாவது பாடல்ல சொல்றாரு, இறைவனை என் கதியை அப்படின்னு சொல்றாரு. நமக்கு கதி யாருன்னா அவர் தான். நமக்கு புகழ், நமக்கு தஞ்சம், நாம் அடைக்கலமாக இருக்கக்கூடியது எல்லாம் அவர் தான் அப்படிங்கறத நமக்கு அதான் இறைவன் சொல்லியாச்சுன்னா அந்த சொல்லுக்கு என்ன பொருள்னா எங்கும் தங்கி இருப்பவர். கதியை அப்படின்னா நான் சென்று அடையக்கூடிய புகலிட பொருளை அப்படின்னு அர்த்தம். இத சிவபிரகாசத்துல செல்கதியாய் சிறிதாகி பெரிதாய் திகழ்வது தற்சிவம் என்பர் தெளிந்துளோரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நமது உமாபதி சிவாச்சாரியாரார். அடுத்து என்னுள்ளே உயிர்ப்பாகி நின்ற மறையவனை, நமக்குள்ள எப்போதும் உயிர்க்கு உயிரா இருக்கின்றார். உயிர் ஆவி உயிர்க்கும் போதெல்லாம் என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு என்னுள்ளே நிற்கும் இன்னம்பர் ஈசன் என்று அழகா நம்ம அப்பர் சுவாமியும் பாடுவாங்க. அந்த கருத்து. அதுக்கு அடுத்தபடியா, மண்ணும் விண்ணும் மலிவான் சுடராய் மலிந்த சிறையணி வண்டரையும் தில்லை மாநகர் சிற்றம்பலம் நிறையணியாம் இறையை நினைத்தேன் இனி போக்குவனே அப்படிங்கிறார். அந்த சுவாமிய நான் மனசுல நினைச்சேன், இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா மறைவனேன்னு வந்திருக்கு. சிவஞானத்தால் மட்டும் அறிந்து கொள்ளக்கூடியவர், பதிஞானத்தால் மட்டும்தான் நாம் அவரை அடைய முடியும். அப்படி அது அமைஞானம் அப்படின்னு சொல்றது. மற்றபடி அறிந்து கொள்ள முடியாத கல்வன். அவரை மண்ணுலகம் வானுலகம் எல்லா பக்கமும் நிறைஞ்சு இருக்காரு. அந்த பெருமானை மனசால நான் நினைச்சேன், நினைச்ச உடனே அவர் எனக்கு உள்ள வந்துட்டாரு. இப்போ என் மனசுல இருந்து நான் அவரை என்ன செய்ய மாட்டேன், போக விடமாட்டேன் என்று மிக அழகாக சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அடுத்த பாடலும் அந்த அதியாக அதே கருத்தை சொல்லுது. நினைத்தேன் இனி போக்குவேனோ நிமலத்திரளை, நினைப்பார் மனத்தின் உள்ளே இருந்த மணியை. அந்த நிமலத்திரள்ங்கிறது ஞான திரளாக சுவாமி இருக்கக்கூடிய சொரூப நிலை. மனத்துள்ளே இருந்த மணியை மணி மாணிக்கத்தைன்னு சொல்றார். அதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியும், மாணிக்கம்லாம் அதெல்லாம் தடத்த நிலையை சொல்லுது. அப்ப இறைவனை சொரூப நிலையிலையும் தடத்த நிலையிலையும், அதாவது பொது இயல்பிலையும் சிறப்பு இயல்பிலையும் நினைச்சு வணங்கணும் அப்படிங்கறது சொல்லப்படுது. அப்படி வணங்கினேன்னு அவர் சொல்றாரு. நம்ம இன்னும் கோயிலுக்கு போனா விக்கிரகமா, கல் விக்கிரகமா, அல்லது அது சிலா ரூபம், அல்லது பஞ்சலோகத்துல பண்ணனதா, இல்ல வீட்டுல ஐம்பொன்னுல வச்சிருக்கோமா, இல்ல படமா வச்சிருக்கோமா, இல்ல மரத்துல செய்யப்பட்ட சிற்பமான, அதுல எல்லாம் கவனம் நமக்கு இருக்கிறது. ஆனால் இவர்கள் எந்த நிலையில இறைவனுடைய சொரூப நிலையும் தடத்த நிலையும் காண வேண்டும் என்ற ஒரு நல்ல கருத்தை நமக்கு புகட்டியிருக்காங்க. சரி, அழகா சொல்லிட்டு இவரை நினைச்சேன், அவர் வந்து என் சிந்தையில குடிகொண்டார், ஆனா அவரை நான் அகன்று போக விட மாட்டேன். எப்படி தெரியுமா, நான் இடவிடாம சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். நான் இடவிடாம சிந்திச்சுட்டு இருந்தா அவர் எப்படி போக முடியும், நினைச்சா உள்ள வந்துருவாரு, வந்துட்டாரு, நான் இடவிடாம சிந்திச்சா அவர் எப்படி போவாரு உள்ள இருந்து, அதனால அவர் போக மாட்டார். சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனே கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடின்னு திருவாசகத்துல சொல்றாரு இல்லையா. இறைத்தாள் பூண்டேன் புறம் போகேன் இனி புறம் போகல் ஒட்டேனே, இதெல்லாம் திருவாசக கருத்துக்கள் தான். அந்த மனசுக்குள்ள அந்த மணியாக இருக்கிறத நம்ம அப்பர் சுவாமிகள் வந்து காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மேய தூய்மையாக மனமணி லிங்கமாக, அந்த மனமணி லிங்கமாக நெய்யமே நெய்யுமலாக பூஜையை பத்தி சொல்றார். நெய்யும் பால நிறைய நீர் அமைய ஆட்டி பூசணி ஈசனாருக்கு போற்றவி காட்டினோமேன்னு சொல்றார். ஆக அந்த கருத்தை நம்ம பார்த்தாச்சு. அடுத்து ஏழாவது பாடல், கூத்தனை வானவர்தம் கொழுந்தை. அழகா சொல்றார், கொழுந்தாய் எழுந்த மூத்தனை மூவுருவின் முதலை முதலாகி நின்ற ஆத்தனை தான் படுக்கும் அந்தனர் தில்லை அம்பலத்துள் ஏத்த நின்றாடுகின்ற எம்பிரான் அடி சேர்வன் கொலோ அப்படின்னு சொல்றார். இதுலயும் அவருடைய வடிவங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. ஐந்தொழில் செய்யற கூத்தன், அதான் அந்த நடனம் வந்து ஐந்தொழில். அவரு தேவர்களுக்கு இளந்தளிர் போன்று இனிமை தருபவர் கொழுந்தாக. அடுத்து எல்லா உயிர்க்கும் முன்னே கொழுந்து விட்டுள்ள முதல்வன் இவர், எல்லாருக்கும் மூத்தவன், கொழுந்தா எழுந்த மூத்தன். மூவுருவின் முதல், அதான் அருவம் அருவுருவம் உருவம், இந்த மூன்று உருவத்திலையும் அவருக்கு அதுக்கும் மூலமா இருக்கிறாரு. முதலாகி நின்ற ஆத்தனை, முதற் பொருளாகி நின்ற ஆப்தன்னா தோழன், தன்னையும் அந்தணர்கள்ல ஒருத்தரா சேர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லக்கூடிய பெருமை வாய்ந்த தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேர்ல அவரும் ஒருத்தர். அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடியை என்று கூடுவது. கோயில் புராணத்துல நாவிரவு மறையினராய் நாம் இவரில் ஒருவர் எனும் தேவர்கள் தேவன் செல்வ செல்வர்களாய் திகழ் வேள்வி பாவு நெறி பல செய்யும் பான்மையராய் மேன்மையரா மூவுலகும் தொழு 3000 முனிவர் அடி போற்றி என்று மிக அழகாக இந்த கருத்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாம் இவர்களுள் ஒருவர் அப்படின்னு திருவாய் மலர்ந்தருளிய தேவதேவராகிய சிவபெருமானை போன்ற செல்வத்துள் செல்வமாகிய ஞானத்தை உடையவர்களாய் அப்படின்னு ஆர்ம நாவலர் அதற்கு அழகாக உரை செய்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சேர்வன்கொலோ வன்னை மீர் திகழும் மலர் பாதங்களை ஆர்வங்கொள தழுவி அணி நீரன் முளைக்கணிய சீர்வங்கம் வந்தனவும் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து ஏர்வங்கை மான் மரியனம் பிரான் என்பால் நேசனையே அப்படின்னு சொல்றாங்க. மற்ற விஷயங்கள்லாம் விட்டுறலாம். இப்ப வந்து எனக்கு பெருமான், அவர் அவர் கையில எல்லாம் வச்சிருக்காரு, மான் மழுவெல்லாம் வச்சிருக்கா, அவர் எனக்கு பெருமான், என்கிட்ட ரொம்ப அன்பு மிக்கவர், எனக்கு நாயகன். அவர் வந்து என்னை வந்து அவர் எனக்கு நேசன் இல்லையா, அவர் வந்து எனக்கு என் மேல ரொம்ப அன்பு மிக்கவர், அவரை நான் என்று அடைவது அப்படின்னு சொல்லி இதுல கேட்டிருக்கு. நேசமுடையவர்கள் நெஞ்சுளே இடங்கொண்டிருந்த காய்ச்சின மால் விடையூர் கண்ணுதலை காமறு சீர் தேசமிகு புகழோர் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து ஈசனை எவ்வுயிர்க்கும் இறைவன் தன்னை என்று இறைவன் என்று ஏத்துவனின் சொல்றார். நேசமுடையவர்கள்னா யாரு? அன்புடையவர்கள். அடியார்கள் மனசுல என்ன இருக்கும்? அன்புதான் இருக்கும். அவங்க உள்ளத்துக்குள்ள கோயில் கொண்டவர், காலையும் மாலையும் கைதொழுவார் மனம் ஆலயம் இல்லையா, அப்பர் சுவாமி சொன்ன மாதிரி. அப்படிப்பட்ட பெருமான் அவர் தில்லை சிற்றம்பலத்துல இருக்கின்றார். எல்லா உயிர்களுக்கும் எமக்கும் அவர்தான் செல்வன், எங்களுக்கு அவர்தான் தலைவன் அப்படின்னு நான் அவரை ஏத்துவன்னா புகழ்ந்து பாடுவன். கண்டிப்பாக நாம் அவரை புகழ்ந்து இந்த பிறவியில பாடுனா உய்யலாம், நம் வினை நீங்கும், சிவபுண்ணியம் கிடைக்கும், அதனால நரகத்துக்கு போகாமலும் தப்பிக்கலாம். இறைவனை ஏத்துகின்ற வினையாள் மொழியின் தமிழான் மறைவல நாவலர்கள் மகிழ்ந்தேத்து சிற்றம்பலத்தை அரை சென்னல் வான் கரும்பின் அணியாலைகள் சூழ் மயிலை மறைவல வாலி சொல்லை மகிழ்ந்து ஏத்துக வான் எழிதே. நீங்க வாலியாகியதான் திருவாலி அமுதனார் அல்லவா, அதனால வாலின்னு தன்னை சொல்றாரு, மறைவல வாலின்னு சொல்றாரு. வேதத்துல சிறந்த வாலியாகிய நான் சொன்ன சிவபெருமான அதான் இறைவனை ஏத்துகின்ற அப்படின்னு சொல்லி சிவபெருமான புகழ்ந்து துதிக்கக்கூடிய இந்த பாடல்கள் எல்லாம் நீங்க மகிழ்ந்து பாடுனீங்கன்னா கண்டிப்பாக வான் எழுதேனா உங்களுக்கு வீடு வேறு எளிதாக கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். பொய்கையின் பொழிலூர் புதுமலர் தென்றலார் வைகையின் வடகரை மருவிய ஏடகத்து ஐயனை அடிபணிந்து அறற்றுமின் அடர் தரும் வெய்ய வன் பிணி கெட வீடு எளிதாகுமே அப்படின்னோ. கோங்கமே குரவமே கொன்றயம் பாதிரி மூங்கில் வந்தனை தரு முகலியின் கரையினில் ஆங்கமர் காலத்தி அடிகளை அடிதொழ வீங்கு வெந்துயர் கெடும் வீடு எளிதாகுமே. இந்த ரெண்டு பாடல்களுமே ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல்கள். ஆக மிக அழகாக இதன் மூலமாக நமக்கு சிறந்த சித்தாந்த கருத்துக்களை நமக்கு போதும் போதும்னு நம்ம நல்ல ஒரு நமக்கு ஒரு நிறைவு வரக்கூடிய அளவுல தன்னுடைய பதிகங்கள்ல திருவாலி அமுதனார் நமக்கு வழங்கி இருக்கின்றார் என்று நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இன்னைக்கு பூரம் இந்த இப்ப முற்பிறவியில செஞ்ச வினையால இந்த பிறவியில வந்து சிலந்தி வந்து, அதாவது அது எப்படி சிலந்தியா வந்ததுங்கிறதுக்கு முற்பிறவி கதை, அப்புறம் சிலந்தி எப்படி கோச்சங்கள் சோழனாக பிறந்ததுங்கிறதுக்கு கதை, இந்த ரெண்டையும் நம்ம பார்த்தோம். அப்போ வினைக்கு ஈடாகத்தான் பிறவி வருகிறது அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்த நாம கொஞ்சம் நம்ம மனசுல எடுத்து பார்த்து கொள்ளலாம். இப்போ அந்த வினையத்தான் நமக்கு சைவ சித்தாந்தம் வந்து கண்மம் அப்படிங்கிற சொல்லால நமக்கு தெளிவாக எடுத்து தருகிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த கண்மம் எப்படி நமக்கு, அதாவது மனதம் வாசிகம் காயிகம் அப்படின்னு, மனதாலையும் வாக்காலையும் காயத்தாலையும் நம்ம ஈட்டுகின்றோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த உடம்ப நம்ம ஏன் எடுத்தோம்னா, அதற்கு முன்னிலை காரணமாக இருப்பது வினை அல்லது கண்மம். நமக்கு உயிர், ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஜனன மரணத்தை அது உருவாக்குது அவங்கவங்க வினைக்கேற்ப. அப்ப மனம் வாக்கு காயத்தால அறிந்தும் அறியாமல் ஏற்றக்கூடிய புண்ணிய பாவங்களா அது இருக்கு. அது நமக்கு புண்ணிய பாவங்களா இருந்து என்ன பலனை தருதுன்னா, சுக துக்கங்களை தருது. அனுபவிச்சாதான் தீரும் பிராரத்தம் மட்டும். ஒன்ன வச்சு ஒன்னெல்லாம் அழிக்கலாம் முடியாது. விதிப்படி நம்ம இறைவனை வழிபடணும். நெல்லுக்குள்ள முளை மாதிரி இது ஆன்மாவை பற்றியே இருக்கும். சங்கிலி தொடர்ச்சியா அது அப்படியே பிரவாக அலை மாதிரி வந்து கொண்டே இருக்கு. ஏன்னா நம்ம என்ன செய்யறோம், களஞ்சியம், ஒருத்தன் கஷ்டப்பட்டு பயிர் செஞ்சு விளைய வச்சு நெல்லை கொண்டு சேர்த்துருவான், அந்த குதிரில போட்டிருப்பான். அப்புறம் அதுதான் சஞ்சிதம் நம்ம போட்டு வச்சிருக்கிறது. அப்புறம் பிராரத்தம்ங்கிறது அவன் அதுல இருந்து எடுத்து தன்னோட தேவைக்கு எடுத்து சமைக்கிறான் இல்லையா, அதுதான் பிராரத்தம். இப்ப நமக்கு எடுத்தாச்சு, இந்த பிறவியில அனுபவிக்கக்கூடிய வினைகள் வந்துட்டு. இப்ப இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே திருப்பியும் அந்த குதிரில குறையுதுலயே அவன் என்ன பண்றான், அந்த களஞ்சியத்துல குறையுதுல அவன், அதனால மீண்டும் புதிதாக பயிரிட்டு அந்த சேர்ந்ததை கொண்டு அதுல குறைய விடாம கொண்டு போட்டுருதான் களஞ்சியத்துல. அது மாதிரி பிராரத்த வினைய அனுபவிக்க வந்த நாம அதை அனுபவிச்சு கழிக்காதோட மட்டும் இல்லாம புதுசா ஆகாமிய வினையை செஞ்சு பிறவிக்கு வந்து கொண்டே இருக்கின்றோம். அதற்கு காரணம் இந்த கண்மம் தான் அப்படிங்கிறத நம்ம மனதில எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுல வந்து மனதால் செய்யப்படுவது மானதம் என்றும், வாக்கால் செய்யப்படுவது வாசிகம் என்றும், காயத்தால் அதாவது உடம்பால் செய்யப்படுவது காயிகம் என்றும் சொல்லப்படுது. அது அந்த சேர்த்து வச்சது சஞ்சிதம்னு பார்த்துட்டோம். களஞ்சியத்துல இருந்து எடுத்து அனுபவிக்கிறதுக்கு பேரு பிராரத்தம்னு வச்சுக்கிடலாம். அது வந்து மூணு வகையா வரும், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம், ஆதி ஆன்மீகம் அப்படின்னு மூணு வழியில. அந்த ஆதி தெய்வீகம் தான் அந்த பிறப்பு இறப்பு நரை திரை நோய் யம தண்டனை நரகத்த வேதனை எல்லாத்துலயும் முன்னிலையில இருக்குது. ஆதி பௌதீகங்கிறது இயற்கையால் வரக்கூடிய சீற்றங்கள், குளிரு வெப்பம் காற்று புயல் மழை இடி மின்னல் தீ பிடிக்கிறது, அந்த சுவர் இடிஞ்சு விழுறது, கல்லு விழுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்புறம் ஆதி ஆன்மீகம் அப்படிங்கிறது வியாதிகளாலையும் மிருகங்களாலையும் அரசாங்கம் கள்வர் மனிதர் பிசாசு அப்படி இதனால எல்லாம் வரக்கூடிய துக்கம். அடுத்து வந்து அடுத்தவங்களுடைய கல்வி, அவங்க நல்லா வாழ்றாங்களே அவங்களுடைய நல்ல செல்வ செழிப்பு இருக்கேன்னு பார்த்து பொறாமைப்படுறது, அந்த அவங்க மேல ஒரு எரிச்சல் வர்றது, தனக்கு தோணதெல்லாம் செய்யறது, கோபப்படுறது, இதெல்லாம் ஆதி ஆன்மீகம். இதுக்கெல்லாம் திருப்பி பிறவியும் பலனும் இருக்கு. இந்த பிராரத்த கர்மம் வந்து தான் நினைத்தபடியும் வரும், நினைக்காம இருந்தாலும் வரும், ஒன்னா நினைக்க மற்றொன்றாகவும் வரும். அதனாலதான் நமக்கே நமக்கு என்ன நடக்கும்னு தெரிய மாட்டேங்குது. அடுத்து ஆகாமியா நம்ம பார்த்துட்டோம், அந்த களஞ்சியத்துல இருந்து எடுத்து அனுபவிச்சுட்டு இருக்கல, அதுல குறையாதபடிக்கு பழையோடையும் கொண்டு சேர்க்கறது. இப்ப கண்மம் உண்டானா கண்டிப்பா உண்டு. அதுக்கு என்ன பிரமாணம்னா, ஒரே இடத்துல ரெண்டு பேர் விவசாயம் பண்றாங்க, ஒருத்தனுக்கு நல்ல விளைச்சல் ஒருத்தனுக்கு விளையல, என்ன காரணம், அவர் அவர் கண்மம் தான். சரி, இந்த கண்மத்தை எப்படி சுவாமி நம்மகிட்ட கொண்டாந்து சேர்க்கிறாருன்னா, ஒரு வண்ணான் வந்து பல வீடுகள்ல துணியை எடுத்து வெளுத்தாலும் அந்தந்த வீட்டு துணியை கொண்டு அந்தந்த வீட்டுல சேர்க்கிறான். ஒரு மாடு மேய்க்கிறவன் பல வீட்டு மாடுகளையும் கூட்டிட்டு போய் மேய்ச்சாலும் கடைசியில மாலையில கொண்டு அந்தந்த வீட்டுல அவங்கவுங்க வீட்டு மாட்டை கொடுக்குறான். இதுல கூட பிழை வரலாம், தொலைஞ்சு போலாம், மாத்தி கொடுக்கலாம். ஆனா சுவாமி எந்த ஒரு கவனக்குறைவும் இல்லாம திறம்பட நமக்கு நம்ம செஞ்ச வேணை, எத்தனை உயிர்கள் செஞ்ச எவ்வளவு சஞ்சிதம் இருக்கு அதுல இருந்து நமக்கு நம்ம உயிருக்கு உண்டானதை தேடி கரெக்டா நமக்கு கொடுத்து அது நல்லா அழகா நம்மளை அனுபவிக்கும்படியாக செய்து நம்மை பக்குவப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்படி பக்குவப்படுத்தும் போது இப்ப என்ன, போன பிறவியில செஞ்சதே நமக்கு வந்துருமான்னு கேட்டா கிடையாது. நம்மளும் 84 லட்சம் பிறவி எடுக்கிறோம். அதனால அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வன்மையும் இருக்கும், வல்வினையும் செஞ்சிருப்போம், மெல்வினையும் செஞ்சிருப்போம். இப்ப உதாரணமா உங்களுக்கு ஒரு உலகத்துல இப்ப வந்து நீங்க ஒரு பனை மரத்தை நடுறீங்க முதல்ல ஒரு விவசாயி, அதுக்கு அடுத்தால ஒரு தென்னை மரத்தை நட்டான், அதுக்கப்புறம் ஒரு கத்திரிக்காய் செடியை நடுறான், கத்திரி செடியை, அதன் பின்பு கீரை விதைய போட்டான். ஆனா முதல்ல வச்சது பனைமரம் தானே, ஆனா பனைமரம் முதல்ல பலன் தராது. கீரை 15 நாள்ல பலன் தரும், கத்திரி வந்து 30 நாள்ல பலன் தரும், தென்னை மரம் 5 வருஷத்துல பலன் தரும், பனைமரம் 30 வருஷத்துல பலன் தரும். அது மாதிரி நமக்கும் நம்முடைய பலன்களை சுவாமி எப்பப்ப கொடுக்கணுமோ அந்த வல்வினை மெல்வினை பயனை பார்த்து பல பிறவிகள்ல நாம செஞ்சதை தேர்ந்து எடுத்து நமக்கு அவர் ஊட்டுவார் அப்படிங்கிறது நமக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கு. அத இந்த வகையில நமக்கு சஞ்சீதம், அதாவது மூன்று வகையான, அதாவது சஞ்சீதம், பிராரத்தம், ஆகாமி, அந்த மூணையும் நம்ம அனுபவிச்சுத்தான் கழிக்கணும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம், அந்த மூணையும் துக்கத்திரயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலம் வரக்கூடிய தண்டனைகளை எல்லாம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்கு நமக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு, அருமையான முறையிலே பல சைவ நிகழ்வுகளை திறம்பட நடத்தி கொண்டு மக்கள் நன்றாக பயன்பெற வேண்டும், அதுல இந்த மாதிரி ஒரு சூழல்ல எங்குமே வெளியே வர முடியாத ஒரு சூழல்ல வீட்டில் இருந்தபடியே எல்லோரும் பயன்பெறும்படி ஒதுவாமூர்த்திகளை கொண்டு திருமுறைகளையும் சொற்பொழிவாளர்களை கொண்டு சொற்பொழிவுகளையும் மிக அழகாக திறம்பட நடத்தி கொண்டு வரக்கூடிய நம்முடைய சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எத்தனை வேளை இருந்தாலும் ஞான செய்திகளை தேட வேண்டும் என்ற ஞான நாட்டத்தோடு தினந்தோறும் பதிவாக இந்த நிகழ்வினை கண்டுகொண்டு அதன் மூலமாக வினை நீக்கம் பெற்றுக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்த்து. தெய்வ மறையவர் விளங்க சிவசமய மனுவேந்தன் செங்கோல் ஓங்க, பெய்வளங்கூர் மழை பொழிக, மண்ணுயிர்க்கு இன்பம் பொழிக, பெரியோர் வாழ்க, மெய் வளர் நம் திரு ஆப்பனோருடைய பரமர் திருமேனி தீண்டும் சைவர் குலம் பெருக, வான்தழி புதுக்கும் அன்பர் குலாம் தழைக்க மாதோ என்ற வாழ்த்து பாடலை பாடி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம், நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நம சிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
3: ஓம் நம சிவாய்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
3: திரு ஆவடதுறை பதிகை எழுபது பண்பற்றிய

மயங்கியே மணியே மணவாழ.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழி

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம். தலைப்பு மெய் உணர்தல். வழங்குபவர் சிவ கோமதி நாயகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: கொல்லேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகெடின் நல்லேன் நினதே அடியாரொடு அள்ளாள் நரகம் புகினும் எல்லே திருவருளாலே இருக்க பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம்

இதுவும் முக்கியமானது. தன்னுடைய நிலையை அதிகரித்து சொல்றார். மெய்யை உணர்ந்து தன்னுடைய நிலை என்ன? கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும். குடிகடினும் கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும் நல்லே எனது அறியாதோடு அல்லார். பொருள் அப்படிதான், என் குடியே கெட்டாலும் பரவாயில்ல, எனக்கு புரந்தராதி இன்பங்கள் வேண்டாம். புரந்தராதி இன்பங்கள்லாம் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கற்பனையிலே வரும். அங்கெல்லாம் போவாங்க, இங்க வந்துடும். இதோ இந்த உலகில் வளப்பான் நாம புரந்தராதி இன்பங்களுக்கெல்லாம் கூட போக வேண்டாம். சாதாரண ஒரு வேலையே போக நம்மளை தூக்குறது. சாமி அவனுக்கெல்லாம் இந்திர பதவியெல்லாம் காட்டி அவன சோபத்திலிருந்து இருக்க வேண்டாம். அவனுக்கு ஒரு கூட ஒரு 1000 ரூபாயை போட்டா முடிச்சு போயிடுவான். அவன் நம்மளத்துல கூட 1000 ரூபாய் ஏத்தோம்னா நம்ம வாழ்க்கையில விழுந்துருவான். இதுக்காக நம்ம இந்திர பதவியில போய் காட்டி அவனை ஏமாத்த அவனை சோதிக்கணுமா? தேவையே இல்லை. இது கூட ஒரு 5000 ரூபாய் கட்டினா அந்த வேலைக்கு போனா இன்னொரு 50000 அப்படியே கொள்ளேனா? அது கொள்ளேனா வலியை வந்து கொடுக்குது. ஒருத்தர் வலியை வந்து இந்தாப்பா வச்சுட்டோம்னா அதை வாங்கிக்கிறதுக்கு பிறகு தான் கொள்ளுதல். நான் நம்ம தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏ ஓடும் கவுந்தியுமே உறவென்று துள் கசிந்து தேடும் பொருளும் சிவன் கடலே என தெளிந்து. தேடும் பொருள் சிவன் சிவன் வைக்க நம்ம பல விஷயங்களை தேடிட்டு இருக்கனால இந்த அவ்வளவு தூரம் போகவே வேணாங்கிற சுவாமி மாணிக்கா சுவாமி தன்னிலைன்னு சொல்றார். அவர் முதலமைச்சரா அவர் பார்க்காத செல்வங்களா, அவர் பார்க்காத பரிவாரங்களா, படைகளா? புரந்தராதி இன்பங்களே வேண்டாம்னா இன்பங்களே வேணும். எனக்கு BMW காரே வேண்டாம் அப்படின்னா தாத்தா நேனா காரே அவரு போறேன் அந்த மாதிரிதான். பென்ஸ் காரே வேண்டாம், அதுக்கு ஆசைப்படாதவங்க நேரம் பேர் கஷ்டப்படுவாங்களா? அந்த மாதிரிதான் எல்லாம் தாண்டி வழிபாடு செய்யணும். கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு நல்ல இந்த திருவாசகத்தை 500 முறை 600 முறை பாடிக்கிட்டே இருப்பான். மக்கள் எல்லாம் தன் வீட்டில அரியவர்களை கூப்பிட்டு திருவாசகம் முற்றுவது, மத்தியானம் மகேஸ்வர பூஜை, இதெல்லாம் ரொம்ப கிராண்டா நடக்கும். முடிஞ்சு கட்ட கூட வந்திருக்காதுப்பாங்க. ஒரு பழமொழி பேர் மனைவி இறந்துருப்பான், மனைவிய போய் கொல்லி வச்சுட்டு தான் வந்திருப்பான். அந்த கட்ட இன்னும் வந்திருக்க கூட செஞ்சு அதுக்குள்ள இன்னும் கல்யாணம் பண்ணிப்பான். அதான் சுடுகாட்டுல அப்படியே அழுவான். ஐயோ கட்ட வெந்து கூட முடிச்சிருக்காரு, அதுக்கும் இன்னொரு விஷயம் மனநிலை எப்படி மட்டும் அந்த மாதிரிதான் இருக்கும். குலத்தை காக்கும் தெய்வம் எது? சாதாரண உலகத்தான் சொன்னா ஏத்துக்கலாம். அவனுக்காகத்தான் யாதொரு தெய்வம் கண்டு அத்தகைய மாதிரி மாதவர் பகவான் அவர் அவருடைய அவனுக்கு தெரியாது. ஆனா திருவாசகம் என்ற நூலை கைகளில் எடுத்தார்கள். தேவார்த்தை எப்ப சாமி கொடுத்தாரோ அன்பு திரும்பி நம்ம கையில கொடுத்ததுக்கு அப்புறம் குலதெய்வம்னா ஒண்ணுதான். நம்ம சமயாச்சாரியர் யார ஆச்சாரியம் நினைக்கிறோமோ அவர்தான் நம்ம குலதெய்வம். நம்ம அன்ப நாயகர் தான் நமக்கு குலதெய்வம். இந்த குலத்தே காத்து அவர் தான், யாரும் கிடையாது. அது மாதிரி பிறப்பு எடுத்தாங்க. மாரியம்மன் கோயிலுக்கு பால் கூட எடுத்துவோம். 20 வருஷம் எடுத்துட்டு வரோம். இந்த வருஷம் தீட்சையெல்லாம் கெட்டாச்சு. எப்படிப்பட்ட மக்கள்லாம் இருக்கேன். ஆங்கில சாமி அழகா சொல்லுவோம். கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்க்கை எப்படி வலிய வந்து கொடுத்தாலும் நான் செய்ய போறேன். வேணாம்ப்பா, நான் எங்க நான் தேடியா போறேன். சாமி வந்து நீ தேடி வரலாட்டாலும் பரவாயில்ல, இந்த நான் தானே வச்சிடும். அவன் அவன் ஒருத்தன் கேட்டு அபு அசுமீரை யாகம் பண்ணி இந்திர தடையை முற்படுறான். அவன் ஒருத்தன் நீ கேட்காட்டாலும் அவனை கொடுக்குறேன் காமிச்சுக்கோ. அப்புறம் பெருமான் சங்கநிதி பதுமநிதி

சங்குநிதி பதினஞ்சு வேலி நிலை திருக்கோயில வாசலே ரெண்டு பேர் வச்சுப்பான். அப்ப சார் சொல்றாரு, சங்குநிதி பதுமநிதி இரண்டும் தந்து சாமி அது ரெண்டையும் கொடுங்க, தரணியோடு வாராள தருவீன். உலகம் மட்டும் இல்லை, இந்த வானலோகத்தை சேர்த்து நீ அண்டுக்கலாம், இந்திரனும் உனக்கு அடிங்கதான், இந்த உலகம் உனக்கு அடிக்கும். மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்ல, அந்த செல்வம் மங்கக்கூடியது. அதிகபட்சம் ரெண்டு அதிகபட்சம் ஒரு கற்பம் இருக்குமா சாமி இந்த பூலோகம், அந்த கற்பத்துக்கு அப்புறம் நான் எங்க போவேன்? இந்திரலோகம் வந்து ஒரு 50 கற்பம் இருக்குமா, அதுக்கப்புறம் நான் எங்க போவேன்? எனக்கு என்ன பண்ணுவீங்க, முடிஞ்சு போயிருமே? நீ கொடுக்குற செல்வம் நிலையில்லா செல்வமாச்சு. மாதேவ கேகாந்தர் அல்லாராகி குருவானை ஏகநாயகனா கொண்டு வழிபடலாம். அங்கவெல்லாம் குறைந்துவிடும் தொழுநோயராய் ஆவிட்டு தின்றுழலும் புலையரேனும், உடம்பெல்லாம் தொழுநோய் வந்தவனா இருந்தாலும் சரி, புலால் உள்ளவனாக இருந்தாலும் சரி, கங்கை வாழ் சடையருக்கு அன்பரண்ணில் சிவபெருமான் மேல அன்புடையவனா இருந்தாலும், நமசிவாய் என்பதை சொல்றவனா இருந்தா, அவர் கண்டி நாம் உணங்கும் கடவுளாரு, நான் அவனை வணங்க தயாரா இருக்கிறேன். இந்த சங்கரதியும் பதுமதியும் எனக்கு வேணாம், அவனை கூட நான் வணங்குறேன். சொல்றேன், நான் திருடி வீச்சு சுட்டிருக்கேன், இடபசூலம் கொடுத்துருக்கிறேன், கையிலையில் உனக்கு ஞான நிகத்தை கொடுத்துருக்கு, நீ யார் அவன்? நீ இந்த ரெண்டையும் வச்சீங்கன்னா நான் எதுக்கு முக்கியத்துவம் அந்த திருநீதி பிசி ரமஸ்வாய மந்திரத்தை சொல்றான், இது ஒண்ணுமே கிடையாது, அது இது பேரான நான் சொல்லிட்டுப்பான். அவ்வளவு சிறப்பு சாமி வழிபாடு இதெல்லாம் அவங்க அனுபவிச்சு சொல்லியிருக்கிறாங்க. தஞ்சா மூலகளும் தலையளித்து தஞ்சாமை பெற்றிடணும் யான் வேண்டே, நஞ்சம் திறந்துண்ட கண்டதம் ஒற்றியூர் பற்றி இறந்துண்டு இருக்க தெரியும். இந்த மூணு உலகத்தையும் அரசனை ஆள்றத விட திருவொற்றியூர்ல பிச்சை எடுத்து சாமிக்கு அடியாதான் அப்படிங்கிறார். சொன்னது யாரு? ஒரு பிச்சைக்காரன் சொன்னா நம்ம ஏத்துக்க மாட்டோம். அரசர் பெருமான் சொல்றாரு, அகிடிகள் கடவுள் பண்ணாயினார், தொண்டை மக்களத்தே அரசாட்சி செய்த அகிடிகள் கடவுள் பண்ணாயினார், அரசாட்சி இன்னல் இந்த தன் மகன் தப்படைகிறார் அப்படின்னு கஷேத்திரம் தான் பார்த்தோம். உலகத்தையே அப்படின்னு நினைக்கிறாங்க, பூ உலகத்தையும் அஞ்சாமை உனக்கு எடுக்கிற யாருமே கிடையாது. அரசன்னா எப்ப பகைவர் வந்து தாக்குவாங்க பயம் இருக்கு, உனக்கு அந்த பயமே தரமாட்டேன், நீயே வச்சுக்கலாம், நீதான் ராஜா இல்லாம உன்னை எடுக்கிறவங்க யாரு? அவ்வளவு சிறப்பு சாமி வழிபாடு. சென்றுதான் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம், சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம், சிவபெருமான் திருவடியே சிந்திக்க பெற்றோம். சாமி திருவடியை மட்டுமே சிந்திக்க பெற்றோம், மற்ற தேவரை நினைந்துரை மறவேன் சுந்தரபெருமான், நெஞ்சினாரோடு வாழவும் மாட்டேன் ஒற்றியுள்ள. எனக்கு நினைச்சிருக்கேன், கண் கண்கள் போன உடனே என்னைக்காவது இந்திரன் நினைச்சிருக்கிறானா, திருமலை நினைச்சிருக்கேனா, பிரம்மன் நினைச்சிருக்கிறான், உன்னை மறந்திருக்கிறானா சுவாமி இருக்கிறார். மற்ற தேவரை நெஞ்சனை மறவே, கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடி கடிதம், நீர வாங்கிக்கல அப்படின்னு அவனை ஒண்ணுமே தரமாட்டான், குடிய கட்டிட்டு இருந்தான், தேவையே இல்லாத வாங்கினாலும் குடிக்கிறதான் போய் அதுக்கு வாங்காமலே இருந்து ஏற வாங்கி எங்க வினை ஏறணும். சிவபெருமானோட நிலை ரொம்ப உயர்வானது. இந்த பாடல் எவ்வளவு பெரிய உயர்ந்து ஒண்ணு இருக்கு தெரியுங்களா, பார்க்க போறான் பாருங்க. அடுத்து இப்ப மாலையன் வாழ்வு, அப்ப குடி கட்டாலும் போக கூடாது, மாலையன் வாழ்வு குடி கட்டாலும் அங்க போய் நிற்க கூடாது, சிவபெருமான் நின்னா குடி உயரும். இன்னொரு இதே வார்த்தை வாசகத்தை சுவாமி மாணிக்க சுவாமிகள் பாண்டி பதிவிட்ட சொல்வார், சதுரை மறந்தறி மால் கொள்வர் சாற்றி சொன்னோம் பெருந்துறையில வெளியிருப்பார்ல, எவருக்கா குதிரையில குதிரை பதிவுமே அழகா இருப்பாருல, கதிரை மறைத்தன்ன சுந்தர சோதியா, அப்படி சூரியனே மறைச்சிக்கிட்டு ஒரு சோதி வருதியா குதிரையில, கழுக்கடை கைப்பிடித்து குதிரையோட கடிவாள் தந்துச்சு, குதிரையின் மேல் வந்து கூடிடுவே, அது அவர் குதிரையில ஏறி இருந்தாரு, குடி கேடு கண்டி குடி கேடாகும் அப்படிங்கிறது, எந்த குடி இந்த உலக வாழ்க்கை எது மெய் நினைச்சு பொய்ல வாழ்ந்து பொய் கேடாயிரும், பொய் கேடு வந்துடும், குடி கேடு கண்டிதான் உலக. மதுரை எர்மன்னன் மறுகிற போட மதித்திடுமே, எதுக்க வராங்க தெரியல, அரிமர்த்தன பாண்டியரோட மறுபிறப்ப ஓட்டதுக்காக வரான், மறுக்கிருக்கா இனிமேல் பிறவி அரிமர்த்தன பாண்டியருடைய பிறவி வேற பிடிச்சு எடுக்கிறதுக்கா, காரணம் மணிக்கவசாமி மாதிரி நிலைமை சேர்ந்ததுனால அவரா

0: அவர் சொல்லுக்கு அசல் வருவாங்க. அங்கேயும் குடி குடி கெடுப்பாரா? எப்பத்த குடிய ஏதோ ஒரு பொய்யான குடி வாங்கிட்டு இருக்கோம்ல, பொய்யே குடி ஓங்கின்னு சுந்தர பெருமான் திரு வரிவலன் தேவார்த்தை சொல்லுவார். பொய்யே குடி ஓங்கி அந்த குடிக்கு கேடு வைப்பாரா? ஆளாவை சொப்பனாங்க குதிரையில இருந்து. இங்க சொல்றாரு இந்த குடி என்னது, அந்த குடியினை எப்படி கெடுக்கத்தான் போறேன். உலக வாழ்க்கை வந்து உலக போதான். அப்படி இந்த உலக வாழ்க்கையில் கஷ்டமே வந்தாலும் இடர் களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் என்னுடைய இடர் கலையாட்டாலும் பரவாயில்ல, இறந்து இறந்து கேட்டாலும் எனக்கு ஒன்றும் தராட்டாலும் பரவாயில்ல, உன வணங்குவதற்கான முறையான நெறி எனக்கு எடுத்து சொல்லாட்டாலும் பரவாயில்ல, சுடர் உருவில் எந்து அறா கோல தெரியாடும் எம்மானார்க்கு அன்பு அறாது என்ன சொல்றது அம்மையாக அறிக்கலாம் சொல்லுவாங்க. என் அன்பு அறவே அறாது சாமிப்பான். அந்த மாதிரி நிலைதான் அது. குடி கடினும் கொள்ளேன் புரந்தரன் வாழையன் சாமி கொடுக்குறாரு அம்மையை வச்சுக்கிட்டு பா பாக்குறியா மனித வச்சுக்கிறியா 5 லட்சம் கற்பம் பிரம்மபதம் வேணாம், 10 லட்சம் கற்பம் விஷ்ணுபதம் சாமி நீங்க கொடுக்குறீங்க வேணான்றாரு. கொல் என்று கொடுத்தல் உயர்ந்தன்று, கொள்ளே என்றால் அதனும் உயர்ந்தன்று புறநான் வச்சு பாத்தியா எப்படி இருக்கிறாரு. இப்ப இதைத்தானே வேண்டாம்னு சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு, நீங்க வீடு பேர் கொடுத்தது அதை பத்தி எல்லாம் கவலை இல்லைங்க போறாரு. இதை வேணாம் தெரியல, இதே சுவாமி மாணிக்க சுவாமிகள் கூட கழிச்சு வீடு பேரை பத்தி எனக்கு நான் உங்க கேட்கவே இல்லை அப்படி சொல்லிக்கிறேன். யார் கேட்டா அன்பு மட்டும் நான் கேட்கிறேன். அது போது அதே எனக்கு பெரிய வீடு பேர் நிலை நல்லே நினைந்து அடியாரோட இல்லாம் குடிகடினும் நல்லே நினைந்து அடியாரோட இல்லாம் சிவனடியார் தொடர்பு அவ்வளவு முக்கியம். இந்த பிறவியில் நமக்கு ஒரு அடியார் தொடர்ந்து சாமி காட்டுறாருன்னா சாமி நம்ம மேல மிகப்பெரிய கவனம் வச்சுதான் அர்த்தம். நான் உருவடையணும்னு அவர் நினைக்கிறார்னு அர்த்தம். அவருடைய திருக்குறிப்பு நீ என்னுடைய அடியவர்களோடு இருக்க வேண்டும் என்று. சாதாரண மற்ற நண்பர்கள் தகுந்த பழக்கம் மாதிரியோ இல்ல கூட பிறந்ததுங்க மாதிரியோ இல்லைன்னா மற்ற ரத்த பந்தங்கள் மாதிரியோ நம்ம அடியார்களை நினைச்சிடக்கூடாது. மேலோட்டமா சிவனடியாரை பார்த்து அடியெல்லாம் போட்டு கூட உள்ளூரும் நினைச்சு பெருமைப்படணும், நன்றி கடன் படணும், சாமிக்கு உருகணும். இப்படி ஒரு உரடியார் நமக்கு தொடர்பு கிடைச்சாலும் இப்படி ஒரு பேர எனக்கு பிரிய சுவாமி குருநாதர் அடியார் தொடர்புலாம் இல்லை சாதாரணம் கிடைக்கிறது என்ன. ஏன்னா உயிர்கள் பிறந்து எண்ணிலி பாவிகள் எம்பிரை இசை நன்னறியாது நெழுகின்றார் திருமண சொல்றார். அறியாம செத்துக்கிட்டு இருக்காங்க, பிறந்தது அவமே பிறந்து பிறந்துகிட்டு இருந்தது. கருணையோட சுவாமி அடியார் தொடர்பு ஞானாசிரியர் தொடர்புலாம் கொடுக்குறாருனா பெரும் பாக்கியம். ஆத்மநாத சுவாமிகள்கிட்ட திருவடி தீட்சையை பெற்று சிவஞான உபதேசம் மாணிக்க சுவாமிகள் சொல்றா, என் குடியே கெட்டாலும் அடியார்கள் தருணம் மத்தவங்கிட்ட போக மாட்டேன், நெருங்க மாட்டேன். அடியார்களோட இருந்தா செல்வம் வரும், ஞானம் வரும், இறைவருடைய திருவுருள் கிடைக்கும். மாலண்ணையும் மலிந்தவர்களிடம் ஆலயம் தானும் அருணத்துவமே வெள்ளைன்னா நெருங்க மாட்டேன். நாம நம்ம உறவுக்காரங்களுக்கு கொடுக்குற அந்த மரியாதையை அடியார்களுக்கு கொடுக்குறோமா? சிவனடியார்களுக்கு சிவபெருமானுடைய அன்பர்களுக்கு அண்டர்பிரான் சிறு அடியார் ஆகினார். அடியார்களுக்காக நாயன்மார்கள் உயிரையே கொடுத்தாங்க, தன் மகளுடைய கூந்தலை கொடுத்தாங்க, என்னென்னலாமோ கொடுத்தாங்க, குடும்பத்தையே கொடுத்தாங்க. நாம கொஞ்சம் அன்பு கொடுக்குறோமா சிவனடியார்களுக்காக? நல்லே எனது அடியாரோட அப்ப இந்த வா இந்த வாசகத்தினுடைய பொருள் என்ன, மாணிக்கவர் சுவாமியுடைய கருத்து என்ன? சிவனடியார்களை தவிர வேறு யாரும் நாம் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. அருண் சிவாச்சாரிய சுவாமி சொல்லுவார், பேசுவது என்னறிவில்லா பிணங்களை நாம் இணங்கில் பிணங்கர் சிலர். யார் அடியார்கள் அல்லாதாரா? அடியார் அல்லாதார வந்து செத்த போனோம் அப்படிங்கிறது. அவன் ஏ ஒரு கல்லு சாமியை கும்பிடாதியா, ஐந்தெழுத்து சொல்லாதியா, பணம் சொல்லுமா இல்லையா, சொல்லாது இல்ல. இப்ப இவனும் பணம் தானே அப்படிங்க, நீ இந்த பிணத்தோட இருந்துகிட்டு இருக்க அப்படிங்க, இந்த பிணத்தோட இருந்தா நீயும் பிறந்து இருந்துகிட்டே இருப்ப, கவனமா இருந்துங்க. பன்னெண்டாம் சொல்லுவார், ஆசையோடு அறநடியாரே அணைத்துட்டு அறநடியார் அடியாரே அணைத்துட்டு சிவனடியாட்டு அடியாருக்கு அடியார் யாராச்சும் இருப்பாங்களா? அவங்கள போய் சேர்ப்பீங்க, ரொம்ப உத்தமம். தொண்டருக்கு தொண்டராம் அடியார் சார்பு அவ்வளவு மேலான சாதாரணமா திருக்கூட்டம் இந்த வழிபாடு புராண சிந்தனை இதெல்லாம் வந்து நாம் நினைத்து நடைபெறுவது இல்லை, அவர் சங்கற்ப மாத்திரை நடத்திட்டு இருக்கிறார். நீங்கள் நானும் சங்கல்பம் பண்ணியே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வழிபாட்டை நம்ம ஐயா வியட்நாம்ல இருந்து வந்து உட்காந்துருக்கிறாரு, ஐயா பெங்களூர்ல இருந்து ஐயா இங்க வந்துட்டாரு. நீங்களாம அடியார்கள் வந்திருக்கிறீங்க. இத்தனை திருப்பி இத்தனை பேரை சேர்த்து நீங்க திருச்சிரக சுந்தரையங்களா தரணும் அப்படின்னு சங்கல்பத்தை செய்வது யார? பெருமூத்த பெருமான். அந்த சங்கல்பத்தையா நம்ம நினைக்கிறோமா? நாம அதை விட பல பிரயாத்தி விஷயங்களை வச்சிருக்கிறோம். சாமி சில சங்கல்பம், நான் சில சங்கல்பம் பண்றேன். வெளியில சுத்துறேன். அதை விட பெரிய முக்கியமான சங்கல்பம் நாம் பண்ணிட்டு சாமி நாங்க போயிட்டு இருந்தோம். ஆனாலும் அவருக்கு ஒரு வருத்தம் இல்லை, ஒரு கோபம் வராது, ஒரு சலிப்பு வராது, ஒரு வெறுப்பு வராது. நம்ம காட்டி போட்டு நோட்டி சங்கல்பம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நல்லாப்பா சிவனடியார்கள சிவமாவே பார்க்கணும். அவ்வளோ ஒரு உயரமான அவ்வளோ சாதாரணமாக நம்ம நினச்சிருக்கூடாது. இல்லைங்கிறது ஐயாரோடு அல்லாது இப்படி ஒரு திருக்கூட்டம் இல்லை, இப்படி அடியார்கள் இல்லைன்னா நம்ம எப்படி வழிபாடு பண்ணுறது? இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது. நரகம் புகினும் எள்ளேன் திருவருளாலே இருக்கப்பெறின் இறைவா. இது எப்படின்னா திருவருளாலே நரகம் புகினும் இருக்கப்பெறின் எள்ளேன். நரகம் புகுதல் ஒரு நிலை, நரகத்திலே பெர்மனண்டா ஹால் தடிக்கிறது இன்னொரு. நரகம் புகினும் என்றால் சாமி வந்து நல்ல வாழ்நாள் முழுவதும் சிவபக்தி சிறப்பாக செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் அறிந்தோ அறியாமல் அவங்க பிள்ளை செய்திருப்பாங்க இல்லையா, ரொம்ப குறைவா இருக்கும். 99.99% சிவபுண்ணியம், ஒரே ஒரு சின்ன பெர்சன்ட் சாமம். சாமி என்ன பண்ணிடுவார்? அதையும் கழிச்சு தான் ஆகும். அதுக்கு அவன் தண்டனை கொடுத்தா நம்ம நீயா சாமி நீங்கள் இருப்பார். அவனை வந்து நீ அப்படியே நரகத்திலேயே கொடுத்தான் சாமின்னு கையில கொடுத்துருக்க வந்து சாமி உத்தரவு நரகத்திலேயே கொடுத்து நரகத்துல எண்ணெய் கொப்பரில் கொடுத்து வருத்துக்கு துடிக்கும் உயிர்கள்லாம் நெருப்பு சாட்டையால் அடி கால தூதன் அப்படி நெருப்பு சாட்டை சொல்லிட்டு அடிச்சான்னா அப்படியே உடம்புல பதியும். குருவா சதையோட குருவா ஆளு துடிப்பா மறுபடியும் சதை வளர்த்தும். வேதனா தெரியும் அதுக்கு எண்ணெய் கொப்பரைக்குள்ள போடுவாங்க அப்படியே கொப்பளிச்சு சதை அப்படியே வரும். அதுக்கப்புறம் தெரியாது, தெளிய வச்சு அடிப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி நரகம் சிவதர்மோத்தரத்தில் அவ்வளோ சொல்கிறார் மாதசிவாச்சாரியார் போற்றி பகருடையும் சொல்லுவார். இல்லை நல்லா இந்த காதுன்னு சிவா பிரச்சாரத்தை கேட்டுக்கிட்டு இருந்து காது கொண்டா நல்ல பழுக்க காய்ச்சின ஊசிய காதுட்டு அப்படியே இந்த வழியா செய்ய சொல்லி அந்த வழியா எடுத்துக்கலாம். இந்த நாக்கு தானே குருநாதரையும் அடியாரையும் முத்தனை பண்ணுச்சு. இந்த நாக்கு தானே நன்றி கிட்ட எல்லாம் பேசுச்சு. அதை எடுத்து வெட்டிடும் நாக்கு மறுபடியும் வளர்ந்துடும். அப்படிதான் நாக்குல நெருப்பு ஆணி அடிப்பான். சுவாசம் பழுக்க காய்ச்சின ஆணி ஆணியும் பழுக்க காய்ச்சின ஆணி நாக்கில் பண்ணாத அநியாயம் இல்லை. இவனை தூக்கி அந்த கிணத்துல போடுது, கிணத்துல மலம் நிறைந்த கிணத்து. அப்படி ஒரு எத்தனை வருஷம்? 100 வருஷம் ரொம்ப சொல்ற 1000 வருஷம் கூட போடும். அப்பா தாங்க முடியவே 1000 வருஷம் கழிச்சு இந்த மலம் நிறைந்த கிணத்துலேருந்து தூக்குவாங்க. அப்பா விடிய வந்துப்பா அடுத்து இன்னொரு கிணத்து அங்க ஒரே புழுவும் பூச்சியுமா கடிக்கும். என்ன பாம்பட்ட நீ நரகத்தும் பண்ண சாதாரணமாக இதெல்லாம் பார்ப்போம். நரகத்தில் அங்கே உலகில் மகத்தை பேசும் நரகம் தரேன் இறந்த வரை பார்த்துக்கலாம். சொர்க்க நரகத்தை நம்பாத உலகத்தை தாண்டிச்சுட்டீங்கன்னா அது இறந்த வரை பார்த்துக்கலாம். சுந்தர் பரமாச்சாரியர் அச்சப்படுறாங்க, நஞ்சினே நமனார் அவர் தந்தை தடுத்தாட்டி தருமரா தமிழ் சக்தி தின்போது தடுத்தான் கொள்வான். குற்றம் வந்து குமைப்பதன் முன் பூவார் அடிச்சோடு என் தலைமையில் பொறித்து வைன்னு அப்பரசாமி வேண்டாங்க. அப்பரசாமி விட பெரியா இருக்கலாம் நம்ம அப்பர் பெருமான் வேண்டாங்க. குற்றம் வந்து குமைப்பதன் காலம் வந்து என்னை சிதைவு செய்வதற்கு முன் எல்லாம் சமயாச்சாரியர்களே ஆச்சப்பட்டிருக்காங்க. நரக துன்பத்துக்கு பயப்படணும். ஞான சிவபக்தர்கள் நரக துன்பத்துக்கு ஆச்சப்படணும். எங்களுக்கெல்லாம் நாங்களாம் சிவனுடைய எங்களெல்லாம் எங்களுக்கெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு வருவாங்கன்னு வீராப்பாங்க. சமயாச்சாரியே பேசுறது இல்லை. நான் பேசலாமா? நான் பேசல, நேரில் பார்த்தேன். எங்கெல்லாம் அழைச்சிட்டு போகுது கைலேருந்து அப்படியே நேரம் வருவாங்க. நமக்குலாம் நரகமே கிடையாது. வாழ்நாள் முழுவதும் பாவம் பண்ணிட்டு பாவம் பண்ணி கொடுக்குதுன்னு குறைச்சமேமா ஒரே நாள்ல எல்லாத்தையும் இருக்கு. இவியானவர் சார் செய்தாலும் தண்டனை உண்டு, தண்டனை அடுக்கு, அனுபவம் வந்தே தீரும். அப்படி கொடுக்கலன்னா துன்பப்பட்ட உயிருக்கு நீதி செய்யாதுதான். நம்மளால ஒரு உயிர் துன்பப்பட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அநீதி செய்ததாயிடும். நம்ம என்னதான் திருந்துறாலும் அந்த உயிர் நம்மளால யாருக்கு துன்பம் நிகழ்ந்ததோ அந்த துன்பத்தை நம்ம சாமி ஏதாவது வகையில் ஊட்டியே தீர்வார். அதுதான் நீதி. நரக துன்பத்துக்கு அச்சப்படணும், பயப்படணும். இப்படி எல்லாம் நம்ம சொல்லியாக ஏமாத்துறோமே, உண்மையா இல்லாமல் இருக்கின்றோமே, இழிவாக முன்னே உள்ள ஒன்றும் புறமும் வச்சு பேசிட்டு இருக்கோமே, சாமி நம்மளை தண்டிப்பாரு, தண்டிப்பா இருப்பாரா? சமயச்சாரியாலே அச்சப்படுறாங்க. சுந்தரபெருமான ஒரு பதிக முடியுதுன்னு சொல்றாங்க. தடுத்தாட்டி தருமனா தமிழ் சக்தி இருந்து தடுத்தாட் கொள்வாங்க. அப்பர் பெருமான் காலபாச திருந்துறையினே அறிவிச்சுட்டு இருக்கின்றாரு. அவங்களே இப்படி செஞ்சிருக்காங்களே, நம்ம பயப்படணும், அச்சம் வரணும். ஆனா மாணிக்கவர் சுவாமிகள் என்ன சொல்றாங்க, சுவாமி நான் செய்த பாவத்தால நரகம் புகிரும், இந்த மாதிரி பல பலதரப்பட்ட துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்களா, அவங்களை பார்க்கும்போது நம்ம பிரச்சனை. நாம ஆக்சிடென்ட்லாரு, நமக்கு எந்த ஆபத்து வரும்? நம்ம கண் முன்னே ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி துடி துடிச்சு கால் வெட்டி கிடக்கானா, நாம பட அவன் படுற அவங்க அவரோட துன்பத்தை நம்ம அடையவோ மாட்டோமா? நம்ம அடையணும்னு அவசியம் இல்லை, நமக்கு ஊர் நிலையும் அவசியம். நம்ம கண் முன்னே ஒருத்தனுக்கு ஒரு பெரிய துன்பம் நிகழ்ந்தா அந்த துன்பம் நமக்கு ஒண்ணுமா, அதை பார்த்தாலே போதும். மரண வேதனை அந்த ஒரு அனுபவத்தை ஊட்டி கொண்டு வந்து சாமி கொடுப்பான். தாரம் திருப்பூரத்தில் இருந்த மாணவர்களுக்கு இருக்கேன் இது சொல்லியிருந்தேன். மகாபாரதத்தில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. துரோணரை வதம் செய்யணும் என்று பாண்டவர்கள் சூழ்ச்சி செய்கின்றார்கள். அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமன் துரோணரோட மகன் அஸ்வத்தாமன், அவன் மேல அதிக புத்திர பாசம் இருக்கு. அவர் வெல்லணும்னா தன் மகன் இறந்துட்டாங்க செய்தி அது தெரியப்படுத்தோம்னா அவர் நிலை குலைந்துடுவார். அப்ப நம்ம அவர் நினைச்சிக்கலாம், வரம் செய்திருக்கலான்னு. பீமன் வந்து அஸ்வத்தாமன் அப்படிங்கிற கௌரவ படையை சேர்ந்த ஒரு யானையை போடுறான். அஸ்வத்தாமன் என்ற யானை. உடனே யுதிஷ்டன் என்ன செய்யறான், அஸ்வத்தாமன் என்ற யானை இறந்து விட்டான் அப்படின்னு சத்தமா சொல்றார். கூற போர்க்களுக்கு யாராச்சும் முக்கியமானவங்க இறந்துட்டாங்கன்னா அறிவிப்பா வந்துட்டு. அப்ப அந்த யானைன்னு வர்ற இடத்துல பீமன் வந்து சங்கு ஊதியதான் துரோணருக்கு கேட்காத. தர்மம் சொன்னது உண்மைதான், அசத்தாமன் என்ற யானை இறந்ததுன்னு சொல்றான். ஆனா அந்த யானைன்னு சொல்ற இடத்துல பீமன் சங்க ஊதி துரோணர் கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணி துரோணர் அப்படி நிலைத்திரும் தன் மகன் இறந்துட்டான நிலைத்திரும்பா நிற்கிறார். அப்ப வந்து கிருஷ்ணன் கொண்டுறான் தலை செய்கிறான். இந்த நடந்த இந்த கொலை சம்பவத்துக்கு யுதிஷ்டனுடைய உண்மை ஒரு துணையா போயிடுச்சு. தன் மகன் இறந்துட்டான் என்ற அந்த பொய்யான செய்திக்கு யுதிஷ்டனோட உண்மையான தகவல் ஒரு துணையா போயிடுச்சு. அவர் சொன்னது உண்மைதான், பொய் பொய் சொல்லல, உண்மையே ஒரு பொய்க்கு துணையா போனதுக்கு நரக துணையா வரச்சாலும் சாமி. அப்ப பொய்யே பேசிட்டு இருக்கவங்களுக்கு என்ன செய்யுது? மெடிக்கல் சீட்டு 100%க்கு 98% ஒரு பணம் எடுத்திருக்கிறார். இல்லப்பா உனக்கு சீட்டு கிடைக்கல, போயிட்டு வரலாம். 40% பாச போலாம் பண்ணுறதுக்கு அவனுக்கு அவன் நான் போய் எப்பேஜ் வாங்கிட்டு வந்து ரெண்டு போனவங்க ஐயா 98% எடுத்து என்னையே வெளியே அனுப்பிச்சிட்டான். 40% விலை சொல்லியா உன்னை கேட்டுக்குள்ளே வர மாட்டாங்க, என்கொயரி கூட கொடுப்பேன். அந்த கதை நம்மளாம் பிறந்தா நம்ம மேல நம்மளை பார்த்துட்டு போறவங்க நம்ம பார்ப்போம். சுவாமியார் கருணையோடு பார்த்து உண்மையா சிவபக்தி குருபக்தி அடியார் பக்தி செய்தமையானால் கருணையோடு மன்னித்து ஏதாவது செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. நாம இருமாப்போட இருந்தோம்னா அந்த இருமாப்பு அங்கே களையப்படும், சாமி களைஞ்சே தீர்வான். இது சித்தியாரில் ஒரு அருமையான பாடல் உண்டு. இப்படியெல்லாம் சாமி நரகத்தெல்லாம் போட்டு பண்றாரு எதுக்குன்னா, அது சாமி கருணே இல்லையா? அது ஒரு கேள்வி வரலாம். பலம் நிறைந்த ஒரு கணத்து தகுந்தமா நம்மளை பிடிப்பா பண்ணிட்டமா, அவரே அப்படி தள்ளுறாரு அப்படின்னா வேற வழியே இல்லைன்னு அப்பா. சாமி அந்த நிலைக்கு நம்ம கொண்டு போயிட்டோம். நம்ம கேட்டா அந்த உடலை கொடுத்தா, நம்ம கேட்டா அந்த உலகத்தை கொடுத்தா, எல்லாம் அவர் கருணையோடு எவ்வளவோ செய்யறாரு. எவ்வளவோ பொறுத்துதான் சாமி போவாங்க, எவ்வளவு மன்னிக்க முடியும் அவ்வளவு மன்னிப்பார். சில விஷயங்களை எப்ப தண்டிப்பார் என்றால், இவனை தண்டிச்சாதான் திரும்ப வர வழியே கிடையாது. இவன் உரையாள திருத்துறவன் இல்லை, ஒத்தட்ட உபதேசங்களுக்கு திரும்ப மாட்டான். இவன் நரக துன்பத்தாலதான் இவன் திருந்துவான்னு நிலை வந்துருச்சுன்னா அவன் நரக துன்பத்தான். அதுவும் பெற்றோர் தாய் தந்தையர் வந்து தன் பிள்ளை தவறு செய்யும் போது வளாரால் அடித்து திருத்துவாங்க இல்லையா, இது கருணை தானே. இந்த சுவாமி நரகத்துல அடி நரகத்துல இருந்து உயிர்களுக்கு செய்த பாவத்துக்கு தண்டனை அளிப்பதும் கருணை தான். நரகத்துக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தன்னால இந்த பக்குவம் அதனாலதான் கொடுக்குறாரு. இங்க வந்து அப்படி நான் புகுந்து வரணும்னு நீ அது உன்னுடைய திருவுருள் என்றால் எனக்கு மகிழ்ச்சி, நான் அதை வந்து இகழ மாட்டேன். இல்ல நீ பெரும்பாவி, உன் நீ நரகத்திலிருந்து நீ துன்பத்தை அனுபவிக்கணும்னு அதுதான் உங்களுடைய திருவுள்ளமாக தான், அதையும் நான் இகழ மாட்டேன். இது அப்படியே நடக்குவார். இப்போ நரகத்துக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி சொர்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நல்ல தெரியுதா உங்களுக்கு? கொள்ளையன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடி கனிமம், திருவருளாலே இருக்க பெரும் இறைவா, திருவருளாலே நரகம் புகின் இறைவா, இல்லை இகழ மாட்டேன். அப்ப என்ன சூட்சமா, நரகத்துல இருந்தால் நரகத்துல இருக்கிறத விட சொர்க்கத்துல இருக்குது ரொம்ப ஆபத்து. என்ன என்ன காரணம், நரகத்துல இருந்து வினை ஏறாது, செஞ்ச பாவத்துக்குதான் தண்டனை கிடைக்கிற இடம், அடி விழுற இடம், அங்க வந்து ஆகாங்க வினை ஏறாது. ஆனா இந்த சொர்க்கத்துல இருந்தோமே ஆனால், புரந்தராதிபங்கள்ல கிளைத்தோமே ஆனால், அடுத்தது நரகத்துக்கு வழியும் நரகத்துல இருந்தாலும் அடுத்து வந்து சொர்க்கத்து செய்வதற்கு வாய்ப்பு உனக்கு அடுத்து பெரிய கிடைக்கும். இந்த சொர்க்கத்தை உழந்துட்டு இருக்கோம், அடுத்து நரகத்துக்கு போய் ஆகட்டும். நரகத்துல இருந்து வினை ஏறாது, வினை குறைக்கப்படுகிறது, சொர்க்கத்துல வினை ஏறும். மாலையன் வாழ்வு, அதனால பாருங்க, திருவருளாலே இருக்க பெரு நிறைவா இல்லை. கொள்ளையன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகளின் உள்ளே பிற தெய்வம் உன்னை அல்லாது, இப்படி எல்லாம் நீ விதித்தாலும் நரகத்துக்கே நான் போகணுங்கிறதுடைய திருவுருளா இருந்தா, இப்படியே இருந்தாலும் நான் அவனை விட்டு போக மாட்டேன், அதனால வணங்க நரக வழியா புகுந்து கொண்டு வரதா இருந்தாலும் உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே. உத்தமம் அத்திமம் அரவம்னு சொல்லுவாங்க, பொருள் அர்த்தம்னா அதமம்னா அந்த பொருள் முழுமையா குற்றம் உடையது, மத்தியம்னா கொஞ்சம் தூய்மையுடையது கொஞ்சம் குற்றம் உடையது, உத்தமம்னா முழுமையான தூய்மை மாசற்ற உத்தமனேனா ஆசை இல்லாத வருவான். என்ன செய்தாலும் சரிதான், குறைவில்லா நிறைவு, கோதில்லா அமுதி. இப்ப என்ன சொல்ற, நரகத்துல போட்டாலும் நீ உத்தமன் தான், உண்மையில ஒரு குறையும் எல்லா பிள்ளையும் குற்றமும் என் மேலதான் வரும். உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது, உள்ளுதல் என்றால் உணர்தல் வணங்குதல் விரும்புதல் செய்ய மாட்டாங்க. நரகத்துல போட்டா கூட நான் ஒரு தெய்வத்தை வணங்க மாட்டேன்னு சொல்றார். இந்த தூதோசை நம்ம செய்யலாமா? பெரிய புராணம் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம், சிகிச்சையெல்லாம் பெற்றதுக்கு அப்புறம், திருமுறைகள்லாம் பயந்துக்கு அப்புறம், திருவாசக சிந்தனைகள்லாம் செய்ததுக்கு அப்புறம், திருத்தலை யாத்திரையெல்லாம் செய்ததுக்கு அப்புறம் நாம உள்ளலாம ஒரு பிற தெய்வத்தை. அப்படி நாம செய்தோமே ஆனால் இந்த திருவாசக பாடும் தகுதி நம்ம பிரிக்கிறதா? நாம பாடுற திருவாசகத்துக்கு நம்ம செயலுக்கு கொஞ்சமாவது ஒத்து போகணும், பலனே இல்லாம தான் இருக்கும். நம்முடைய செயல் நேர் கோட்டில் இருக்கும், நாம என்ன வழிபாடு செய்யறோமோ அதே மாதிரி நம்முடைய செயல்கள் இருக்கும், நம்ம மனம் எப்படியோ அதே போல நம்முடைய செயல் வெளியில் இருக்கும். அடியார் விளக்கு எடுத்துக்கிட்டு சிறுதெய்வ கோயிலுக்கு நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஏமாற்றுங்க, மிகப்பெரிய ஏமாற்றுது, அதை நம்ம செய்யக்கூடாது. அங்கேயே போயிருக்கு, இங்க வரக்கூடாது. உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது இந்த உத்தமனே. அடுத்து திருச்சிறது போதுக்கு முன்னாடி அப்படியே நம்மளை உணர்த்திட்டே போறாது, பார்ப்பா இதெல்லாம் முக்கியமானது, நீ உணர வேண்டியது இதெல்லாம். என்ன நரகத்துல போட்டா நான் சாமியை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன்னு சொல்றேன். அப்ப நீ இந்த பூலவத்தில் இருக்க சாமி வலிய கொடுத்தாலும் எனக்கு புரந்தராதி இன்பங்களே வேண்டாம் சொல்றேன். அப்ப நீங்க இந்த உலகில் செல்வாங்க எல்லாம் நீங்க பொருட்ட நினைக்கலாமா? குடியே கெட்டாலும் அடியாரில் தவிர நான் வேற யார்ட்டையும் போக மாட்டேன்னு சொல்றேன். அப்போ உன் கண்முன்னே இறைவர் கொடுத்த அடியாரியை நீ எப்படி போட்டேன் சொல்ற? உள்ளேன் பிற தெய்வம் எல்லாவது எங்கள் சொல்றாங்க. எவ்வளவு சிறப்பா இருக்கு, எவ்வளவு செய்தி, ரெண்டு பாடல் முதல்ல சாமி பெருமையை உணர்த்தினார், எப்படி வணங்கணும்னு உணர்த்தினார், உக்கரணங்களால வணங்கணும்னார், அந்த வழிபாட்டை என்னைக்கு நெகிழ விட்டுறக்கூடாது கைவிட்டுறக்கூடாது என்று சொன்னார். அவர் உடையவன் நீ அடிமைன்னு சொன்னார். அப்போ ஒரு அடிமை எப்படி இருக்கணும், உடையவன் உடையவனுக்கு உண்மையானவனா இருக்கணும் அப்படின்னா அதான். இன்னொருத்தர் நீ எஜமானா நினைக்கக்கூடாது, உடைய எஜமானா சாமி வச்சுக்கணும் எந்த ஒரு சூழல்லையும். அந்த எஜமானுக்கு எஜமான் யார் மேல அன்பா இருக்கோரோ அவங்க மேலதான் நீ அன்பா இருக்கணும். நல்லே நிறந்த அடியாரோட இல்லாம அவர்தான் நீ அன்பா இருக்கணும். உன் எஜமான் யாரை விரும்ப மாட்டாலும் நீ அவங்களுக்கு விரும்பிட்டு இருக்கிறான். உன்னுடைய அவனுடைய வழிபாட்டை நீ இப்படி அமைச்சுக்கப்பா அப்படிங்கிறார் சாமி. அவர் விரும்புறது அவனை எப்படி வணங்கணும் அவன் அப்படியே படிநிலை வச்சுக்கிட்டே போறான். இப்படி தெரிஞ்சுட்டே வா கிழிப்பிள்ளைக்கு எடுத்து எடுத்து சொல்லுவாங்க இல்ல, அத்த மாதிரி மைக்கேல சுவாமி ஒவ்வொரு வாசத்தையும் ஆயிரம் அர்த்தங்களை எடுத்து சொல்லிட்டு போறாரு.
1: கொள்ளேன்

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

சிவாய நம சைவம்தான் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: ஆலந்தா உகந்து. பாடியவர்: யாழ்ப்பாணம் அளவையூர் சதாசிவம் நித்யானந்தம் போதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Shivaya Nama. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தியினர் அருளி செய்த தக்கேசி பண்ணில் அமைந்த 9வது திருப்பதிகம் திரு கோலக்கா திருத்தலத்திற்குரியது பண்பரிசைப்படி 62வது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: கீர்த்தி திராகவல் தில்லை சிதம்பரத்தில் அருளிய இத்திருப்பதிகம் சிவனது திருவருள் புகழ்ச்சி முறைமையை கூறுகின்ற திருப்பதிகம். சிவபெருமானினுடைய அருள் செயல்கள் அடியாரை ஆட்கொள்ளுகிற விதம் ஆகியவற்றை மணிவாசக அடிகள் பெருமான் தம்முடைய சிவானந்த பரிபூரண அருளால் ஏற்று போற்று பாடிய இப்பதிகம் மோகனமாகிய பண்ணிலே இசைக்கப்படுகிறது. அன்பர்கள் மாலும் பரவி

வித்தக வேடம் கட்டிய இயல்பும் பூவன மதனில் பொழிந்திருந்தருளி தூவனமேனே கட்டிய தொன்மையும் வாதபுரதனில் வந்தினிதருளி பாத சிலம்பொலி.

வேடத்து ஒரு முதல் உரு கொண்டு இந்திரஞாலம் போல வந்தருளி எவ்வவர் தன்மையும் தன்மையில் படுத்து தானே ஆகிய தயபரன் எம்மீரை சந்திர தீபத்து சாத்

சுந்தர தன்மையோடு துதந்திருந்த ஒளியும் மந்திர மாமலை மகேந்திர வெப்பன் அந்தவில் பெருமை அருளுடை அண்ணல் எந்தமையாண்ட பரிசது பகரின் ஆற்றல் அது உடை அழகமர் திருவுரு ஆற்றல் அது உடை அழக

இருள் கடிந்தருளிய இன்ப ஊதி அருளிய பெருமை அருள் மலையாகவும் எப்பெரும் தன்மையும் எவ்வவர் திறமும் அப்பரிசதனால் ஆண்டு கொண்ட அருளி நாயினேரே நலமளித்தில்லையுள் கோல

பரம நாடக என்று இதன் சலிப்பை நின்றேங்கினர் ஏங்கவும் எழில் பெறும் இமயத்து இயல்புடையம் பொன் பொலி தரு புலியூர்

குரு சிறுநகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொலிதரு புலியூர் உக்கினிதருளினன் ஒளிதரு கயிலை உயர்கிழவோனே பொலிதரு புலியூர் புக்கினிதருளினன்

0: Balam.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் சிவாய நமஸ்தே. சைவம் டாட் ஆர்கின் அன்னீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்தே.
3: நீ மறுனா குற்றம், நீ உன் மேல குற்றம் இல்லப்பா. நீ எவ்வளவோ எனக்கு செய்தாய், ஆனால் நான் அதை உணர்ந்து கொள்ளல, தெளிந்து கொள்ளல, அது என் குற்றமே என்று சொன்னார். வானநாடரும் அறியோ நாதனி, மறையில் ஈருமுன் தொடரோ நாதனி, ஏனை நாடரும் தெரியோ நாதனி, என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா. என்ன வானநாடரும் அறியோ நாதனி, அறியோ நாதனி, மேல இருக்கிற தேவரெல்லாம் கூட எல்லாம் ஆண்டவனை பார்த்தவங்களா தெரியாது. அதுக்கு என்ன கற்பகதேரு காமதேனு எல்லாம் இருக்குது, வேண்டியதெல்லாம் சாப்பிடும், சாப்பிட்டு தூங்கிடும். இன்னைக்கு இனிமே கொஞ்சம் அளவுக்கு மிஞ்சி நமக்கு சுகம் இருந்ததுன்னா நம்ம நல்லது நினைக்க மாட்டோம். ஆமா, கொஞ்சம் சுகத்தை அப்பப்போ குறைச்சாதான் கொஞ்சம் தட்டி, இப்ப எப்படி சொல்லப்போல, உன்னை தட்டி வைக்கணும்டா. ஆமா, துளுத்து போச்சு அப்படிங்கிறமில்ல, உண்மை கொஞ்சம் அவ்வப்பொழுது அப்படி இருக்குது. அதனாலதான் பெருமான் கூட பாருங்க, 30 ஆண்டு வாழ்ந்தாரும் இல்லை, 30 ஆண்டு தாழ்ந்தாரும் இல்லைனார். ஏன், இந்த 30 ஆண்டு வாழ்வதற்குள்ளேயே படாத பாடுபடுத்துட்டிய. அதனால 30 ஆண்டு வாழ்ந்தாரும் இல்லை, 30 ஆண்டு தாழ்ந்தாரும் இல்லை. இந்த மேடு பள்ளம் வச்சாதான் அது கொஞ்சம் பக்குவமான ஆன்மாவா இருக்கும், இல்லைன்னு வச்சுங்க சரி வராது. பேருந்துல போறது போற கூட பாருங்க, உட்காந்தவனே தூங்கிடுறோம், ரெண்டு குழு குழுக்குச்சுன்னாதான் எந்த ஊர் வந்ததுன்னு கேட்கிறேன், இறங்கையா அப்படிங்கிறேன். ஏன், அது வரைக்கும் தூங்கி விட்டுங்க. எனவே குழுக்களும் தேவைதான். ஏன் இல்லைன்னு தூங்கியே போட்டோன்னு வச்சுங்க, கண்டக்டர் பாக்கல வச்சுங்க, இறங்கும் போது என்ன, எங்க நீங்க வாங்கினீங்க, உளுந்தூர்பேட்டை, எங்க இருக்கீங்க, திருவண்ணாமலை, மூளை இருக்காங்கன்னு. நல்ல வேலை, இந்த குழுக்களும் நமக்கு தேவையே, அவப்பொழுது அப்படி எழுப்பிடுது, என்ன பண்றது. எனவே இதெல்லாம் ஓமை காட்டுறோம்னா நம்ம 20 வருடத்துலதான் காட்டலாம். ஏன், இந்த பேருந்தோ இந்த குழுக்களோ எல்லாம் இப்பதான் நம்ம அனுபவிக்கிறோம். அதெல்லாம் அந்த காலத்துல பாவம், நல்ல நடந்தே போனவர் பாவம். அதனால வான நாடோறும் அரிய நாதனி, தேவலோகத்தில் இருப்பவங்களா